சிலி வேலை அறியப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் வாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளிலே வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தெற்கு தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால் அவர்கள் நிமித்தம் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் கொடூரர் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நிற்பார்கள். அவர்களை பார்த்தவர்களும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெருஞ்சத்தத்தை அவர்கள் கேட்டு வேதத்தில் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கிடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சினாலே அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7 தூதனை காலம் மோதியதான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர்

ராஜ்ய பானம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களை உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா தேவரீர் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மறித்தோர் நியாயத்தேற்படுகிறதற்கும் தீர்க்கதர்சிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியுமாயிருக்க பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேலே பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பள்ளி பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்திலே ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் வெடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருமலைகள் சத்தமும் முழங்கின. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். மட்டுமாக தேவாதி தேவனை படியாக வரப்போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் செய்ய போற அற்புதங்களுக்காக அருமதைகள் யுத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே நாங்கள் நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ராஜா.

0: நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு எல்லா துதி கன மகிமைகளையும் செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி சுவாமி.
1: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அவைகளை எண்ணி எண்ணி துதித்தாலும் நமக்கு நாட்களும் காலங்களும் போதாது. 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் போதாது கர்த்தரை துதிக்க.
2: மறுபடியும் என் மாமிசத்திலே
1: விடக்கதான நேரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இன்று நம்மை உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு தந்த சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் குடும்பங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்தாரே, அதற்காய் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நமக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் தாழ்ச்சியடையாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை சுற்றி பலமாய் நிற்கிறார். நம் பலவீனத்தில் அவர் நமக்கு பலன் கொடுத்து நம்மளை நடத்துகிறார். அதற்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வருகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று புலம்பல்காரர் சொல்கிறார். ஆனால் நமக்கு காலை மாத்திரமல்ல, காலை மாலை பகல் மத்தியானம் நாள் ஜாமம் நடுஜாமம் அதிகாலை எந்த நேரத்திலே நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இன்று நடந்து முடிந்த ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஹிருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். நாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஆராதனை என்று நினைக்கிறோம். 7 நாட்களும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு இந்த பூமியில ஆராதனைகள் செலுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஜனங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், கர்த்தரை ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு நேர காலங்கள் தான் வித்தியாசம், ஆனாலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதி எப்பொழுதும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோதரிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். அன்பானவர்களே, அவர் ஆராதிக்க வல்ல தேவன், அவர் துதிக்க வல்ல தேவன். நம்முடைய இருதயத்திலிருந்து துதி வரட்டும். உதறுகளினால் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள அப்பா பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரராய் இருக்கிற தெய்வமே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கட்டாதி கட்டாவே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி, ராஜா உங்களுக்கு நன்றி, இரட்சகரே உங்களுக்கு நன்றி, பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி, படைத்த தெய்வமே உங்களுக்கு நன்றி. துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றருவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்கள் இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா அப்பா நன்றி இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. அப்பா நீங்க தந்த சுகத்துக்கு நன்றி, பலத்துக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீங்க தந்த சமாதானத்துக்கு நன்றி அப்பா, நன்றி. எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தந்தவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை மட்டுமாய் பாதுகாத்தவரே உங்களுக்கு நன்றி ராஜா. ஆபத்திலிருந்து விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டவரே நன்றி. சத்துருவின் கரங்களிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி, நன்றி. ஆண்டவரே இருளின் ஆதிக்கங்களுக்கும் பயங்கரங்களுக்கும் எங்களை பாதுகாத்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி உங்களை கூப்பிட புத்திர சுவிகாரத்தை தந்த தெய்வம் அல்லவா. உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, படைத்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். நான் உங்களை திக்கத்தவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி எங்களை திக்கத்தவர்களாக விடாத படைக்கே ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்து, அம்மாவாக இருந்து, நல்ல நண்பனாக இருந்து ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தந்து சுகவீனத்தில் எங்களுக்கு சுகம் தந்து எங்களை பாதுகாத்தமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையில் அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நாமங்களுடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பிதா குமாரர் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளுக்காக இந்த பூமிக்கு வந்தவரே இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே பலியானீங்களே ஸ்தோத்திரம். சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தில் எங்களை மீட்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவ அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்களை இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நரக அக்கினியிலிருந்து நித்திய ஜீவனுக்கு எங்களை மீட்டெடுத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்தில் அழிந்து விழுந்து நாசமாய் போகாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ரட்சித்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தில் இருந்து ஜபிக்கத்தக்கதான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு தெய்வமே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசு ராஜாவே உங்களை ஆராதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மனித தயவுகளை எங்களுக்கு பெற்று தந்தவரே, அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க செய்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்திலே அப்பா சுகப்படுத்தி ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் வியாதி கட்டுகளை அறுத்து சுகப்படுத்தினீங்க, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி. அநேகர் இயேசுவே மனம் திரும்பி உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்தவரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருந்த எங்களை ஜீவனுள்ள தேவனை துதிக்கும்படி தெரிந்து கொண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்குமாறாதவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நன்றி உணர்வோடும் உங்களை துதிக்கிறோம். அளவில்லாத கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறமைக்காக நன்றி. ஒவ்வொரு ஆன்லைன்களுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்களுக்கு பொறுப்பாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

ஆண்டவரே, அப்பா உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருகிறது, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்பா உங்க கிருபை எங்களை நடத்தி வருகிறது, அதற்காக உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். அப்பா பவுலுக்கு நீங்க சொன்னீங்க, பவுலே என் கிருபை உனக்கு போதும் என்று உங்களுடைய கிருபையை நீங்கள் பவுலுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த கிருபையினாலே பவுல் உங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து இரத்த சாட்சியாக மரித்தார் ஆண்டவரே. அப்பா உடைய அளவில்லாத உடைய கிருபை இருந்தது போல எங்கள் மேலும் உடைய அளவில்லாத கிருபைக்காக உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உடைய கிருபை எங்களை தேற்றுகிறது, உடைய கிருபை எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. உடைய கிருபை நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டது, நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை தேற்றினதப்பா. உங்களுடைய அளவில்லாத கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு பயந்த பிள்ளைகளை சுற்றி உடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேலே ஆண்டவரே இவ்வளவாக அன்பு பொழிந்து இத்தனையாய் கிருபை பொழிந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே.

நன்றி அப்பா, எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் நீங்க. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. என்னை விட்டு கொடுக்கிறோம்.

Non può

அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை விட்டு கொடுக்கவில்லை. ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம். சாத்தான் கையிலேயே விட்டு கொடுக்கல, மனித கையில விட்டு கொடுக்கல, பொல்லாதவர்கள் கையில விட்டு கொடுக்கல, வியாதியின் படுக்கையில எங்களை நீங்க விட்டு கொடுக்கலை. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்தீங்களே. ஆண்டவரே, நாங்கள் வழி தவறி போகும் போது வழிகாட்டியாக வந்தீங்களே இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, எங்களுக்கு முடியாது என்று சொன்ன போது, பலவீனம் என்று சொன்ன போது, ஆண்டவரே தோளிலே தூக்கி சுமந்தவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, எதிரிகள் பெருகும் போது யுத்தம் பண்ணி நீங்களே சத்துருவின் கிரியைகளை முடியடித்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே, உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் தலை குனிந்த போது எங்கள் தலையை தூக்கி விட்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வந்தவரே.

ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் எங்கள் வேண்டுதலுக்கு பதில் தந்தீங்களே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் எங்களுக்கு வாய்க்க பண்ணி நீங்களே ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வதித்தீங்களே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வாக்குமாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு கடங்காத பெருமொச்சுகளோ எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறப்பா அப்பா அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீங்கள் எங்கள் பாவங்களை பார்த்திருந்தால் ஆண்டவரே நாங்கள் அழிந்து போயிருப்போம், நிர்மூலமாக இருப்போம். எங்கள் பாவங்களை பார்க்காமல் அவைகளை மன்னித்து ஆழ்கடையில் எரிந்து போட்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எத்தனை முறை உங்களை மறுதளித்து போனோம், எத்தனை முறை பின்மாற்றமாய் போனோம், எத்தனை முறை உலகத்தின் பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு போனோம் ஆண்டவரே. உங்களை விட்டு விலகி போனோம், தூர போனோம், மறுதளித்து போனோம். ஆனாலும் எங்கள் அன்பு தெய்வம் என் இயேசு தெய்வமே, நீங்கள் எங்களை கைவிடவில்லை, எங்களை தேடி வந்து ரட்சித்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய அரவணைப்புக்காக ஸ்தோத்திரம், உடைய பலத்துக்காக சுகத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய ஆசீர்வாதங்களுக்காக பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகலவற்றையும் உண்டாக்கியவரே உருவாக்கியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கேராபீன்கள் செராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். 12 விதமான கற்களை எங்களுக்காக அமைத்து வைத்திருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜீவ விருட்சத்துக்காக ஜீவ கனிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவரே என் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. நீதியாக நியாயம் செய்கிறவரே ஸ்தோத்திர. அவன் அவனுக்குரிய பலனை கொண்டு வருகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர.

உங்களுக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த எங்களை நடத்துகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வல்லவரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை, பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, மருமக்கள், பேர பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தின் நிமித்த எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்

ராஜா உக்கு ஸ்தோத்திரங்களை துதிகள மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மெய்ப்பரா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம், ரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். குளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம், ரட்சகரே உங்களை துதிக்கிறோம். அப்பா எஸ்பி எம்ஊழியங்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே, இந்த 10 வருடங்களும் தேவன் நடத்தி வந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இன்னுமாக செய்ய போகிற அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்த

துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீங்கள் துதிக்கு பாத்திரப்பா, நீங்கள் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமு பூமியையும் படைத்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவர், எல்லா படைப்புகளும் உங்களை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நாங்களும் உங்களுடைய பாதப்படி ஆகி இந்த பூமியில் இருந்து கொண்டு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி. அன்பானவரே, உங்களுக்கு நன்றி. அருமையானவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவரே, உங்களை நாங்கள் நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு துதிக்கிறோம் ராஜா. நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் வல்லவர் அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றும் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ராஜாதி ராஜனை நாங்கள் துதிக்கிறோம். இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கே எல்லா துதிகன மகிமைகளையும் செலுத்துகிறோம். உடைய படைப்புகள் உங்களை துதித்துக் கொண்டிருக்கிறது ராஜா. எல்லா படைப்புகளும் உங்களை துதிக்கும் போது எல்லா சிருஷ்டிகளிலும் நாங்கள் சிறந்தவர்கள் அல்லவா சுவாமி? நாங்கள் உங்களை எப்படி துதிக்காமல் இருப்பது ராஜா? உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களே, கர்த்தரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, கர்த்தரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடுவது. கர்த்தர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்தபனியே, மூடுபனியே, கர்த்தர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா, க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஆம் ஆண்டவரே, அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானங்களில் உள்ளவைகள் உங்களை துதிக்கிறது ஆண்டவரே. அப்பா, தூதர்கள் உங்களை துதிக்கும் போது நாங்கள் இந்த பூமியிலிருந்து உங்களை துதிக்கிறோம். சூரியரும் சந்திரரும் உங்களை துதிக்க வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்லுவது போல, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதி
இருப்பதாக என்று அதே தாவீது சொல்வது போல, ஆண்டவரே கேராபின்கள் செராபின்கள் உங்களை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, எல்லா ஆண்டவரே தேவ தூதர்களும் எல்லா சிருஷ்டிகளும் உங்களை துதிக்கிறது ராஜா. ஏசப்பா நாங்களும் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உங்களை துதிக்க வேண்டும், சகல ஜனங்களும் பிரபுக்களும் நியாயாதிபதிகள் எல்லாரும் உங்களை துதிக்கணும், எல்லா ஜனாதிபதிகளும் உலக தலைவர்களும் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. முதிர் வயது உள்ளவர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் என்று அனைவரும் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜாதி ஜனங்கள் உங்களை துதிக்க வேண்டும், நீங்களே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று உங்களை துதிக்க வேண்டும் இயேசப்பா. உங்களை தவிர ஒரு தெய்வம் இல்லை என்பது எல்லா ஜாதி ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசப்பா. நீங்கள் நீதியா நியாயம் தீர்க்க வருகிற தேவன் என்று ஜனங்கள் அறிய வேண்டும் இயேசப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இஸ்ரவேல் உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே, யூதர்கள் எல்லாரும் உங்களை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஆப்பிரிக்கா தேச கண்டங்களும் உங்களை துதிக்க வேண்டும், எல்லா ஆசியா தேச கண்டங்களும் ஜனங்களும் உங்களை துதிக்க வேண்டும். நீங்களே சர்வ வல்லமையுள்ளவர் என்று உங்களை துதிக்க வேண்டும், நீங்களே ரட்சிக்க வல்ல வந்த தேவன் என்று உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஐரோப்பியா தேச கண்டங்களும் உங்களை துதிக்க வேண்டுமே ஆண்டவரே. அப்பா எல்லா மத்திய கிழக்கு தேசங்களும் உங்களை துதிக்க வேண்டும், எல்லா இடத்திலும் கத்திற்கு துதி எடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்கந்தினேவிய நாடுகளும் கத்தரை துதிக்க வேண்டும் ஆண்டவரே, வல்லரசு நாடுகளும் கத்தரை துதிக்க வேண்டும், எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் வாசைக்காரர்களும் கத்தரை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. சிறியவர்களும் பெரியவர்களும் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே வியாதியின் படுக்கையிலும் ஜனங்கள் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நிறுத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்பி ஊழியங்கள் மூலமா உங்களை துதிக்கிறோம் ராஜா. மஞ்சளம்மா குடும்பத்துக்காக, திருச்செல்வம் ஐயாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், அட சகோதரர்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஒவ்வொரு ஆன்லைன்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஊழியர்காரர்களுக்காக, ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக ஆண்டவரே, ஒவ்வொரு விதவை தாய் தப்பன்மாருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.

நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் காத்தவரே, இந்த கிழமை முழுவதும் எங்களை காத்தவரே, 24 மணித்தாலும் உங்களை காத்தவரே, நன்றி. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின் படி இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் உறங்காமல் தூங்காமல் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், பேச்சளவாளரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம், உயிர் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிற தெய்வமே, நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். இயேசுப்பா உங்களுக்கு நன்றி, இயேசுப்பா உங்களுக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பரலோகத்தின் ஆவியானவரே உங்களுக்கு நன்றி, நன்றி. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இருகுள்ள பறவைகள் எல்லாம் உங்களை துதிக்கிறதே ராஜா. நாங்களும் உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

Yamina should have never known. Trusting her,

0: ஆமாண்டவரே, இயேசப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம், இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம், தூயாதி தூயவரே உங்களை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், எங்களை படைத்தவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நேரத்தில் எஸ்பிய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை பழுக செய்ய, பெருக செய்ய ஆண்டவரே. பல நாடுகள், நகரங்கள், தேசங்கள், பட்டணங்களில் இருந்தே ஜனங்கள் வந்து எஸ்பிஎம்ல இணைந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த நாடுகளில் இருந்து ஜனங்கள் வர வேண்டுமோ ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வந்து இணைந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அநேக ஊழியர்களை, ஊழியக்காரர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை, வரம் பெற்றவர்களை ஆண்டவரே நீங்கள் கூட்டி வரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் எத்தனை பாஷைகள் இருக்கிறதோ அத்தனை பாஷைகளிலும் ஜனங்கள் வந்து இந்த இடத்திலே உங்களை துதிக்க வேண்டும், உங்களை ஸ்தோத்தரிக்க வேண்டும், உங்களை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்கள், யுவதிகள், கன்னிகைகள், இயேசுவே உங்களுடைய பாதத்திலே வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்களையும் யுவதிகளையும் ஆண்டவரே எங்களோடு தேவன் கொண்டு வந்து இணைத்தருளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆன்லைன்கள் மூலமாய் கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும், இயேசுவே உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆன்லைன்கள் மூலமாக உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்தெந்த நாடு, நகரங்களுக்கு ஜனங்கள், ஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான வாசல்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மிஷனரிகளும் அப்போஸ்தலர்களும் எழும்பி உலகம் முழுவதிலும் சென்று இயேசப்பா உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மார்க்கு 16:15 படி அப்பா இயேசுவே உலகம் முழுவதும் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் நாளுக்கு நாள் சபைகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படட்டும், இணைப்புகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படட்டும், நாளுக்கு நாள் விசுவாசிகள் மனம் திரும்பி இயேசு வண்டியிலே வரட்டும் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தெய்வமே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே, படுகட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் விசுவாசிகள் சபைகளிலே சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. பாவிகள் மனம் திரும்பி சபைக்கு வரட்டும் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சி ஆய்வாள ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வல்லவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து ஜெபித்து கடந்து சென்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா உன்னதமானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, நாளை நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாளை தினத்திலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தடையில்லாத படிக்கும் சமூகத்திலே வரட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தடைகளை எடுத்து போட்டு கூட்டி செத்தருளுங்க அப்பா. ஸ்தோத்திரம். நாளைய தினத்துல எந்தெந்த இணைப்புகளிலே யார் யார் மறுமடியாமல் இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரை ஆழ்த்தப்படுத்தும்படியாய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தன் என்ற நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றுகிறவரே உங்களை துதிக்கிறோம், எங்களை தேற்றும் தெய்வமே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், அருமையானவரே உங்களை துதிக்கிறோம், இன்பமானவரே இனிமையானவரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே ராஜாதி ராஜாவே ஒவ்வொரு இணைப்புகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த இணைப்புகளிலே வந்து ஜெபிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே அப்பா அந்தந்த இணைப்புகளிலே ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபங்களுக்கு, டென்மார்க் தேசங்களுக்கு, பெரிஸ் தேசங்களுக்கு ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆகவாத்தியர்களுக்கு தேசங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் எந்த தேச இணைப்புகளுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்தந்த இணைப்புகளுக்கு ஆண்டவரே நீங்கள் ஜனங்களை ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை ஊழியர்களை கூட்டி சேர்க்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு ஜெபிக்கிறவங்க வேணும் ஆண்டவரே, துதிக்கிறவங்க வேணும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் வந்து உடைய சமூகத்திலே நின்று உங்களை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெப வீரர்கள் எங்கள் அதிகமாய் வேண்டும் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம். பல பாஷைக்காரர்கள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உலகத்தில் எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எல்லா பாஷைக்காரர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு எங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்களோ அந்த தேசங்கள் கதவுகளை திறக்கட்டும். சவுதி தேசம் ஆண்டவரே உங்களோட சுவிசேஷ தேசமாக மாறட்டும். சவுதியிலிருந்து அநேகர் ரட்சிக்கப்படட்டும். சவுதியிலிருந்து அநேகர் கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்பட்டும். மக்கா மதினாவிலிருந்து அநேகர் சாட்சிகள் உருவாகட்டும். முஸ்லிம் தேசங்களிலிருந்து கர்த்தருக்கு வல்லமையுள்ள சாட்சிகள், பௌத்த தேசங்கள், இந்து தேசங்களில் இருந்து கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிற வல்லமையுள்ள சாட்சி எழுப்பித்தாங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு பதில் தருகிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தாவே நீங்க ரட்சிக்க வேண்டும். ரட்சிக்க கூடாது படைக்க உடைய கரம் குறுகவில்லை என்று சொன்னவரே கர்த்தராகியேசு கிறிஸ்துவை விசுவாசே, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுலடியார் சொல்வது போல எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் நீங்க கிருபையினாலே ரட்சித்தருளுங்க. கணவனை ரட்சிங்க, மனைவியை ரட்சிங்க, பிள்ளைகளை ரட்சிங்க, பெற்றோரை ரட்சிங்க ஆண்டவரே. சகோதர சகோதரிகளை ரட்சிங்க ஆண்டவரே. குடும்ப குடும்பமாய் உங்களை துதிக்கிறவர்கள் எழும்பி வரட்டும், ஆராதிக்கிறவர்கள் எழுப்பி வரட்டும் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராய் இருக்கிற உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இருந்து வல்லமையில சாட்சிகளை எழுப்புங்க. மிஷனரிகள், அப்போஸ்தலர்களை எழுப்புங்க ஆண்டவரே. கத்திருக்கிற சாட்சிகள் எழும்பட்டும் கர்த்தாவே. உங்களை ஆராதிக்கிறவர்கள் குடும்பத்தில் இருந்து எழும்பட்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள், கன்னியர்கள், சிறுவர், பெரியோர் எல்லாம் கத்திருக்கலாம், எல்லாரும் கத்திருக்காக எழும்பட்டும். கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது, அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்தார் அனைவரும் கத்தரை தான் நமஸ்கரிக்கணும், கத்தரை தான் துதிக்கணும். எஸ்பிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்பம் குடும்பமாய் கத்தரை துதிக்க வேண்டும், குடும்பம் குடும்பமாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மீட்பரே, உங்களை துதிக்கிறோம். ரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்கள் ஜபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறமைக்காக, எங்கள் ஜபங்களுக்கு நீங்கள் பதில் தந்து கொண்டு இருக்கிறமைக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே, உங்களுக்கு நன்றி. இயேசு பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
1: இவ்வட்டும் கைவே

நன்றி, எங்களை தப்பு விக்கிறவரே. நன்றி, எங்களை ஏந்துகிறவரே. நன்றி ராஜா, மட்டும் எங்களை கைவிடாது தாங்கி வந்த தேவனே. இனி மேலும் எங்களை தாங்கி எங்களை தப்பு விக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். துதிகளை செலுத்தி ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தெய்வமே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இயேசுப்பா, உங்களுக்கு நன்றி. இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி. இயேசு பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், 1000 கோடி ஸ்தோத்திரங்கள், 1,000,000,000 ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டு இருக்கிற தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் உங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஜபிக்க, ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. மிகுதி நேர காலங்களையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் இயேசு ராஜாவுக்கே செலுத்தி. ஆண்டவரே, உங்களுக்கு எல்லா துதிகளையும் செலுத்தி, ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி, நன்றி அப்பா.

ஆமீன். சங்கம் வளரி கூடாக மாலை நீரே நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலேயே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியில் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிந்து தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தில் மாலை நேரே நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பேன். இந்த நாள் கேட்ட தந்த நாள் இதிலே களி உந்து மக்களை கத்தரங்களுக்கு இந்த மாலை பொழுதை உருமப்படுத்தி ஒருமனப்படுத்தி இருக்கிறார். அல்லது வாய் தேவன் கொடுத்த இந்த கிருபையின் சரணங்களுக்காக சோசரித்து ஜெபித்து திரோப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, தகப்பனே, இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. சுஷமாக சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த தேசத்துல இந்த வானொலியை முன்குறித்தீரே, தீதர்சனங்களை கொடுத்தீரே, வழிபாடுகளை கொடுத்து அப்பா இந்த நிமித்த இந்த ஊழியத்தை உங்களோட திருத்தலத்துல தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரித்து அந்த கிருபிகளுக்காக நன்றி. இந்த ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமான வெஸ்டிபிரதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடன் திருக்கிறதுக்குள்ளா எல்லாரையும் பெயர் பெயராய் குடும்பமாய் சபை ஊழியங்களை ஆசிரித்து தரும்படியா ஒப்பு கடிச்சு பீக்கிரன் தகப்பனே. அதே போல மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் கருத்து தருகிறோம். நித்திய வெளிச்சத்தின் தொகுப்பாளர் ஊழியருமான மைத்ரேயாக்கா நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க. ஊழியங்களை எல்லைகளுக்கு சாலப்படுத்தி கொடுங்கப்பா. உறவுகளை ஆசிர்வதிங்க. இன்னும் இந்த முதிர்வயதன் கனித அந்த புஷ்டியும் பசுமையுமாக இருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கும் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் திருத்தலத்துல தருகிறோம். அவர்களை பெற்றிருக்கப்பட அன்பு நேர்களுக்காக செபிக்கும். அவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. என்னென்ன வாரத்தோடு தேவைகளோடு இந்த வானொலியை கேட்கின்றார்களோ அவர்கள் இன்னும் விடுதலையை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு பலத்தோடு அப்பா உமக்குள்ளாய் இன்னும் ஆயுசை கூட்டி கொடுத்து நீர் ஆளுகை செய்யும்படியாய் உமக்குள்ள சங்கமிக்க அவர்கள் ஐயா இந்த சங்கம் வானொலி கூட பெரிய அறுபடியை காணத்தக்கதா கிருபை பாராட்டும். தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியா எழுப்பித்தாங்க தகப்பனே. அடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ற கத்தனத்தில் ஒப்பு கொடுக்க தாவி இந்த நாளும் அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து நாமத்தை மகிமைக்காக பயன்படுத்தும்படியா ஒப்பு கழிச்சு வைக்கிற ஆசீர்வதியும் அடியாலையும் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. இந்த வேலை முதல் கத்தாவே தொடக்கம் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தை ஆளுகை செய்யுங்க அப்பா. பலன் சுகம் வல்லமை தந்து ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிற குடும்பத்தை உங்களை ஆசிர்வதிங்க. பார்த்து கொடுக்கும் போது அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கத்தாவே. எப்படி செய்யணும் எவ்வாறு செய்யணும் கற்றுத்தாங்க ஆவியானவரே. நம்முடைய வல்ல கருத்துக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபம் கேட்கிறேன். செபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கத்தர் நல்லவர். இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துறவர் தேவனே. சங்கீதம் 18 சங்கீதம் 32 வசனம் இப்படி சொல்வது, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துறவர் தேவனே. நிச்சயமாக இந்த நித்திய வெளிச்சத்தின் வழியை செவ்வைப்படுத்துறவர் தேவன். அவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம். அவரே நம்மை பலப்படுத்தி எங்கள் வழியை சுவைப்படுத்தி அவருடைய நாமத்தின் வழிகளாக விளங்க செய்வார். ஆமீன். நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளின் நிகழ்ச்சியில் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இந்த நாளும் 7 மணி தொடக்கம் நாங்கள் 8 மணி வரைக்கும் துதி பாடல் செபங்களுக்கு கூட கடந்து செல்ல போறோம். 8 மணியில இருந்து நாங்க வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடன் செல்ல போறோம். இந்த நாளும் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்து செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். இரண்டாவதாக செய்தி எடுத்து வரு சுபாலங்கு அவர்கள் உங்கள் சகோதரி. மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்து செய்தி எடுத்து வருவார்கள் பாஸ்டர் அன்டன் ராசநாயகம் அவர்கள். இந்த நாளும் முடிவு சிவமாக நாங்கள் நன்றி சிவத்தை ஏறெடுத்து நாங்கள் மார்க ஒளியிற்போடு இணைவோம். இதனாலும் கத்தரந்த பாராயண கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபித்து துதிப்போமா. இணையுங்கள் அழியுங்கள். உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க நேற்றைய வெளிச்சத்தின் நேரடி மாலை நீர் ஒளிபரப்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வருவோம் அந்த நாமத்தை உயர்த்தும் துதி பாடல்களோடு. அந்த நாமத்தை உயர்த்துவோம், துதிப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி. எல் ரோயே உமக்கு நன்றி. என்னை காண்பவரே உமக்கு நன்றி. உமை காப்பவரே உமக்கு நன்றி.
விடாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய காரணத்தாலங்களை இணைத்துக் கொண்டீர். அநாத சிநேகத்தாலங்களை சிநேகித்தவரே. அன்பின் கயிறுகளாலங்களை அணைத்துக் கொண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. நுழையில் நன்றியோடு நன்றியோடு சோஸ்தரிக்கும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரத தூயவரே. அனலோடு உண்மை ஆராதிக்க அவையோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க புத்தி உள்ள ஆராதனை செய்ய தகப்பனே முடி நான் மையப்படும் பாத்திரங்களை எங்களை விளங்க செய்யும். உயவன் நீங்க களிமண்ணானங்களை வனைந்திருமைய விட்டு கொடுக்கிறோம் அபு கொடுக்கிறோம் ஆளுகை செய்யும் ஐயா. துதிக்கு பாத்திரரே மையத்துறோம் அந்த தூயவரே மையத்துறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுறவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரே அப்பா. சவாமி உள்ளவரே நன்றியோடுதோ மறைத்த சதாகாலம் உயிரோடு இருக்கன்னு சொன்ன தேவன் இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துற தேவன் அப்பா. நன்றி ஆண்டவரே.

நீர் அனலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே, வழிபிடத்தின் அக்கினி அணையாமல் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், வழிபிடத்தின் அக்கினி அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே, இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும், இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும், அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே, அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி

எங்களை அனல் ஓட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமாப்பா, இந்த நாளும் அனல் முற்றி எழுப்புணும். அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாமான் அனலோடு உமை ஆராதி. அப்பா, உம்முடைய வல்லமையோடு இன்னும் எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கத்தரி மகிமை உன்மேலுத்தது என்று சொன்னீரியப்பா. அந்த வெளிச்சம் எழும்பி பிரகாசம், எழும்பி பிரகாசம், எழும்பி பிரகாசம், கிருபை தாங்க, வெள்ளம் தாங்க தன்று எலியாவை தட்டி எழுப்பின வல்லமை, அப்பா கிதியோனை எழுப்பின வல்லமை இருக்கிற பதத்தோடி போன்று சொன்னீங்களே. அப்படிப்பட்ட எழுப்பு உண்டாட்டுமையா, நல்ல இடத்தின் வல்லமை எடுத்து பயன்படுத்து, ஒரு அசை உண்டாட்டு, மேல்விட்டு அறையில் அசை உண்டானது, இந்த வானொலி அலைக்குள் ஒரு அசை உண்டாட்டு, ஒரு எழுப்புதல் எங்க காணணும் ஆண்டவர். எங்கள் அக்கினி பத்தி எறியட்டும் ஆண்டவர், எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க, கிருபை செய்யுங்கப்பா. உமை துதிக்கிறோம், உமை சோசரிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவ, நீர் பெரியவ, நீர் உயர்ந்தவ, நீர் ஆராதனைக்குரியவ, நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள மகிமை ராஜா, மறவை கூட மதுரம் ஆச்சின தெய்வ மந்தார வழியே உமை நன்றியோட நன்றியோடு சுவஸ்தரிக்கும். இணையசரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு. அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. அற்புத

ஆராதனை உமக்கே.

الإكرامات من أنت ورسوس الإكرامات من راتشنا بيني فيري يبر يوصني الفيري وستيلا مغطو مولنا برعالو سي أتشري يمانا أبا مكرنجي رسول مغطا அச்சரியமான காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையில செய்வது உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே எங்களை பொன்னாக விளங்க செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. உடக்கரத்து நிலங்களை மறைத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. கோடி கோடி சோசரின் குலநாயக்கத்தாவே உமை நன்றி ஒரு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இதுவரை நடத்தினே வினை

உமக்கே செலுத்துகிறேன் உயிருள்ள நாளெல்லாம். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துக.

இப்பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை. நிமிஷம் தோறும் விசாரித்து நடத்துகின்றேன். இப்பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை. நிமிஷம் தோறும் விசாரித்து நடத்துகின்றேன். என் நாட்கள் எல்லாம் உன் கரத்தில் இருக்கிறதே. என் நாட்கள் எல்லாம் உன் கரத்தில் இருக்கிறதே. வருஷங்களை நன்மையினால் முடி

நன்றி அப்பாம் ஏசப்பாம், உன்னைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உன்னைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்றி அப்பாம் ஏசப்பாம்.

0: අතුදී කැන මහිමකේ තැනර එස්සුමි නාමතිල් නල්ල පිදාවේ. ආමේ නාමේ නඩතදාගම් ලෝඩ තුති පාඩල් පාඩෙන් ලෝඩ සස්ු ක්‍රී සවරලනය පිරිරි කරහල් අල පිල් කොඩු වන්ද රඟල් තුදිීපෝ. ප්‍රේස්සල් සුස්ස
1: ප්‍රේසලාඩ් ප්‍රේසලාඩ් තැංක සිස්ත
0: තැංක
1: நந்தி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவரே, நித்திய நித்தியமான அந்த வெளிச்சம் தகப்பனே, ஒவ்வொரு கூடாகவும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க இருள் பூமியையும் காரருள் ஜனங்களையும் மூடுமான உங்கள் மேற்கச்சருதிப்பாருன்னு சொன்ன அந்த வெளிச்சம் உதலும் பதவும்படியாக அநேக ஜனங்கள் ஆண்டவர் இந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி வெளிச்சத்திடத்துக்கு தேடி வரத்தக்கதாக இந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை கண்டுகொள்ள நீர் ஐயா இந்த ஒளி எங்களுக்கு ஊடாக அண்டவரை பரவி செல்லற ஆறுகளை போல அண்டவரை எல்லா இடம் பரவ நீர் கிருபை செய்யறபடியா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உடைய நாமம் முழங்கால் ஜாவும் உடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் ஜாவும் நீர் கத்தர் என்று அறிக்க பண்ணும்னு சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு தரும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே முழங்கால் ஜாவும் முடங்கும் தகப்பனே நன்றி செலுத்துறோம் நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்திரேம் பரிசுத்தம் நிறைந்தவரே பாவங்கள் போக்கிட உம்மை தந்திரே உன்னதத்தில் உயர்

இயேசுவே என் இயேசுவே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, உலகத்தினாலத்திலே மூழ்கிடாது எம்மை தப்புவித்திரே, உந்த நன்பினாலத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் மேங்குதே, உலகத்தினாலத்திலே மூழ்கிடாது எம்மை தப்புவித்திரே, உந்த நன்பினா

என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம்

உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. ஆமாண்டவரே, உம்மையே எங்களுக்காய், ஆண்டவர் சொந்த குமாரன் பாராமல் அவரையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த தேவன், உலகத்தில் எல்லாம் முழுகூடாத எங்களை தப்புவித்த தேவாதி தேவனே, உமக்கு நன்றி நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம்

அப்ரஹாமினுடன் படிக்கையே நினைவு கூர்பவரே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம் உம்மை மகிமை படுத்துகிறோம் மகிமை படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கே பாத்திரரே மோசையோடு இருந்தது போ.

உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. வானமுந்தன் சிங்காசனம், பூமியுந்தன் பா

உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. கெருபீன்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர்.

துதியின் மத்தியர் வாசம் செய்கின்றேர். உம்மை பகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. அல்லேலூயா. உம்முடைய மகிமை, மகிமையின் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி. ஆண்டவரே நன்றி செலுத்து.

நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபையே, கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுதே புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை, என்னை அணைக்குதையாவும் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை.

படர் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பெலனாகிய கத்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்

0: நாம் கைவிடப்படுவதில்லை. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடப்படுவதும் இல்லை. ஆண்டவரே, மலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் தேவனாய கத்த உன்னோடே கூட வருகிறார் சொன்ன தேவன் பலங்கொண்டு திடமனதாய் எங்களோடு கூட வருகிறவர், பெரியவர், நித்தமும் நடத்துகிற தேவன். உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வந்த ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஆண்டவரே, அந்த வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் இயேசு என்றதை கண்டுகொள்ளும்படியாக இந்த இருதயத்தை எப்பொழுதும் ஆண்டவர், இந்த இருதயத்தின் நினைவுகள், இருதயத்து யோசனைகள் தேவனோடு இணைந்திருக்கும் போது அவருக்கு சரியான வழியை காண்பிச்சு வெற்றி பாதை காட்டுகிற தேவனா இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து உயர்த்தி மகந்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. அதில் சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாதத்தை கூறுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்,
0: தேங்க்யூ. உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாங்க.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபம் பாடல் துதிக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். கதனா ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியற்ற ஒன்று நேரம் 7:30. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதியானது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 28 வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மாக்கர் ஓடி போறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலோ அது நச்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் ஆகாரம் விழியாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போற மழையை போலிருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மாக்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடைய போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறிவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யனாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய ஒட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேர் இறங்குறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. உப்புமர்களை மோசப்படுத்தி கொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உப்புமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் கழி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும், துன்மாக்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தியினாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீக்க ஆயுசை பெறுவான். இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சணியம் நல்லதல்ல, முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வனாகிறதுக்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழ. பெருநெஞ்சின் வழக்கை கொழுவுகிறான், கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புறவன் மூட ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள். ஆமே இடத்துல கத்தரை நோடு பேசின வார்த்தை, கத்தரை நம்புறவனோ செழிப்பான், கத்தரை நம்புறவனோ செழிப்பான். நிச்சயமாக நானும் நீங்கள் அவளை நம்பியிருக்கும். நிச்சயமாக வாழ்க்கையை செழிப்பாயிருக்கும். நிச்சயமா வார்த்தை வெறுமனை திரும்புவதில்லை. இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை செழிப்பாகும். அதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன், அந்த உண்மையுள்ள மனுஷனாக நானும் நீங்களும் இருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறலாம். அந்த உண்மையை நாங்கள் கண்டுடையணும்னு சொன்னா, உண்மையாய் நாங்கள் நடக்க முடிக்கிறோம்னு சொன்னா, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்க பண்ணி அதை வெட்டி விட்டு நீ அவருடைய இரக்கத்தை பெற்றோம்னு சொன்னால், நிச்சயமாக அந்த உண்மையுள்ள மனுஷனால் நானும் நீங்களும் மாற முடியும். இதைத்தானே அந்த இளையகுமாரன் செய்தால், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு தகப்பிலே உமக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று சொல்ல நான் பாத்திரனல்ல, உம்முடைய வேறக்கால் ஒருவனாக என்னை எண்ணுவென்று சொல்லி அங்கு இளையகுமாரன் மறுபடியுமா தகப்பிடத்துல வந்து தன்னை ஒப்பு கொடுத்தான், பாவங்களை அறிக்கை செய்தான். ஆனா அப்பாவோ மன்னித்து கட்டி அணைத்து முத்தம் செய்து அவன் என்னெல்லாம் தான் இழந்தானோ எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அப்பா மோதிரத்தை கொடுத்தார், வஸ்திரத்தை உடுத்து வைத்தா, பாதரட்சி அணிந்துட்டா, மீண்டும் தன் மகனாக வெள்ளியாக அணைத்து கொண்டார். கொண்டாட்டம் உண்டானது. மனம் திரும்ப ஒரு பாவியை நிமித்தான் அந்த பகவுமே சந்தோஷப்படுதல. அதான் அந்த உண்மைகள் ஆசிரம், அதான் அந்த பரிபூர்ணமான ஆசிரம். அந்த ஆசிரமத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி அவரண்டையில இன்னும் நெருங்கி சேருவோமா? நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நாங்கள் எடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலியர் இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்து ஜெபிப்போம் துதிப்போம். எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை துதிப்பாடலே உங்களோட ஒரு மனப்படும்.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து வெளிச்சமாக எங்களுக்குள்ள பிரகாசிக்கிறவங்களோட ஜீவன் உள்ள பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே, அதுக்கான நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவாங்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்கிறவர் மனுஷன், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமேனப்பா, நாங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எங்களை பேர் சொல்லி அழைத்தீரப்பா. அப்பா, அந்த அழைப்புக்கு பாத்திரராக நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீங்க எங்களை நேசிக்கிற தகப்பனா இருக்கப்படியா? நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பேர் சொல்லி ஆண்டவர் எங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிற அந்த அந்த அற்புதமான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உயிரோடு இருப்பது தான் ஆண்டவரே உம்மோடு, சாரி, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இருதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன் அப்பா. உங்களை நீங்க எங்கள் முன்பாக எங்களை எங்களுக்கு தேவையானவர்களை சந்தித்து இந்த நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பேர் சொல்லி அழைத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தகப்பனே, நீங்கள் ஜீவன் உள்ள தகப்பன். நானும் வழியும் சத்தியமும், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களை ஆசீர்வதித்த அந்த மகா பெரிதான ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்க வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே உங்களோட வெளிச்சத்தை உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை அப்பா உங்க ரத்தத்தினால மூடி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்றைக்கு புதிதான கிருபையின் மூலமாக புதிதான வார்த்தையில் உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுக்கு புதிதாக பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. கத்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசியாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமேனப்பா. நாங்களும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பதற்கு எங்களுக்கு உங்களோட அன்பான இந்த கிருபையை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தினால நிலைநிறுத்தி வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் மறுபடியும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: ஆமேனப்பா. உங்களை மட்டுமே நாங்கள் நாடி வந்திருந்தோம், உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே ஆண்டவரே, ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. நீங்கள் நிழலாக அவர்களுக்கு முன்பாக நின்று அவர்கள் போக்கிலும் வரத்திலும் எந்த நிமிடத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரே அவங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்துக்கும் உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரியது என்று கூறி உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நான் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. உள்ளிருக்கா பாடப்பட்டு ஜெபித்தீர்கள், அருமையான பாடலை எடுத்து தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்து ஊழியர்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரே நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம், சமாதானத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமே, நாங்கள் துதி பாட செம்புகளுக்குடாய்க்கணம் சொல்கிறோம். சரியா தொன்று நேரம் 7:43. அலையுங்கள், இணையுங்கள். கர்த்தரே நாமத்தை ஒன்றாக துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன். இந்நாளிலும் அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்து நீருக்கான ஜபத்தைக்கோம், துதிக்கோம். எங்களோட மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார்கள், அவர்களை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜபிப்போம், துதிப்போம். ஐயா
2: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நிலையத்திலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறது சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, இந்த சங்கமவாணி உலகத்திலே அநேக தேசங்களிலே அநேக தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கம வானொலியை நடத்துகின்ற லெஸ் பிரதர், சிஸ்டர் ரீட்டா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும் சுவாமி. அநேக ஊழியர்கள் ஆண்டவர் ஓடோடி வருகிறார் சுவாமி. காரணம், நான் உண்மையாய் உத்தமமாய் ஊழியருக்கென்று ஜெபம் செய்யும்போது கத்தாவே, எங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்ச உலகம் எங்கும் இருளான உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், இருளான குடும்பங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். இந்த சங்கம வானொலியை தந்திரே சுவாமி, அந்த கிருபைக்க நன்றி. எங்களுடைய தாளந்துகளை இரவு பகலாக சமர்ப்பிக்க இந்த சங்கம வானொலியை தந்தவரே மீண்டும் மக்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஐயா, அதை ஆசீர்வதிக்க வேண்டுமாக சேப்பிக்கிறது. உலகமுள்ள எல்லா தமிழர்களும், எல்லோ தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருப செய்ய வேண்டுமாக சேப்பிக்கிறது. ஐயா, அந்த நித்திய வெளிச்சத்தை நடத்துகிறவர் நீரா ஆண்டவரே, ஆவியானவரே நீரே இந்த வழியை நடத்தும்.

ஜலத்தின் மேல் அசை வாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், சிம்சோன் மேல் பலமாயிறங்கிய

0: ஆவியானவர். ஆமா, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருக்கு. இதை கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோடு கூட இருக்கு. சங்கமா வானொலி நிலையத்திலும் கூட இருக்கு சுவாமி. தொடர்ந்து செய்திகளை கொண்டு வரும் பிள்ளைகளோடு கூட இருக்கு சுவாமி. இந்த நாளே சுவாமி ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு நித்திய வெளிச்சத்தை கண்ட நாளாக, இருளிலே இருக்கு மக்கள் வெளிச்சத்தை கண்ட ஒரு தினமாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கற்றுண்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சிறப்பற்றவர்கள் சிறையாக வேண்டுமாண்டவரே. உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ராஜா இட்டவு பகலா கண்ணீரோடு நாங்கள் பாடுகிற பாட்டை கண்ணோக்கி பார்க்கிறதவரே, இந்த நிகழ்ச்சி அனைத்தை நீர் ஆசீர்வதிக்கு சுவாமி. அந்த கிருபை கிளம்பி ஐயா, அந்த திங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச ஜெப கூட்டத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கு சுவாமி. சனி ஞாயிற்றுக்கிழமையில் அநேக ஊழியர்கள் நான் செய்து கொடுக்கிறேன், நான் செய்து கொடுக்கிறேன் என்று ஒருவரை வருகிறார் சுவாமி. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இலங்கை, இந்தியா, ஜெர்மனி இருந்து கூட சுவாமி தேவர் ஐயா எனக்கு ஒரு நேரத்தை தாருங்கள், நான் வார்த்தை கொடுக்க வேண்டும், உலகமெங்கும் வார்த்தை விதைக்க வேண்டும். தாகத்தோடு வாங்கி ஒரு ஒருவதற்கு காரணம் அவர்தான் நான் உண்மையான ஜெபம் சுவாமி. இந்த நித்திய வெளிச்சத்திலே சங்க மாநில இருக்கிற ஜெபங்கள், தேவ பிள்ளைகள் இதோ போன ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தேவன் சங்கம் அவாதரி அவர் விதமாக ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். இந்த சங்கம வானொலி நிலையம் உலகம் அங்கும், உலகத்திலே எங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த இடமெல்லாம் இந்த சங்கமா வானொலியின் தோணி ஊடுருவி செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். காரணம் உண்மையாய் உத்தமமாய் வர ஊழியக்காரர்கள் வார்த்தையில கொடுக்கும்போது அந்த வார்த்தையில் அக்கினிமயமாக ஒரு அம்பாக ஒவ்வொரு உள்ளத்தில் ஊடுருவி செல்லும் பொழுது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார் சுவாமி. ஆவியில் சோர்ந்து போன ஒரு ஆவியில் அடம் கொள்வார் சுவாமி. அப்படியாக இந்த நித்திய வளத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீ நடந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனே நீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. முது பிள்ளைகள் உலகத்திலே இருந்து வேறு பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓரோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. உமது தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள், உமது பாதபடியில ஓரோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு ராஜா உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக்க செபிக்கிறேன். ஆவியானவரே, அக்கினி ஆவனவர் அபிஷேகம் இறங்கட்டும். யார் யார் என்று செய்து கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும்போது சுவாமி இந்த அக்கினியாக அந்த வார்த்தையில் வெளிப்படட்டும் சுவாமி. ஆமராஜா, வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட வேதனையோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கும்போது சுவாமி நீர் அந்த குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லுக்கு. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி. உம்மாலே முடியும் ஆண்டவரே. உம்மாலே நீர் எங்கே உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்கு ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர் ஆண்டவரே. ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர் ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆம் சுவாமி, இன்றைய நாளை கையெட்ட செய்வது தொடர்ந்து வரும் ஒவ்வொரு செய்தியிலே ஆசீர்வதித்து இந்த செய்திகள், இந்த பாடல்கள், இந்த துதிகள் மறு ஒழுப்பிலே கேட்கும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. வானொலி ஆசீர்வத்தை நீருக்கான ஜெபத்தை அப்படியாக உங்களை ஆசிரியத்து துதித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். உயர்த்தி துதித்து ஜபித்த உங்களையும் உங்கள் குடும்ப ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியங்களையும் கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து முனைந்திருங்கள். கத்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மையப்படுத்துவோம். தேவ சமயத்தை கூறுகிறோம் நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததா ஒரு சிறிய கவிதையை பார்ப்போம், வெளிச்சத்தை குறித்தான கவிதை. ஆமேன், வெளிச்சம், புதிய வெளிச்சமாய், நித்திய வெளிச்சமாய், நித்தமும் உதித்து நினமும் நினைத்து நின்று, நித்திய வெளிச்சமாய் புதிய வெளிச்சம் நிலைத்து நின்று நிலைத்திருக்க செய்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள் வெளிச்சம் காண, அந்த வெளிச்சத்துக்குள் நாங்கள் வெளிச்சம் காண நிலைத்திருக்கிறது. நில் கவனி செல் என்று சொல்லும் வெளிச்சமேனி, நில் கவனி செல் என்று சொல்லும் வெளிச்சமேனி, உங்காத ஒளியே மலராத வெளிச்சமே, மலராத வழியே மேலானது அபிஷேகமே. அங்காத ஒளியே மறையாத வெளிச்சமே மாறாத வழியே மேலான அபிஷேகமே நீ மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தும் வெளிச்சமே மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தும் வெளிச்சமே என் கால்களுக்கு அது தீபமாயிருந்தது என் பாதைக்கு அது வெளியரங்கமாய் வெளிச்சமாயிருந்தது என் கால் இருக்கிறது தீபமாய் என் பாதைக்கிறது வெளிச்சமாய் பாதையே வெளிச்சமாக்குறது வெளிச்சமே என் பாதையே வெளிச்சமாக்குற வெளிச்சமே இரவு இரவை பகலாக்கி விடுதலை வெளிச்சமாக்கி இரவை பகலாக்கி விடுதலை வெளிச்சமாக்கி துக்கத்தை சந்தோஷமாக்கி என் புலம்பலை ஒரு ஆனந்த களிப்புமாய் மாற்றிய வெளிச்சமே என் புலம்பலை ஆனந்த களிப்புமாய் மாற்றின வெளிச்சமே உலாவுகின்றாய் உலாவுகின்றாய் நித்திய வெளிச்சமே உலாவுகின்றாய் நித்திய வெளிச்சமே சங்கமத்துக்குள் சங்கமிக்க சங்கமத்துக்குள் சங்கமிக்க ஒரு பகுதியாய் வெளிச்சமாய் எழுந்திறனாய் ஒரு பகுதி வெளிச்சமாய் எழுந்த முழுவதுமாய் உம்மை நினைத்தாய் முழுவதுமாய் உம்மை நினைத்தாய் சங்கம் வானொலியை வெளிச்சமாக்கினாய் சங்கம் வானொலியை வெளிச்சமாக்கினாய் வெளிச்சத்துக்குள் வெளிச்சம் காண சங்கம் வானொலியே வெளிச்சமாக்கினாய் எனக்குள் என் வாழ்வுக்குள் என் வீட்டிற்குள் என் எல்லா வழிகளுக்குள்ளும் வெளிச்சம் எனக்குள் என் வாழ்விற்குள் என் வீட்டிற்குள் என் வழிகளுக்குள் வெளிச்சமானாய் வெளிச்சமாய் சங்கமத்துக்குள் சங்கமிக்க வைக்கின்றாய் வெளிச்சமாய் சங்க வானொலிக்குள் சங்கமிக்க வைக்கின்றாய் புதிய வெளிச்சமே அது நித்திய வெளிச்சமே ஆமே கதனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக சோஸ்ரம் சரியற்ற ஒன்று நேரம் 7:56 கத்தர் நல்லவர் உங்களுடைய காரியங்களை செய்கிற தேவன் என்று நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பாடலை பாடித்த அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம் கத்தருக்கு சோஸ்ரம் பாடுவோம் அமீன் உம் அழகான கண்கள் ஏ உள்ளத்தை அசைக்கிது எங்க அழகான குரல் என்ன

ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல்

நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் வி

0: இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது துவ செய்தியை கொண்டு வருகிறார்கள் சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா அவர்கள், இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ்டோ சிஸ்டர் ஏமி, பிரைஸ்டோ சிஸ்டர் ஏமி, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. அழைப்பை துண்டித்து விட்டு மீண்டுமாக இணைப்புகள் வாருங்கள். எல்லாவற்றால் மக்கிடுங்கள். நாங்கள் வார்த்தைகள் ஸ்ரீமி நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கோம் சிஸ்டர். அப்படி எண்ணில் யார் M19 இணைந்திருக்கிறீர்கள்? M9 இணைந்திருக்கிறீர்கள் யாரு
1: சிஸ்டர்?
2: மங்களா.
0: ஓகே சிஸ்டர், நீங்க இணைப்பில் இருங்கள். நாங்கள் இப்போது ஏமி புஷ்பராஜாடம் வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ஏமி எடுத்து வாருங்கள். வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்க சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா.
3: ஆமேன் ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன்.
3: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்சம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் ஜப விண்ணப்பங்களோடும் நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் மிகுதியான நேரங்களை சகோதரி சுபாலங்கோவிடம் ஒப்படைப்போம். அவர்கள் மிகுதியான ஊழியர்களை அழைத்து தொடர்ந்து நடத்துவார்கள். அதற்கு பிற்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானொலியிலே நீங்கள் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பை கேட்க முடியும். ஆண்டவரே, நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், வானொலியை கேட்கின்ற ஊழியர்கள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே சுவாமி, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசங்களிலே இருந்து மக்கள் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறார்களோ ராஜா, அவர்கள் எல்லோரையும் நீங்கள் பெல்லப்படுத்தி ஆசீர்வதிக்க வேணுமாய். அவர்களுடைய குடும்பங்கள், தேசங்கள், சபைகள் செழிக்க வேணுமாய். உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன். சோதனை செய்து கேட்டாலும் போந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னாடுவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் ஏது போதுமே போதுமே, ஏது போதுமே போதுமே, தனாலிருமே
3: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிக்கு பாத்திரவே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்திர ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கத்தாவே, என்னை மறைத்து நீங்கள் பேச வேணுமா? எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழிபாடுகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தாவே. சுவாமி, கேட்கிற உறவுகளுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சென்றடைய வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உங்களுக்கு சாட்சிகளாய் உலகெங்கும் சென்று ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளாய் மாறுவனுமாய் ஆண்டவரே, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட 23 சங்கீதத்திலே இருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக் கொள்வோம். ஆண்டவரே நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23 சங்கீதம் என்றதும் எங்களுக்கு முதலிலே நினைவுக்கு வருகின்றதானது ஒரு காரியம். நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நாங்கள் சண்டே ஸ்கூலிலே ஆரம்பத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் இந்த சங்கீதத்தை வேதாகமத்தை பார்க்காமலே நம்மால் அநேகராலே அந்த சங்கீதத்தில் உள்ள 6 வசனங்களையும் எங்களாலே ஞாபகமாக சொல்லக்கூடியதாக நாங்கள் அப்படியாக சிறிய வயதிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதுனாலே அது எங்களுடைய மனதிலே எல்லோருடைய மனதிலேயும் கூட ஒரு ஆழமாக பதிந்த ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 விதமான ஆசீர்வாதங்களை இந்த 6 வசனங்களிலே வைத்திருக்கிறதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது நாங்கள் அதையும் கூட நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முதலிலே நாங்கள் பார்ப்போமே, ஆனால் இந்த முதலாவது வசனம் இந்த சங்கீதத்திலே ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. என்று சொன்னால் தாவீது ராஜா அந்த இடத்திலே சொல்லுகின்றார், கர்த்தர் என் மேற்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அப்படியாக அவர் சொல்லுகின்றார். அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த இடத்திலே கர்த்தர் எங்கள் மேற்பராயிருக்கிறார் என்று சொல்லவில்லை, அவர் அந்த இடத்திலே கர்த்தர் என் மேற்பராயிருக்கிறார் என்று அந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் தாவீது ராஜாவுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அவர் சின்ன சிறு பையனாக இருந்த பொழுது அவருடைய வேலை வந்து ஆடுகளை மேய்க்கின்றதான ஒரு வேலை தான் அவருக்கு அந்த நாட்களிலே இருந்தது. அது தகப்பனாருடைய அந்த ஆடுகளை அவர் அந்த வயல் வழிகளிலே மேய்த்து வருவார். அப்படியாக அந்த ஆடுகளை மேய்க்கின்ற வேளையிலே அந்த மேய்ப்பனாக இருந்த அந்த சின்ன சிறிய தாவீது அந்த நேரங்களிலே ஒரு வாத்திய கருவி ஒன்று அவரிடம் இருக்கும், அதாவது அந்த கிண்ணாரம். அந்த கிண்ணாரத்திலே ராகங்களை வாசித்து ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பாடல்களை பாடி ஆண்டவரை ஆகிய இயேசுவை துதித்து ஸ்தோத்திரித்து அந்த இடத்திலே அவர் ஜெபம் பண்ணி அந்த இடத்திலே அப்படியாக தன்னுடைய ஆடுகளை மேய்த்து வருவார். அப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் சின்ன சிறு வயதிலேயே தாவீது ராஜாவுக்கு வந்து அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசுவோடு ஒரு நல்ல உறவு நல்ல ஐக்கியம் இருந்ததை நாங்கள் மறந்து விட முடியாது. அப்படியாக இருந்ததனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலும் சரி, கஷ்டமான நேரங்களிலும் சரி, சந்தோஷமான நேரங்களிலும் சரி, இன்னுமாக ஆசீர்வாதங்களாக ஆசீர்வாதங்கள் இருக்கின்ற வேளையிலும் சரி, அவருக்கு சத்ருவாக்களால நெருக்கடி வருகின்ற வேளையிலும் சரி, எல்லா வேளையிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வலது பாரிசத்திலே வைத்திருந்த ஒரு மகனாய் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுத்து அப்படியாக அந்த சின்ன சிறு வயதிலேயே அவர் நடக்க ஆரம்பித்ததை நாங்கள் மறந்து விட முடியாது. அதோடு கூட அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் அந்த இடத்திலே இருந்தது, அவர்களுக்கிடையே நல்ல உறவு இருந்தது. அதனாலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவை அவருடைய வாழ்க்கையிலே உயர்த்தி வைத்தார். அந்த இடத்திலே இஸ்ரவேல் தேசம் அனைத்துக்கும் அரசனாக அந்த இடத்திலே தாவீது ராஜாவை அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கூட அங்கு அபிஷேகம் பண்ண பெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே தாவீது ராஜா அரசனான பொழுதிலும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து விடவில்லை. அந்த இடத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா

அவர்களுக்கு அதிகமாக செல்வது வழக்கம். அப்படியாக இருந்ததனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி கிடைத்தது. அதோடு கூட தாவீது ராஜாவுக்கு ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் சத்துருக்களால் அவருக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, சவுளால் நெருக்கங்கள் வந்தது. ஆனால் சவுல் பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்திருந்தான் தாவீது ராஜாவை கொல்லுவதற்காக. அப்படியான அந்த காலகட்டங்களிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா ஆண்டவரை மறந்து விடவில்லை. அந்த இடத்திலே அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது ராஜா எப்படியாக இருக பற்றி கொண்டிருந்தது போல, நீங்களும் நானும் எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நாங்கள் நடக்கின்றோம் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையானது அவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம்? எல்லா காரியங்களிலும் அவரை நாங்கள் முன்வைத்து நடக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? எல்லாவிட்டால் ஒரு சில காரியங்களிலே மாத்திரம்தான் நாங்கள் முன்னுக்கு அவரை வைத்திருக்கின்றோமா? எல்லாவிட்டால் அவரை முன்னுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வைக்காமல் அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் தள்ளி எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் முடிவுகளை எடுத்து எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றோமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த இடத்திலே பாருங்கள், தாவீது ராஜா சொன்னது ஒரு காரியம், கர்த்தரை நான் என் வலது பாரிசத்திலே வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அப்படியாக தாவீது ராஜா அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன் என்று அப்படியாக தாவீது ராஜாவை போல உங்களாலும் என்னாலும் இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்னஞ்சிறிய தாவீது அந்த நாட்களிலே ஆண்டவரோடு கொண்ட ஐக்கியம், அந்த உறவு, அப்படியாக தாவீது ராஜாவை ஒரு நல்ல ஒரு பதவியிலே இருத்தியது. அதாவது அந்த இஸ்ரவேல் முழுவதையும் ராஜ்ய பாரம் பண்ணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்து அந்த இடத்திலே வழி நடத்தி வந்தது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இன்றைய நாளிலே எப்படியாக எங்களுடைய உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அந்த இடத்திலே தாவீது ராஜா என்ன செய்வார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பார், அந்த இடத்திலே ஜெபிப்பார், அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்படியாக தன்னுடைய கஷ்ட காலங்களிலும் நேரங்களிலும் கூட அப்படியாக ஆண்டவரை நோக்கி அவர் துதித்து அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்திலே அவர் காரியங்களை செய்வது வழக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு கடினமான பாதையிலே போகும் பொழுது நாங்கள் எங்களால் அவரை துதிக்க முடிகின்றதா, எங்களால் ஆராதனை செய்ய முடிகின்றதா என்பதை கூட நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமோ ஒரு வேதனையோ ஒரு பிரச்சனையோ ஒன்று வந்துவிடும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் எங்களால் ஜெபம் பண்ண முடியாமல் தடுமாறுகின்றோம், ஆண்டவரை துதிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம். இன்னுமாக இதேன ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை அனுமதித்தார் என்று கூட நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக நாங்கள் இருந்து விடுகின்றோம். அருமையானது வேண்டிய பிள்ளைகளை, நாங்கள் அடுத்ததாக ஒரு இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நாங்கள் பார்க்க முடியும். யோபுவுடைய சரித்திரத்திலே நாங்கள் யோபு பக்தனை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக ஒரு பரிசுத்தமானது ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனாலும் கூட அந்த இடத்திலே சத்ருவானவனால் சாத்தானால் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த இடத்திலே சோதனை வந்தது. அப்படியாக அந்த சோதனை வந்த வேளையிலும் அங்கு யோபு என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த இடத்திலே யோபு வந்து ஆண்டவருக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த இடத்திலே அவர் சொன்னதானது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்திலே யோபுவை போல எங்களால சொல்ல முடியுமா? அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே எல்லாவிட்டால் எங்களுடைய குடும்பங்களிலே ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். சில வேளைகளை ஜெபிக்க கூட முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் எவ்வளவோ கடினமான பாதையிலே போன பொழுது கூட அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அதோடு கூட அதிகம் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கையும் குறித்தும். எத்தனையோ வருடங்களுக்கு

பிற்பாடு பிறந்த ஒரு பிள்ளை ஆபிரகாமுக்கு. அந்த வயது சென்ற வேளையிலே தான் ஈசாக்கு பிறந்தார். அப்படியாக இருக்கிற பொழுதும் கூட, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கை தகன பலியிட சொன்ன பொழுதும் கூட, அந்த இடத்திலே தயங்காதவராய் அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவராய் அந்த இடத்திலே ஈசாக்கை அந்த மலைக்கு கொண்டு போன சம்பவத்தையும் நாங்கள் மறந்து விட முடியாது. அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்களும் கடினமான பாதையிலே போன பொழுது அங்கு ஆண்டவரை துதித்தார்கள், ஜெபித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அப்படியாக ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாமுடைய நாட்களிலே அப்படியாக அந்த ஈசாக்கை அந்த மலைக்கு கொண்டு போன பொழுதிலும் அந்த தகன பலிக்காக ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்டு அந்த இடத்திலே ஈசாக்கை பலியிடாதபடிக்கு அந்த இடத்திலே தேவதூதனு கூடாக தடுத்து நிறுத்தி அந்த இடத்திலே ஒரு ஆட்டை பலியிடும்படியாக செய்தது மாத்திரமல்ல, அதற்கூடாக ஈசாக்குடைய சந்ததி அப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய கீழ்ப்படிதல். அந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுது ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நாங்கள் முன்னுக்கு வைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து நாங்கள் அவரோடு கூட நடக்கும் பொழுது இப்படியாக எங்களுடைய சந்ததியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23 சங்கீதத்திலே ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 1 பார்க்கும் பொழுது அங்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேய்ப்பனாக, தனக்கு ஒரு வழிகாட்டியாக, தனக்கு ஒரு தகப்பனாக, அந்த எல்லா இடத்திலேயும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னுக்கு வைத்து நடந்ததனால் தான் அந்த வசனத்தை அவர் அப்படியாக அவராலே ஆழமாக எழுத முடிந்தது. அதோடு கூட தாவீதுராஜா அநேக சங்கீதங்களை எழுதி இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகள் கூடாக கடந்து போகும் பொழுது எப்படியாக ஜெபிக்கிறார் என்பதையும் கூட நாங்கள் வேதத்திலே நாங்கள் ஒவ்வொரு சங்கீதங்களையும் படிக்கும் பொழுது நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் பார்க்க முடியும். அப்படியாக அவர் ஜெபிக்கும் பொழுது அதுவும் கூட அந்த ஜெபங்களிலும் கூட ஒரு நேர்மை காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய உள் உணர்வை எல்லாம் ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்தி அப்படியாக அவர் ஜெபித்த அந்த ஜெபங்களை நாங்கள் ஒவ்வொரு சங்கீதத்திலே வாசிக்க முடியும். அதே போல தான் நீங்களும் நானும் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் கூட அப்படியாக ஆண்டவருக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஜெபமும் அப்படியாக நேர்மையாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவரை விடுவித்தது போல உங்களையும் என்னையும் என்ன விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, கஷ்டங்களா இருந்தாலும் சரி, மலை போல வெள்ளங்கள் வந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கை பகுதியிலே அது என்ன கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு இலகுவான காரியம். அவரால முடியும், அவரால எங்களுக்கு உதவி செய்வது என்பது அவருக்கு ஒரு லேசான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நீங்களும் நானும் தாவீது ராஜாவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்ப்பனாய், ஒரு வழிகாட்டியாய், நாங்கள் அவரோடு ஒரு நல்ல உறவு கொண்டு நாங்கள் அவரோடு நடக்கும் பொழுது அவருடைய நாமம் ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி,

உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பு ஒன்றே போதுமையா, உம்மன்பு ஒன்றே போதுமையா.

0: ஏமி பிரைஸ் தி லார்ட், மியூட்ல போயிட்டு இருந்தது, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க சிஸ்டர், மைக் எடுத்து பிரைஸ் தி லார்ட். ஏமி மியூட்ல போயிட்டு அன்மியூட் பண்ணி வாங்க, மைக் எடுத்து விடுங்க ஏமி. ஏமி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க.
1: இறக்கமில்ல தாப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை தந்தவரே சோத்திரம், இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் விளைக்கரம் கூட இருந்ததுக்காய் நன்றி தாப்பனே. அதே போல ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் இந்த தேசங்கள் ஆண்டவரே உலகம் அனைத்துக்கும் பரவ வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மகளோடு கூட இருந்து ஆண்டவரே சுவாமி இந்த நிகழ்ச்சி முடியும் வரையிலும் கூட இருந்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். வரப்போகின்ற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியர்களோடு நீங்கள் பேச வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு
0: பண்ணுங்க. திரும்ப போயிட்டு போயிட்டு திரும்ப அன்யூட் பண்ணுங்க.

0: மகளையும் பகிர்கிறோம், மருமகளையுமோ பகிர்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். உள்ளிருந்த வாஞ்சிகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை நிலக்கரம் கூட இருக்க வேணுமா? நிலக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஷியாமி ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நிலக்கரம் அவருடன் கூட இருக்க வேணுமா? இவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸோடு கூட இருக்க வேணுமா? ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அருமையான துதிய பாடலை பாடிதோட நாமத்தை உயர்த்தினீர்கள். தாவீது கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டபடினார். கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடினார். அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவே ஆண்டார், ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அருமையான வாழ்க்கை வரலாறை கூறி அவருடைய வாழ்க்கையில கத்தர் செய்த பெரிய காரியங்களை நமக்கு எடுத்து விளக்கினீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அப்படியாக ஜபித்தீர்கள். எல்லாருக்கும் பாரப்பட்டு அமீன். அப்படியா ஜபித்து துதித்து வார்த்தையை கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டுச்சிட எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருங்கள். கதிர சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். செய்கிறார் நிச்சயமாக. தாவீது உளவாய் கத்தரை முன்பாக வைத்திருக்கிறார். இந்த அவர் சுகத்தில் சொல்கிறார், கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் முன்னாக வச்சதால கத்தர் அவரை முன்னாக உயர்த்தி விட்டார், மகராஜாவாக உயர்த்தி விட்டார். தாவீது கொண்ட உடன்படிக்கை உறவில அங்கே நிலைச்சிருந்தார், நிலைக்க வச்சு விட்டார். அப்படி சாதாரண ஒரு மெய்ப்பெனை உயர்த்துறது சாதாரண காரியம் அல்ல, ஆனால் கத்தரால் எல்லாம் ஆகும். அதுதான் அங்கே இருக்கிற காரியம். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நன்றியோ சொல்வார், திருவரி நீ சகலம் செய்ய வல்லவன், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படியாக அவர் செய்ய நினைத்தது தாவீதை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அதை நிறைவேற்றினார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமையும் எங்களுக்கு தொடர்ந்தும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். உங்கள் சகோதரி இணைகிறேன், என்னோடு இணையுங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். ஆமையன் கிருபை கொஞ்சமல்ல கதாவேன். இந்த நாளிலும் கதாவே நீர் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு அடியாளர் கொடுத்த நல்ல சலாட்சியத்துக்காக, இந்த களத்துக்காக, இந்த தளத்தை உங்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீர். இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். கோடி சோஸ்திரம் செலுத்துறோம் ஆண்டு. இந்த வானொலி ஸ்தாபகரும் ஊழியருமா செலிபிரதுக்காய் நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த தரிசனங்களுக்கு, அவளைப்பாடுகளுக்கு, ஒத்தாசைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி, அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதி, குடும்பமாய் ஊழியங்களை, சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஆசீர்வதி தரும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே ஊழியரையாக்கா செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்கா நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கதாவே அவர்களை தனிப்பட்ட ஊழியங்கள், சபை ஊழியங்கள், கைட்டு சில எல்லா காரியங்களையும் கத்தர் நீர் நிறைவு ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்துடைய கரத்தை ஒப்பி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கதாவையே கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறு ஒழியப்பை கேட்க போற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வதாக. உங்களுடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லையே கத்தாவே. அவையோடும் வல்லமையோடும் உள்ள வார்த்தைகள் கத்தாவே. உனே கணக்களை மேலிருக்கிற வார்த்தைகள், இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போன்ற வார்த்தைகள், பேதியை ஞானியாக்குற வார்த்தை, ஆத்துமா உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். விடுதலையாக அறியாத விட்டாத வழிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யும்படியா ஒப்பு கொடுச்சபிக்கிறேன் நாமத்தினால. அப்படியா கத்தாவை அடிமையும் ஒப்பு கொடுச்சபிக்கிறேன். அவளின் வாயில் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீ எவ்வளவே பெருகணும், நான் சொருகணும். கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். அடுத்து நாம் ஒன்றிய மகிமைப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடந்து செல்வோம். ஆமீன். அடுத்து நாம் ஒன்றிய மகிமைப்படுவதாக. சோஷம் சோஷம் அப்பா, நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. சோஷம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன், எத்தர்நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசீ இன்னாலும் வெற்றி தருவேன், யெகோவா நிசீ

நாங்க காலங்களப்பா எத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் வாஷம்மா.

0: 針紙タルトルスリティルミーエタナーモンゲンプハリダミータルトルスリティルミーアミエタナーモンエンガルプハリダミーカトリナーモンバラットトゥルカミージマナダクローリスハマイタンギルパンアパリアハウリナーモトゥクルエンガルキナマテアテイカラモンドゥநாங்கள் வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். அப்படியாக சொன்னபடி நடந்தது, சொந்த மொழி விளங்கியது. சொன்னபடி நடந்தது, சொந்த மொழியில் விளங்கியது. என்ன சொன்னபடி நடந்தது, எது சொந்த மொழியில் விளங்கியது என்று சொன்னால், அவர் கடும்பென்று இறங்கிய விதம், அந்த வல்லமை மலை, அங்கே மொழி விளங்கியது. இதை சொன்னபடி நடந்தது, எப்படி சொன்னபடி நடந்தது என்று சொன்னார். அங்கே யோவேலின் புஸ்தகம் முதலாம் இரண்டாம் அதிகாரம் அங்கே 28 வசனத்துல சொல்லப்படுது. அதுக்கு பின்பு நான் மாம்சமான சாபர் மேலும் என்னாவே ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்ப மாசம் அதை யாவர் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் என்று சொல்லி சொன்னுவேன். அப்ப அங்க சொன்னபடி எங்கே நடந்தன்னு சொன்னார், அந்த பெந்தைக்கோஸ்து நாளில் நடந்தது. அதுதான் அங்கே புதிய மழை பொழிந்தது, அந்த அபிஷேகம் மழையாய் மாறினது. பெல்லன் கொள்ள செய்தார், புதுமொழியை கொடுத்தார், புதிய வழியை திறந்தார். அங்கே திறக்கப்பட்ட ஒரு புதிய பாதை உருவானது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவ்வளவு நாளும் அவ்வளவு இயேசு அங்கே உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு வெளிப்படும் மட்டும் அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தார்கள். சீஷர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தின்படி, அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். அந்த சொன்ன வாக்குத்தின்படி போய் கூடியிருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாயிருந்தார்கள். அங்கே பரிசுத்தாவியர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்க எருசலேமே ஜூதேயா முழுதலும் சமாரியா பூமியில் கடைசியும் பரியந்தவும் எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியாக அவர்கள் கூட்டி இருந்தார்கள். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 14:14 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் கூடியிருந்தார்களாம் சொன்னபடி நடக்க. அங்கே இயேசுவின் தாய் மரியா கூட கூடியிருந்தார்களாம். அவர்களுடைய இன்னசீகர சீஷர்களோடு உருமனப்பட்டவர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நாங்க சில சூழ்நிலையில் கூடுகிறோம், எப்படி கூடுகிறோம், நம்முடைய சொந்த பேச்சு பேசும், நம்முடைய சொந்த காரியங்களை ஷேர் பண்ணும், நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல, மற்றவர்களிடத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா, இதை சொன்னா இவர்கள் ஏதாவது எங்களை தருவார்களா, செய்வார்களா, பதிலை கொடுப்பார்களா, எங்களோடு இவர்கள் நேரத்தை செலவழிப்பார்களா, இந்த நேரத்தை இவர்களோடு இப்படியாக கழித்து விடலாமா என்று சொல்லி நாங்கள் ஒரு அந்த நேரத்தை எப்படியாவது போக பண்ணணும் என்று சொல்லித்தான் நாங்கள் கூடுவோம். எங்களுடைய சுயம் அங்கே வெளிப்படுகிறது, எங்களுடைய தேவை, அதாவது இவர்களோடே இந்த நேரத்தை செலவழிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் மாம்சம் பலத்தில கூடாதபடிக்கு நாங்கள் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டவாய் தேவ சமூகத்தில் நாங்கள் உண்மையான முழுதத்தோடு கூடும் பொழுது அங்கே சொன்னபடி நடக்கும். என்ன நடக்கும், நான் ஊற்றுவேன் என்று சொன்னவர் மாம்சமான சாவர் மேலும் என்னாவிய ஊற்றுவேன் சொன்னது அவர் அங்கே ஊற்றினார், சொன்னபடி ஊற்றினார். நடந்தது, சொந்த மொழியில விளங்கியது. இங்க சொந்த மொழியில விளங்கினா அங்கே அவர்கள் பேசுற அந்த வார்த்தையும், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அங்கே 6 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம், அவர்கள் விளங்கின அந்த வல்லமை நாவிய நாவில கொடுத்த சத்தம், அந்த நாவில தொனித்த சத்தம் அங்கே என்ன செய்யலாம், தொனிக்க சத்தம் உண்டாகுது. எப்படிப்பட்ட சத்தம் தொனிக்குதுன்னு சொன்னா, பாஷையின் சத்தம். எந்த பாஷையின் சத்தம், சொந்த மொழியில விளங்கி கொள்ற அளவுத்துக்கு அந்த பாஷை விளங்கப்படுகிற சத்தம், வெளிப்படுகிற சத்தம், வெளிப்பாடுகளுக்குரிய சத்தம், அவர்களே கலக்கமடைய செய்கிற சத்தம், அவர்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியான, அவர்களுக்குள்ள ஒரு அசைவை கொடுக்க சத்தம் தான் துணிக்குது. கூடியிருந்த இடம் இடத்துல இப்படி மாற்றும் அசைவு உண்டாகுது. எப்படி அசைவு உண்டாகுது? அவர்கள் அப்பொழுது பாருங்க, பெந்தெகோஸ்தேயின் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது இரத்த காற்று அடிக்கிறது, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதிய சத்தங்கள் உண்டாகிறது. உட்கார்ந்து வீடு முழுவதை நிரம்பிட்டு இது வெளியரங்கமான அசைவுகளை காண்கின்றார்கள். வெளியரங்கமாய் நடக்கிற அசைவுகளை காண் நின்று கூட எங்கள் கால்நடைகள் காற்றினால் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது காற்று ஊ ஊ என்று சொல்லி சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. இடையிடையே எங்கள் இணையதளங்கள் அசைகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறார். அப்ப ஒரு வெளியரங்கமான அடையாளத்தை பார்க்கின்றார்கள். ஆனா ஆவிக்குள்ளான வளர்ற மனுஷன் ஆவிக்குள்ளாய் நடத்தப்படும் சகலத்தை அறிவான். அங்கே என்ன செய்தார்கள்? அவர்கள் மென்னத்தை அறிகிறார்களாம். அவர்கள் விளங்கி அப்ப தங்களுக்குள்ளே ஒரு அசைவு, என்ன அசைவு உண்டாகிறது அவர்களுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கும் போது? தங்கள் பாஷைகள் அவரவர்கள் அவர்கள் பேசுகிறது அவரவர்கள் கேட்டபடியினால். அப்ப செவிகள் எதை கேட்கிறது? அவர்கள் தங்கள் தங்கள் பாஷைகள் அப்ப சொந்த மொழியில அவர்களுக்கு விளக்கம் உண்டா, வெளிச்சம் உண்டாகிறது அவர்களுக்கு. ஒரு அந்த பாஷை விளங்குகிறது. இன்றைக்கு எத்தனையோ பாஷையில் பேசுற இந்த தேசத்துல, எத்தனையோ மொழியில, எத்தனையோ ஜனங்கள் பலதரப்பட்ட கலாச்சாரத்துல வாழ்ற இந்த நாட்கள்ல ஒரு மொழியாகி ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் அங்கே பேசும் பொழுது அநேகர் விளங்கிக் கொள்கிறார்கள். அநேகர் ஆங்கிலத்துல பேசும்போது அறிந்து கொள்கிறார்கள், பிரெஞ்சில பேசும்போது பிரெஞ்சுக்காரர்கள் அறிந்து கொள்கிறார்கள், எங்கள் பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதை கற்றுக்கொண்டபடினால அவர்களுக்கு விளக்கம் வருது. அந்த பாஷையர்கள் கற்றுக்கொண்டதுனால, அவர்கள் படித்ததுனால அதற்குரியான விளக்கங்கள், அதற்குரிய தரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அதனால அவர்களுக்கு என்ன செய்தால், காரியங்கள் விளங்கி கொண்டு காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனா அங்கே வந்தவர்கள் அவர்கள் விளக்கம் விளங்கும்படியாக, அவர்கள் விளங்கிக் கொள்ளும், வந்தவர்களை வந்த வண்ணம் திரும்பாதபடிக்கு அவர்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்தது என்று சொன்னார். விளங்க செய்தது அவையான, சொன்னபடி நடந்து செய்தது கத்தர். வாக்கினால் சொன்னத கரங்கள் நான் நிறைவேற்ற தகப்ப. அப்ப என்ன, உள்ளாந்த மனுஷன் ஒரு மாற்றம் உண்டானது, வெளியாந்த அடையாளமும் வெளிப்பட்டது, ஒரு புதிய பலனும் உண்டானது, புதிய பாஷையும் உண்டானது. அப்ப ஒருமுகப்படுத்தினது யாரு சொன்ன? அந்த ஆவியானவர், எத்தரே ஆவியானவர், அத்தனை ஆவியான அங்கே அங்க விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் அங்க அசைவு, அப்ப சொன்னபடி இந்த மாம்சமனை சாவரமே ஆவி ஊற்று ஊற்றினார். இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றினார். அவர்கள் உண்மையாய் திறம்போது எங்களுடைய உடல் எங்களுடைய உள்ளம் அசைகிறதை நாங்கள் உணரலாம். உங்கள் உதடுகள் தனிய பாஷையில பேசி துதிக்கிறத நாங்கள் உணரலாம். உங்களுடைய பிரசன்னத்தால நாங்கள் மூடுகிறத அறியல். அப்ப உள்ளாத மனுஷனுக்குள்ள மாற்றம், வெளியான பிரசன்னத்தின் மகிமை பிரசன்னம் எங்களை என்ன செய்து மூடுகிறது. அப்ப மூடும் பொழுது எங்களை நாங்கள் என்ன செய்யறோம்? நீ பாஷையில பேசி பேசி தேவனுடைய உறவில நாங்கள் அங்க என்ன செய்யறோம்? வலுப்பாடுகிறோம். அது நமக்கு பலனாய் மாறுகிறது, பலனாய் மாறுகிறது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலனா? ஒத்த காண்டவர் கொம்பின் பலனை கொடுக்கிறது, ஒத்த காண்டவர் கொம்பின் பலன். அப்ப அந்த உன்னத பலன் நமக்குள்ள ஊற்றப்படுகிறதால நம்ம எப்படி இருக்கிறோமா? அவருக்கு கொளுத்த கன்றலை போல இருக்கிறோம். இந்த உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்து விட்டவன் சொல்லும்படியாக எழும்பி பிரகாசிக்க, எழும்பி நிக்க, எழுந்து பிரகாசிக்க ஒவ்வொரு சீஷர்களையும் வைத்தது. அப்ப இங்கே பாருங்க, வெளியான ஒரு தோற்றத்துல சத்தங்களும் கேட்கிறது, ஆனா உள்ளான தோற்றங்களுக்குல மாற்றங்கள் காணப்படுது. விளக்கம் விளங்க வைக்கிறது மொழி, புரிய வைக்கிறது பாஷை. இன்னைக்கு அந்நிய பாஷையில சில பேர் பாடி செவித்து விட்டா இன்னைக்கு சபையில உண்மையிலே அநேகருக்கு அது விளங்க முடியா? அவர்களை அந்நிய பாஷையில பெற்றுக்கொள்ளவில்லை, அதுதான் உண்மை. அவைக்குள்ளாக வளரவில்லை, அதுவும் உண்மை. அப்ப என்ன செய்யறார்கள்? அப்ப அதுக்காக குற்றம் இல்லை, அவர்களும் அதை வாஞ்சிக்க வேண்டாம். யாரும் நிரப்பப்பட வேண்டும், நாங்களும் இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்னொரு தாகத்தோடு சபையில கூட வேண்டும். அப்பொழுது அங்கே நிச்சயமாக பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் பார்க்கிற தேவன் இல்ல, அவர் எல்லாருமே இருந்தார். மோசமான சாவர் மேலிருந்தார். என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக ஊற்றுவார். அப்ப இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை கேட்டு கலக்கம் அடைகிறார்கள். ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த குழப்பம்? இவர்கள் ஒரு சாதாரணமானவர்களே, ஒரு சாதாரணமானவர்களை என்ன செய்தார் தேவன்? அசாதாரணமாக்கி விட்டார், ஒரு ஒரு வல்லமையாய் கொடுத்து விட்டார். அப்ப இவ்வளவு காலம் அவர்கள் பார்த்தது இவர்களை எப்படி ஒரு சாதாரணமான மக்கள். இன்றைக்கு அப்படித்தான் எங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்கிறார், இவர்கள் ஒரு சாதாரண மக்கள், இவர்கள் சரியான பட்டத்தில் இல்லை, செஞ்ச தேசத்துல வந்து படிக்கல, உயரல, ஒன்றுமே இல்லை, இவர்களுடைய இவர்களுடைய பின்னணிகளையும் ஒன்றுமே இல்லை. அப்ப எங்களுடைய பின்னணியை பார்க்கிறார்கள், முன்னணியை பார்க்கிறார்கள், இருக்கிற விதங்களை பார்க்கிற, வாழ்ற விதங்களை. ஒருவள் அப்படியாக மற்றவளுக்கு அதை என்ன செய்யுது? கலக்கத்தை கொடுக்கலாம், குழப்பத்தை கொடுக்கலாம். ஆனா நம்மை ஏற்றுற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை குறித்தான் அவர் முன்குறித்த திட்டங்களை வச்சிருக்கிற தேவன், அவர் செய்ய நினைச்சது தடைபடாமல் அங்கே நிறைவேறும். அது நிறைவேறும் போது அது மற்றவளுக்கு ஒரு குழப்பமாயிருக்கும், மற்றவர்களுக்கு மற்றவள் அதை ஆச்சரியப்படும்படியாத்தான் நம்மை தேவன் நடத்துவார். எப்படி இவர்களுக்கு உண்டாகும் அதை சொல்றாங்க. தங்களுடைய சிறையிருப்பை திரும்பும் போது அது சொற்பனம் காண்றது போல இருந்ததா? அப்ப இப்படி சொற்பனம் காண்றன்னு சொன்ன சொற்பனம் எப்படி வரும்? நிச்சயமாக நாங்கள் நல்ல ஒரு உறக்கத்துல போகும்போது தான் அந்த சொற்பனத்தை கத்த நமக்கு வெளிப்படுத்துவார். அதன் மூலம் தன்னுடைய தேவன் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் பொழுது அந்த சொற்பனம் என்ன செய்யும்? ஒரு கொஞ்ச நேரத்தில் அது முடிவடைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சிறை இருப்ப, அந்த சிறை இருப்பே ஒரு சொப்பனம் காண்ற போல இருக்குமான்னு சொல்ல, அப்ப தேவனுக்கு இவ்வளவு காலம் எடுக்கும், இவ்வளவு நேரம் எடுக்கும் என்று சொல்லி சற்று செஞ்சு பாருங்க பிரியமானவர்களே. நிச்சயமாக அவருக்கு ஒரு காலமோ தடை இல்லை, நேரமோ அவர் கணிக்கிறது இல்லை. அவர் ஏற்றவர்களே என்ன சொன்னார் அது செய்வார், என்ன சொன்னார எந்த வழியில செய்ய அவர் திட்டமிட்டு இருக்காரோ, அவர் எதை குறிச்சு அந்த குறித்து வச்சிருக்காரோ, அந்த நேரத்துல அது நடக்கும். அது நம்முடைய பார்வைக்கு அது ஆச்சரியமா தருது, நம்முடைய ஜனங்களுக்கு அது கலக்கமா தந்திருக்கும், மற்றோடு ஜனங்களுக்கு அது குழப்பமா தந்திருக்கும். அவர்களால் ஆச்சரியப்படும்படியாத்தான் தேவன் செய்வார், நிச்சயமாக தேவன் செய்வார். அங்கே பார்வோனையும் சேனையும் கொண்டு நிறுத்தினார் சிங்கத்துக்கு முன்னால, ஜனங்களை நிறுத்தினார். முன்னுக்கு தடை, தேவன் ஏற்கனவே என்ன செய்து இருக்கலாம் சேனையே, பார்வோன் செய்த முன்பெரு முன்னமே இவர்களை சிங்கடல பிளந்து போயிருக்க செய்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன செய்து விட்டார்? இந்த தன்னான் அழைத்து வந்த ஜனங்களும் என்ன எப்படி நிற்கிறார்கள், எப்படி நிற்கிறார்கள், தன் கைவல்லமை மகிமை எப்படி வெளிப்படும் என்று தேவன் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார், தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தன்னுடைய நாமம் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் இந்த வேளையில் என்பதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் தேவன் என்ன செய்யறார் அந்த வேளையில மோசே சொல்ற, கையை நீட்டு கோலை உயர்த்து என்று சொல்லும் போது மோசே உயர்த்துறான், உன் நாமத்தை கடல் பிளக்குது. தன்னுடைய ஜனங்களை அவர் அழகாக பாதையை திறந்து கடக்க பண்ணுகிறார். ஆனா எதிரிய என்ன செய்யறார்? அதே பாதைக்குள்ள வழி காணாம் அதுக்குள்ளேயே மூழ்கடிக்கும்படியா மூழ்கடிக்க செய்யறார். இப்ப பாருங்க இப்படிப்பட்ட வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி குழப்பமடைந்து கலக்கமடைந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் இது அவ்வளவு? அதுதான் அங்கே என்ன மீடியா லீடராய் அங்கே வர்ஷிப் பண்ணுகிறார், தேவரை துதிக்கிறார், நன்றி செலுத்த ஆச்சரியமாய் நம்ம என்ன செய்யற தலைமை செய்யற வெற்றி சிறக்கச்சின குதிரை வீரர்கள் மூழ்கி அடிச்ச எவ்வளவு ரதங்களோடும் ராணுவ பலத்தோடும் அந்த பார்வம் தொடர்ந்தாலோ அவ்வளத்தையும் மூழ்கடிச்ச பார்வனின் பார்வையில நாங்கள் வெல்லலாம் ஜெயிக்கலாம் என்று பார்வன் நினைச்சிருக்கான், சேனை நினைச்சிருக்கும். ஆனா தேவ சேனையும் தேவனும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்து விட்டது? அந்த சேனையும் மாத்திரம் எம்மாத்திரம் தொடர்ந்து வந்த சேனை உன்னை இந்த கடலுக்கு நான் மூழ்கடிப்பேன், மூழ்கடிச்ச தன்னுடைய வல்லமைக்குள்ளார். அப்ப இந்த வல்லமை எப்படிப்பட்ட கிரியை செய்யறது என்று சொன்னா, அவர் சொன்னபடியே செய்யறார், சொன்னபடியே செய்யறார். நீ எவ்வளவு பெரிய ரதமா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய வீரன் ஆயிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், வழி தோற்றத்துல ஒரும் பெரிய பாதை பலமா இருந்தாலும் தேவ பலத்துக்கு முன்னால, தேவ வல்லமைக்கு முன்னால, தேவன் கொடுத்த காலத்துக்கு முன்னால, அவர் கொடுத்த நேரத்துக்கு முன்னால எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்க போதும், இல்ல, நாங்கள் வீணாய் குழப்பமடைந்து வீணாய் பயன் கொண்டு வீணாய் பலவீனப்பட்டு வீணாய் நம்முடைய மாமிசம் சோர்ந்து போய் எடுக்கிற முடிவுகளும் வீணாய் போகாத படிக்க தேவ சமூகத்துல தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அவர் பாதத்துல நாங்கள் அமரும் பொழுது, நிச்சயமாக எங்கள் ஆவியாத்ம சரீரம் சிந்தன சொல் செயல் யாவும் அவருக்கு நேராய் திருப்பும் பொழுது அந்த ஒரு மனம் அங்கே என்ன செய்து ஒருமனப்பட்ட ஜெபம் அங்கே பெரிய ஒரு அடையாளத்தை செய்கிறது, பெரிய ஒரு வல்லமையை வெளிப்படுகிறது, புதிய பலத்தை தருகிறது, புதிய விடுதலையை தருகிறது, வெளிச்சமாய் மாறுகிறது எங்கள் பாதைகளை. அதை என்ன செய்து வெளிச்சமாக்குகிறார். அவர் கூடியிருந்தார்கள், ஆனால் அங்கே வந்த கூட்டமோ அங்கே பெரிய கூட்டம் திராண சனங்கள் நான்கு திசையிலும் இருந்து ஒரு கொண்டாட்டத்தின் நாட்டில் அவர்கள் கூடி வந்தார்கள். ஆனால் கூடி வந்தவர்கள் எல்லாரும் வெறுமனே திரும்பாத படிக்கு அங்கே தம் தம் மொழியில கேட்கும்படியாக அவர்களை ஆவியானவர் செவிகளை திறந்து கேட்க வைக்கிறார். தன்னுடைய பாஷையை தன்னுடைய மொழியை விளங்க வைக்கிறார், விளக்கி வைக்கிறார். இதுதான் விளக்கம், இதுதான் இந்த பாஷைக்குரிய மொழியர்த்தான். அங்கே கூடி வந்த ஒவ்வொரு மேலும் இருந்த அவ்வளவு பேர் நிரப்பினார். ஒருவர் பேதுரு அப்போஸ்தலன் என்று சொல்லி பார்க்கல, அங்கே மிச்ச சீஷர்களையும் என்று பேர் சொல்லி பார்க்கல. யாரெல்லாம் கூடியிருந்து ஒருமனப்பட்டு வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று இருந்தார்களோ எல்லார் மேலும் வம்சமான ஜாவர்மே நாவி ஊற்றுவேன் சொன்னது ஊற்றினார், நிரப்பினார், பயன்படுத்தினார், வெளிப்படுத்தினார், பலத்தை கொடுத்தார், எழும்பி பிரகாசிக்க செய்தார். இதான் உண்மை பிரியமானவர்கள். இப்படிப்பட்ட அசைவ பல மாற்றத்தை நானும் நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெந்தைக்கோசு நாளாத்தான் மாறணும், பெந்தைக்கோசு நாளாத்தான் இருக்கணும். ஏ எங்களுடைய கூடி வருத நாங்கள் எப்படி தேவனுக்காக ஒரு நிறத்தை எப்படி கொடுத்து அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறோமோ, எப்படி பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வாஞ்சிக்கிறோமோ, அந்த வாஞ்சின் தகத்தையும் கத்தர் அறிவார், கத்தர் அறிவார். என்ன நிரப்பலையே, என்ன பயன்படுத்தலையே, எனக்கு இது தெரியலையே, எனக்கு இது விளங்கலையே என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுற விட அப்பா அடியே நீ ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்க என்னோட பேசுங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க இந்த நாளை தந்திருக்கிறீங்க, இது நிமித்தமாக நீங்க மகிமைப்படுங்கப்பா, உங்களுடைய வெளிச்சத்தை நான் காரணம் சொல்லி நிச்சயமாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களா கூடுவோமா. இந்த அந்த இடம் அசையும், அவருடைய பலன் கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஆலோசனை எங்களை தருவார், அவர்களை நடத்துவார். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அங்கே பாத்தீங்கன்னா குடியிருந்த ஜனங்களை பாப்பீங்கடா, அங்கே பம்பரியா ஈத்து தேசத்து ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அது மாத்திரமில்லை, அங்கே என்ன சில எல்லாம் ஒவ்வொரு தேசத்தின் திசைகளிலிருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். எத்திசையில் வந்தாலும் அங்கே பாருங்க, கிரேத்தரும் அரபியரும் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். அப்ப அவர் செய்யறது இது ஆச்சரியப்பட வைக்கிற செயல்கள், அவர் எங்களின் மூலம் நடப்பிக்கிறது தன்னுடைய நாமம் மகிமைக்கன்று, தன்னுடைய நாமம் விளங்கும்படியாக, தன்னுடைய வார்த்தை வல்லமையை உணரும்படியாக, உணர்த்தும்படியான கிரியை தேவன் வெளிப்படுகிறார், வெளிப்படுகிறார், வெளிப்பாடுகளாய் வெளிப்படுகிறார். எல்லாரும் பிரமித்து என்ன செய்தார்கள், சந்தேகப்பட்டு அந்த வார்த்தை சொல்லுவது பாத்தீங்கன்னா எல்லாரும் 12 வசனத்தை வாசிக்கிறேன், அங்கே அப்போஸ்தல புஸ்தகம் 2 12 வசனம், எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ, என்ன கேட்கிறார், இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள், சொல்லி கொண்டார்கள். என்னமாய் முடியுமோ, அது நன்றாய் முடிச்சது. நிச்சயமாக அந்த நாள்ல இருந்து மீதியான பகுதிகளை நீங்க அப்போஸ்தலர் முடியும் வரைக்கும் 28 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்கே வசனங்கள் விருத்தி அடைந்தது, சீஷத்துவம் பெருகியது, சபை பெருகியது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் அங்கே கட்டப்பட்டது. முதல் பிரசங்கத்திலே அங்கே பேதுரு எழுந்து என்ன சொல்றார் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியார் ஆவியில் வார்த்தை விடுசெய்வீர்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இன்றைக்கு வரத்தை பெறாததுக்கு காரணம் நாங்கள் என்ன செய்யல, உண்மையான ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, இதுவரை நம்மிடத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கவில்லை, முழுமையை அடையவில்லை. அப்ப என்ன ஏதோ சடங்காச்சாரம் மாதிரி நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம். மொழிய இல்லை, நாங்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவோடு, அவரை முழுமையா நாங்கள் அறிகிற அறிவோடு அறிந்து கொண்டு நாங்கள் அந்த ஞானத்தின் மூழ்கமாயிருந்த அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானம் பண்ணுவோமாயிருந்தா நிச்சயமாக பாவத்தின் மறித்து நீதிக்கு பிழைத்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் புதுமை அடைவது நிச்சயம் பிரியமானது. பேதுரு எழுந்து முதல் பிரசங்கத்திலே அங்கே 3000 பேர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் உண்மையாய் அனுசானம் எடுக்க வேண்டும். இவருடைய முதலாவது மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இப்படிப்பட்ட அடையாளங்கள் வல்லமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நல்லொரு உபதேசத்தை பெற்றுக் கொடுப்பார் எதிர்பார்கள். அதே போலதான் இந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல நீங்க மனம் திரும்பி இருந்தா இன்னும் அவரை அறிகிற அறிவிட முழுமையாக அறிந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணி அவரிடத்துல ஞானஸ்தானம் பெற்று, அவரிடத்துல நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியின் பலனை அடைந்து நாங்கள் அவருக்குள்ளே புத்து பலன் அடைவோம்னா நிச்சயமாக கர்த்தர் எப்படி அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினாரோ அதே போல எங்களையும் பயன்படுத்துவார். எங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அவர் அப்ப அந்த மாம்சமான சாவமே ஆவி ஊற்றுவேன் சொன்னது அப்பர் இந்த கடைசி நாட்கள் ஆவியை ஊற்றி எங்கள் அவர் நாம் மகிமை சென்ற ஒரு பாத்திரமாக எடுத்து இன்னும் பயன்படுத்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இன்னும் அவர்கிட்ட விட்டு கொடுப்போம் என்று சொன்னா குயவனுக்கு தெரியும் களிமண் எப்படி நாங்கள் பயன்படும். களிமண் கேட்க கூடாது, ஏன உடைக்கிற, ஏன உருவாக்குற, ஏன பயன்படுத்த அந்த களிமண் பேசியிருந்தா நிச்சயமாக பாத்திரமா வரைந்திருக்க முடியாது. எப்படி ஒரு மண் விட்டு கொடுத்ததோ அதே போல மண்ணான மனுஷனானும் நீங்களும் அவருடைய சித்தம் செய்ய அவருடைய சத்தம் கேட்டு உண்மையாய் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்களை அவர் பயன்படுத்த போதுமான இருக்க என்ன சொன்னா அழைச்சவர் உண்மைகளவராயிருக்கிறல்ல, அந்த அழைப்புக்கு நாங்கள் உண்மையா ஓடும்போது இங்கே சீஷர்கள் உண்மையாய் ஓடினார்கள், பயந்திருந்தது உண்மைதான், குடியிருந்தது உண்மைதான், ஆனால் அவருடைய அந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமில் கூடியிருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் கூடியிருந்தார்கள், ஒருமனப்பட்ட கூடியிருந்த இடமும் அசைந்தது, உள்ளமும் அசைந்தது, புது பலனும் உண்டானது, புது வழியும் பிறந்தது, புது பலன் கிடைத்தது. அந்த புது பலனை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இனி உங்களை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒரு பெந்தைக்கோஸ்து நாள் அனுபவமாய் மாறட்டும். இது ஒரு நிருபமா இல்ல, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை ஆகட்டும். இது நாள்தோறும் இதை அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் நாள்தோறும் வெள்ளத்தின் மேல் பலனது நாங்கள் சீயோனை காணும்படியாக பிரியை நடப்பார். அப்படிப்பட்ட பலத்தை பெற்றுக்கொள்ள உன்னத பலன் ஊற்றப்படும் பொழுது அங்கே செழிப்பான வயல்வெளி உண்டாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று சயாதிகர் சொன்ன வார்த்தைதான் நிறைவேறும்படி உங்கள் சொந்த மொழி விளங்க செய்ய அந்நிய பாஷை நம் நாவிலே அமே அந்த பாஷைக்கு அங்கே செவிப்போம். புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஒப்பு கொடுப்போமா? சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, மட்டும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொன்னபடியே நடந்தது கேட்டால் சொந்த மொழியில விளங்க செய்கிறப்பா. ஒருவரும் ஆண்டவர் வந்து ஒருவரை திரும்பாத படிக்கு அவர்களுக்குள்ள கலக்கத்தையும் குழப்பத்தையும் மாற்றத்தையும் ஆச்சரியத்தையும் என்னமாய் முடியுமோ என்று சொன்ன கேள்விகளையும் வெள்ளும்ப செய்யப்பட்டதாக வெள்ளுப்புதலை காண செய்தீரியப்பா. அது வந்து பெந்த கொசை நாளாய் மாறியதே அந்த நாட்களும் ஆண்டவர் அப்படியாசைவங்கள் வீடுகளுக்குள்ள எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செவ ஜீவியத்துல நாங்க உறவாடுற நேரங்கள்ல உண்டாட்டும் ஆண்டவர் மற்றவர்கள் காணும்படி நீர் எங்களோடு இருக்கிறீரன்றதை அட்டியாளங்கள் மூலம் வல்லமை மூலம் உங்களுடைய மகிமையை வெள்ளியரங்க மாட்டுமையா மாம்சமான ஜாவர் மேல வேகமாய் காணும் என்று சொன்னீங்கள். அப்படியாக அன்று காண வைப்பீர், இன்று காண வைப்பீரா இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்த வரும் பெந்தெகோஸ்தை நாளாய் நாங்கள் கடந்த ஞாயிறு கொண்டாடா. இன்னும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை மாத்திரம் ஒவ்வொரு வேளையில் உங்களை தேடும் பொழுதெல்லாம் பெந்தெகோஸ்தையா மாறட்டும் ஆண்டவரே. நீர் ஊற்றப்பட்டு உம்முடைய நாமும் வழிந்தோடத்தக்க உம் பாதைகள் எல்லாம் அது ஆண்டவரே வெளியேறத்தக்கதா அப்பா ஊற்றாய் பெருக்கிறது நதி பாயும்படியாக கிரிய செய்யுங்காடா கிருபை அழியுங்காட் அப்படிப்பட்ட பலன் ஊற்றப்படட்டுமே. எங்களை மாம்ச பலவீனம் எதையும் மேற்கொள்ள முடியாத ஐயா உம்முடைய பலன் தான் எங்களை ஆட்கொள்ளவே உம்முடைய வல்லமை தான் எங்களை பயன்படுத்த முடியும். அப்பா அவட நல்ல கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வேஷமும் பெந்தெகோஸ்து நாள் இந்த நாள் என்று சொல்லி நாங்கள் நினைவுந்து ஹராதல் கொடி நினைவெல்லாம் நீங்களா இருக்க நினைவெல்லாம் பேச்சா இல்ல அப்பா பெந்தெகோஸ்தை நாளாய் ஒவ்வொரு நிமிஷம் மாறட்டுமா அது பெந்தெகோஸ்தை நாள் என்று சொல்லும்படி அசைவு காணப்படட்டும் ஐயா. நீங்க வெளிப்படுங்க நீங்க வாய்ப்பிடுங்க கொய்யவன் நீங்க களிமண் நாங்க உடகரத்தை சாத்தி ஒப்பு கொடுக்கும் அர்ப்பணிக்கிறோம் வணங்கிடுங்க பகுதிய பாத்திரம் அன்றப்படி புதிய பாத்திரம் வரைஞ்சு இன்று உங்களை வணையும்படியா அடியாரையும் கேட்டு ஒவ்வொரு நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்படியாக வணைந்து நீர் வகைப்படும் பாத்திரம் விளங்கச்சி நல்ல கரத்துக்கள் ஒப்பு கொடுத்த இயேசுவி நாமத்தை ஜெபிக்க ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன். நான் ஒன்றை மையப்படுவதாக வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். பெற்றோருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக சரியா தொடர்ந்த நேரம் 8:58 நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர்
1: எங்களுடைய தேவன் பலமுள்ளவர் நாங்கள் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பெலத்தை அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற பெலத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக உம்முடைய வசனம் வார்த்தையில மட்டுமல்ல அது வல்லமை உள்ளதாகவும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததாகவும் இருக்கிறது. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய உள்ளான மனக்கண்களை திறக்கும்படியாக நீரங்களோடு இடைப்படும்படியாக அவர்கள் இந்த விதைக்கிற வசனங்கள் கேட்கிறவர்கள் மத்தியில 30, 60, 100 பலன் கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்துல வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி அவர் வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு அந்த பரலோக ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழ்கிற ராஜ்யத்துல நீர் எங்களை அழைத்திருக்கிறேன் இன்றைக்கு இரட்சிக்கப்படாதவர்கள் மலைகளில வாழுகிறவர்கள் பாவத்தில வாழுகிறவர்கள் உம்முடைய பெலத்தை வார்த்தையில இருக்கிற பெலத்தை அறிந்து கொண்டு உம்மிடத்துல வருவார்களாக. ஒவ்வொருவரையும் விழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நட்சத்திரமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:7 வசனத்தில பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டி ஆண்டவர் வாழ்ந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவனுடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு உம்முடைய இரத்தத்தினால விட்டு கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்து இம்மானுவேலராக எங்களுக்கு வாசம் செய்கிறவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களை தேவனுக்கென்று நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்த பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக அவர் அடிக்கப்பட்டு எங்களை பரலோக பிரஜைகளாக தெரிந்து கொண்டார். எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இம்மைக்கு பின்பு மறுமையில தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயும் 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு 1000 வருடம் கிட்டத்தட்ட 100 வருடமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று பார்த்தாலும் 10 ஜெனரேஷனாக நாங்கள் மரணம் இல்லாமல் அந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக நித்திய காலத்தில வாழப் போகிறோம். சதா காலம், இறந்த காலம் முடிந்து விட்டது, நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது, இயேசுவுடைய வருகை வரைக்கும் எதிர்காலம், அதன் பின்பு நித்திய காலத்தில 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்தியமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி, பாவத்தை நம்பி, பொய்யான எத்தனமான கிரிகைகளை, கையின் கிரிகைகளை நம்பி அந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த பூமியிலேயும் 1000 வருட ஆட்சியில நாங்கள் ராஜாக்களாக, ராஜாவின் பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக இயேசுவோடு வாழ்கிற வாழ்வு, பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு. நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 பின்பு நான் பார்த்ததாவது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 1,000 1,000 இப்படியாக நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிலுவையில, கல்வாரி சிலுவையில சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையை நாங்கள் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர் தான் ஐஸ்வர்யத்துக்கு பாத்திரர், வல்லமைக்கு பாத்திரர், ஞானத்துக்கு பாத்திரர், பலத்திற்கு எங்களுக்கு பலத்தை தருகிறவர். அவருடைய ஆவியினூடாக, வசனங்கள் ஊடாக, அந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு பலன் வருகிறது. பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் தெய்வங்கள் என்று மனித கைவேல்களினாலான பொருட்களுக்கு நீங்கள் இதை கொடுக்க கூடாது. மகிமையை பாருங்கள், அது ஒரு கை, ஒரு தட்டான், ஒரு தொழிலானவன் கையினால செய்கிற சிலைகள், கையிலான உருவாகின அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் மகிமை கொடுத்த கூடாது. பாருங்கள், நாங்கள் எக்ஸோடஸ் 20:16 பாருங்கள், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக அவர் மாறுவார். பாருங்கள், அவருடைய இரக்கம் உள்ள தேவன், அழகுள்ள தேவன், 1000களில் சிறந்தோன், அழகுள்ளவர், அழகுள்ள தேவன். பாருங்கள், எங்களை போல எங்களுடைய தேவனும் இயேசுவும் எங்களை படைக்கும் பொழுது பரலோகத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் இந்த மனுக்குலத்தை படைக்கும் பொழுது பாருங்கள், லெட்டஸ் மேக் அவர் இமேஜ், அவருடைய அவர்கள் பிதாவும் இயேசுவும் லெட்டஸ் என்று பன்மையில போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சாயலாக ரூபத்தின்படியும் நாங்கள் எல்லோருமே, நீங்கள் மதங்களில் வாழலாம், பாவத்தில வாழலாம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ரூபத்திலையும் வடிவத்திலே உங்களை கிரியேட் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து, சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், மழை எல்லாவற்றையும் அவர் தந்து கிருதியாக மனிதனை படைத்து மனிதனுக்கு ஏற்ற மனைவியை கொடுத்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கும்படியாக வாருங்கள் வாழ்ந்திருக்க ஆசீர்வதித்தவர் தான் எங்களுடைய தேவன். ஆனால் மனிதனை நேசிப்பதை விட்டு தேவனை முதலாவது ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். பற்றி இந்த தேவன் படைத்த 5 நாட்களுக்கும் படைத்த அந்த உணவை உடையை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வு. மனிதன் தோட்டத்தில பிசாசை நம்பினதன் நிமித்தம், லூசிபரசும் அவனுடைய தூதர்களை நம்பினதன் நிமித்தம் பாருங்கள், முதற்கொலை ஆதியாகமம் 4 அதிகாரத்துல ஆதாம் அவளுடைய பிள்ளைகள் ஆகிய காயின் ஆபேலை கொலை செய்கிறான். இப்படியாக வாழ வைத்த தேவன் அவர் தொடர்ந்து வாழ வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று, சமாதானமாக வாழ வேண்டும் என்று படைத்த தேவனுக்கு பிசாசு பாருங்கள் பிசாசை அவர்கள் நம்பி மனுக்கு அதாவது வாழ் நம்பி அவருடைய சந்ததியாகி இன்றைக்கும் பாருங்கள் பிசாசனுடைய மாயை வலையில விழுந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5:13 அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரங்களில் உள்ளவைகளும் அவற்றுள் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பாருங்கள், ஆதாம் அவள் பாவம் செய்தாலும் இயேசு எங்களுக்காக தேவனுடைய குமாரனாக வந்து எங்களுக்கு சிலுவையில மறித்த அந்த ஆதாம் அவள் இழந்த அந்த அதிகாரத்தை மீண்டும் எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சிலுவையில வெற்றி சிறந்து சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதுதான் மனம் திரும்ப வேண்டும். மனிதன் இந்த பாவத்தில இருந்து மதங்களில இருந்து பிசாசின் பிடியில இருந்து அடிமைத்தனத்தில இருந்து ஒவ்வொரு மாம்சத்துல மாம்ச இச்சைகள்ல இருந்து குடிப்பழக்கம் இப்படியாக ஒவ்வொரு இச்சைகளிலே இருந்தும் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை பற்றியெல்லாம் விட்டு அவரிடத்துல வர வேண்டும் என்று பாருங்கள். தன்னுயிரை கொடுத்து தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட இந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பத்தோடு சிலுவையில மறித்து இரக்கத்தினால கிருபையை கொண்டு இரக்கத்தினால அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். பாருங்கள், நாங்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவரிடத்துல போய் விழுந்து விட வேண்டும். கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, தாவீது இப்படித்தான் அவரிடத்துல விழுந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். பாருங்கள், அவர் இரக்கமுள்ள தேவன். நீங்கள் உணர்வு பூர்வமாக நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒரு உணர்வோடு அவரிடத்துல போக வேண்டும். நான் ஒரு எனக்காக நீர் சிலுவையில மறித்தி நான் தான் தண்டிக்கப்பட வேண்டியவன். எனக்காக ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஆதாம் அவ்வாளின் சந்ததிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டும். அது ஒரு முடியாத ஆட்டுக்குட்டி அடிக்கிறதாக இருக்கிறது. பாவம் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு பலியிட வேண்டும். இப்படியாக തുടർന്ന് പലികളെ ചെലുത്തേണ്ട വേണം. ഇതൊക്കെ ഒരേ പലിയാക മരിത്ത് എല്ലാവർക്കാകവും ഒരേ പലിയാക അത്തനെ പാവ സാപങ്ങളെയും പിറന്ന പിള്ളകൾ യേശുവിന്റെ മരുക വരയ്ക്കും പിറക്കെ ഇരിക്കുന്ന പിള്ളകൾ എല്ലാവരുടെ പാപങ്ങളും അവർ ഞാൻ അവരെ രക്ഷകരായി ഏറ്റുകൊണ്ടു നമ്മുടെ രക്തത്തിനാലെ എന്നുടേ പാപങ്ങളെ കഴിവിട്ട് മൊണ്ടിക്കോവാറുണ്ട്. എളുപടി എന്നുടേ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം സകല

நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் கவலை நாங்கள் உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 இயேசு பெருகவும் நான் செருகவும் வேண்டும். நான் ஒரு அப்பிரயோசனமான ஊழியக்காரனாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். எங்களை உயர்த்தாமல் இயேசுவை இயேசு பெருக வேண்டும். இன்றைக்கு இயேசு இந்த பட்டணத்துல பெருகினான், எழுப்புதல் இலகுவாக நாங்கள் செய்ய முடியும். எல்லாரும் இயேசுவை உயர்த்தும் பொழுது அவருடைய அவர்தான் எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடித்தவர் என்ற உணர்வோடு அவரை உயர்த்தும் பொழுது இந்த பட்டணம் நற்குணசாலிகளாக மாறும். ஒவ்வொரு தேசங்களிலேயும் நீங்கள் இயேசுவை தான் உயர்த்த வேண்டும். உயர்த்தும் பொழுது நாங்கள் செருகும் பொழுது அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறும். பாருங்கள் யோவான் 3:31 இருந்தும் 3:31 உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் இருந்துண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இயேசு பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவராக வந்து மரியாளிடத்தில் கற்பத்தரித்து இயேசுவாக பரிசுத்தமாக கோலி பரிசுத்தமாக பவுலு பாவம் கூட இல்லாமல் வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் நாங்கள் கன துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். பாருங்கள் இந்த வேதாகமத்தை சுவிசேஷத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் இந்த வேதாகமம் நீங்கள் இன்னும் அந்த வசனத்தில் உள்ள வல்லமையை வெளிச்சத்தை காணவில்லை. இந்த ஒரு அத்தியாயத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் புதிய பாட்டில படிக்கலாம், பாருங்கள் யோவான் புத்தகத்திலிருந்து படிக்கலாம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது நீங்கள் அதை தியானித்து வாசித்து கொண்டு போகும் பொழுது ஒரு முறையில் நீங்கள் அந்த வசனத்தை அந்த வல்லமையை கண்டுகொள்ளாவிட்டால் திருப்பி திருப்பி வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பொழுது அந்த ஒரு பந்தியை வாசிக்கும் பொழுது அதுல ஒன்று ரெண்டு வேர்ஸ் உங்களோடு பேசும். அந்த வார்த்தையின் வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை என்னை தொட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எனக்கு அந்த பெலன் வருகிறது. அந்த உன்னதத்தின் பெலனினால நான் தரிக்கப்படுகிறேன் என்ற உணர்வு வரும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த வேதாகம புத்தகம் வாசிக்கும் பொழுது அது தேனிலும் இனிமையானதாக இருக்கும். உங்களுடைய ஔஷதமாக இருக்கும். பாருங்கள் டாக்டர் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு வந்தால் அதொரு மருந்தாக இருக்கிறது. உங்களுடைய எலும்பை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. நாங்கள் 1 Thessalonians 5:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல. பாருங்கள் இன்றைக்கு உலக புத்தகங்கள், இந்த மனிதர்கள் எழுதுகிற கடிதங்கள் எல்லாம் சாதாரண வசனமாகத்தான் இருக்கும். இந்த பைபிள் மட்டும் வசனம் மட்டுமல்ல, அந்த வசனத்தில வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பாருங்கள் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும். ஒரு பவர் வரும் அதுல, அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். பரிசுத்த ஆவியின் பெலனை அந்த வசனத்தில இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த உணர்வு வரும் வரைக்கும் நீங்கள் விட்டு விடக்கூடாது. அந்த வசனத்தின் அர்த்தத்தை ஆடு பாருங்கள் சாப்பாட்டை புல்லை சாப்பிட்டு விட்டு அசை போடும். அதே போலதான் நீங்கள் வார்த்தையை அசை போட வேண்டும். வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது. அப்ப வார்த்தை தான் கடவுள். அப்ப வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் என்றால் எல்லா வார்த்தைகளும் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமானது, அவர் தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார்.

இயேசு. இயேசு வார்த்தைக்கு வார்த்தையை தான், வார்த்தையை போலதான் வாழ்ந்தார். இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும். நன்மை செய்கிறவராக, நற்கிரிய செய்கிறவர்களாக, செய்கிறவராக, அன்புள்ளவராக, தேவனோடு ராம் முழுவதும் ஜபிப்பவராக, மற்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவராக, அதுதான் வேதாகமத்தை நன்கு ஆராய்ந்து படிப்பவர்கள், தியானித்து படிப்பவர்கள் அந்த வார்த்தையின் வல்லமையில வல்லமையை நாங்கள் காணுகிறோம். அதோடு அதை நாங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்வில கிரிகை செய்கிறது, ஒரு சுகம் கொடுக்கிறது, அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. அவர்கள் சில மனிதர்கள் ஆறுதலாக பேசுவார்கள், தயவாக பேசுவார்கள், அதே மனிதர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள். இவர் ஆறுதலாக நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது அது சொல்லுகிறவர்களுக்கும் அந்த வல்லமை வெளிப்படுகிறது, கேட்கிறவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உணர்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம், பாருங்கள், நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது நாங்கள் அவருடைய நிலையில, அவருடைய துக்கத்தில, அவருடைய கவலையை நாங்கள் எங்களுக்கு அது நடந்ததாக நினைத்து நாங்கள் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குற அதே நேரத்தில் அவர்களுக்கும் இறங்குவார். அவர்களும் இந்த அபிஷேகம் வரும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது, அந்த நோய்கள் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது. ஆவியானவர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் மேலேயும், ஜெபிக்கிறவர் மேலேயும் வல்லமையை ஊற்றுவார். அந்த கண்ணீரோடு வருகிற அந்த மகனுக்கும், அந்த மகனும் இறுதிய பூர்வமாக அழுது சில பேர் வருவார்கள், தங்களுடைய துக்கங்களோடு அழுது வரும்பொழுது கண்ணீரை கண்டால் இயேசு இறங்கி விடுவார். இறங்கி எப்பொழுது ஒரு அற்புதத்தை வரீங்கள், உணர்வு பூர்வமாக ஒரு கஷ்டத்துல வரும் பொழுது, துன்பத்துல வரும் பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் உண்டான மெய்த்தேவன், அவர் அனுப்பினவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாங்கள் யோவான் 17:3 பார்க்கும் பொழுது உண்டானமை தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. பரிமைக்கு பின்பு மறுமையில நாங்கள் அவரோடு வாழப் போகிறோம். அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவரோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயும், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான். பிசாசு எங்களுக்கு எப்பொழுதும் பேட் தோட்ஸை தருவான், தேவனுக்கு பிரியமில்லாத தோட்ஸை எங்களுக்கு தருவான். அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை இருந்தால்தான் நீங்கள் அதை எதிர்த்து நிற்க முடியும். ரசிஸ்த டெபில் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் இடம் கொடுத்தால், இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தால் அவன் உங்களோட வீட்டு வாசப்படியில வந்து படுத்து விடுவான். பாருங்கள், கொலோசியர் 3:3 நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்களுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து உடனே தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. எங்களுடைய உயிர் எப்பொழுது நாங்கள் புது சரீரத்தை இயேசு மீண்டுமாக வரும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த புது சரீரத்தை தருகிறார். பாருங்க, அடுத்த வசனத்திலே கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ரப்ஷருக்காக இயேசு எங்களை வந்து அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அபிஷேகம் பெற்று எங்களுடைய ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப எங்களுக்கு அவர் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை தந்து இயேசுவோடு அந்த பரலோகத்துல வாழுகிற வாழ்வை, இந்த மண் சரீரம் மண்ணுக்கு போகிறது, பரலோக சரீரத்தை எங்களுக்கு தருகிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிராராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், போய் பேசுதல், இப்படியான விக்கிர ஆராதனைகள், இப்படியானவற்றை நாங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். பாருங்கள்,
ஒருவருக்கு ஒருவர் போய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் பாவத்தில் வாழ்ந்தோம். மாதாமோபாலின் சந்ததியாக நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள வாழ்ந்தோம். பிசாசின் பிள்ளைகளாக, இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இயேசுவுடைய மீண்டும் மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறி, இப்பொழுது நாங்கள் சிரித்தவருடைய கொலோசியர் 3:10 எம்மை சிரித்த அவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவடையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வாசந்திக்கிறார், இயேசு எங்களுக்கு வளருகிறார். இயேசுவை போல எங்களை தேவன் மாற்றுகிறார். நாங்கள் இயேசுவை போல எங்களுடைய உபவாசம், ஜெபம், பரிசுத்தம் எல்லாத்தையும் நாங்கள் இயேசுவை போல மாற்றும் பொழுது அவரை போலவும் நாங்கள் அற்புதம் செய்ய முடியும். அதில் பெரிதான அற்புதங்களையும் செய்ய முடியும். 1 Corinthians 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த வேதாகமம் வந்து படிப்பது, அவர் எங்களுக்கு ராஜ்யத்தை அமைந்திருக்கிறார். நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். அது பேச்சில் அல்ல, அவருடைய பலத்தில தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஒருவர் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள், அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி போதிக்க வேண்டும். ஒருவர் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவுள். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. 1 Peter 4:11 9:4 பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ரோல் மைட்டிக்கோ சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் பாருங்கள். நீர் எனக்கு அடைக்கலமும், சங்கீதம் 61:3 நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறீர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். 1 Corinthians 2:4 உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. தேவனுடைய பலத்தில தான் நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டிய, எங்களுடைய மாம்ச பலத்தில பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்லாம நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. பாருங்கள், 1 Corinthians 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க அது எங்களுக்கு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழித்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. இந்த உலகத்தின் ஞானம் வித்தியாசமானதாயிருக்கிறது. இந்த உலகத்தின் உணவு, உடை, உறையுள், வேலை, இதுதான் உலகத்தின் ஞானமாக இருந்த தேவனுடைய ஞானம். இந்த உலகத்தில உணவு முக்கியம் இல்லை, எங்களுக்கு உணவு தேவைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைப்போம். எங்களுக்கு பலத்தை அந்த வார்த்தை கூடாக தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

பரலோக ராஜாவே.

எங்களை வாழ்ந்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்த தேவன் எங்களை அழைத்து செல்ல வருகிறான்.

ஆமாண்டவனே, உன்னோன் அமைத்தவனே, உடைய மகனை சிலுவையில் எங்களை மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டிருந்தேன். உம்முடைய ராஜ்யத்திலே எங்களை வாழ அழைத்தவனே ஆண்டவனே, இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, பாவத்தில வாழ்கிற மக்களுக்காக பறித்து பேசி ஜபிக்கிறேன் ஆண்டவனே. ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள, உம்முடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக் கொள்ள, இனி ஒரு காலம் அவர்களுக்கு ரட்சணிய நாள் இன்றைய நாளே ரட்சணிய நாளாக மாற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக கெளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடுவீர்கள் என்றவரே, எங்களுடைய இறுதிய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இறுதிய கதவுகளை நீர் தட்டி கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மோடத்து உம்மோடத்தில் எங்களுடைய கதவுகளை திறந்து உம்மை வரவேற்று எங்களோடு தங்கியிடும் என்று வருந்தி அழைத்த பொழுது நீர் எங்களுக்குள்ள வந்திருக்கு ஆவியானவராக எங்களுக்குள்ள இருப்பது போல இன்றைக்கு தங்களுடைய இறுதிய கதவுகளை திறந்து உம்மை அழைக்கிற ஒவ்வொருவரோடு நிறுத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம்

0: உம்முடைய அபிஷேகம் அபிஷேகத்தினால் யுகங்கள் முறிவதாக, துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக, உம்முடைய நோய்கள் எல்லாவற்றை நீர் அந்த சிலுவையில உம்முடைய தழும்புகளால் சுமந்து தீத்தீரே. ஒவ்வொருவரும் சுமூகம் அடைவார்களாக. உம்முடைய தழும்புகளை நோக்கிய நாடி படிந்த தழும்புகள், சவுக்கடிப்பட்ட தள்ளும்புகள், முழுமுடியால் வந்த தள்ளும்புகள், வீட்டியால் கொல்ல குற்றப்பட்ட தள்ளும்புகள், சவுக்கடிப்பட்ட தள்ளும்புகள், ஒவ்வொரு தள்ளும்புகளாலும் என்னென்ன நோய்களோடு இருக்கிறார்களோ அனைவரும் குண்டமடைவார்களாக. உம்முடைய நாமத்தில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்மாலே எல்லாமாகும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். செங்கடலை இரண்டாக பிரித்தவர், ஜோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், எரிகோ கோட்டையை தகர்த்தவர், கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர், எங்கள் ஒவ்வொருவரையும் பரம கானான் தேசத்துக்கு நீர் அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். குற்றக்குறைகளை மன்னியும், அறியாமல் செய்கிற பாவங்களை இன்றைக்கு கட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்கள் செய்து கொண்டிருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த காலத்தில் மன்னித்து அவர்கள் மனம் திரும்பி இந்த ரட்சிப்பை பெற்று இந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒரு பாவி இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எப்படி இளையகுமாரன் பாவம் செய்து திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் ஒரு கொழுத்த ஆட்டுக்குட்டியை அடித்து பண்டிகை கொண்டாடினது போல, ஒவ்வொரு பாவியும் இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவுக்கு கூடாக ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பாவிகளும் பரலோகத்துல சந்தோஷமா அடைகிறது. பரலோகத்துல ஒரு சந்தோஷமாக தேவனை துதிக்கிறார்கள். நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். வீரர்களால் ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை கூடும் பொழுது அந்த உபத்திரவ கால குறைக்கப்படும். ஒவ்வொரு தேசத்திலேயும் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அந்த மெய்யான தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் 14 வசனத்தில் இன்றைக்கு மதங்களில வாழ்ந்தால் அது வறுமை, துன்பம், கவலை, நோய்கள் தான். இந்த தேவனை விட்டு விலகிற மக்கள் இந்த நாடுகளிலே சில சிட்டிகளிலே வறுமை, துன்பம். இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆரம்பத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாடுகளாக, இந்த தேசங்களை இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அதிகளவு இருப்பதனால் அந்த தேசங்கள் இன்றும் வாழ்ந்திருக்க செய்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சேடமாக 5 கண்டங்கள் உள்ள தமிழ் மக்களை இழந்து கொள்வீராக. அவருடைய குற்ற குறைகள் பாவங்களை மன்னித்து மத வழிபாடுகளை விட்டு, தவறான மதங்களை விட்டு, மதங்கள் எல்லாம் பிசாசனுடைய கிரிகைகளுக்கு இருக்கிறது. இயேசுதான் விடுதலையை தருகிற தேவன். கர்த்தரே, ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலையை கொடுப்பீராக, ஒருவரை முழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். அங்கே பார்த்தது முத்திரை உடைக்கவும் திறக்கவும் அதிகாரம் உடைய பாத்திரர் தேவன் ஒருவரே. அப்படியாக எங்களையும் வந்து அதிகாரத்தை கொடுத்து நாங்களும் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாங்களும் அதாவது தேவனுடைய வல்லமையை பெற்று நாங்கள் எங்களுக்கு எதிரான காரியங்கள் உடைக்கவும் அங்கே அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளவும் வந்த பாத்திரராயிருக்கிறபடியால் உங்களையும் அவர் பயன்படுத்துவார். அவரை அருகே அறிவே அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும் ஒன்றான மெய்த்தவனை அருகே அறிவே. அப்படியான அறிவில் நாங்கள் வளரவும் இந்த வார்த்தைகள் ஆவியுள்ளது, ஜீவன் உள்ளது, பலனை தருகிறது. அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் வாழ்க்கையாக்கி கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையால் நமக்குள்ளே மகிமைப்படுவார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்படுது. அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனம் அடிப்படை காலமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் ஊழியங்களை டீச்சர் எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாரா கத்தனை சித்தமல்ல. நாங்கள் இன்னொரு அழைப்புல சங்கீதம் சந்திக்கும் வரைக்கும் சமாதத்தை குறுகம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you. Subhanallah. God bless you. Dear Kale. Amen.
1: Amen. God bless you too, Pastor. Harmiyana vathin valicham. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. நீங்களும் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் பார்த்தேன் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு இந்த கடமையாயிருக்கிறது. ஆமே நாங்கள் இதுவரை நேரமணித்திய வெளிச்சத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். கர்த்தர் நாமமயப்பட்டது. நாங்கள் முடிவாக நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த நாள் மாலை நேரமணித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பு யாவும் நிறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறது. நாங்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மறு ஒளி போடணிய போறோம். இந்த நிகழ்ச்சியில் யாவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். அப்படியா தேவன் பாராட்டின நித்திய வெளிச்சத்தின் நேரத்துக்காக என்று வாய்ந்தவனை சோசரித்து நாங்கள் நன்றி செலுத்தி செலிப்போம். நன்றி தாப்பனே, கோடி கோடி சோசரமோப்பா. நீர் பாராட்டின இந்த நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்புக்காக நன்றி செலுத்துறோம். உங்களை முன்குறித்துறோம். அவளை அழைத்து வந்து நாவத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க வணைந்தீங்கப்பா. அந்த வணைந்த தேவனுக்கு கொடி சோசரம் நன்றி ஆண்டவர். சங்க வானொலிக்கா நன்றி ஆண்டவர். இந்த வானொலி நித்திய வெளிச்சத்தின் நிறுத்தி அலங்கரித்தீரே, வானொலி ஆசிரித்தீரே, இணைப்போட சரியான உணைத்து தந்தீரே, எல்லாவற்றையும் ஒழுங்கு சுமயமா செய்து முடிக்க கிருப செய்தீரே. உமக்கு கோடி கோடி சோஸ்ரமா. தகப்பனே வெற்றி எல்லாம் மறுவழிப்பு செய்ய வேண்டும் என தகத்தோடு பாரத்தோடு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஊழியங்களை ஆசிரியர்களை சாலப்படும் பாஞ்சியோன் தாகத்தோடும் இந்த ஒளிபரப்பு செய்தார். ஒளிப்பதிவு செய்த மறுவழிப்பு செய்யும் பொழுது இதெல்லாம் நேத்திய சமய ஒளிபரப்பா கேட்க உள்ளவும் இல்லவும் ஐயா கழிவுறத்தக்கதாக உங்களுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள. அப்பா நீரே உண்மை தெய்வம் என்று அறிந்து கொள்ள அத்து மறுபடியே காண தீர்வு செய்யும் தாட்டிகளை உடைக்கிறோம். ஊழியத்தை ஆசிரியர் மறைமுகம் இருந்து செய்ய அந்த ஊழியத்தை கனப்படுத்தும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே இந்த நேரடி ஒளிபரப்பில் ஆரம்ப ஜெபம் பாடலு கூட அடியாளை பயன்படுத்தினீங்க, வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்திலும் பயன்படுத்தினீங்க. வார்த்தையாயிருப்போம் நீங்க இம்மட்டும் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தையும் அடியாளை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டு. குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிரியம் கருத்துள்ள கருத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அதே போல துதி பாடலுக்கூடாக நாமத்தை உயர்த்தின சகோதரி கிறிஸ்துக்காக நன்றி செலுத்துறேன். உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். சகோதரிய குடும்பத்தை ஊழியத்தை ஆசிரியர் எல்லைகளை விசாலப்படுத்தும் இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறேன். அதே போல ஊழியருக்கான ஜெபத்தை வேறெடுக்கவும் துதி பாடல் பாடவும் நீ மட்டும் நேரம் உணைந்திருந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரம் விளங்கும். நீ சவரை கொடுத்தீரே பாக்கியத்துக்கா தோழிக்கா நன்றி. இணைத்த கிருபைக்காய் நன்றி. இணைந்திருக்க கிருபைக்காய் நன்றி. அப்பா தொடர்ந்தும் சௌரியன் குடும்பத்தை ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதியும் கலிக பிரியத்தையும் வல்லமையை அடுத்து பயன்படுத்தும். நாளை தின தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன். அதே போல கத்தாவே நிகழத்திலும் மூத்த ஊழியரும் இணைந்து கதா வானொலி ஆசிரியத்தினருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதித்தார்களே. ஊழியரை ஆசிர்வதிங்க, குண்டு அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க, உறவுகளை ஆசிர்வதிங்க, இருக்கிற இடத்தினத்தால மூடி பாதுகாத்துருங்க. இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க ஊழியத்துல. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்தையோ செபிக்கிறேன்ப்பா. அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிய வார்த்தையான நீங்க அலங்கரித்து கொடுத்தீர், அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளிலும் இணைந்து வார்த்தையை வெளிச்சத்தை கொடுத்து ஏவி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்துறோம். சௌரி இணைத்த கிருபைக்காய் நன்றி. தடைகளை உடைத்தமைக்காய் நன்றி. அப்பா சௌரி கொடுத்த வார்த்தை தாவிதை அடிப்படை அமைச்சு அவர் எப்படி ஒரு சாதாரண மனுஷராயிருந்தாரோ எப்படியாக அபிஷேகம் பெற்று ராஜாவோ உயர்த்தி அப்பா நீர் மகளை பண்ணி நீரே உயர்த்தி நீரே உடைய கரம். அந்த கிருபைக்காய் நன்றி. அப்ப அந்த வார்த்தையை வெளிச்சத்துக்காய் நன்றி. கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் சோஸ்ரம் ஆண்டவர். சௌரிய ஆசிரியம் கூடிய எங்களை ஆசிரியர் எல்லைகளை விசாலப்படுத்தி இருக்கிற இடத்தரத்தால மூடி பாதுகாத்து வல்ல கருத்து ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல கத்தாவி அடிமை கொடுத்து அந்த வார்த்தையை வெளிச்சது நேரத்துக்காய் நன்றி ஆண்டவர். நாள் இந்த பெந்தைக்கோசு நாளை குறித்து எங்க யாடி அவரோட பேசினீங்க ஆண்டவர். அப்பா விளங்க வச்சிங்க, விளக்கினீங்க, அந்த வெளிச்சத்தை காண வச்சிங்க. அதுக்காக நன்றி ஆண்டவர். நாளிலும் அடியால் தொடர்ந்து பயன்படுத்த வேணுமா செபிக்க அப்பா குடும்பத்தை உளியங்களை ஆசிரதிங்க, எல்லைகளை சாலப்படுத்துங்க என்று ஆண்டவரே மண்டைகளை வந்து உளியம் செய்யத்தக்க கிருபையும் வல்லமையும் சத்துவத்தையும் நடத்துகிறான். நாமத்தில நன்றி செலுத்தி நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து செபங்கிறனப்பா இயேசுவின் நாமத்தினால. அதே போல கத்தாவே வார்த்தை வெளிச்சத்துல வசதியை கொடுத்த பாசனத்துக்கு நன்றி செலுத்தும். கோடி கோடி சோஸ்திரம் புத்தகத்தை திறக்க முத்திரையை உடைக்கவும் பாத்திராயிருப்போம் நீர் மாத்திரமே சப்பா உம்மட்டான வல்லம் என்று விட்டுதலை வேண்டும். அதே போல இந்த ஜீவ புஸ்தகமாய் எங்கள் கரங்களுக்கு வேதா புஸ்தகத்தை நாங்கள் திறக்கோம். அப்பா முத்திரையா இருக்கிற தடைகளை உடைக்கவும் வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்கா வாழவும் அந்த வல்லமில வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்து அந்த கிரியை மற்றொரு காண்பின்படியாக சாட்சி கிரிய மாற நீரங்களுக்கு பலனின் சத்துவத்தை வாங்கி வல்லமையும் கொடுத்திருக்கு. அந்த வல்லமையிலிருந்து பிரகாசிக்க நீ கிருப செய். அப்படிப்பட்ட வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து அந்த உடைய கதை கனப்படுத்தும் ஆசிரியர் ஐயா ஊழியங்களை ஆசிரியர் சபை ஊழியங்களை ஆசிரியர் இந்த வல்லமையை எடுத்து பயன்படுத்தும் நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்த இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன்ப்பா. மாடு ஒழிப்பு ஜாமியம் இடத்துல கருத்து தருகிறேன். எல்லா ஒழிப்பையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பனே கட்டைகளை உதைத்து காய்த்த வாய்க்கு பண்ண முடியாது ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா நாளை ஒளிபரப்பு ஜாமியம் இடத்துல கருத்துல தருகிறோம் கத்தாது. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கத்தாவே ஆசீர்வதிங்க கத்தாது. விடுதலை வெளிச்சத்தை நேரத்தை ஆசீர்வதிங்க. அநேக விடுதலை பெற்று வெளிச்சத்தை காண கண்களை திறவங்க, பிரகாசமான மனக்கண் செவிகளை திறவுங்க, சிந்தைகளை ஒருமப்படுத்துங்க. உங்களுடைய நான் மயமைக்கண் எடுத்து பயன்படுத்துங்க பாத்துருங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொண்டிருக்கோம். ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்தும் வல்லமையா இன்னும் பயன்படுத்துங்கப்பா மினிஸ்ட்ரி ஊழியத்தை. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி செபிக்கிறேன்ப்பா. அதே போல மாலை நினைத்திய வெளிச்சத்தை ஆசீர்வதி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உடைய பிள்ளைகளை நீர் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி ஊழியங்கள் பெருகட்டும். சபையா ஊழியத்தின் வாஞ்சிகள் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உடைய சத்தம் தொண்டிக்கட்டும் இத்திய வெளிச்சமா எல்லா இடங்களும் தேசங்கள். அப்பா அவனோட எல்லா கரத்திலையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து வீக்கிறனப்பா. இம்மட்ட நடத்தின வினேசரே நன்றி அப்பா. இனிமேல் நடத்தின இனிமேனவே நம் கூடவே இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. தொடர்ந்து முட வல்ல கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சவாத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவேன் சொன்ன வார்த்தைக்கிறேங்க. நன்றி செலுத்தி உட கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறன் செபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம்.
2: அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
1: ஆமென், ஆமென்,
2: ஆமென்.
1: சத்திரிகை மகிமை உண்டாதாக. நன்றி யேசப்பா, நன்றி லஸ்லி பிரதர், நன்றி.

0: ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேவன் தாமே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஒளியங்களோடும் கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்க எல்லாரோடும் கூட தேவன் நிறைவா இருப்பாராக.
1: நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு வாலிப பிள்ளைகள் ஜுவதிகள் பெற்றாருக்கு கீழ்படிய ஒரு பயபக்தி அவர்களுக்குள்ள வர வேணும்னு சொல்லி சிசிலி அம்மா நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்க செய்திருந்த தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்கள் பெலம் உள்ள பிள்ளைகளா, உற்சாகம் உள்ள பிள்ளைகளா, உறுதியுள்ள பிள்ளைகளாக இருக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்களை நீர் உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் உமது கரங்களால் பற்றி கொள்ளுங்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் வழி தவறி ஓரிடமும் போகாத வண்ணம் நீரே அவர்களின் கரங்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. அக்கினியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தாவி அவர்கள் மேல் பொழிந்திரளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பி எல்லும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் என்னென்ன சமயத்தில் தவறி போனாலும் அவர்களை தவறி போக விடாமல் நீரே அவர்களை உயிர் கொடுத்து காக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் போகும் பாதைகளை உற்று நோக்குறவராய் இருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பெலப்படுத்த வல்லமையாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பரிசுத்த ஆவிய அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே, அவர்கள் பிளப்பட செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, அவர்கள் மேலே உமது அக்கினியை ஊற்றும் தகப்பனே, உமது ஆவிய ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தாங்களே தீர்வுசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக, எங்கு சென்றாலும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பன், மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஜெபிக்கும் போது நாடே சந்தோஷப்படும் தகப்பனே, இந்த உலகமே சந்தோஷப்படும் தகப்பனே. அப்பா கடைசி கால நேரங்களிலே அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையா ஓங்கி வளர செய்திருந்த தகப்பனே, தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா. அன்பான தகப்பனே, அவர்கள் மேல் நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக அப்பா தகப்பனே, நாங்கள் அறியக்கூடியதாக, நாங்கள் பார்க்கக்கூடியதாக மகிழ்ச்சியா இருக்க செய்தும் தகப்பனே. நீர் செய்ய வல்லவரான தகப்பன் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா தேசம் எங்கும் உமது நாமத்தை உமது சுவிசேஷத்தை அறிக்க இட வல்லமை செய்தும் தகப்பன். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே, அவர்கள் மேலே உமது அக்னியை போடும் தகப்பனே. ஆவியானவரே, ஒரு பெற்ற தாய் தகப்பன் அவர்கள் கலங்காத வண்ணம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர் மேலும் அது ஆவியை ஊற்றி அந்த பிள்ளைகளின் மன கலங்காமல் தாய் தகப்பன் இருக்கக்கூடியதாக அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பன் அப்பா பிதாவே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் அப்பா வீண் போவாத வண்ணம் உமக்கு செவி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் அவர்கள் மேல் இறக்க கண்களை வையும் அப்பா. இந்த தாய் தகப்பன் கலங்காத வண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பையும் அப்பா அவர்கள் நல்ல ஒரு வேலைத்தன்மையையும் அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவர்கள் தாய் தகப்பனே பராமரிச்சு பாக்குறதுக்கு அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்த தகப்பன். அப்பா விதாவே, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே, அன்பான தகப்பனே. பிள்ளைகளுக்கு அவர்களுக்கும் பாலிவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பனே, அவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே, அவர்களுக்கும் அக்னியை அபிஷேகத்தையால் நிரப்பும் தகப்பனே. அப்பா எல்லோரும் மனம் திரும்பி உமது நாமத்தை உச்சரிக்க அவர்களுக்கு வல்லமை பொழிகிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஜபிக்க வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே, ஒவ்வொரு தராக பேர் சொல்லி அப்பா அழையும் தகப்பனே, அவர்கள் மேலே ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனே. அப்பா நீர் ஒரு புதுமையை செய்யும் தகப்பனே, இந்த ஜபிக்க வாரவர்கள் மேலே. ஏசப்பா தேசிய அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அவர்களுக்கு உமது அன்பையும் ஆதரவையும் காட்டும் தகப்பனே, அவருக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா அவர்களுக்கு ஏற்ற துணையை நீரே வகுத்து கொடுத்த தகப்பனே, அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அம்மா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
1: ஏன் ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதென்மைக்கு செய்து முடிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட். டொனால் பிரதர், நீங்கள் பலவீனமான வாலிப யுவதிகளுக்காய் அங்கு மனம் தாக்கப்பட்டு அங்கு வியாதியிலே வேதனையிலே தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காகவும் அதனால் பெற்றாருடைய கண்ணீர்கள் அதிகமாய் இருக்கிறது, இதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
3: அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. தேவனே, உம்முடைய வார்த்தையிலே தேவனே ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் கட்டுங்கப்பா. என் தேவனே ஓ நன்றி கத்தாவே, கத்தாவே. என் தேவனே, உம்முடைய வார்த்தையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டுப்பட தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய சத்திய வார்த்தையிலே ஒரு குடும்பங்களை கட்டுப்பட கிருப செய்யுங்கப்பா. என் தேவனே ஓ நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதா. பிள்ளைகள் தேவனே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவனே கீழ்ப்படிவின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே, தாழ்மையின் ஆவிய கொடுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. தேவனே, குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாபி. ஓ நன்றி ராஜாபி, நன்றி என் தேவனே. சொசமப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே, உம்முடைய ஆவியை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஊற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சொஸ்தம் ஐயா, கட்டுன்றிருக்கிற வாலிப பிள்ளைகள் கட்ட அழுக்கப்படுவார்களாக, சுகப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. அடிமத்தன ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் வெளியேறுவதாக. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியையும் கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. தேவனே, நோயோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜாவே. எல்லா சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல் தேவனே பிதாவே. ஓ தற்கொலை எண்ணங்கள் தேவனே பிதாவே, தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. பயத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக சிந்திய புறப்படுங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தி தேவனே இந்த பிள்ளைகள்ல இருக்கு. தேவனே கிருப செய்யுங்க. ஆவியானவருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொன்ன தேவனே, ஆவியானவரே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. விடுதலையின் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ சரத்துல சகல நோய் வியாதிகள் இந்த வாலிப பிள்ளைகளோட வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நோயிலை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, சிந்தியில குழப்புற ஆவியல் வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே, நொறுங்கின்ற இருதயங்களை காயங்கட்டுங்க ஆவியானவரே தேவனே.
4: கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பெலன் சொன்ன தேவன். உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் விட்டு போன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே பொறுப்படுங்கப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் சிலுவையிலே பாவ சாப அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தீங்கள் என்று இயேசு ராஜா. தேவனே இந்த பிள்ளையுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் பலவீனங்கள் நோய்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க. நீங்கள் உடைய தழும்புகளாலே தொட்டு சுகம் கொடுங்க அப்பா இயேசுவே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ கழுத்துள்ள நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா அடிமைத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்பண்களப்பா, உம்முடைய ஞானத்தினாலே இந்த பிள்ளைகள் நிரப்புங்க. ஒரு விசுவாசித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே பொறுப்படுங்க, பரிசுத்த தேவனே பொறுப்படுங்களப்பா அபிதாவே. உம்முடைய வார்த்தையை அன்னிப்பி குணப்படுத்துங்களப்பா. யார் யார் வாழ்வ பிள்ளைகள் நோய்களோடு வியாதிகளோடு இருக்கிறாளோ, தேவனே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே இயேசுவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஓ பலத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. பயத்தின் ஆவியில் வெளியேறுவதாக. பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியினாலே தேவனே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. நிரப்புங்க ஆவியானவரே. ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க தேவனே. தேவனே நீங்க சொல்லாகும் கட்டிடம் நிற்கும் என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. வேதனையோடு கண்ணீரோடு பயத்தோடு தேவனே மனக்கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தையை அனுப்பி தேவனே அவளை விடுதலை செய்யுங்க, குணப்படுத்துங்க, சமாதானம் கொடுங்கப்பா பிதாவே. அவளுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியே உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா என் தேவனே. இழந்ததெல்லாத்தையும் திருப்பி கொடுங்கப்பா. சுகத்தை திருப்பி கொடுங்கப்பா பிதாவே. சமாதானத்தை திருப்பி கொடுங்க என்றவனே. மன்னியுங்கப்பா இந்த பிள்ளைகளை, மன்னியுங்கப்பா தாய்தாப்பனே, மன்னியுங்க பிள்ளைகளை, மன்னியுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனே விடுதலை செய்யுங்க. உடைய தேவ தூதரன் அனுப்பி உள்ள விடுதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விடுதலை செய்யுங்க, சமாதானம் கொடுங்கப்பா. பிள்ளைகள் இருக்கிற வீட்டு இல்லைகள்ல உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவனுடைய சுகம், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக. நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறப்பா பிதாவே. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே. இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா. அதே போல தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி, ஆசீர்வதியுங்க அப்பா இந்த ஊழியத்தை. கடந்து போற ஒவ்வொரு வார்த்தை மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனே உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க தேவனே. அவள் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாவதாக. உடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு நிலைகளிலேயும் பூசுகிறேன் அப்பா. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், சுகம், ஆறுதல், விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அதே போல் ஜஸ்டிஸ் புறப்படுங்க அப்பா, பிள்ளைகளை புறப்படுங்க தேவனே. கணவனை புறப்படுங்க அப்பா. நீங்கள் கொடுக்கிற வழிபாடுகளுக்கு நன்றி அப்பா. தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்க குடும்பத்தை அப்பா பிதாவே. ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பொறுப்படுங்க. ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியுங்க. வேலையிடத்தை ஆசீர்வதியுங்கப்பா. விசுவாசித்த ஞானம், விசுவாசித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் அப்பா. பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதிங்க, சமாதானம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன்,
4: ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
1: ஆமீன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் வினோ
5: பேசலாட்டம்.
1: இன்றைய வாலிப ஜோதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த திருமண பிரச்சனைகள், குழப்பங்கள், கலக்கங்கள், அந்த வாழ்க்கையை சரியா நடத்த முடியாத நிலைமைகள், இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
5: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நீங்கள் அனைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக யா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஜீவனை தந்தீங்களே, ஜீவனை காத்து கொண்டு வருகிறீங்களே ஐயா. இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஆண்டவரே கண்ணிமணி போல பாதுகாத்து ஜீவனை காத்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய வார்த்தைகளை அறிய உம்முடைய வசனங்களை கை கொள்ள வைத்திருக்கிறீங்களையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக மாட்டோம், உறுதியாக நம்பி இருக்கிறோம் என் கர்த்தாவே. தேவனே கர்த்தாவே, எங்கள் ஜபங்களை ஏறெடுத்து கேட்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கமமான ஊடாக எங்களையும் தெரிந்தெடுத்து ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக அப்பா எங்களை ஜபிக்க கூட்டி அமைத்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி ஞானத்தோடும் கருத்தோடும் அப்பா தகப்பனே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களாக தகப்பனே எங்களை நீங்கள் நடத்துங்காண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்களை அப்பா எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த தேசங்களில் இந்த வானொலி ஒலிக்கிறதோ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, ஒவ்வொருவரை நீங்கள் தொடுங்காண்டவர். ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவர் தகப்பனே, உண்மை அறியாத மக்கள் அறியும்படி அறியும் பொருட்டு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கழுவும் காண்டவர், நீங்கள் பலப்படுத்துங்காண்டவர், நீங்கள் சுகப்படுத்துங்காண்டவர், நீங்கள் வழி நடத்தி கொள்ளுங்காண்டவர். உம்முடைய கரங்கள் அப்பா தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்காண்டவரே, அறியாத மக்கள் ஆண்டவரே, அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் அப்பா தொடட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிவிக்காண்டவரே. அப்பா தூதர் அப்பா ஊழியக்காரர்களை அனுப்புங்காண்டவரே. அப்பா மனித தயவை உண்டு பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அப்பா உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி உம்முடைய வருகையின் போது நான் அரியன் மகளே மகனே என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்தோடு நடுக்கத்தோடு உமக்கு உரிய பிள்ளைகளாக, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்காண்டவர், மாற்றி போடுங்காண்டவர். அப்பா இன்றைய நாளிலும் தகப்பனே வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே, ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்காண்டவர். கர்த்தாவே இனி வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் தான் அப்பா உம்முடைய நாமத்தை குறித்து சொல்ல போகிறார்கள், உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளா இருக்க போகிறார்கள். தேவனே இந்த பிள்ளைகளை சத்ருவானவன் மேற்கொள்ளாதபடி, சத்ருவானவன் தீய பழக்கங்களில் அகப்பட்டு தவிக்க விடாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இது உம்முடைய குழந்தைகள் ஆண்டவர், அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவர், அறியாமல் நடக்கிற குழந்தைகளை நீங்கள் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவர். தேவனே இந்த பிள்ளைகளை எல்லா தீங்கினின்றும், எல்லா ஆபத்துகளின்றும், எல்லா சத்ருவானவன் சூழ்ச்சிகளின்றும் என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்துக் கொள்ளுங்காண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் என் தேவனே அப்பா
6: நம்முடைய காலங்களில் எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் அப்பா திருமணமாகாமல், அப்பா திருமண காலங்கள் திருமண வயதுகள் கழிந்தும் தகப்பனே, பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. கட்டாவே ஆவியானவர், ஏற்ற வேலைகள் ஏற்ற துணைகளை கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் தான் ஆண்டவர் தகப்பனே. கத்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற வேலையில நல்ல துணைகளை கொடுத்து சமாதானமாக இவர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே கத்தாவே அப்பா இந்த குடும்பங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பழகி பெருகவும் ஆண்டவர் தகப்பனே கத்தாவே. அந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்காண்ட தனியோ பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுக்கு பிடிக்கவில்லை, தங்களுக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று தகப்பனே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போகிறதை காண்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. இந்த பிள்ளைகளின் இருதயங்களை தொட்டுங்காண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவரே கத்தாவே ஆவியானவர். வருகிற காலங்களில் அந்த பிள்ளைகள் தனிமையாக இருக்காதபடி தங்களுடைய சந்ததிகளோடு வாழும்படியாக தகப்பன் இந்த பேரக பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு வாழும்படியாக தகப்பன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து காண்டவர். தனிமையாக இருக்காதபடி அப்பா நல்ல துணையை கொடுத்து ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்யும்படியான கிருபையை கொடுங்காண்டவன். பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிறீங்களாண்டவரே, பெற்றோர் வேதனையை காண்கிறீங்கள் ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் தூக்கமின்றி ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களே தகப்பனே. அப்பா இப்படியான காரியங்கள் நடக்காதபடி இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே, நல்ல புத்திய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரே வருங்காலங்களில் ஒரு சிறந்த சந்ததிகளை பெருக பண்ணும்படியான கிருபை அவர்களுக்குள்ள கொடுங்காண்டவர். தேவனே, இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கத்தாவே, எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரே திருமணமாகியும் பிரிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏற்ற துணைகள் சேராதபடியால் தகப்பனே இப்படியான காரியங்கள் இப்படியான வேதனைகள் நடக்கிறது ஆண்டவரே. குடும்பங்களின் பிரிவினைகள் தனிமை ஆண்டவரே. அப்பா இப்படியாக சத்ருவானவன் சூழ்ச்சிகளை போட்டுக்கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தனிமைப்படுத்தி ஆண்டவரே வேதனைப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி, குடும்ப பிரிவினைகள் வராதபடி, குடும்பத்தில சமாதான குலைச்சல் வராதபடி என் தேவனே கத்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் காத்து நடத்துங்காண்டவரே. தகப்பனே, யார் யாருக்கு நீங்கள் நியமித்திருக்கிறீங்களோ அவர்களே அவர்கள் தங்கள் துணையாக தேடிக்கொள்ளவும் ஆண்டவரே, சமாதானமாய் அவர்கள் வாழவும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்காண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் சேர்த்தது யாரும் பிரிக்காதபடி அப்பா, இந்த குடும்பங்களை பிரிக்காதபடி, பிரித்து சமாதானம் இல்லாமல் தனிமைப்படுத்தாதபடி தகப்பனே கத்தாவே, இந்த குடும்பங்களை நீங்கள் அணைகட்டி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களை காக்கட்டுமாண்டவர். அப்பா, அந்த காலங்களில் என் தேவனே எத்தனையோ எத்தனையோ பாக பிரிவினைகள் அப்பா எத்தனையோ நடக்கிறது ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு ஜாதி, நீ ஒரு ஜாதி என்று எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவனே கத்தாவே, நீங்கள் பிரித்தது ஒரு பெண் ஜாதியும் ஆண் ஜாதியும் என்று ஒவ்வொருவரும் அறியும்படியாக, ஒவ்வொருவரின் இருதயத்தை புரிந்து கொள்கிற மனிதர்களாக தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றும் காண்டவரே. இப்படியான வேற்றுமைகள் பார்க்காதபடி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோட நடக்கவும் ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா சந்ததியாக ஆசீர்வதிக்கவும் சமாதானமாக நடத்தவும் ஆண்டவரே. கத்தாவே, பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணைகளை அப்பா கொண்டு வரவும் ஆண்டவரே. கத்தாவே, ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே தகப்பனே. எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாண்டவரே, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகளாண்டவரே. எந்த ஒரு ஜாதியோ எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு ஜனங்களும் அறியும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாண்டவரே இப்படியான காரியங்களை பார்த்து ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கை அநியாயமாக போய்கொண்டிருக்கிறதே தகப்பனே. கத்தாவே, இப்படியாக நடக்காதபடி தகப்பனே, ஏற்ற நேரத்துல ஏற்ற வயதுகளில் ஏற்ற வேளையில துணைகளை சேர்த்து கொடுக்கவும் பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரே. இப்படியாக நடக்காதபடி என் தேவனே அப்பா, பிள்ளைகள் தனித்து நிற்காதபடி தகப்பனே, சமாதானத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி கொடுக்க மாண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற துணைகளை கொடுக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய திருப்பாதத்துல தருகிறேன் ஆண்டவரே. இவர்களின் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. இருதயங்களின் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்ட தகப்பன் ஆண்டவரே. இவர்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எந்த தீங்கும் எந்த ஒரு குறைபாடும் வராதபடி தகப்பனே, கர்த்தாவே ஆவியானவரே, இன்னும் அதிகமாக ஜனங்கள் பெருகவும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் பெருகி வழியவும் ஆண்டவரே, ஜெபிக்க வரவும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் கூடி வரவும் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த சங்கம வானொலி குடும்பங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற இருதயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைவை கொடுத்து இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என் மகளோடும் கூட இருந்து என் மகளுக்கு ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் நடத்துற கிருபைகளுக்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடான கோடி சோசுரம் ஆண்டவரே, எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் அவர்கள் ஆசீர்வன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மாலிவ உலகம் எழும்பி பிரகாசிக்க கத்தருக்குள்ளே நிலைத்து நிற்க கத்தர் உதவி

எடுக்கிற ஆண்டவரே, கத்தாவே, ஜீவங்களையும் ஆண்டவரே, ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் கொடுக்க போற தேவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிந்து பேசுகிறதான உண்மையுள்ள ஆண்டவரே, ஜீவங்களை ஆண்டவரே நீர் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கத்தாவே ஜீவங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கோடான கோடி நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபை போதுமானது அப்பா. பூமியிலே ஆண்டவரே அப்பா, ஐந்து கண்டங்களிலும் ஆண்டவரே வளர்ந்து வருகிறதான ஆண்டவரே கத்தாவே, குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த 13-14 வயது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா கத்தாவே இயேசுவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே பூமியில் உள்ள சகல ஜாதி பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாக ஆண்டவரே கூட்டி சேர்க்க, ஆண்டவரே கட்டி அணைக்கப்பட, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே உம்முடைய தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே அப்பா கரடு முரடான பாதைகளை விட்டு, ஆண்டவரே ஒழுங்கின்மையை விட்டு, ஆண்டவரே செவ்வையான நேர்த்தியான பாதைகளிலே செல்ல என் தேவனே நீங்க ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரே இருக்கிறதான சகல ஜாதி பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஜன வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, கலர் வேற்றுமை, பாசை வேற்றுமை என்று இல்லாதபடி எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சந்ததி ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே கத்தாவே களை விளை தோங்க உதவி செய்யுங்கப்பா, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, சத்தியவாகிய சத்திய ஆவிய ஆண்டவருடைய ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த நாடுகளிலே, எந்தெந்த கண்டங்களிலே, எந்தெந்த ஆண்டவரே அப்பா அப்பா கிராமங்கள் பட்டணங்களிலே வாழுகிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெயில் நிரம்பாதபடி, ஆஸ்பத்திரிகள் நிரம்பாதபடி குடும்பங்கள் ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவரே செழித்தோங்க. என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே ஞானத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே சத்தியத்தினாலும் வேத வார்த்தையினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே இயேசப்பா, இந்த பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுகிற ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாக, தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாக, ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ள பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி, தீமை நினைக்காதபடி ஆண்டவரே, தீமையான பழக்க வழக்கங்களை பழக்காதபடி ஆண்டவரே, சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களிலும் இருந்து இந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி ஒருவரை ஒருவர் பாதுகாத்து வழிநடத்தப்பட என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே குளிக்க போகிற பொழுது அநியாயமாக மடிக்கிறார்கள் அப்பா, பாடசாலைக்கு போகிற பொழுது அங்கே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்பா, ஆண்டவரே வேலைக்கு போகிற பொழுது வேண்டாத காரியங்கள் அப்பா, இப்படி வெளியாக வெளியாலே செல்லுகிற போது பிசாசானவன் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை தன்னுடைய வலையிலே இழுத்து ஆண்டவரே கட்டி வைத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்துக்கு உட்படுத்துகிற சகல காரியங்களை உம்முடைய கண்கள் காணுகிறபடியினாலே பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆண்டவரே, ஆப்பிரிக்கா என்ற கண்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆண்டவரே பேர் பெயராக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவரே புரிந்துணர்வோடு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வாழ வளர ஆண்டவரே பெற்றோருக்கு வளர்க்கிற ஞானத்தை கொடுக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பெற்றோர்களினாலே கூட ராஜா பிள்ளைகள் இழுபட்டு கட்டாவே சிதறுண்டு போறதை பார்க்கிறோம் ராஜா. பெற்றோர்களும் ஆண்டவரே ஞானமாக நடந்து கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னித்து பிள்ளைகளுக்காக ஆண்டவரே குடும்பத்தை ஞானத்தோடு கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாய் தகப்பனுக்கு கொடுங்க ராஜா. பெற்றோர்கள் பயப்படுகிற பயத்தின்படி ராஜா, வார்த்தையின்படி நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் ராஜா, போதுமானவராக இருக்கிறீர் அப்பா, காத்திருக்கிறீர் அப்பா, ஏங்குகிறீர் அப்பா. இயேசுவே, அப்படிப்பட்ட தாய் தகப்பன் மனம் மாறி ஆண்டவரே
அப்பா தகப்பனே, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்னித்து மறந்து ஆண்டவரே கர்த்தாவே புரிந்துணர்வோடு குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை கொடுத்து ராஜா நீர் கர்த்தாவே உம்முடைய

0: கிருபையினால் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகள் அநேகம் ஆண்டவரே, குடும்பங்களை இழந்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான ஆண்டவரே காரியங்களினாலே இழுபட்டு அதுக்குள்ளே சிதறண்டு போய் கட்டப்பட்டிருக்கிற இந்த சிறை இருப்புகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போட வல்லவரப்பா. சுவிசேஷம் சொல்ல போகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடும் மகிமையோடும் சென்று அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படத்தக்க ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தை சத்தியத்தை பிரசங்கித்து சொல்லி அரவணைத்து ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி பக்கமாக சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நோயாளிகளாக இருக்கிற வாலிப பிள்ளைகளை வருகிறோம் ஆஸ்பத்திரிகளிலே, எத்தனையோ கண்டங்களிலே எத்தனையோ விதமான நோயாளிகள் வாலிப பிள்ளைகளாக ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களை இங்க நோக்கி பார்த்து எழுப்பி சுகப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உலகம் எங்கும் பூமி எங்கும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய சிட்டையின் மறைவிலே வைத்து பெற்றோராகிய நாங்கள் மனதார இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து கிருபையாய் நடத்த வேண்டும் என்று மனதார ஆசீர்வதித்து ஜபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.
0: ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பு.
1: நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னாலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை கேட்டீர். உம்முடைய சமூகத்திலே ஜபங்களை அங்கீகரித்தீரப்பா. இந்த வாலிப உலகத்தை மாற்ற உம்மால மட்டும்தான் முடியும் கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள்ல இருக்கிற காரியங்களை அறிகிற தேவன் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்தியறியும் கர்த்தாவே. ஆண்டவரே சுந்தத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்தியரிக்கும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த வாலிப ஜுவதிகளுடைய ஆண்டவரே ஒவ்வொரு பாவங்களையும் பாவ இருளையும் கர்த்தாவே பாவ கட்டுக்களையும் அகற்றி விடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்றும் ஐயா ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடியதா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கக்கூடியதாய் கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் நமக்கு நேராய் நேர்த்தியாய் மாற்றப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலி காலேஷிய நாம் மனைவி பிள்ளைகள் அங்கு வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபையும் கொடுத்து கர்த்தாவே இந்த நாட்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமிய பொறுப்பேறும் ஏமியுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிகள் ஆண்டவரே. ஆண்டவரே பொறுப்பேற்று பிள்ளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரப்போகிற ஒவ்வொரு புரோக்ராமே நீ பொறுப்பேறும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். இறக்கமுள்ள கர்த்தாவே நன்றி தகப்பனே, துதிக்கு பாத்திரவே சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை ஆசீர்வதித்து பழகி பெரியார் செய்த தேவனே உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் வார்த்தை கொடுத்த தாசர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை அவர விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் புதிய காரியங்கள் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகள் இந்த வானொலி ஊழியத்திலே ஆண்டவரே கிடைக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்கள இருக்கிற வாலிப பிள்ளைகள், சபைகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே சுவாமி உங்களுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதம் பெற உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே இந்த நாளும் சகோதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க வேணுமாய் உங்களுடைய பாதத்தில் அவர்களை ஒப்படைத்து நாங்கள் தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பாசஜால் சகோதரி நர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா. அதே போல தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஒளியங்களை பொறுப்பேற்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை பொறுப்பேற்க ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய வேலைகளுக்காய் சோத்திரம் அப்பா. மீண்டும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பேஷன்ஸ் மத்தியிலே கத்தாவே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான் ஒரு கிருபை கொடுக்க வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே சுவாமி. இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே பொறுப்பேற்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ராஜா உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளும் தாயார் சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். தகப்பனே உங்களை கரம் அவர்களோடு கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு அற்புத சாட்சியாய் நிறுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். படிக்கிற பாடசாலைக்காய் நன்றியப்பா. எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி பாத்தப்போ லூயிசரனுக்காய் நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அதே போல அவருடைய ஊழியங்கள் இன்னும் பலகி பெருக ஜெபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையாக தந்தை இந்த தாய்மாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம், அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். சகோதரி ஆயுரினக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம், தருகின்ற சிந்தனை துளிகள் வார்த்தைகளுக்காய் நன்றி. அதே போல ஊழியர் சுசேஷரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் நித்திய வெளிச்சத்தில் இணைய போகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தெய்வ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனை கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா, இந்த சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம். சாதர சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணக்குரை பிள்ளைகளை ஆண்டவரை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் இந்த ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேரப்பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை உங்களை கிருபையின் கருத்துக்களே தருகிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபையில காணப்படுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கிற உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே ஜோகலுக்காய் நன்றியப்பா, பிள்ளையோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஷியாமுடைய சரீர சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஒரு சுகம் பெற நீங்கள் உதவி செய்ய வேணுமா, இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவே. அதே போல இன்னுமாக ஆண்டவரே தக்ஷாவையும் பிள்ளைகளையும் கூட உங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சோதரருமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரும் எங்களை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்.
3: ஆமீன் ஆமீன். நிறைய ஜபங்களை எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும், அதே வேளையிலே ஜபங்களை தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. சனி ஞாயிறிலே இதே வேளையிலே நடைபெறுகின்ற ஊழியங்களே கலந்து உற்சாகப்படுத்துங்கள். தயவு செய்து எடுத்து வருகிறவர்களையும் கேளுங்கள். ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, தேவசதிகளோடு இணைகின்ற அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். புதிதாக இணைகின்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். சனி ஞாயிறு இதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெறுகின்ற ஊழியங்களை கலந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. சகோதரி ஜானட் அவர்கள் இந்த நாளிலும் இணைந்து ஜபங்களை தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார், சௌரி வினோ அவர்களும் இணைந்திருக்கிறார்கள், சௌரி கலாசீலன் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை உயர்த்தி வருகிறார். அதே மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து கத்தருடைய கரத்திலே, பாதுகாப்பின் கரத்திலே, ஆசீர்வதிக்கும் கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையிலே திரும்பவுமாக திங்கட்கிழமை இதே வேளையில் சந்திப்போம். சனி ஞாயிறு இணைய முடியுமானால் இணையங்கள் கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மற்ற நேரங்களிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக 24 மணித்தியாலும் நீங்கள் இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரங்களிலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக வாஞ்சியோடு ஜபித்தார்கள். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இந்த கால வேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனை தொடர்ந்து ஜீவ வார்த்தை நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை நற்சிந்தனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே வாக்கு தத்துவத்தோடு கடந்து செல்ல இருக்கிறோம். ஜீவ வார்த்தையோடு, ஜீவ மின்னாவோடு, நற்சிந்தனைகளோடு, வாக்கு தத்துவங்களோடு இணைகிறோம். அந்த வழி இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைவோமா? ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்க்கியினுடைய எல்லையாகிய அதாரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயீமும் சுதந்தரித்தார்கள். எப்ராயீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்னே தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து எனோகாவிலிருந்து அதரோத்துக்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயீம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயீம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயீமருக்குள்ளே குடியிருந்து பகுதி.
1: ஏசாயா 22 அதிகாரம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உம்மில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனதின் நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் இடி உண்டுதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதை கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டுபடிக்கு. உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்துவிடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானோருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் என் குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்ப. எபிரேயர் இரண்டாம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீதின் சங்கீதத்தில். என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேகம் சொல்வார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்துல நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம் தெரியுமா உங்களுக்கு? வெளியில அண்ணால் ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடும் புலம்புலோடு சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது. ஆனா உதடு அசையும், ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்றாரு. அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம், விண்ணப்ப நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசுனா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதல், ஒரு தேறுதல பதில கருத்து சமூகத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவால். இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துருதான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவள் தான் சத்துரு. ஆமே. அதுதான் இல்ல, ஏற்கனவே பகையாளின்னா அவன் பகையாளி தான், ஏற்கனவே விரோதமானவனா விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியத்து. ஆமே. பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்துரு. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால் என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல அது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க நன்மை செய்து திங்க அனுபவி எதுவும் சொல்லதில்லை. இந்த கர்த்தரி பிள்ளைகளை தேவ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும். சத்துருக்கு அவன் வெக்கப்பட்டு போயிருவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தேவ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க சத்தியத்தை கேட்டார், உங்க பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிற, ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு செபிக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரிய இரக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 51:56. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும் தேவைகள் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனதளவில் சோர்வுற்றும் எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவு ஆகி போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன், கலங்காதே திகையாதே, நீ எனக்கு பிரியமானவள் பிரியமானவன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கர்த்தர் தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே 38 வருடமாய் வியாதியாய் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும் ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கின்றான். அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் 38 வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் அளிப்பார் என்று. ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்குள் உடனே உண்டாகவில்லை. நாளுக்கு நாள் வருடங்கள் அதிகமாக அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது. அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது. எப்படி என்றால், கர்த்தர் தன்னை வந்து சந்திப்பார், பதில் தருவார், விடுவிப்பார் என்று. ஜெபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் நம்பிக்கையிலும் வருவது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கர்த்தரையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய் அழைக்காதவனாய் காணப்பட்டான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று. இவையெல்லாம் இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு, அவன் வெகுகாலமாய் காத்திருக்கின்றான் தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து, அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார். அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான். அவனின் காத்திருப்பின் ரகசியம் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார்கள், ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார். அவனோடு பேசினார், விசாரித்தார், விருப்பத்தை கேட்டார், அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்தார் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால், உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும் எத்தனை நாட்கள் வருடங்கள் ஆனாலும் உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் செய்வார், பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் பதில் தருவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பெதஸ்தாவில் இருந்த மனுஷன் தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் சுகத்தை பெற்று திரும்பி விட்டார்களே, தனக்கு சுகமில்லையே என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான். 38 வருடமாய் பதில் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாமதமாகிறதே என்று தேவ சமூகத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விலகி விடாமல் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகின்றார், விசாரிக்கின்றார், விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும் படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்வோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களிடத்திலேயே வாசிக்கின்றோம், இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இனல்கள் போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் 29ஆம் தேதி மே மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:2 வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தால் விழுந்தாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி இந்த நாட்களை குறிக்கிறவர்கள் யார் என்றால், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு இந்த நாட்களில் நாங்கள் மனம் திரும்பாதபடி இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களில் போய்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் செல்கிற வழியிலே இந்த ஆலயத்திலே இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது மட்டுமல்ல, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களை அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசியினுடைய ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்பீர்களா இருந்தால், நாங்கள் எப்படியாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையினால் நாட்களை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம், மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கிறது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்கள் இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார்? யோவான் ஸ்நானன் கூட இந்த நாட்களே அதே காரியத்தை தான் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். பிரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் இங்கே அந்த வார்த்தையை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் கண்டடைய முடியாது. மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களில் தடைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்போமா இருந்தால் நாங்கள் மாம்சத்திலே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதனைகள், அவருடைய ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரிகள் யாராயிருந்தாலும் இந்த நாட்களிலே முதலாவது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களிலே ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறோம். நமக்கு சில வேளைகளில் நமக்கு தெரியாது என்ன காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் இந்த நாட்களே அக்கிரமம் தான் நாட்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களே பாருங்கள், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இந்த நாட்களே ஒவ்வொருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவன் பாவங்களை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்புவான். இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால் கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களே துணிகரமான பாவங்களை இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே செய்கிறது மட்டுமல்ல அங்கே வெளியிடங்களிலும் ரகசியமான பாவங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது தேவனுடைய அக்கிரமங்கள் பாவங்களை
4: அஞ்சரை மணி நீங்க செய்து கொடுத்துருக்கீங்க. மிக மிக ஆசிர்வாதமா இருந்த காரணம் என்ன சொன்னீங்க, எல்லோருக்கும் போய் சொல்ல வேணும். அதுதான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். உங்களை போல அனைவர் வந்து சங்கமா வாழ்ந்து கலந்து கொள்ள வேணும். அருமையான செய்து கொடுத்தீங்க சிஸ்டர்.
5: நன்றி கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது யாவரும்
6: அன்போடு
5: ஞான பிரகாசம் அவர்களை வரவழைப்பமாக கொழும்புல இருந்து அவர் இந்த அதிகாலை நேரம் வந்து எங்களுக்கு அவருடைய கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க போறார். ஒதுக்கி வைத்து அதிகாலை நேரம் அவர் எங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் சேர்த்ததுக்கு நன்றி சேர்த்துறேன். யாவரும் பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை அன்போடு வரவழைப்பமாக கத்திரனால் மட்டுமே மகிமைப்படுவதாக. பிரேசலார் பாஸ்டர் வாருங்கள், வந்து உங்களை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். God bless you, Pastor.
7: Thank you. God bless you. Praise the Lord. Praise the Lord. பிரசங்கத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தோடு ஆண்டவரை எங்களை இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி தோசனம் நமஸ்காரம் செய்கிறோம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி இயற்கை செயற்கைகளில் உள்ள தாக்கங்கள் ஒன்றும் இல்லாதபடி சுவாமி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டதற்காக தோசரம் தோசரம் தோசரம் செலுத்துகிறோம். மூத்த ஊழியராகிய

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

பதினேழாம் அதிகாரம். மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கீலேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவைகள். அவர்கள் ஆசாரியனாகிய எலேயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரன் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாம். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேர் தொடர்

0: மானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்ராஹிம் உடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும். தென் நாடு எப்ராஹிமுடையது, வடநாடு மனாசேயினுடையது. சமுத்திரம் அதன் எல்லை. அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது. இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய பெத்செயானும் அதன் ஊர்களும், இப்லேயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், தானாயின் குடிகளும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயினுடையவைகள். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக்கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்கள் பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் வெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்செயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியர் இடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராஹிமியரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனப்பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும்.
1: ஏசாயா 23 அதிகாரம். தீருவின் பாரம், தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கீத்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவு குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர் பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. சீதோனே வெட்கப்படு, நான் இனி கர்ப்ப வேதனை படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். கரைத்துறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களிகூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம். கிரீடம் தடுப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனயீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தர்ஷீசின் குமாரத்தியே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து, ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களிகூர்ந்து கொண்டிராய், எழுந்து கித்தூமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன் இருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரமனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்தில் தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீர்வுக்கு

சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும். எபிரேயர் 3 அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பண்டைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் மனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில். எபிரேயர் 4 அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும்
சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். எபிரேயர் 5 அதிகாரம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அதன் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி செதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசெதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசெதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் வகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும்.

0: Recording in progress. பிரியமானவர்களே, இந்த வாரத்தன்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை நேரமொழிகளின் புஸ்தகம் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தடைகளை உடைத்து சமாதானத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் சமாதானத்திற்காக தேடி ஓடுகிறவர்களாயும், சிலர் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பல தியாகங்களை செய்தும் பலவற்றை இழந்தும் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். பெயர், புகழ், பதவிகள் இருந்தும் அநேக சமாதானத்தை இழந்தவர்களாய், தேடியும் கிடைக்காதவர்களாய், கிடைத்தும் நிரந்தரமற்றதாய் காணப்படுவதால் இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்தினால் செய்வதறியாது. தாவீது சொல்லுவது போல 55வது சங்கீதத்தில், புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று கூறுவது போல், அநேகருடைய இருதயத்தில் சமாதானத்தை எங்கு தேடியும் காணாதவர்களாய், சூழ்நிலைகளின் நெருக்கத்தால் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் வந்து தங்கும்படி இளைப்பாறுகிற இடம் நானே என்று கூறுகிறபடியினால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டு. இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களை இக்கட்டிலிருந்து காத்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், அபிமலேக்கின் ஆரவாரங்கள் துருகத்தின் வாசலில் உடைக்கப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே அபிமலேக்கை குறித்து பார்ப்போமானால், அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் விரோதமாகவும் பல செயல்களை செய்தவனும், முதியோருக்கு கீழ்ப்படியாதவனும், கொலைகாரனும், பண ஆசை கொண்டவனுமாக பல துர்க்குணங்களுடன் காணப்படுகிறவனாகவும் இருந்தான். அதோடு மட்டுமல்லாமல் அநேக பட்டணங்களை தீக்கிரையாக்கி ஜனங்களை அழித்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறவனாயும் இருந்தான். அப்படியாக அபிமலேக்கு தேபேசுக்கு போய் அந்த பட்டணத்தை பிடிக்கிற வேளையில், அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கையில், அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கொண்டனர் என்றும், அபிமலேக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்த பொழுது, அவனை ஒரு ஸ்திரீ உடைந்த எந்திரக்கல்லின் துண்டை எடுத்து தலையின் மேல் போட்டு மண்டையை உடைத்தாள் என்றும், இப்படியாக பலத்த துருகம் மக்களை காப்பாற்றியது என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட அபிமலேக்கை போன்று அநேக வழிகளில் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சரீரத்தின் சுகம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்று உங்களுக்கு உரியவைகளை அழிக்க நினைத்து பல வழிகளில் உங்களோடு போராடி வருகிறானே என்று மனமுடைந்து போயும், உதவி செய்வார் யாருமில்லையே என்றும், எங்கே செல்வோம், எப்படி தப்பிப்போம் என்று தினம் தினம் போராடி வருகிற உங்களின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். அவர் உங்களை விடுவிக்கும்படியாக துருகமாக உங்கள் நடுவில் காணப்படுகின்றார். நீங்களோ துரத்தப்படுகிற சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு ஓடி ஒளிந்து திரிய இடம் தேடாமல், இயேசுவே துருகமாக இருப்பதால் அவரின் சமூகமே பலத்த பாதுகாப்பாய் இருப்பதால், சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு பயப்படாமலும் கலங்காமலும் இயேசுவின் மகிமையான பிரசன்னத்திற்குள், அவரின் சமூகத்திற்குள் வரும்பொழுது அபிமலேக்கு துருகத்தின் எல்லை மட்டும் வர முடிந்தது. எரித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் மட்டுமே யோசனை செய்ய முடிந்தது. அதை நிறைவேற்றவோ துருகத்தை நெருங்குவோ முடியாது போனது போல, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் ஆலோசனை பண்ணின திட்டங்களை அபத்தமாக்கி போடுகின்றார். அழிக்க நினைத்தவனுக்கு அழிவை தருகின்றார். உங்களுக்கு எதிராக வந்த தீமைகள் எவைகளாக இருந்தாலும், இன்றைக்கு அவைகளை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படி செய்து உங்களை தீமைகளில் நின்று தப்புவிக்கின்றார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து சென்றாலும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீங்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கலாம். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்வோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக்கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம், பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள். ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீதின் சங்கீதத்துல. என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேக முறை சொல்லுவார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம், தெரியுமா உங்களுக்கு? சத்தம் வராது வெளியில. அண்ணால் ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம். நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடும் புலம்பலோடும் சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது. ஆனா உதடு அசையும், ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்றாரு. அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம், விண்ணப்பம் நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசினா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கத்திரி பிள்ளையில ஒருவேளை நீங்க அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாபத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதல், ஒரு தேறுதல பதில கருத்து சமூகத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தொருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவால். இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துருதான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவள் தான் சத்துரு. ஆமே. அதுதான் இல்ல, ஏற்கனவே பகையாளினா அவன் பகையாளி தான், ஏற்கனவே விரோதமானவனா விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியோத்து. ஆமேன். பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்ரு. சத்ருவால் ஒரு பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால் என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல அது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க நன்மை செய்து திங்க அனுபவி ஏதும் சொல்லதில்லை. கத்துரி பிள்ளைகளை, தெய்வ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும். சத்துருக்கு அவன் வெக்கப்பட்டு போயிருவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தெய்வ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கத்துரு உங்க சத்தியத்தை கேட்டார், உங்க பயத்தையும் நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல தெய்வமே அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு செபிக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரிய இறக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
3: கர்த்தரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 30ஆம் தேதி 5வது மாதம் 2026 சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது? சங்கீதம் 119:165 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும், அவர்களுக்கு இடரில் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த நாட்களில் இந்த பூமியிலே இடர்கள் இல்லை என்பதை, சமாதானம் இருக்கிறது என்பதையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் இல்லாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள் சமாதான குறைவினால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இடர்களுண்டு இந்த நாட்களிலே தங்களை தாங்கள் மாய்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும், எந்த தேசமா இருந்தாலும், எந்த நகரமா இருந்தாலும், எந்த பட்டணமா இருந்தாலும், எந்த ஜனங்களா இருந்தாலும், அவர்களுக்குள்ளே சமாதானம் இந்த கடைசி நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சத்ருவானவன் அவருடைய இருதயத்திலே களைகளை விதைத்து அவருடைய சமாதானத்தை இந்த நாட்களில் எடுத்து போடுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே, நாங்கள் வேதத்தை நேசித்து இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே என்ன செய்யும் என்றால், நம்முடைய இருதயத்திலே வரக்கூடிய சமாதான குறைவுகளை நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சமாதானத்தோடு இந்த பூமியிலே நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்றால், முதலாவது அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படியாக நேசிக்கிற வேளையிலே தான் நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் இடராதபடி இந்த நாட்களிலே சரியாக நாங்கள் நடக்க தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக நம்மோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் அநேக புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள், ஆனால் வாசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? இல்லை. சினிமாக்களை பார்க்கிறார்கள், சமாதானம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலே, வேதத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அப்படியே தியானிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிற வேளையிலே, இதயத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இடறுதலுக்கே ஏதுவான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம், அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய அதாவது அபிஷேகம், அது மட்டுமல்ல அந்த நாட்கள் அவருடைய வல்லமையும் அப்படியாக இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் சமாதானம் இல்லாத நிமித்தம்தான் டிப்ரெஷர் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேறு காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறதையும், குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்? குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. அதனாலே அந்த குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் இந்த நாட்களில் உண்டாகி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் வேதத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அப்படியானால் உண்மையாக அந்த வேதத்தை நாங்கள் நேசித்து வாசிப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இந்த நாட்களே அமைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் இந்த பூமியில வாழுகிற நாட்களே இடரலடையாதபடி இந்த நாட்களே சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாழ முடியும். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது. வேத பாருங்கள், இந்த நாட்களே இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் பரிசுத்த வேதாகமம். எந்த புஸ்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயரை இந்த நாட்களிலே கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த புஸ்தகத்திலே அநேக காரியங்கள், இன்றைய நாட்களிலே அன்றன்றாடு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதையும், நடக்க போற காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளையும் இந்த நாட்களில் இந்த வேதத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களில் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புஸ்தகத்திலே வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் ஜீவன் இருக்கிறதையும் வல்லமை இருக்கிறதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம் என்று சொல்லி, அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நிறைவாக்குகிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசித்து நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதலாவது ஒரு சமாதானம் உண்டாகும், இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இடரில்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வீக சமாதானமும் இடரலும் இல்லாதபடி இந்த நாட்களே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே வாழ்த்தி இந்த நாட்களே வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.

ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஓவாத ஜெப செய்தி நிகழ்ச்சி தொடர்கின்றது.

இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோர் 8 மணிக்கு துதி ஆராதனை பாடல் பிரதர் மகேந்திரன், 8:05 துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் ஜபம் சுவிசேஷர் வானரையா ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை சகோதரி மேகா வாஸ் ஸ்ரீலங்கா, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை சகோதரி சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து ஜபம் சிஸ்டர் டோனி முதியோர்களுக்காக ஜபம் பண்ணுவார், அடுத்த ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவிலிருந்து ஜபம் ஜரீன். இன்றைய நாளிலே முதல் முதலியாக தேவ செய்தியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. இவரை பற்றி சில வார்த்தைகள் இவர் ஜெபக்குழு வைத்திருக்கின்றார், அநேகர் கலந்து கொள்கிறார், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அவர் முதல் முதலாக இந்த சங்கம வானொலியின் சங்கம அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தி முதலாவது செய்தி கொண்டு வருகிறார் நிறைவு ஜெபம் சிஸ்டர் மகேந்திரன் ஒளியிற்காக. ஆமே, இன்றைய நாளிலே முதன் முறையாக சிஸ்டர் ஆனந்தராஜா ஆனந்தராஜா சுஜாதா கலந்துக்கார், அவரையும் ஆசீர்வதிப்பாராக.

Llevamos sei vos. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மாலை மதிய இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரம்பமாகிற நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கம வானொலியில நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 210 நாடுகளிலே 1988 பேர் கேட்கிறாள் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த துதி சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஜெப செய்தியில நடக்கிற நிகழ்ச்சியை கத்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இதுல கலந்து கொண்ட பிள்ளைகள், மறுபுற கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயாவது பிரசன்னம் இந்த இடத்துல இறங்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் சங்கம வானொலி நிலையத்தை மூடட்டும். உமது பிரசன்னம் இங்கே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூடட்டும் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த உவாச ஜப வேலையிலே கத்தாவே, உமது பாதபடியில ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஜபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் சுவாமி, அந்த ஆராதன சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்தை கிட்டி சேர நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இன்னும் நாளை கத்தாவே நீரே ஆசீர்வதித்தார் ஏழு நட்சத்திரங்களையும் வலது கரத்தில் ஏண்டி கொண்டு ஏழு பொன் குத்தலக்கின் மத்தியிலே ஒரு ஆவிக்கொண்டு கிறிஸ்துவேலும் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரும் நிரும்பினவரும் இருபுறவும் கருக்குள்ள பட்டியத்துடைய தேவகுமாரனே, ஆமென் என்ற நாமத்துக்குரியவரே, ஏழு நட்சத்திரங்களையும் ஏழு ஆவிலையும் ஏந்தி கொண்டிருக்கிறதே தாவியின் திறவுகோல உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி துறக்கிற எங்கள் தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை ஆசுவைத்து தரும் ஆவியானவரே, நீரே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயாமே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மன

எங்களை தீபமாக எங்களை ஒளியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிடும் ஆவியானவரே. எங்களை தீபமாக எங்களை ஒளியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிடும் ஆவியானவரே. நிகழ்ச்சியின் நடுவீனிலே இப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே, நிகழ்ச்சியின் நடுவீனிலே இப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே, அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. உம்மை மகிமைப்படுத்த எங்களை தெரிந்து கொண்ட ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்த எங்களை தெரிந்து கொண்ட ஆவியானவரே, உம்முடைய நிகழ்ச்சியை இன்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே, உம்முடைய நிகழ்ச்சியை இன்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மன

உம்மை ஆராதித்து ஜெபிக்கிற வேலையிலே ஆவியானவரே உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஜெபிக்கிற வேலையிலே ஆவியானவரே எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே அதிகாலை வேலையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேலையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே உம்முடைய நிகழ்ச்சியை உலக

இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களை வெளிச்சத்தில் பிரகாசியும் ஆவியானவரே, இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களையும் வெளிச்சத்தை பிரகாசிக்கும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. ஒன்றான மெய்தேவன் நீதான் நீதான் என்ன உலகத்துக்கடுத்து காட்ட தடைகளை முறியடியும் ஆவியானவரே. ஒன்றான மெய்தேவன் நீதான் நீதான் என உலகத்துக்கடுத்து காட்ட தடைகளை

0: துதி ஆராதனை பாடல் ஜபத்தை கொண்டு வர சிஸ்டர் சுபா இளங்கோ ஒன்டாரியோ ஒன்டாரியோ கனடா அவரை அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமென். ஆமென்.
1: நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி பகுதியில வந்து நிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் நீங்க தந்த நாள் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த பரிசு தோய்வு நாளுக்கு முன் ஆயத்த நாளா இருக்கிறபடி உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்த, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த அப்பா. இந்த வெளியத்தின் தந்தியே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நீ சொல்றதுக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு நல்ல தகப்பனாயிருக்கிற எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம் கர்த்தாவே. இமை பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்கள் எங்களை சேர்த்துக் கொண்டவர், அனைத்துக் கொண்டவர், அன்பின் கயிர்களால் எங்களை அணைத்தவர் உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தி அப்பா எங்களை வழி நடத்தின கிருபைகளுக்காக, எங்கள் ஊழிய பாதையில் வாழ்க்கை பாதையில் எங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பே. நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். அண்ணலாய், அண்ணலாய்.

மணல் ஓட்டி எங்களை ஆட்கொள்ளுமே ஆவியானவரே, ஆவியானவரே மணல் ஓட்டி எங்களை ஆட்கொள்ளுமே.

அப்பா, நாங்கள் வாழனு வாழ்ந்தவர். இந்த மாதம் அல்ல, இனி வரும் மாதங்கள் எல்லாம் அனல் ஊற்றி எங்களை தட்டி எழுப்புற இந்த ஊரியத்துக்காய் கோடி கோடி சோஸ்திரம் செலுத்தும். அன்றியோடு சோஸ்தரிக்கிற உமக்கா உமக்கா நிற்கிற வைராக்கியம் நகப்பேன் நித்தியமான பாவ சந்தோஷங்கள் உதறி தள்ளிவிட்டு நித்தியமான உம்முடைய சந்தோஷத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க அப்பா அவட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட இன்னும் ஆயத்தப்பட அவற்றோளை மாயத்தப்படுத்த கிருபதாங்க கிருபதாங்க வல்லமை ஊற்றுங்க. அந்த பெந்தை கொசினால் ஊற்றின ஒரு அபிஷேகம் இந்த நாளும் வந்து ஒரு விடுதலை ஒரு வெளிச்சம் அப்பா. இன்னும் ஆராதிக்க இன்னும் கட்டிச்சேரும் சலாக்கியத்தை கிருபாசனத்தில் நெருங்க கிருபிதான் கிருபிதான் அவையானவரை ஒற்றும் இந்த ஒரு அபிஷேகத்தை ஒற்றுமையாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ சுவாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களை

அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் இயேசு நெருப்பா.

கடலாக்கும் எங்களக்கினி வாழையில் இன்று அசைவாடும் அனலாக்கும் அக்கினி வாழையும் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு அண்டு கேரி தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு அண்டு நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் அழைத்தவர் கரம் நடத்தும் என் தேவனை அழைத்தவர்

அசைவாடும் அனலாக்கும் எங்களே ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு.

0: பாடும் பனராக்கும் உங்களி ஜாலையேறி கரபஷே மகம் தேல அப்பா என்று அசைவாடு அகர்வத்தில் அசைவாடி கொண்டிருப்பார். உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். நீ நல்லவர், பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் என்ற தூயாதி தூயவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், உண்மை சிவப்பு மாணவர், பள்ளத்தாக்கு வேலை புஷ்பம் ஊற்றின்ற பரிமள தைலம், ரண வைத்தியரே, நாங்கள்
1: இதுவரை தேரமும் துதி ஆராதனை பாடல் பாடினவர் சிஸ்டர் சுபா இளங்கோ, மிசிசாகா, கனடா. இதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் ஜபம் அழைக்க போறோம் சுவிசேகர் வானர், ஜெர்மனி. அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் மேகலா வாஸ் ஆராதனை செய்வார். இப்பொழுது நாங்கள் துதி ஆராதனை பாடல் ஜபம் செய்ய சுவிசேகர் வானர் ஜெர்மனியில் இருந்து இருக்கிற அழைப்போம். பிரைஸ் லார்ட் சுவிசேகர் வானர் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க பிரதர், நீங்க வழிநடத்துங்கள். ஆமென்.
2: ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் இரக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தேவரின் இந்த நாளிலும் தகப்பனே, நீர் தாமே கூட இந்த நடத்திவார அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இந்த நாட்களிலே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் துதிக்கு பாத்திராகிய கர்த்தராய் இந்த நாட்களே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், துதிக்கும் போது கட்டுக்கள் அவ்வளவும் நுகங்களுடையவும் தேவன் அங்கே நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருப்பார். இந்த நாளிலும் ஆண்டோட நாமத்தை இந்த நாட்களிலே துதிப்போம். ஹல்லேலூயா.

நான் துதிக்கு பாத்திர தூயவரே துதித்து பாடி உயர்த்திடுவீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம்.

உலகமெல்லாம் மறக்குதையாவும் உணர்வு எல்லாம் எனக்கு இனிக்குதையா, இந்த உலகமெல்லாம் மறக்குதையா.

உம்மன் பைருசி கையிலே எசையா உம் நாமம் துதி கையிலே ஓ

எனக்கு உணவாகும் என் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும் என்

நேசரே உம்பசனம் தியானிக்கின்றேன் என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தேன்.

உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. உம் திருநாமம் இந்த உலகத்திலே எனக்கு

என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. உயிரானவரே, உயிரோடு கலந்தவரே, உயிரோடு கலந்தவரே, மருந்தானவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான்

0: ஹலேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரம் அடியனை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே ஆண்டவரே, இம்மட்டும் நடத்துற இம்மானுவேலரே, இனியும் நடத்தி கொண்டு வருகிற எபினேசரே, உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையில தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும் ஐயா. சோர் மகேந்திரம் ஐயாவை ஆண்டவர் நம்முடைய நாமத்திலே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நாட்களே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அவர் கையிட்டு செய்கிற காரியங்களை உம்முடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த திட்டங்களை போட்டுக் கொடுத்த லெஸ்டி ஐயா, அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஐயா. பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. அவளை வாழாக்காம தலையாக்கி அவள் கீழோங்காம மேலோங்கி நடக்க ராசுவத்தை வழிநடத்தி கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழையும் செலுத்தி ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் சமர்ப்பிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்கள் ஒருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடியவர் சுசேகர் வானர், ஜெர்மனியிலிருந்து. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் சகோதரி மேகலா வாஸ் ஸ்ரீலங்காவில் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா அவை நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் அகிலா மகாதேவா, நீங்க ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுது துதி ஆராதனை பாடலை கொண்டு வர சகோதரி மேகலா வாஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் லார்ட். சத்தம் கேட்கல சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். அவருடைய சட்ட முறையில் நாங்கள் மீண்டும் அழைப்போம். பிரைஸ்லோ சிஸ்டர் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா. பிரைஸ்லோ அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா.
2: பிரைஸ்லோ பிரதர்.
1: ஆ, வந்துட்டீங்களா? பிரைஸ்லோ, பிரைஸ்லோ. யார் பேசுறீங்க?
2: எஸ்தர் அகிலா. பிரைஸ்லோ.
1: பிரைஸ்லோ. மேகலாவா பேசுறீங்க?
2: இல்ல பிரதர், எஸ்தர் அகிலா, அகிலா மகாதேவா.
1: சரி சரி. முதல் தடவையாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கீர்கள். சங்கம வானொலியின் சார்பில் உங்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர். துதித்து ஆராதித்து பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் வருகிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதல் தடவையாக பகிர்ந்து கொள்ள தேவனினை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரிக்கர ஷக்கர பதில ரக்கர தீலரி. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்க அற்புதங்களின் தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவோட வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஹலிலூயா. ஸ்தோதரம், ஸ்தோதரம், ஸ்தோதரம்.

ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் எண்ணமெல்லாம் உம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம்

பலியாகியமை மீட்டீரே, பலியாகியமை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீ

எண்ணமெல்லாம் உம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம். நாம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம். அழைத்தீரே உம் சேவைக்கு, உம்மை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நாம் மறப்போமோ, அதை நாம் மறப்போமோ. எஜமானனே உம் இயேசு தேவனே, எண்ணமெல்லாம் உம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவோம். உம் அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவோம். எப்போது உமை காண்போம், நாம் எப்போது உமை காண்போம். எங்குதையம் இதயம், எங்குதையம் இதயம், நிஜமானனே எம் இயேசு தேவனே, எண்ணமெல்லாம் உம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இப்பூமியல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். நாமேல் எங்கள் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், யுத்தம் எல்லாம் ஓயனும், வன்முறை எல்லாம் ஒழியனும், பஞ்சம்

0: எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானீர். யபக்குரபதிலர கஷந்தூரபதிலர கரஷந்தி. புதிய காலம் இது, புதிய நாள், புது அபிஷேகம் வாழ்வில் இறங்குதே. மகிமை நாசிகள் வாழ்வில் பெருகுதே. புதிய நாட்களின் ஆரம்பம் இதுவே. It's a new season, it's a new day, fresh anointing on our way, season of power, prosperity, it's a new season coming to us. Hallelujah, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பெந்தகோஸ்தே நாளில் இரண்டாவது நாளாக தனித்தனியாக, குடும்ப குடும்பமாக, தேசம் தேசமாக, கண்ட கண்டமாக, ஜாதி ஜாதியாக, இனமினமாக ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை கூறி, ஒரு யோனாவின் நாட்களிலே கர்த்தாவே இயேசப்பா 144,000 பேர் ஒரே நாளிலே உபவாசித்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பி தேசம் கவுக்கப்படாதபடி காக்கப்பட்டது போல, இந்த மனுக்குளமும் மனுஷ ஜாதியும் ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிஸ்டர் சிருஷ்டிப்பின் மகிமையிலே வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்க, கர்த்தருடைய சமூகத்திலே வானவில்லை நாட்டி ஆண்டவரே பூமியின் மேல் கோபம் கொள்வதில்லை, ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை பண்ணின தேவனே, உம்முடைய சமூகத்திலும் இதோ உமது புதிய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய மகிமைக்குள்ளும் உம்முடைய நித்திய வழிக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். புதிய காலமாய், புதிய நாட்களாய், புதிய ஆண்டாய், புதிய மாதமாய், புதிய வருஷமாய், புதிய நூற்றாண்டாய் சமூகத்தில் கனி கொடுக்கும்படி சகலத்தையும் புதிதாக்குறது சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பழையன எல்லாம் ஒளிந்தன் எல்லாம் புதிதாய் நின்று வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளை நிறைவேற்றி தருகிற தேவனாய் எங்கள் தேவன் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி, நன்மைகளின் நாயக நன்மை சேர்வாய் சுத்தித்திருந்த தேவன், முடத்தில் வந்த ஒருவரை புறம்பே தள்ளாத தேவன், இதோ நாம் மனுக்குளமாய், நானாய், என் பிள்ளைகளாய், என் பேர பிள்ளைகளாய், என் மர்மக்களாய், உற்றார உறவினர்களாய், நண்பர்களாய், சொந்த பந்துகளாய், இனமாய், தேசமாய், ஜாதியாய், பாஷிக்காராய், கோத்திரத்தாராய், மாமிசமான யாபியராய், உண்மையை தொழுது கொள்ளவும், உண்மை ஆராதிக்க, உண்மை சேவிக்கவும் இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. 2026 மே மாதம் 30 8:36 காலை வேளையிலே பரலோகத்தின்தவனுக்கு மகிமையை செலுத்த, கனத்தை செலுத்த, புகழ்ச்சியை செலுத்த, கீர்த்தியை செலுத்த, ராஜ்யத்தை செலுத்த, வல்லமையை செலுத்த, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளும்படி கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ரீகரபஷ்யக்கரபதிலரக்கஷந்தே. கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில் சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில் சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம் ஜீவனதி ஆராய் ஓடுகின்ற தேசம் பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். ஜீவனதி ஆராய் ஓடுகின்ற தேசம் பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மேசியா இயேசுவை தரிசித்து ஆனந்தம், தரிசித்து ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் பேர் ஆனந்தம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம் நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும். நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும். நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை. சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை. இரட்சகர் இயேசுவே என்னாலும் வெளிச்சமாம். இயேசுவே வெளிச்சமாம். இயேசுவே வெளிச்சமாம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம்.
1: ஆமென்.
0: பன்னிரண்டு முத்துக்கள் பரலோகில் ஜோலிக்கும் வச்சிர கல்லிந்திர நீளம் சந்திர காந்தம் மரகதம் கோமேதகம் பத்மராகம் சுபரத்னம் படிக பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சுநீரம் சுகந்தி ஆனந்தம் சுகந்தி ஆனந்தம் கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில் சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால் கத்தரை பாடுவோம். வடதிசை நகரமே வடிவான சிகரமே உலகத்தின் தலைநகர முன்னத பட்டினம் மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே வடதிசை நகரமே வடிவான சிகரமே கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால் கத்தரை பாடுவோம். தேங்க்யூ லார்ட், காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
1: இதுவரை நேரமும் அகிலா மகாதேவா மொன்ட்ரியல் கனடாவிலிருந்து பேச முதல் தடவையாக அவருடைய தொனி சங்கம வானொலி மூலமாக பரலோக ராஜ்யத்தை எட்டினதுக்காக தேவனுக்கு சொல்கிறேன். கத்திர இந்த மகளை ஆசிர்வதிப்பாராக. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மேகலா வாஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிள்ளொச்சியிலிருந்து வந்திருக்கிறாள், அவரை அழைக்க போறோம். ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்காவில் வந்திருக்க அவரை அன்போடு அழைப்போம். மண்ணிலிருந்து ஓடி ஓடி வந்திருக்கிற உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமா,
2: ஹலெலூயா ஹலெலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக எங்கள் இதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புவோம். எங்கள் இதயத்தின் ஆழத்தில இருந்து தேவனை இந்த வேளையில நாங்கள் துதிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை நடத்துவோம். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் அதை நான் காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நாங்கள் தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் துதிப்போம் இந்த வேளையில. ஹாலேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் இந்த நடுப்பகுதி மட்டும் நீங்க எங்களோடு கூட இருந்தீங்கப்பா, எங்களை வழி நடத்தினீங்கப்பா, எங்களை காத்து கொண்டீங்கப்பா. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக அது இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் வாழ முடியாதே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கண் விழிக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் நடக்கிற வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையா இருக்கிறது. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனம் மகிமையும். ஆண்டவரே, நீர் அற்புதமான தேவன், நீர் அதிசயமான தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா, உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமைக்கும் நீர் ஒருவர் பாத்திரராயிருக்கிறபடியினாலே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.

அடைக்கலம் ஆபத்து காலத்திலின் துணை. சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை, யாக்கோபின் தேவனே அடைக்கலம்.

ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை, அமர்ந்திருந்ததுவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன், அமர்ந்திருந்ததுவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன், தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை

0: காலை தோறும் புதிய தருகிறீர், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர். பலப்புறம் நெடுப்புறம் நான் விலகிடா, வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பெலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. ஹாலெலூயா, ஹாலெலூயா. நன்றி தகப்பனே. நீரே எங்களுடைய பெலனும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் கோட்டையும், நான் நம்பி இருக்கிற துருகவமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் யாக்கோபின் தேவன் அல்ல கேத்தாவே? நீர் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவன் ஆண்டவரே. முற்பிதாக்களின் தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபுக்கு அடைக்கலத்தை கொடுத்தவர் ஆண்டவர், ஈசாக்கை வழி நடத்தினவர், ஆபிரகாமை நீதிமானாய் ஆண்டவரே கண்டு கொண்டவர், எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் கண்டு கொண்டீரே. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியையும் துதியையும் காண எங்களை வழி நடத்த உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது, உம்முடைய இமைகள் எங்களை விசாரித்து அறிகிறது என்று. ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில நீர் உம்முடைய அசைவாடுதலையும் வழிநடத்தலையும் ஆண்டவரே நீர் நடப்பிக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். குடான கோடி சோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாவற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹாலெலூயா.
1: எனக்காக
0: யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை.

0: எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, நீ செய்து முடித்தவராய் இருக்கிறீரே. அவை ஒவ்வொன்றுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையை முழுவதையும் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம், ஜபித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். எங்கள் மத்தியில உடைய அசைவாடுதல் இருக்கிறபடினாலே பரிசுத்தாவியானவர் எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவன் உள்ள தேவனாகி உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஆண்டவரே. இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா, நன்றி.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை ஜபத்திற்கு சிஸ்டர் மேகலா வாஸ் நித்திய வளர்ச்சியத்திலே செய்து கொடுக்கிற சகோதரி கத்திரன் சகோதரி ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஆனந்தராசா சுஜாதாவை அழைக்க போகிறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி இருந்து அழைக்க போகிறோம். இப்போது நாங்கள் சிஸ்டர் ஆனந்தராசா சுஜாதா முதல் தடவையாக கிளிநொச்சி ஸ்ரீலங்காவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற சகோதரி வந்து ரேடியோவில் வியாதிப்பட்டவர்களாக ஜபிக்கிற சகோதரி ஒரு குழு ஒன்று வச்சிருக்கிறார். இலங்கையில வியாதிப்பட்டவர்களுக்கு பாரப்பட்டு ஜபிக்கிறார், ரேடியோவில் ஊழியம் செய்கிறார். முதல் தடவையாக வந்து அவரை அன்போடு அழைப்போம். பிரேஸ்லோர் சிஸ்டர் ஆனந்த ராஜா சுஜாதா.
2: பிரேஸ்லோர் பாஸ்டர், பிரேஸ்லோர்,
1: பிரேஸ்லோர், பிரேஸ்லோர். முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வருக வருக என்று ஆசிரியக்கிறோம். இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனி, ரேடியோவில் ஜெபிக்கிற நீங்கள் இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே யாராவது வேதனையோடு துக்கத்தோடு எனக்காக யாரும் ஜெபிக்க மாட்டார்களா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் தருகிறேன் ஜெபியுங்கள். காரணம் தலைமை பீடம் எனக்கு 30 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறார், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபியுங்கள் சிஸ்டர். ஆமேன்.
2: நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த நல்ல காலையும் இந்த நேரத்திலும் சுவாமி, மாலையாகவும் இந்த உலகம் எங்கும் சுவாமி இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய தேவனே, உம்முடைய திருமுகத்தை தேடி பார்க்க எங்களை அழைத்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி சுவாமி. அன்பும் இரக்கம் நிறைந்த என் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய திருமுகத்தை இந்த இணைப்பினூடாக தகப்பனே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. பிதாவே, இந்த உலகத்திலே சுவாமி நீங்கள் அனைத்தையும் படைத்து எல்லாம் நன்றாக உள்ளது என்று சொல்லி எங்களை மனிதர்கள் ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு உலகக்கு படைத்திருக்கிறீங்க ராஜா. ஆனாலும் நாங்கள் பாவிகள் சுவாமி, எங்கள் பாவங்கள், எங்கள் ஆதி பெற்றோர் செய்த பாவங்கள், சாபங்களினால் வந்த எங்கள் உடல் வியாதிகளுக்காக ஆண்டவரே இன்றைய நாளில் சுவாமி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்ய இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம் தகப்பனே. தேவனே, நீர் எங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர். உம்முடைய கிருபையினூடாக எங்கள் மீது வைத்த அன்பிற்காக சுவாமி, உங்கள் அன்பு சொந்த குமாரனை எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க தகப்பனே நீங்க அன்பின் குமாரனை எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, நீர் வைத்த அளவு கடந்த அன்பினாக சுவாமி, அவர் சிந்திய ரத்தத்தினால சுவாமி எங்களை மீட்டெடுக்க நீர் எவ்வளவோ உபாதைப்பட்டாலும் ஆண்டவரே, ஒரு பாவியாவது நான் என்னை நோக்கி பார்க்க மாட்டானா என்று ஏக்கங்களோடும் தவிப்புகளோடும் காத்திருக்கும் என் அன்பின் தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த உலகத்தில் படைத்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களோ யார் யார் வேதனைகளோடு, பாரத்தோடு, வியாதிகளோடு, எங்கெங்கு என்னை இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலை செய்ய யார் உண்டு என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு எங்கெங்கு இருக்கிற ஒவ்வொரு மானிட மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னென்ன விதம் விதமான பிசாசானவன் விதைத்த இந்த நோயை ஆண்டவரே எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே சுமக்க முடியாமல் இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்க யார் வருவார் என்று ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களை உம்முடைய கற்கிறேன் சுவாமி. எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் சுவாமி அவர்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கும் வாதைகளை தேவனே நீர் காண்கிற தேவன், நீங்க அறிகிற தேவன். எங்கள் சரீரத்தின் பலவீனங்களுக்காக ஆண்டவரே அவன் படைத்திருக்கும் அந்த ஒவ்வொரு தீய சக்தியின் வியாதிகளை ஆண்டவரே நீங்க அறிகிற தேவன். உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் இயேசப்பா உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. எல்லாருடைய அவயவங்களில் இருக்கும் எல்லா நோய்களையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் புதுப்பிப்பீராக ஆண்டவரே. அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயவங்களும் உம்முடைய கரங்கள்னாலே உருவாக்கப்பட்டது சுவாமி. உம்முடைய கரங்கள்னால உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நீர் இந்த உலகத்திலிருந்து என்ன நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்தீரோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே உம்முடைய சித்தம் இந்த மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கெங்கெல்லாம் என்னென்ன நோயினால் என்னென்ன வியாதிகளினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. இதயமோ கண்ணோ எங்கள் எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரங்களினால் உம்முடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று வாக்களித்த தேவனே உம்முடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில இருந்து என்னை விடுதலையாக்க முடியும் இயேசுவால் தான் என்ற விசுவாசத்தை ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களை நீர் ஆண்டவரே நீர் அறிய பண்ணும் சுவாமி. ஒவ்வொருவருடைய இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி பார்க்கின்ற கண்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற கால்களை துரிதப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய அணிப்பட்ட கரத்தால உருவாக்கப்பட்டது. அவைகளில் ஆண்டவரே எந்த நோயோ எந்த நோய் கொண்டு பாக்டீரியாவோ எந்த விஷப்பூச்சியோ எதுவாக இருந்தாலும் தொட முடியாத சுவாமி. உம்முடைய சரீரம் இது உம்முடைய ஆலயமாக இருக்கிறது தகப்பனே. இந்த ஆலயத்தை கெடுக்கிற எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் எந்த பிசாசின் வல்லமையா இருந்தாலும் எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் எந்த பெல்லி சூனியமோ எந்த மந்திரவாத கட்டுக்களோ எந்த பே பிசாசோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கு போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக சுவாமி. உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீறும் தொடும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. பிதாவே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நேசிக்கும் தந்தையாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி. ஒவ்வொரு வைத்தியசாலைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அங்கே நோய் வாய்ப்பு பட்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளை வைத்தியர்கள் தாதிமார்கள் ஊழியர்கள் மனமுவர்ந்து அன்புடனும் கரிசனையுடனும் சுவாமி சிகிச்சை செய்ய உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்தருளுங்க தகப்பனே. உம்முடைய புது புது கிருபையினால் அவர்கள் ஆண்டவரே அன்பாக ஆண்டவரே சிகிச்சை பெற்று ஆண்டவரே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் பல ஆண்டவரே கண்டுபிடித்த வியாதிகள் அநேகம் ஆண்டவரே. எனக்கு சரியான சிகிச்சை கிடைக்க முடியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க தகப்பனே. உமக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக நீ இருந்த உலகத்திலே நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கப்படுவதாக. தேவனே நீர் எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். ஆனாலும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் சுவாமி அந்த ரத்தம் வெளியேறப்பெற்றது. எங்களை மீட்பதற்காக நீர் சிந்திய ரத்த துளிகள் ஒவ்வொன்றும் எங்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மீதும் தெளிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருடைய நிலைகள் வீடுகளில் தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சித்தமானா தூதர்களுக்கு கட்டளை இடுங்க. ஒவ்வொரு தூதர்களும் இவர்கள் இல்லங்களுக்கு சென்று பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு திராணிக்கு மேலான சோதனைகளை எங்களுக்கு கொடுத்து விடாமல் சுவாமி. தேவனே, பிசாசானவன் எங்களை சோதிக்கும் போதெல்லாம் உம்முடைய அனுமதியின்றி எங்களை தொட முடியாது கேட்டாவே. எங்களுக்கு ஆண்டவரே வரும் சோதனைகளில் இருந்து தப்பித்து, எல்லா தீமையில் நின்றும் தப்பித்து, உம்முடைய ராஜ்யத்துக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக கட்டி எழுப்ப இந்த இணைப்பை இணைத்து நடாத்துகின்ற இந்த தலைமை ஐயாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருதரையும், அன்பான சகோதரர்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக, பிள்ளைகள் பிள்ளைகளாக தொட்டு ஆசீர்வதியுங்க. இந்த வாரம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாரமாக ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இன்றைய நாளை நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த இணைப்பை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் ஜெபம் செய்த ஆனந்தராசா சுஜாதா கிளிநொச்சி. இவரை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், இலங்கை ரேடியோவிலே வியாதிக்காக ஜெபிக்கிற சகோதரி. அது மட்டுமல்ல, ஒரு சாட்சி, இந்த சகோதரி அநேக தெளிவான நுண்மர்கள் எடுத்து குலுக்கி ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்ய, வியாதியா இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்க ஒரு ஊழியக்காரரை தாரம்னு ஜெபிக்கும் பொழுது இந்த நம்பர் எடுத்தாலும் என்னுடைய நம்பர் தானா அதுல முதமுதலா வந்த சொல்லி என்னுடைய நம்பருக்கு கோல் பண்ணியிருந்தார். அப்படியே தேவன் சகோதரி வழிநடத்த கத்திரந்த சகோதரி அபரிவிதமாக ஆசுவைப்பாராக. ஆமே. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட்டை அடக்க போறோம். அதன் பிறகு சிஸ்டர் டோலி முதியோர்களுக்காக இலங்கை, இந்தியா, கனடா இல்ல முதியோர்களுக்காக ஜோதிப்பார். அதன் பிறகு செய்தி ஆரம்பமாக போன்றது ஃப்ரம் ஜெர்மனி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
3: பிரைஸ் லார்ட் அண்ணா.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே ஜெர்மன் நாட்டிலிருந்து சங்கமா வாழ்வனின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்திலே கலந்து கொண்டிருக்கிறார். இப்போது 10 நிமிடங்கள் தருகிறேன் சுவாமி. காரணம் தலைமை பீடம் எனக்கு 10 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்போ அதை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி எடுத்துக்கலாமே.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து இன்றைய நாளுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தாமே எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அப்பொழுது மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கின வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீடுகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சுகளை தேவனே நீங்கள் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் நீர் ஆளுக செய்யும் அப்பா. ஆளு

0: அவரே. அன் ராஜா ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி வருகிறவரே, உயிருள்ளவரே, எங்களை காண்கிறவரே, காப்பாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்தினிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, முந்தினோரும் பிந்தினோரும் மரித்திருந்து பிழைத்தவரே, நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்திலே ஆட்கொள்ள கத்தாவே நீர் வந்தவரே, உம்மை ஸ்தோத்தினிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை யொத்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கான உம்முடைய வார்த்தை காயுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவே மாவியே மூனே கணுக்களே உருவ குத்துறதாயும் பிரிக்கத்தக்கதாயும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் யோசனையும் சிந்தனையே ஆண்டவரே வகையறுக்கிறோம், உம்முடைய வார்த்தை காயுமை ஸ்தோத்திரித்து துதித்து நீக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, எங்கள் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரனே, உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவே. உம்முடைய நாமம் வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏழு ஆவிகளை ஏழு நட்சத்திரங்களை உடைய பரிபூர்ணரே, எங்களை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரே தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் கண் நோக்கமாய் இருந்து எங்களை பல்கோம் பெருகோம் பண்ணி எங்களோடு உம்முடைய உடம்படிக்கையை திடப்படுத்துகிற எங்கள் தகப்பன் நீர் ஆண்டவரே. பரிசுத்தமானவரே, சத்தியமானவரே, தாவீதின் திரவு கோலை உடையவரே, உம்முடைய ஆளுக அதிகார வல்லமையை கட்டமிழ்த்து விடுகிறவரே, ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவரே, திறக்க கூடாதபடி பூட்டுறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. உண்மையுள்ளவர், சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர், எல்லா சிருஷ்டிப்புக்கும் அதிகமாய் இருக்கிறாமே என்று சொல்லுகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உமக்கே கனம், உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, எங்கள் மத்தியில நீ கூட இருக்கிறபடியா ஆண்டவரே. கத்தாவே தேவனே, சங்கம வானொலிக்காய், லேசியா நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே, மைந்திரமண குடும்பங்களுக்காய், வான குடும்பங்களுக்காய் அப்பா, எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆண்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வதிக்கப்பட கத்தாவே. உம்முடைய மகிமை இறங்க கத்தாவே ஆண்டவரே. சுற்றிலும் அக்கினி வேலி போட்டு, ஆயுத வேலி போட்டு நீர் மகிமையாய் நடத்துகிற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிறவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியா, எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். என்னைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் புரோக்ராம்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகலதை நீர் தாங்கி தப்புவித்து நடத்தும்படி சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை இருத்தவர் சிஸ்டர் ஜெனத் ஸ்ரீலங்கா, அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு சகோதரி. ஆமென்.

0: நேரத்தில் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே முதியோர்களுக்காக, இலங்கை நாட்டிலுள்ள முதியோர்கள், கனடா நாட்டிலுள்ள முதியோர்கள், இந்தியா நாட்டில் முதியோர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். அநேக முதியோர்கள் வேதனையோடு வழியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமாம்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிற கிருபேலுக்கும் உங்கள் நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்த கிருபேலுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்கக்கூடியதாக ஆண்டவரே நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. இந்த வயோதிபர்களுக்காண்டி வாழ்கிற லைக் சீனியர்ஸுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, இந்த முதியோர்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே, இந்த காலை நேரம் இவங்களை இலங்கை தேசத்துல, இந்தியா தேசத்துல, கனடா தேசத்துல, உலகம் எங்கும் இருக்கிற அப்பா, உலகம் எங்கும் உள்ள வாலிய வயோதிபர்களை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிற அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர்கள் ஆண்டவரே, நீங்க வாக்கு சத்தன் பண்ணின உங்களோட வார்த்தையில இவங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜொபிக்கிறேன் அப்பா. நதியாக ஆண்டவரே சில பிள்ளைகள் அவர்களை தனிமையாக விட்டு விட்டு ஆண்டவரே அவர்கள் தவித்து அப்பா அவர்களோட மனத்தை உடைந்து போயிருக்கிற சீனியர்ஸாக உங்களுக்கு கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வயோதிபர்கள் ஆண்டவரே வயதின் நிமித்தமல்ல ஆண்டவரே, அவர்கள் பலவீனத்தில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒரு பெரிதான பலனை கொடுத்து உங்கள் சத்துவத்தை கொடுத்து வளர்த்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவடைய ராக்கியம் பேச்சில் அல்ல, பலத்தில் உண்டாக்குறது ஆண்டவரே. அந்த பலத்தை உங்களுடைய பரிசுத்தமான பலத்தை அவங்களுக்குள்ள கொடுத்து ஆண்டவரே அவங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக, தனிமையின் ஆவியின் மூலமாக தவித்து கொண்டிருக்காத வண்ணமாக ஆண்டவரே அவருக்குள்ள ஒரு புதி அவர்களுக்குள்ள ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க அப்பா வழி தப்பி போகாத இந்த சீனியர்ஸை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. அவங்களோட சித்தத்தின் உங்களோட சித்தத்தின் படி அவர்கள் நடப்பதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு வார்த்தையே அவருக்கு அவர்களுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. அவங்களை எல்லா விதமான பயத்திலையும் ஆண்டவரே, சில வயோதிபர்கள் ஆண்டவரே எல்லா விதமான பயத்துல தாங்கி பேச முடியாமைக்கு இருக்கிற அந்த அப்பா வயோதிபர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட வாயில வர்ற ஒவ்வொரு பலனையும் உங்களோட ரத்தத்தினால உங்களோட ரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து அவர்களுக்கு ஆண்டவரே புதிதான ஆவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெல்லனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களோட வார்த்தையில் உறுதியா இருப்பதற்கு அவங்க மனக்கண்களை திறந்து அவங்க தனிமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு மனுஷ ஒவ்வொரு வியாதியில் உள்ளவர்களையும் அப்பா அந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே பேச முடியாம இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலபத்துல இருக்கிற வயோதிபர்களை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களால மட்டும்தான் இது செய்யணும், மனுஷரால செய்ய முடியாத காரியத்தை நீங்க உங்களுக்கால உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா. உங்களோட கரத்தை நீட்டி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கூடாதது ஒன்றும் இல்லையா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால கூடாதது ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சுத்தமானான் சுத்தமாக என்று சொன்னாரே, சுஷ்டி சுத்தமானான். அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே, இந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே, உங்களோட சீனியர்ஸுக்குள்ள உங்களோட வல்லமை கிருபையும் பலனையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்த தகப்பன் இப்பொழுதும் ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுறார் ஆண்டவரே. இவர்கள் உங்களுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து எல்லா விதமான தீமையிலையும் நீக்கி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாங்க தேடும் பொழுது அப்பா எங்களுக்கு நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்களே யெகோவா ரஃபா ஆண்டவரே அப்பா. அங்க கூட ஒவ்வொரு நாளும் இருந்து இவர்களை நீ காத்து வருகிற தேவனாயிருக்கக்கூடிய நன்றி.

0: கண்மலையானவரே என்று காக்கும் எம்மை காக்கும் தேவனே, இவர்கள் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து விட்டு ஒரு புதிதான பலனோடு ஒரு புதிதான கிருபியோடு இந்த காலை நேரம் அவர்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய பிரசனத்தை பார்க்கக்கூடியதாக காணக்கூடியதாக உங்களுடைய சமூகத்தை ஆண்டவரே மோசேக்கு நீங்கள் எப்படி தெரியப்படுத்துறீங்களோ உங்களுடைய பிரசனத்தை அவர்கள் காணும்படியாக அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்களையும் செவிகளையும் திறந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி இந்த காலை நேரம் வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மீளம் உங்களோட அபிஷேகத்தினாலே அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மீளம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபித்தவர் சிஸ்டர் டாலி கல்கரி. இவர் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஊழியம் செய்கிற சகோதரி. ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், சோதரித்தோம், பாடல் பாடினோம், ஜெபித்தோம்.
2: Recording stopped.
1: மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது.
2: Recording in progress.
1: இன்றைய நாளே நாங்கள் செய்திக்கு கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே முதல் தடவையாக ஜெர்மன் தேசத்திலிருந்து சிஸ்டர் ஜானட் சுவிசேஷ வானொலியா வந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஸ்டுட்கார்ட் ஜெர்மனில இருந்து முதல் தடவையாக சங்கம வானொலி நிலையத்திலே இந்த அபிஷேக ஆராதனை நிலையத்திலே செய்து கொடுக்க வந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் ஜெபக்குழு வைத்திருக்கிறார். அந்த ஜெபக்குழுவில நானும் இருக்கிறேன் ஒரு மெம்பராக. அவரை நாங்கள் இப்பொழுது சங்கம வானொலியின் சார்பாக ஆராதனை உவாச ஜெப செய்தி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் சார்பாக அன்போடு அதை வரப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகிலா. பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சங்கமன் தொலைக்காட்சிக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரன் ஐயாவுக்கும் பிரதருக்கும் எஸ் பிரதருக்கும் நான் முதலாவது நான் கிறிஸ்துவின் நாமத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாது எனக்கு இந்த வாழ்க்கை தந்தது வந்து இந்த குரூப்புக்கு வந்து போற அருந்ததி சிஸ்டர் அருந்ததி அம்மாக்கும் இந்த இடத்துல நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நான் ஜெர்மன் தேசத்துல ஸ்டுட்கார்ட்ல இருக்கிறேன். எஸ் இருக்கிறேன், 33 வருஷமா இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறேன். அத்தை தாமி உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ.
1: ஆவியானவர் இவ்வளவு நேரம் வழிநடத்துறாரோ அப்படி வழிநடத்துங்க. நேரத்தை பார்க்க வேண்டாம். இப்பொழுது செய்திக்கு கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழிநடத்துங்களா?
3: ஓகே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்திய தினத்திலும் ஆண்டவரே உமது வாக்கு பௌடிய முடித்தவ சமூகத்தில் நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் மத்தியில அவருடைய உருபியத்துக்குள் ஊடுருவி சென்று அப்பா தனிமையான இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் முதியோர்கள் மத்தியிலும் என் தேவனை பேசியராக அறிந்தவர்கள் மத்தியிலும் உலகத்தின் முடிவு பரையந்தம் ஆண்டவரை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டறிய வேணும் என்று தேவரை உமது சித்தமாக இருக்கிறோம். இதாவே உமது சித்தத்துக்கு நேராக இந்த வார்த்தைகளை ஒரு தேவ சமூகத்துடன் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தடைகளை உடைங்க. பரிசுத்தாவியானே உமது அபிஷேகம், உமது வல்லமை, உமது அக்கினி, உமது தேவ பிரசன்னம் வார்த்தைகள் அணுக்களின் ஒவ்வொன்றோடும் நீங்க மாத்திரம் வெளிப்பட வேணுமாக ஜெபிக்கிறேன். தேவரே, எந்த இடத்திலும் என்னுடைய சுயங்கள் வெளிப்படாதபடி அப்பா உமது கல்வார் சிலுவையின் மறைவில் என்னை மறைத்துக் கொள்கிறேன். உங்களை மாத்திரம் முயற்சி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டப்பட்ட பகுதி வந்து உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு இந்த சமூகத்துல நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இசையாதே, நான் உன் தேவன். ஏசையா 41:10 குறிப்பெடுப்பதற்காக நான் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோ நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகழாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இதோட கர்த்தர் என்று சொன்னா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாக இருந்தால் அவர் முதல் எங்களை பலப்படுத்த வேணும், அதுக்கு பிறகுதான் அவர் எங்களை சகாயம் பண்ணுவேன் சொல்லி இந்த வேத வசனம் எங்களுக்குள்ள குறிப்பிடப்படுறது. பாருங்க, பலன் என்றது சொன்னா 2 விதமான பலனை குறிக்கிறது. ஒன்று வந்து ஆவிக்குரிய பலன், 2வது சரீரத்துக்குரிய பலன். பாருங்க, பவுல் வந்து உபவாசம் இருந்து போஜனம் பண்ணி வேலை நடைந்தான் அப்போ சில உங்களை சொல்லி சொல்லுது. சோ அவன் அப்ப சாப்பிடும் போது நாங்க உபவாசம் இருக்கிறோம், களைப்படைகிறோம், சோர்வடைகிறோம், நாங்க சரீர பலத்துக்காக உணவு உட்கொள்றோம். அது சரீர பலனை குறித்து சொல்கிறது. ஆனா ஆவிக்குரிய பலனை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, நான் பார்க்க நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இலங்கை, இந்தியா, எத்தனையோ தேசத்து மக்கள் நாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள், நாங்க சொல்ல முடியாது. நான் சமாதானமா இருக்கிறேன், நான் சந்தோஷம். வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கலாம், கார் வச்சிருக்கலாம், ரெண்டு மூணு வீடு வச்சிருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா வாழலாம், வெளிப்படை தோற்றங்கள் இல்லையா. ஆனா வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கத்தர் அறிவார். இந்த கத்தரை ஆவியானவர், அவர் எங்கே உண்டு விடுதலை உண்டு. இன்றைக்கு என்னுடைய செய்து வந்து ஆவியில் பலன் கொள்ளுங்கள். கத்தர் நான் இருக்கு முதல் வந்த பாட்டுகள் எல்லாமே ஆவியில் அனலா இருக்கள். கத்தருக்கே மகிழ் கத்தர் அந்த பாடல்களின் ஊடாக கத்தரிக்கையுடைய வார்த்தை அடையாளப்படுத்தவர்களால் கத்தருக்கே மகிழ் உண்டாவதாக. சோ ஆவியில் பல கொள்ளுங்க, அதான் இந்த நாட்டு செய்தி. பாருங்க, உலகத்துல வார பிரச்சனைகள், உபத்திரவர்கள், நெருக்கங்கள் எந்த மனுஷனுக்கு வந்தாலும் ஒரு மனுஷன் ஆவியில பலன் வருகிறோ, எந்த மனுஷனுக்கு ஆவியில பலன் வருகிறோ அவனாத்தான் உபத்திரத்தில் இருந்து ஜெயிக்க முடியும், பாடுகளில் இருந்து வெளிவர முடியும், நெருக்கங்களிலிருந்து அந்த மனிதனால் தான் வெளிவர முடியும். நாங்க மனிதர்களிட ஆலோசனை கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நாங்க ஆலோசனை கேட்கலாம், மனம் விட்டு கதைக்கலாம், அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள், ஆனா தங்கிட்டு தங்கட வழிய பார்த்து கொண்டு போயிடுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நாங்கள் எப்படி மேற்கொள்றது, அதான் ஒரு கேள்விக்குறி இல்லையா. கேட்கல் கத்தர் எங்களோட இருக்கிற நாங்க இதை நிற்கிறார்கள். இந்த எனக்கு பிரதர் மகேந்திரன் சொன்னார், இந்த குரூப்ல இந்த சங்கமம் தொலைக்காட்சியில 70% வந்து கத்தரை அறிந்த பிள்ளைகள், 30% கத்தரை அறியாத பிள்ளைகள். கத்தரை அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கத்தரை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், மரண வியாதிகள், கட்டுகள், நுவங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ரெண்டு பேருக்கு ரெண்டு பாடாளுக்கும் சேர்ந்ததாக இருக்கு இந்த செய்தி. பாருங்க, எங்களுக்குள்ள கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், நாங்க ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும்போது நீங்க சோர்ந்து போறீங்களா இல்லையா, உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு சோதித்தறியுங்கள் என்று சொன்னா, ஒவ்வொருக்கும் பாடுகள் வரும், வேலிடத்துல நெருக்கம் வரும், பேங்க் பிரச்சனைல நெருக்கம் வரும், ஊழியத்துல நெருக்கம் வரும், புண்ணியங்களால பாடுகள் வரும், வியாதிகள் வரும், நிறைய காரியங்கள். இந்த பூமியில நாங்க வாழும் மட்டும் எங்களுக்கு உபத்திரம் ஏதோ ஒரு வழியில மாறி மாறி எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் வாய்ப்புல கேட்கிறோம். சோ அப்ப இதை நாங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, ஆவில பலன் கொண்டால் அன்றி நாங்கள் இந்த பிரச்சனையில இருந்து வெளிப்பட முடியாது. இதுக்கு உதாரணம் வந்து, நான் ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறேன், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும். வாழ்க்கையில வந்து ஒரு உபத்திரவம், பாடுகள் நிமித்தம் நான் தனிமாக்கப்பட்டேன். ஆனா பிள்ளைகளை நிறுத்தம் நான் அதனுடைய ஆவியானவர் என்னை கைப்பற்றி நான் அவருக்குள்ள என்னை முழுமையா ஒப்பு கொடுத்தபடியால் தேவ ஆவியில் பலன் கொண்ட பாத்திரமாக என்ன சொல்றது, கத்தரை அவர் என்னை கரம் பிடித்தபடியால் அவரே பயப்படாதே நான் உனக்கு துணையா இருந்த கரம் பற்றி தேவன் என்னை வழிநடத்துறபடி அன்றைக்கு நான் உங்கள் மத்திய இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தை வந்து, நாங்கள் தலைவிடங்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், ஜப குழுக்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், மீட்டிங்ஸ்ல கொடுக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையானது உங்களோட வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேணும். வார்த்தை வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருந்தால் தான் அங்க பரிசுத்த ஆவியோட தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை, தேவ வல்லமை அந்த இடத்தில் கடந்து வர முடியும் என்றா அவர் சொல்றார். ரெண்டு காவல் சொல்றார், உபத்திரப்பட்டது நான் நல்லது, நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவிகளை தேவன் வாசம் பண்ணுகிறான். வேதம் சொல்கிறது வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும், ஆனா வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்குள்ள காணப்படலாம். அதைத்தான் கத்த இந்த நாள் எங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ள ஆவில பலன், உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் ஆவில பலன் கொள்ள வேணும். ஆவில பலங்கு, இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவாங்க, ஒரு நாள் நான் ஒரு பிரச்சனை வந்தா நான் கலங்குவேன், ரெண்டா நாள் யோசிப்பேன், எங்க கத்திட்ட ஜெபிப்பேன், தேவை ஞான மண்டிய போட்டு குழப்புவேன். ஆனால் 3வது நான் அந்த பிரச்சனைக்கு மேல ஏறி நான் நடந்து செல்லுவேன். பிரச்சனை என்ன தலையை மீற நான் ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரும் ஒரு கிருபை. எனக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய லைஃப் அந்த ஒரு சேலஞ்ச், சவால்களை நான் அனுதினமும் சந்திக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறபடியால் நான் எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் அசைக்கப்படுவதும் இல்லை, எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் நான் மனம் அடிவடைந்து போவதும் இல்லை. என்னால் எந்த இடத்துல சொல்ல முடியும். இந்த கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார் எங்களை கேட்கிறேன். சோ இதால நான் உங்களுக்கு சொல்ல வரேன், ஆவியில பலன் கொள்ளுங்கள். நீங்க எப்படி ஆவியில பலன் கொள்ள முடியும்? ஒரு கேள்வி, எப்படி நாங்கள் ஆவியில பலன் கொள்ள முடியும்? அதுக்கு முதல் நாங்கள் சின்ன காரியத்தை பார்ப்போம். பாருங்க, நீதி போலீசல் 20:27 சொல்றது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆவி நமக்கு சுவாசமாக இருக்கிறது, சுவாசமான யாவரும் கர்த்தரை துதியுங்கள்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், தீபம் என்ன? ஒரு பாதைக்கு வெளிச்சம், அது ஒரு வழிகாட்டி. பாருங்க, நாங்க நடந்து போற பாதையில வந்து இவன் இருக்கும் போது ஒரு வெளிச்சம், ஒரு வார்த்தையின் வெளிச்சம், தீபம். அந்த தீபம் வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தரும் போது நாங்க கால்கள் இடராமல், கல்லூரிக்குள்ள விழுந்து விடாமல் நாங்க கடந்து சென்று கொண்டிருக்க முடியும். சோ அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் அந்த மூன்று பகுதிகள் இருக்குது. சோ ஆவி வந்து எப்போது கர்த்தரோட மேல் நோக்கி பார்க்கும், ஆத்மா என்ன செய்யும்? ஆவியோடு ஆத்மாவோடும் அது இணைந்து செயல்படும். சரீரம் வந்து உலக பிரகாரமாக அது இருக்கும். பாருங்க, அதான் பேதருக்கு வந்து மாம்சம் உலகம் பிசாசு மூணு அடிக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாம்சத்தாலையும் போராட்டம் இருக்குது, உலகத்தோடையும் போராட்டம் இருக்குது, பிசாசோடையும் போராட்டம் இருக்குது. சோ அப்ப பாருங்க, நாங்க ஒரு மனுஷன் கத்த சோழாண்டா நாங்க கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியான முத்திரை மீட்பு நாளுக்கு எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியை கத்தம் வைத்திருக்கிறார். ஆனா எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியாவோடு இணைந்திருக்க வேணும், இசைந்திருக்கோம் கத்தர் விரும்புகிறார். வார்த்தையால என்ன, கிரியைகளால இணைந்திருக்க வேணும். தேவகிருஷ்ணன் பரிசுத்த ஆவியானவர் என்னோட ஆவியோடு இசைந்திருக்க வேணும். உங்கள் ஒவ்வொருவோடு இசைந்திருக்கும் போதுதான் இது நடக்கும். எங்கள் அங்க வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகளோடு எங்களுடைய உருவங்கள் ஆத்மால பதியும் பொழுது அந்த ஆவின ஆத்மாவும் ஆவியில் இணைக்கப்படும் போது அந்த ரெண்டும் இணைக்கப்பட்டு எங்களுடைய உதயத்தின் உள்ளான மனிதன்கள் வந்து அந்த வார்த்தைகள் கேட்கிற பாட்டுகள் 30-60 பெருகி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சத்திரங்களுக்கு ஒரு கண்ணு வகை. வார்த்தை வந்து ஒரு மனுஷனோட பேசுவது போல வார்த்தை எங்களை எத்திக்கும், பாதுகாக்கும், எங் காவிகளுக்கு தீபமாயும், பேதைக்கு வெளிச்சமாக இருக்கின்ற சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல அது எப்படி எங்களுக்கு தீபமாயிருக்கும், எப்படி பேதைக்கு வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னால், வயது காலால கட்டு போட்டுதான் எடுத்து போறதால கிடையாது. அந்த ஆவி, என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இசைந்திருக்க வேணும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாத இருக்க இன்றைக்கு உங்களுக்கு உபவாசத்தினால் இல்லையா கேட்கிறேன். என்னுடைய ஆவி கர்த்தரில் களி கூறப்படும், என்னுடைய ஆவி களங்கம் இல்லாமல் இருக்கணும், என்னுடைய ஆவி தாழ்மையா இருக்கணும், எளிமையாக இருக்கணும். ஆவியில் எழுத உள்ளவர்கள் பாக்கியவர்கள் சொல்லி மத்தியில் எழுதப்பட்டவர்களுக்கு தெரியும், ஆவியிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த ஆவி அத்தனுடைய வார்த்தைய வந்து வாங்கி அப்படியே தத்னிக்கா வாங்கி அது ஆத்மாவும் ஆவியும் உங்களோடு இணைக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையின் விழுதுகள் 30-60 பெருகும். இந்த பாத்தீங்க என்று சொன்னா, வரலாற்று ஆசை குற்றத்துல பாத்தீங்க என்று சொன்னா, ஏனோக்கு எல்லா போன்றவர்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் 100 அவங்களுக்கு மேல பதினஞ்சு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை என்ன சொன்னா, வார்த்தை வந்து ஒரு மனுஷனை பலப்படுத்தும், வார்த்தை பலப்படுத்தும். துணி வந்து சத்துருடையின் கிருகளை முழுகடிக்கும். ஜபம் வந்து தேவன் கேட்கிறவர், ஜபத்தை கேட்பவரை மூன்றுக்கும் பவர் அதிகம். ஆனா ஒரு மனுஷன் சோர்ந்து போகாமல் பலமாக பிரச்சனை கடந்து போவதற்கும், ஒரு பிரச்சனை வந்தா ஏன் வருகிறது, இதற்கு வருகிறது, இதனால் வந்தது, இதனால் இந்த குழப்பம் வருகிறது, இதை நான் எப்படி உடைப்பேன், இதை எப்படி கடந்து செல்வேன். தன்னிடம் சில பிரச்சனை கடக்கும் போது அது எங்களுக்கு எதிராக வந்த அப்ப சில பிரச்சனைகள் நாங்கள் மூணாம் அதை சுற்றி கடந்து போக வேணும். நாங்கள் நேருக்கிறேன் போனோம்னு சொன்னா விழுந்துருவோம். அதை கடந்து அப்ப வேத ஞானம் சகலும் எங்களுக்கு வார்த்தையெல்லாம் அடக்கப்பட்டிருக்குது. தேவ தினங்களுக்கு ஞானம் உள்ள குருதேவத்தை எனக்கு உங்களுக்கும் கட்ட பட்டியலிட்டு தந்திருக்கிறார். அவர் தேவ பிரசன்ன நிறைந்த தேவனாக இருக்கிறார். எங்கள் மற்றவர் ஆளுக செய்த தேவனாக இருக்கிறார். நான் என்ன இதுல சொல்ல வாரன்னு சொன்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல, நாடக மேடையெல்லாம் வாழ்க்கை ஆகாது, புரியுதா? லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு வாழ்க்கை வந்து நான் உங்களோட நிஜ பர்டிகுலர் லைஃபோட உங்களை பேசிக்கொண்டு போவேன். உங்க வாழ்க்கை வந்து ஒரு கடவுடு முடான பாதை. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கடவுள் முடோட ஃபைட்டிங், ஆனா ஃபைட் மனுஷனோட ஃபைட்டிங் இல்ல, கத்தரோட போராடி இந்த அளவு கத்தனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த கத்தோடைய ஆழங்கள் பரிசுத்த ஆவியாக மாத்திரம்தான் தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும். மனிதர்கள் தேவனுடைய மனிதர்கள் வந்து மாற்றி பார்த்தார்கள். கத்தர் மாத்திரம்தான் இந்த இருதயத்தையும் உள்ளாத உணர்வுகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. கத்தர் ஆவியான ஒருவர் மாத்திரம்தான். அப்ப கத்தருக்கு தான் உங்களை உண்மை நிலைமைகள் தெரியும். அவர் உங்களை உற்று நோக்குற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம கத்தர் நோக்கினால் வசனம் இருக்குது. அதே மாதிரி கத்தர் உங்களை நோக்குற தேவனாக இருக்கிறார். சோ ஆவியில் நாங்கள் என்ன சொன்னது சொன்னா, நாங்கள் ஆவியில பலன் கொள்கிற பாத்திரமாக நானும் நீங்களும் காணப்படுவோம். அப்ப நாங்க வசனத்தை கேட்கும் போது கர்த்தருடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தங்க தீபமாக இருக்கிறபடியால் தீபம் வந்து வழிகாட்டியா இருக்கிறது. நாங்க தங்கி இருக்கிற கூடாரம், இந்த கூடாரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியான எப்படி இருப்பார்? பரிசுத்த ஆவியார் உண்மையா இருக்கிறார், திரியா இருக்கிறார். அப்ப நாங்கள் எப்போதும் ஜபத்தோடும் துதித்தலோடும் வேத வாசிப்போடும் இணைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள்ள அண்ணனாக மாற்றுவார். பாருங்க, ஒரு பக்கத்துல ஒரு திரியும் ஒரு உண்மையும் எப்பவும் வெளியா இருக்கிறது வாய்ங்களேன். எனக்கு போல பக்கம் தெரியும் திரி இடத்த என்ன திட்டி எழுதியாது. அப்ப நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கும். நாங்க ஆவியில் அனலாக இருக்க வேணும், ஆவியில் அனலாக இருக்கணும். கிருப வரங்களை அனல்மூற்ற பாத்திரங்களாக நானும் நீங்களும் காணப்பட வேணும்னு சொல்லி இந்த நாட்கள்ல விரும்புற. பாருங்க, இதுக்கு உதாரணமா இந்த எரேமியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, எரேமியா சொல்ற தேவ வசனத்தினால் என் எலும்புகள் பற்றி எரிந்து என் இதயம் ஆழ்ச்சன்னு சொல்ற. பாருங்க, தேவ வசனத்தால் என் எலும்புகள் பற்றி எரிந்தது என் இதயம் அனல் கொள்வோன்னு சொல்ற. நான் நோச்சு பார்த்தேன், நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய நோச்சு பாருங்க, நோச்சு பார்த்தேன். ஹார்ட் நீங்க எடுத்துக்கொண்டு ஒரு இருதயத்துக்கு, அதாவது ஒரு சரீரம் இயந்திரத்துக்கு இருதயம் முக்கியமானது. இருதயம் பாம்பு மூன்று சென்று சொன்னால் குருதி சுற்றோட்டம் தலைக்கு போகாத ஆக்கள் கோமாக்கு போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு திறமை நடக்கும் என்று சொல்லி. அப்போ ஒரு சரீரத்துக்கு முக்கியமான இருதயம் இருந்தா அதன் தான் அதுதான் குணத்தை வாங்கி சுத்திகரிச்சு குருதி சுற்றத்தோட நல்ல ரத்தம் அதை பிரிச்செடுத்து நாங்கள் சுவலமா வாழ்றதுக்கும் லேப்டாப்ப உங்களோட வாழ்க்கை சீராக போறதுக்கு காரணம் வந்து இருதயம் தான். சோ அதே மாதிரிதான் உங்களோட ஆத்மா வசனம், அது உங்களோட ஆத்மா ஆவியோடு இணைக்கப்பட்டு ஒன்றாக செயல்படும் போது அது என்னோட கலந்து இருதயம் முழுக்க சுத்திகரிக்கப்படுகிறது. வார்த்தையின் சுத்திகரிப்பு கனிகள். அப்ப நாங்கள் எங்களை சுத்திகரிக்க என்னோட கண்ட அந்த வார்த்தையின் விழுதுகள், ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லா இடங்களும் ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி இனிமையாக்கு எப்படியோ அண்ணல் கொண்டது போல இருதயம் பற்றி எரிய வேணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தினால் எழுப்புகள் உண்டாக்கப்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஆவியோட எழுப்புகள் இந்த காலத்துல வரணும் என்று சொன்னார். ஆவியில் எழுப்புகள் வரணும்னா வசனத்தில் அக்கினி எழுப்புகள் உண்டாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையே வசனத்துக்குள்ளால கட்டப்பட வேண்டும். ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக அது அமையணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, யோவான் 17:10 சொல்லப்படுகிறது, உன்னுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உன்னுடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவியில் பலம் கொள்ளும் போது பிசாசுகள் நமக்கு கீழ் தடியும். அப்போ 10:30 சொல்லிக் கொண்டிருக்கிறது. இசைக்கியேல் 37:5-6 பார்த்தீங்கன்னு சொன்னா, இசைக்கியேல் எலும்புகளை பார்த்து வார்த்தையால தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு எலும்பும் தனித்தன் எலும்போடு அது என்ன செய்யுது? போய் இணைக்கப்பட்டு எலும்புகளுக்கு மேல என்ன நடக்குது? எலும்புகளுக்கு மேல நார்கள் உருவாகி தசைகள் உண்டாகி அது தோளால ஊடப்படுகிறது. அப்ப வார்த்தையால ஊடப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசனமாக அந்த வார்த்தையை அவர் ஊடும் பொழுது சொல்லும் போது அவர் சொல்லும் போது அவர் கட்டளையிடும் போது அந்த ஆவியின் ஜீவனமுள்ள வார்த்தை உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக்கி ஒரு சேவையாக மாற்றுகிறது. அதுதான் ஆவியில் பலம் கொள்ளுதல். ஆவியில் பலம் கொள்ளுதல். நாங்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு எதுவும் வியாதி வரலாம், நாங்க பெரிய பெரிய பாக்கத்துக்கு ஜபிக்கலாம், ஜபிச்சு விடுதலை ஆகலாம். ஆனால் அந்த விடுதலைய தக்க வைத்துக் கொள்ளணும் சொன்னா அது என்னுடைய கைகள்லாம் இருக்குது. கர்த்தர் எங்களோட தனித்தப்பர் அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது கடைசி காலமாக நானும் நீங்கள் இருக்கிறார்கள். எங்கள்கிட்ட கையில பைபிள் இருக்கிறது. கர்த்தரின் ஆவியானவர், அவர் எங்கு உண்டு விடுதலை உண்டு. என்ற சகோதர சகோதரிகளை நோச்சு பாருங்க. கர்த்தர் வார்த்தையாலாம் சகலத்தை உருவாக்கினார். கேட்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது, அது தேவனோடு இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரியும். கேட்கிறேன், சோ அந்த வார்த்தையின் ஜீவன், அந்த வார்த்தை தான் இயேசு. எங்களுக்காக பிறந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக மறித்தார், உயிர்த்தார், உயிர்த்த வல்லமை நாவியாவது உயிர்ப்பித்தார் என்று சதா காலத்தில் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. நாங்கள் ஆவியை வெளம் கொண்ட பாத்திரமாக மாற்றப்பட வேணும் என்று சொன்னா, நாங்கள் வசனத்துல யோசிப்பாருங்க, நிறைய பார்த்திருக்கிறேன். விசாகப்பட்டு சர்ச்சுக்கு போனா பிரச்சனை கிடையாது, ஆனா இவன் ஒருவன் வசனத்துல கட்டப்படுறானோ, இவன் வசனத்துல வளர்றானோ, அவனைத்தான் அவன் குறிவேற்பானே. வசனத்தை கேட்டா அவன் தன்னை அடிக்க வந்துருவான். இந்த ஏசப்பா வசனத்தை வச்சுத்தானே அவனை எல்லா இடமும் ஜெயிச்சு கொண்டு போறான் வாழ்க்கையில உலகத்துல. அப்ப வசனம் வந்து எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கணும், அதுக்கு வழிகாட்டி நாங்கள் எப்பவும் பரிசுத்த ஆவியில் உண்மையான நாங்கள் எப்பவும் நிரப்பப்பட்ட பாத்திரம் காவிரி போவான். என் பாத்திரம் உங்களுக்கு உங்களோட எண்ணியால ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிகிறது, உங்களோட அபிஷேகத்தால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தரின் நேப்ப நான் தாழ்ச்சி அடைந்து அவன் எப்பவும் எல்லா வாழ்க்கையை இழக்கிறான். இழந்தாலும் அவன் தந்த மனுஷி தன்னுடைய பட புள்ள எல்லாத்தையும் இழந்தாலும் அவன் தனக்குள்ள வந்து தன்னை தானே பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டான்டா. தாவிதில் நாளுக்கு நாள் வார்த்தையில பலப்பட்டு விருத்தி அடைந்தான். தாவிதில் நாளுக்கு நாள் வார்த்தையின் அன்னப்போவன் அவன் ஜெபிக்கும் துதத்தை எல்லாமே வாங்க கட்டத்துக்கு. அவனை வார்த்தை என்று சொன்னா எனக்கு அவ்வளவு ஒரு வாங்கி ஒரு ஆசை வார்த்தை என்று சொன்னான். இவங்களுக்கு வார்த்தை வந்து எனக்குள்ள நான் சோர்ந்திருக்கும் போது அதுக்காக சொல்ல மாட்டேன், எனக்கு கலக்கம் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும், சவால்கள் வரும், ஆனா இந்த வார்த்தை வச்சு அட்டுக்கண் திருப்பேன். இதுதான் கத்த எனக்கு கொடுத்த பலன். என் பலனாகிய கத்தாரே, என் பலகான துருகமே, என் அடைக்கலமே. இந்த விதம் சொல்லுகிறது ஒரு சிஸ்டர் படிச்சா, நான் ஜொபிக்க ஜொபிக்க ஜொபிக்க என் தேவன் தலையாட்டுவார். என்ன காரியம் அனலான தேவன் உறங்க வேணும் சொன்னா, நாங்கள் எந்த ரெடி எந்த டைம் நாங்கள் ரெடியாக இருக்க வேண்டும் என்ன. இந்த அபிஷேகத்தால நானும் உங்களும் இப்போ நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இருந்தா நிச்சயம் நம்ம சத்துருக்களை ஜெயம் கொள்ள முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, துதியின் தேவ பிரசன்னதாக நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேணும். தாவீது பாருங்க, சங்கீதம் 63:2 சொல்லப்படுது, பரிசுத்த தலத்தில் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் காண்பேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை எங்கும் துதிக்கும் என்று அவன் தாவிட பாடுகிறான். பாருங்க, நாங்க அதாவது தேவ பிரசனை நாங்க செபிக்கும் போது தேவ பிரசனை கட்டாயம் தேவை, அதே மாதிரி துடிக்கும் போது தேவ பிரசனம் தேவை. தேவ சேவைகள் போகும்போது அது மாமிசத்துல அந்த தேவ சேவைகள் வருகிறா, அல்லது பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் அந்த தேவை செய்து எடுக்கப்பட்டதா அந்த கம்பர் என்று சொன்ன தேவப்பிரசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரியவர் சகலவற்றை மாறாய்ந்து நிதானித்து கலவன் சொல்லி வார்த்தை சொல்லுகிறாரு. நாங்கள் தனி அறையில, நாங்கள் செப அறையில, என்னோட செப குழுல, நாங்கள் கட்டத்த சமூகத்துல சபையில, நாங்கள் கத்தரை நோக்கி பருவத்தை நோக்கி நாங்கள் செபங்களை எடுக்கும் போது தேவ பிரசன்னம் வானம் திறக்கப்பட்டு தேவான அக்னி பரிசுத்தான வல்லமை அபிஷேகம் எங்கள் மீது அண்ணாளாக கடந்து வர வேணும். இது இல்லாத ஒண்ணு சொல்ற வினாந்தாத்தான் முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நொறுங்குண்ட நறுங்குண்டவர்களை அதை ஆற்றி தேற்றவும், கட்டுகளை கட்டுக்களை கட்டவிழ்க்கவும், காயம் பட்டவர்களை ஆற்றி தேற்றவும் தான் அவர் உலகத்துக்கு வந்தார் கேட்கிறேன். ஆனா நோச்சு பாருங்க, இன்றைக்கு நடக்கிற ஊழியம் நாங்கள் ஆவில பலம் கொள்ளுவோம், ஆவில பலம் கொள்ள ஒரு பாத்திரமா இருந்தாத்தா இந்த குடும்பத்துல இருக்க துறையிடத்தை நான் திருப்ப முடியும். இந்த குடும்பத்தை நான் சாட்சியாக நிலைநிறுத்தணும் சொன்னா, நான் ஆவில பலம் கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேணும். நான் கட்டுக்களை விட்டு தலை நிமிந்து சவாலை சந்தித்து தேவையோட பாத்தியால உலகத்தை ஜெயிக்கத்தக்க ஒரு பாத்திரமா இருந்தா இந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்த தேவன் எங்களுக்கு வல்லமையை தர முடியும். இந்த குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. உங்களுக்கே தெரியும், நானே கட்டுங்களால் இருந்தால் எப்படி என்னால இந்த குடும்பத்தை கட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவன் கட்ட தூத்தை கட்டாவிடு கட்டுவதன் பாது குருதான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நானும் நீங்கள் இந்த உபவாச நாட்கள்ல தேவன் ஒன்றி ஒன்றுதான் விரும்புகிறார். நாங்க மலையில சார்ந்து வாழலாம் குள்ள சொல்ல இல்ல, அது ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் ஒரு மனுஷன் தனியாக ஒரு மனுஷனை நிறுத்தி தனிமையில ஒரு மனுஷனை வைத்து உருவாக்கினார், அதாவது தேவ சித்தமும் சித்தமும் பெரிதாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவன தனிமையில தனியாக வைத்து தேவன உருவாக்கி கொண்டு வர ஒரு கிருபை கட்டணத்தை வைத்து தேவனுக்கு தந்தபடியா தேவனை உருவாக்கி கொண்டு வருக, அது அவருக்கே ஒரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு ஒரு ஒரு ஊழியக்காக இருந்த அவருக்கு பேர் வந்து லண்டன்ல. அவர் என்ன சொன்னா, மறுச்சவர்களை அவர் உயிரோடு எழுப்புறார். 21 பேரை வந்து அவர் உயிர்த்தளிப்பினார். அவர் 21 பேரை வந்து அவர் உயிர்த்தெழுப்பப்படும் போது அவர் பெரிய ஊழியக்காரர். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு பிசாசு கொடுத்த ஒரு பாலிமண்ட வீட்டை போய் அவரை அந்த பிசாசு விதத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. அவர் போட சொல்லிக்கிறார், ஏற்றுக்கிறது நாமத்துல இந்த வாலிபனை விடுமி போன்னு சொல்லி அவர் அதன் போது அவர் பிசாசுகளான மட்டும் தேவையில்லை. பிரசங்கத்துக்கு ஆனா உடரால பிரசங்கம் செய்ய முடியவில்லை. மனதுக்குள்ள மனம் குழம்பி இருந்தது. சஞ்சய் தேவரே, எனக்கு எவ்வளவு ஒரு எனக்கு அபகாரத்தை தந்துடுங்க, நான் செத்தாக்களை கூட உயிர்த்தெழுப்பினேன், ஆனா இந்த பிசாசு பிடிச்ச வாலிபரை என்னால் உயிர்த்தெழுப்ப முடியல என்று சொல்லி அவருக்குள்ள கதறல் கதறல். என்ன சார் உடனே என்ன சார் அந்த ஸ்டேஜ்ல முழங்கால் போட்டு ஜெபிக்க வலிக்கிறார், அந்நிய பாஷங்களை ஜெபிக்கிறார், அந்நிய பாஷ அக்கினியாக மாற்றப்படுகிறது. அந்த நீர் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதுக்கு சத்தம் கேட்டு மைக்கில் அதை ஜெபிச்சு கொண்டே இருக்க தன்னை மறந்து அப்ப ஜெபிக்கும் பொழுது அந்த மைக்கில் இருக்க சத்தம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அதிர தொடங்கிக்குது. அந்த பக்கத்தை போது அந்த மகன்கள் அந்த அந்த பிசாசு பிடிச்ச வீட்டுல அந்த மகனுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும் போது அவன் கதவை திறந்து கொண்டு ஓடுறான். வீட்டை விட்டு அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் ஓடுறான். ஓடும் போது தாய் போட்டு எல்லாம் கத்த ஐயோ இந்த புள்ள கதவை உடைச்சு கொண்டு ஓடுறான் என்று சொல்ல, இதை உடனே சாஸ்திரி கேள்விப்பட்டு காசு என்ன சார் கழுவுறத்தை வந்து உறங்கி அந்த சிமித் வேகமான பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அவங்களோட படையெல்லாம் ஓடும் போது பார்த்தா ஒரு மனசாத்துல வருவான், அழிக்கவும் சொல்லவும் அவங்களுடைய அப்படி ஜோபிக்க அதுக்கு விளங்கி போது இனி நான் வந்து உயிரிழப்பு இருக்கல நான் வந்துருந்தேன், இவனை அழிக்கத்தான வந்தான், அப்ப இவனையும் கொண்டு போவோம், உடம்பு ஓடுவான். ஓடும் பொழுது ஒரு ஏழு வரைக்கும் ஏழு வரைத்த அந்த அந்த வாலிபன் என்ன செய்யறான், அந்த வாலிபன் அதுக்குள்ள பாய எக்கணிக்கும் போது ஒரு கட்டளை கொடுக்கலாம், ஜேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கலாம், பிசாச நீ ஒத்து ஓடும் நீ ஒத்து போ கத்துற கத்தன உடனே அந்த மகன் மயங்கி விழுகிறான். அந்த ஆள் பண்ணியை கிளம்பிடுது, ஆள் ஏறிக்கல விழுகுது. இது உண்மையான ஒரு கதை, ஒரு வரல ஒரு கேட்டேன். சோ அதே மாதிரி கத்தர் எங்கள் கையில வந்து பிசாசில துறத்துக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு வந்து வியாதிகளை சுத்தமாக்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, இதோ நான் இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன், இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன், தேள்களையும் சர்ப்பங்களை நிறுத்தவும் சத்துரும் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா அந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தணும். யோசிங்க, இந்த விடுதலையின் கூட்டம் இது ஒரு உபவாச கூட்டம். நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து சோடோட வந்து சோடோட திரும்ப முடியாது, விண்ணப்பத்தோட வந்து என்ன சொல்லுவாங்க கருவியோட வந்து காய்ச்சலோட திரும்ப முடியாது. நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதி கருந்தே ஆக வேணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து வெளிப்பட்டே ஆக வேணும் என்று அப்ப ஒரு தாக்கை பாருங்க. அந்த விக்கி அந்த உள்ள காரணத்துக்குள்ள தாக்கெட் அந்த தாக்கெட் நான் இந்த பிசாசு பிடிச்ச வாலிபனை விரட்டாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கும் தாக்கெட் நாங்கள் ஓடும் போது 10-11 இந்த ஊழியம் செய்யாது. இந்த தகவல் செய்தார் நீங்க சதை வச்சிருக்கலாம், பெரிய பெரிய மினிஸ்ட்ரி வச்சிருக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக ஜீவன சாட்சியாக கிறிஸ்துவின் ஜீவன் நாங்கள் அதிகாரம் கொடுக்கும் போது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். அதாவது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். தேவன் அதாவது அப்போ 10:38 வசனம் சொல்லுது, நபையாக இயேசு கிறிஸ்துவர் அவர் மீது பரிசுத்த அபிஷேகம் அந்த வல்லமை அவர் மீது இருந்தபடியால் அவர் நன்மை செய்பவராக சுற்றித்திருந்த அந்த வேதம் சொல்லுவது. இன்னைக்கு பாருங்க, பணிபுடத்துல நான் யாரையும் தப்பா சொல்லல, மனவேதையில கரைக்கிறேன், பணிபுடத்துல எனக்கு தெரியாது இன்னைக்கு எல்லா இடமும் நான் கேட்டுக்கிறேன், எல்லா இடமும் பிரிவினை சடிவுக்குள்ள பிரிவினை கோபங்கள் இன்னும் பார்க்க நீங்க பெருசா வரப்பார் இவ்வளவு பிரச்சனை இல்லாமா ஏன் இந்த பிரச்சனை மாமிசத்தால நாங்கள் எங்கத்திலேயே ஒரு பிரச்சனை ஜெயிக்கொள்ளவே முடியாது. ஆவியில் பலம் கொண்டால் தான் நிச்சயமாக நாம ஜெயிக்க முடியும். நாங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டமோ தேவனங்களை கலந்து விட முடியும். மாமிசுகள் பிரிவினைகள் எல்லாம் கொண்டு வர கர்த்தரின் கிரியைகள் சொல்ல நல்லா இருக்கும். ஒரு சிலர் சொல்ல நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீங்க சதை வச்சு பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லுவீங்க. கதை வச்சு பார்த்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சத்தியம் ஒன்று இருக்குது, உங்களுக்குள்ள பவர் சொல்றான் வந்து நான் அனுபவம் சாகிறேன், அனுபவம் நான் உன்னை அடிக்கிறேன், சிவரையில் அடிக்கிறேன் என்று சொல்றான். வாழ்ந்துட்டு போயிருக்கான் அந்த படிப்புக்கும் அவனுக்கு இந்த தைரியத்துக்கும். ஆனா என்ன தரான், கத்தருக்காக தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். இந்த அப்பத்தான் எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரம் உடைக்கப்படுகிறோம், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாத்திரம் ஜென்ம சுவாமிகளை உடைக்கிறோம், ஒரு பாகம் மாமிசக்கிரிகளை உடைத்து தேவ சாயலாக தேவ ஆவையின் பலம் கொண்டு எழும்புறோம். அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து நிச்சயமாவே மெய்யாவே மெய்யாவே கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாமிச கிரியைகள், வாக்குவாதங்கள், குணக்குகள், மன கஷ்டங்கள், குரோதங்கள், இதெல்லாம் சுற்றுவாந்த காரியங்கள், அது நமக்கு வேண்டாமே. அது யாவையா நமக்குள்ள இருக்கிறார். ஏன் நம்மால் இதோட போராட்டங்களை ஜெயிக்க முடியாது? நோசிங்க, வாழ்க்கை ஜெயிக்க வேணும், ஜெயிச்சாக வேணும். அப் ஜெயிக்கலாம் பார்க்கணும், அப்படியெல்லாம் கதை கிடையாது. ஐ ஹாவ் டு ஃபைட் மை லைஃப். உலகத்தில் உலகத்துக்கு வந்தார், தாழ்மையை தடுத்து கொண்டார், மதித்தார், எல்லாமே சேவங்களும் எத்தவரும் வாழ்ந்தார். ஆனா உலகத்தில் உபத்திரவம் உண்டு, எனக்கும் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனா திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றேன். பார், பாத்தியால் உலகத்தை ஜெயித்தார். நானும் நீங்களும் பாத்தியால விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக எழுதிக்கிறபடியா நாங்கள் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று இயேசு இந்த நாட்கள் எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க ஏசப்பா, நானும் நீங்களும் இன்றைக்கு செபிக்கிற பிள்ளைகள், குதிக்கிற பிள்ளைகள், கழிவுகளுக்கு நீங்க ஊழியர்கள் ஊழியக்காரா இருக்கீங்க. நாங்களாம் ஆவி கூட்டு யுத்தம் செய்யற பிள்ளைகளாக இருக்கிறோம், குதிரைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய யுத்த குதிரைகள். காவித பாருங்க ஏசப்பா, தனாந்திரத்துல அவன் காய்ச்ச பாரத்துக்கு வர முதலே அவன் மீது கொம்பின் மீது அபிஷேகம் ஊட்டப்பட்டு ஏசப்பா அவனை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். அவன் கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் பழக்கிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் பாருங்க அந்த காலத்துல வந்து பரிசுத்த ஆவியால் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பரிசுத்த ஆவியானால் ஒரு ஆளுக்குள்ள இறங்கி தன்னுடைய தேவையை செய்து போட்டு பரிசுத்தாக போயிடுவேன். ஆனா இந்த காலத்துல இடத்துக்குள்ள எப்பவும் இதற்கான மனசான எப்ப நாங்க அதை ஏற்றுக்கொள்றோமோ, நாங்க எப்ப ஆவியும் ஜலத்தினாலும் நாங்க இயேசுவே மெய்யான தேவன் நாளினங்களும் ஏற்றுக்கொள்ள முடிந்த பகிர்ந்து எப்பதான் இருக்க போவேன். அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டிய நாட்களாக இன்றைக்கு நானும் நீங்கள் இருக்கிறோம். ஏனோ தான் ஒன்று ஊழியம் செய்ய வேண்டாம், ஆவில அனலா இருங்கள், ஆவில அக்கினியா இருங்கள், கிரம வரங்கள் அண்ணல் ஊட்டுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தானுங்கோ, ஒரே ஒரு வாழ்க்கை, ஜீவனும் மரணமும் தேவன் கரத்துலான் இருக்குது. ஊழியம் வந்து வரும்போது ஜீவனை கத்தருக்காக ரத்த சாட்சியா கொடுத்துட்டு வாங்க. கத்தர் பார்த்துக் கொள்வார். பேருக்கு ஊழியம் நமக்கு வேண்டாம், பேருக்கு ஊழியம் வேண்டாம். இருக்கிற வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போவோம். அதான் கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது காரியம், கர்த்தர் உங்கள் மக்கள பேச ஒரு காரியம் என்று சொன்னான். மூன்றாவது காரியம், உங்களோட உள்ளான மனிதன் பயப்பட பலப்பட வேணும். தேவ ஆவியினால் உள்ளான மனிதன் பலப்படுதல், இதுதான் கடைசி காரியம். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்கிலும் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியலா இருந்தீர்கள். நிச்சயமே மெய்யாமை மெய்யாமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்னைவரும் மீது இந்த வார்த்தை வந்து பதியுங்கள் சொல்ல விசுவாசிக்கிறேன். நீங்க அன்னைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பரிசுத்தாவின் தேவ அன்பு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த அன்பு உங்களை கடுமண்டுகள் நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக மறித்தார், எங்களுக்காக பாடுகளை சுமந்தார், எங்களுக்காக அவர் எங்களுக்காக என்ன செய்தார், பரலோகத்துல எங்களுக்கு நான் போகிறேன், நான் போனா தான் ஒரு கேட்டவாளை உங்களுக்கு அனுப்புவேன், நீங்க வரும்போது நான் உங்களுக்காக அவைகளை நான் தயார்படுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நிச்சயமாகவே ஒரு அவருடைய வறுமையில நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிற பாத்திரமாக இருக்க வேணும். பரிசுத்தால் உங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலனடைய வேணும். எப்படி பலனடைய வேணும்? உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், எங்களை நெருக்கி வருகிற எல்லா காரியங்களும், எங்களுக்கு எதிரான சகல சத்துவத்தின் சத்துருக்களின் வல்லமைகளை நாங்கள் மிதித்துக் கொண்டு எழும்புகிற பரிசுத்தான பலம் முதல் எந்த குடும்பத்துல ஊற்றப்படும் போது, என் மீது ஊற்றப்படுது, உங்களோட குடும்பங்கள்ல நீங்க ஒரு நாள் தான் கத்தரோடு இருக்கலாம், பிள்ளைகள் கத்தரோடு இல்லாம இருக்கலாம், அல்லது மனைவி கத்தரை ஏற்றுக்கலாம், கணவன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு பாத்திரம் கத்தருக்காக தன் ஜீவனை கொடுத்து முழுமையாக தன் ஆவி ஆத்மா சரத்தை கத்தரத்தை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் உங்களுக்காக என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நீங்க ரட்சியம் என்று கேட்கும் போது முக்கியமாவே கத்தருடைய காரம் அந்த குடும்பத்தை சந்திக்கும். பரிசுத்தாவின் அக்கினை ஒரு மனிதன் மீது ஒரு பாத்திரத்துக்கு இது ஊற்றப்படும் போது இருதயத்துல பரிசுத்தாவியாக சுட்டரித்து அந்த அபிஷேகம் அந்த குடும்பம் முழுமையை நிறப்பும். அந்த குடும்பம் மூலமாக அந்த பட்டணம், அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்ப்பு மூன்றால பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் தமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை போல் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாக தொழிந்து வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் சம்பூர்ணமாக விலங்கிட்டு தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள், நானும் நீங்களும் கர்த்தரை நாங்கள் முழு விருதியத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் தொழில் கொள்ள வேணும். ஆவியில பலம் கொண்ட பாத்திரங்களாக இருக்க வேணும். பாருங்க, சங்கீதம் 91:16 வசனம் இருக்குது. 13, சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அதனால சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மேல் நீ நடந்து நோச்சு பாருங்க. இதுக்கு உதாரணமா தானியல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தானியலை கொண்டே சிங்கத்தின கூண்டுல போடுறாங்க. ஆனா அதுக்கு முதலே சிங்கன் தானியல் இருந்த அந்த அமைச்சரவைய பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அரச சபையில வந்து அவனுக்கு எதிரியல்ல, அவங்க எல்லாரும் கூட வேலை செய்யற பிரைம் மினிஸ்டர்கள், கூட வேலை செய்யற ஆளுநர் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய குணங்கள் வந்து ஜென்ம சுபாவம் வந்து சிங்கங்கள், மனித சிங்கங்கள். மனித சிங்கங்களோட தானியல் இருந்து அவங்களோட குணாதிசயங்களை அறிந்து அவங்களை பெற்று அவன் பழக்கு வைக்கப்பட்டவையால் அவனை கொண்ட நிஜமான ஒரு சிங்கத்துல கூட்டுல போடக்கு அவன் சிங்கத்தின வாயதவர் கட்டுகிறார். அதான் தானியல் விசுவாசித்தாவி. நானும் நீங்களும் ஒரு பிரச்சனையை கண்டாங்கும் கடந்து போகத்தான் வேணும், அல்லது அதை பிரச்சனையை விடுத்து போடத்தான் வேணும். நாங்கள் ஏதாவது பிரச்சனையை கடக்க வேணும், அதுக்கு மேல நடக்க வேணும், அதுக்கு பிறகுதான் மிதிக்க வேணும். இங்க கடக்க முடியாமல் அதுக்கு மேல நடக்க முடியாமல் இருந்தால் உங்களால் பிசாசுகளை விதித்து ஜெயம் கொள்ள முடியாது. நானும் நீங்களும் வேத வசனங்களை போதிக்கிற நாங்கள், ஜெபக்குழுக்கள் ஊழியங்கள் செய்கிற நாங்கள், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் சாட்சியாக இருக்கோம் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாங்கள் சிங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மீது நீ நடந்து பால சங்கத்தை வலு சப்பத்தை நாங்கள் விதித்து போடுகிற பாத்திரமாக, மனித சிங்கங்களோடு தானியம் அன்று வேலை செய்யப்படுகிறாள், அவனுக்கு விரோதமாக அவனை கொண்டு தானியம் கொண்டு போய் அவனை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேணும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த சிங்க கூட்டுக்குள்ள போட்ட போதும் அந்த சிங்கத்தின் ஆவி கட்டப்பட்டுவதை அவன் ஜெயம் கொண்டான். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆம் அன்பான சகோதர சகோதரே, இன்றைய நாளுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆவியில் பலம் கொள்ளுங்கள், வசனத்துக்கு இடம் கொடுங்கள், வசனத்தை அபியாசப்படுத்துங்கள். வசனம் உங்களுடைய இதயத்தை அனலாக மாறட்டும், அக்னியாக மாறட்டும், 7 மடங்கு அக்னி ஜுவாலையாக மாறட்டும். ஒவ்வொருவரும் ஏதோக்கும் போல அப்பா எளிதாக போற அக்னி அனலாக மாற்றுங்க. வார்த்தையால், வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயம் கொள்ள பாத்திரங்களாக மாற்றுங்க. உங்களுக்குள்ள வார்த்தை பிசாசுகளை அதட்டும், நோயாளிகளை சொத்தமாக்கும், பயன்படட்டும். நிச்சயமாக நிச்சயமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருடன் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் ஒரு வசனத்தை கூறுந்தை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதம் புதுமையுமான கற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கியது ஜபத்தை குறிக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியா, இந்த கடைசி காலத்தில் நானும் நீங்களும் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியா, உலகத்தில் எத்தனை சவால்கள் உங்களை சந்தித்தாலும், எத்தனை உபத்திரவம் பாடுகள் இழப்புகள் வந்தாலும், நாங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் தேவன் ஜபத்தின் ஆவி, ஜப ஆவியின் வல்லம் அக்னியாக மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் விண்ணப்பங்களை விதித்து எங்களுக்கு எதுக்கு ஜபிக்க வேணும் தெரியாத போது நாங்கள் பரிசுத்த ஆவியான சூழ்நிலைக்காக எங்களை உங்களோட அவர் ஜபித்து நாங்கள் எடுக்கிற காரியங்கள் காரண சித்தியோ கற்றால் வரும் என்று அவரது வார்த்தையின்படி தேவன் நாங்கள் எடுக்கிற காரியம் ஒவ்வொன்றிலும் ஜெய கொடுக்கும் தேவனை எங்களோடு கூட இருந்து அவர்கள் ஆசீர்வதித்து அதை எங்களுக்கு வர்த்திக்க பண்ண போவதற்கான ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமே. இந்த எத்தனத்திலும் இந்த வார்த்தை பொதிய இவர்கள் பகிர்ந்து கொண்டு தந்த மகேந்திரன் பிரதருக்கும் எஸ்வி பிரதருக்கும் இந்த சங்கமன் தொலைக்காட்சிக்கும் மிக்க மிக்க நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.
1: ஆமே.
4: பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல சொல்லுறார். பரலோகத்தில் வானத்தில் உண்டான சத்தங்கள் என்ற பெயர்ல உங்களை மெசேஜ் ஆயத்தம் பண்ண சொல்ற அடுத்த முறைக்கு. வானத்தில் உண்டான சத்தங்கள், கடைசியாக ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள் ஆயின என்கிற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று முடியுது வெளிப்படுத்தல. அதுக்கு முதல வேதம் உருவான நாட்கள்ல இருந்து வானத்தில் உருவான சத்தங்கள், எலியாவோட பேசின, இயேசுவோட பேசின, இப்படியாய்
3: எனக்கு
0: இந்த இப்ப இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே வானத்தின் சத்தங்கள் இன்னைக்கு காலம்பரை கத்தர் எனக்கு கொடுத்த பாட்டு வந்து இதுதான். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவன் என்றாரு, மகிமனின் பாசம் பெரியது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்த்திடுவோம், குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நன்றி சிஸ்டர், உங்களோட வார்த்தை மெய்யாவே என்னையும் தொட்டுச்சு. என்ன சில நேரம் நாங்க அந்த கஷ்டங்கள் அந்த தண்ணீரை நடக்கும் பொழுது தவிக்கிறோம், ஆனா கத்தர்ட பரிசுத்தமான ஆவியங்களுக்கு கொடுத்திருக்கிற நீங்க நீங்க குருவினப்படி நாங்க அதுக்கு மேலாக நாங்க நடக்கின்றோமோ, நடந்து அதை கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை எங்களுக்குள்ள போய் அது உருவாகிறது. அருமையான வார்த்தையில கொடுத்தீங்க சிஸ்டர், காட் பிளெஸ். என் பேர் வந்து டாலி, நான் கனடா அல்பர்டால இருந்து பேசுறேன், கல்கரில இருந்து. உங்களோட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்துல இருந்து அப்படியே துணித்து கொண்டே இருக்குது. அதுக்கு நன்றி செலுத்த மறுபடியும் சங்கம வானொலி ஒளியில் வந்து நான் அதிகமாக உங்களோட வார்த்தையில் பகிர்ந்து கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கத்தர் உங்களை அழைத்த அழைப்பின்படி இன்னும் அதிகமாக அவரோட வார்த்தையை கொடுத்து அவரோட துணி அவரோட சத்தத்தை கேட்பதற்கு கத்தர் உங்களை இந்த மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர், நன்றி, காட் பிளெஸ் யூ.
3: ரொம்ப நன்றி. முதல் தடவைதான் எடுத்தேன், ஆனா பரிசுத்தாமியார் இடத்துல அவர் சொன்னதான பரிசுத்தாமியார் இந்த வார்த்தை அவர் தண்டகாயில பொறுப்பெடுத்துட்டாரு, அதாக நடந்த விஷயம். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்னை உற்சாகப்படுத்தது இன்னும் நான் ஆவிய சத்தியங்களுக்குள்ளாக ஆவியோட இதய துடிப்பை கேட்டு அந்த இதய ஒழிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வார்த்தையை உங்கள் மத்தியில் எழுப்புதலுக்கு நேராக தேவனை கொண்டு செல்ல தேவன் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் கத்தர் இந்த காலத்தை தேவாசி நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் நன்றி பிரதர் சங்கம தொலைக்காட்சிக்கு, மீண்டும் மீண்டும் நன்றி. நன்றி.
1: ஆமென். இது யாராவது இவருடைய செய்தி தொட்டால் அல்லது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்ல சொல்லலாம். முடிவு ஜீவத்துக்கு போகும் முன் உங்களை அழைக்கிறேன். யாராவது சொல்ல கத்தரங்களை ஆசிரியப்பாரா?
5: எனக்கு அதிகாலையிலே என் ஆவியானவர் எனக்கு கொடுத்தது அண்ணலாய் தண்ணலாய் நீ இருக்க வேண்டும், ஆவியில பலன் கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு கொடுத்த வார்த்தை இன்றைக்கு. அப்ப நான் பாடலை பாடி துதிச்சு அப்பாவுமே ஆராதிக்கேன். அப்பா சொல்லாம நான் எந்த பாடலுமே துதிக்க எடுக்கிறதே இல்லை. நான் இந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு இணங்கவே பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துறேன். இந்த பாடும் பெறும்போது அப்ப இந்த பாடல் எனக்குள்ள கந்தர் ஆவியானவர், இந்த பாடலை பாடும் பொழுது ஆவியானவர் அந்த வார்த்தையும் ஆவியானவர் உருவனப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன் ஆவில பலன் கொள்ள செய்வேன் சொன்னார். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் உங்கள் ஊழிய பாதையில சரி, என் வாழ்க்கை பாதையிலும் சரி வந்திருக்கு. ஆனால் நான் அவரை கடக்கவும் நடக்கவும் மிதிக்கவும் பலனை தந்திருக்கேன். இன்னைக்கு இன்றைக்கும் தட்டி என எழுப்பி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஆவியில இந்த பேசுற வார்த்தை எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுவேன் என்பதை உணர்த்தினார். அது மாத்திரமில்லை, இது ஒரு அபிஷேக ஆராதனை. இந்த ஆராதனை அநேக ஆத்துமாக்களை அபிஷேக ஒரு எழுப்புதல் கூட இந்த அபிஷேக ஆராதனை கொண்டு செல்ல போறார். இது தேசம் அங்கும் ஒரு எழுப்புதலை காண செய்தார் கட்ட. அந்த எழுப்புதலுக்கு ஒரு அடித்தளமாக இது ஒரு பவுண்டேஷன் ஆயிருக்க போது அதுக்காக நான் இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். அப்படி ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார், இந்த வார்த்தையை அப்படி எழுதி கொடுத்து எங்களை தட்டி எழுப்பியிருக்கிறார். அந்த கிருபைக்காக, வார்த்தை கொடுத்த சோதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராம் ஒன்றை மகிமைப்படுவதாக. சங்கம் வாழ்வழிக்கும் மகிந்தனையாக்கும் நிலசிபுறதற்கு நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் இந்த வானொலியை ஆசீர்வதித்து கதை நடத்து ஜெபிப்போம். கர்த்தராம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நன்றி. ஆமென்.
1: ஆமென். இதுவரை நேரமும் சிஸ்டர் சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா. வேறு யாராவது சொல்ல போறீங்களா? முடிவு நடக்க போகிறேன்.
4: ரைஸ் லார்ட் பிரதர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியில முதல் தடவையா என்ன பங்கு கொள்ள வைத்த தேவனுக்கு ஸ்தோத்ரம். நான் மொன்ட்ரியல் கனடாவில் கியூபெக் ப்ராவின்ஸ்ல இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் எஸ்தர் அகிலா. எஸ்தர் ஞானஸ்தான பெயர். அகிலா மகாதேவா இந்த ஃபேமிலி நேம், ஃபர்ஸ்ட் நேம் அகிலா. கத்துடைய நான் மைமைப்பட இதுவரை சங்கம ஊழியத்தில் நான் அடிக்கடி ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்கைப் ஊடாக ஜாயின் பண்ணி ஊழியம் செய்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன இந்த ஆராதனை துதியில தான் பங்கு கொள்ள வச்சதுக்காக இந்த காலை வேளையில கத்தரை மைமைப்படுத்த தந்த கிருபைக்காய் சோதரம். கனடாவின் எல்லா ப்ராவின்ஸும் இந்த சமர் நாட்களில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, யோனாவின் நாட்களில் ஒரு யோனாவு கூடாக பட்டணம் கவுக்கப்படாதபடி எழுப்புதல் கண்ட அந்த எழுப்புதலை போல பூமி அனைத்திலும் எழுப்புதல் உண்டாக, இயக்கழுகள் செயற்கழுகள் பஞ்சங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றிலும் இந்த நீங்களாகி எழுப்புதலாய் இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாக ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேறப்பட, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களாய் சகல ஜனங்களும் மாறிப்போக பிதாவின் சமூகத்திலே திறப்பில் நிற்போம் என்ற அறைகூவல் அழைத்து கர்த்தருடைய நாமத்திலே ஜெயித்து ஜெயம் கொள்ள தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் இந்த இறுதி நாட்களில் நிறைவேற்றப்பட பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக சகல ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒருவனு கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. நானும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாரும் கெட்டு போகக்கூடாது, இணைந்திருக்க யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் ஜெயங்கொள்ள வேணும். மகிமையுமே மகிமையடைந்த மர்வமாகி மணவாளுடைய மணவாட்டியாய் அவரோடு கூட உரிமை பொழுதில் எடுத்து கொள்ளப்பட வேணும் என்ற அந்த தரிசனத்தோடு கூட ஆமீன். கத்ராய் இயேசு வாரம் ஊழியத்தை தரிசனத்தை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். கத்தருடைய நாமத்திலே ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் தொடர்ந்தும் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்னை சந்திக்க வைத்ததுக்காக நன்றி பிரதர் மகேந்திரன். எனக்கு உங்களை தெரியும். கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ பிரதர் வெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, காட் பிளஸ் யூ. இன்னும் 266 தேசத்திலும் எல்லைகள் விரிவாக கத்தருடைய நாளே நல்வார்த்தைகளை கூறி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன்.
1: ஆமென். ஆமென். சிஸ்டர் அருந்ததி தான், சிஸ்டர் மேகங்களை அறிமுகப்படுத்தினவர் சிஸ்டர் அருந்ததி தான். சிஸ்டர் அகிலாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார், அதுக்காக நான் நன்றி சொல்வேன். பிரஸ்னோ சிஸ்டர் அருந்ததி, ரெண்டொரு வார்த்தை பேச முடியுமா? பரவாயில்ல. ஓகே, நாங்கள் முடிஞ்சோ தேர்ப்போம். இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே
6: உண்மையாவே இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது, பெலனா இருந்தது. எனக்காக நீங்க ஜெபித்தீங்க. சுவையினப்பட்ட நேரத்துல பிரதரும் சிஸ்டர் எல்லாரும் ஜெபித்தீங்க. தேங்க்யூ. கத்தர் என்ன பெலப்படுத்தினார் இந்த நாள்ல வார்த்தை, அதாவது உள்ளான மனுஷன்ல பெலனுடைய வேண்டும். நாங்கள் என்னதான் வேதத்தை வாசித்தான சபைக்கு போனான என்ன காரியம் இருந்தாலும் எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலனடையும் போதுதான் நாங்கள் ஆவிக்குரிய அந்த யுத்தத்துல பலனாய் வெற்றியாய் ஓட முடியும். அதை கர்த்தருடைய வார்த்தை கூட சிஸ்டர் பயந்து கொண்டா. அதே போல் கூரிய ஆயுதம், நாங்கள் கூரிய ஆயுதம் எங்களுடைய ஜபங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லத்தக்கதான ஜபமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஜபங்களுக்கு தேவன் உத்தரவையும் அருள முடியும். அவிதமான ஜபமும் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் அடைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கூட ஆசீர்வதித்திருப்பான் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட மகளுக்காகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
1: ஆமென். இன்றைய நாளே இந்த செய்தி அனைகரை தொட்டிருக்கின்றது. சிஸ்டர் அகிலா அவர்கள் ஜெர்மனிலே முதல் முதல் தடவையாக
6: இந்த அகல்யா, அகல்யா சிஸ்டர் அகல்யா
1: அகிலா முதல் தடவையாக ஓகே முதல் தடவையாக அகிலியா அகிலியா ஜெர்மனி ஓ அனே அகலியா இருக்கிறப்ப எனக்கு அப்செட்டா போச்சு. அகலியா ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியிலே உவாச ஜெபத்தில் செய்து கொடுத்த அந்த செய்தி அநேகரத்தோட்டு அது மட்டுமல்ல இந்த செய்தி மறு ஒளிபரப்பை போகும்போது அநேகர்கிட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அப்படியாக இன்றைய நாளிலே தேவன் இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தியை ஆசிர்வதிக்க நன்றி. நாளைய நாளிலே பாச செல்வராஜ் நாளைய நேரத்தில் செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி. அதான் இன்றைக்கு புதிய நாகம் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா, சிஸ்டர் அகிலா மகாதேவா, சிஸ்டர் அகிலா எல்லோரும் முதல் தடவையாக இந்த சங்கம வானொலி தேவன் கலந்து கொடுத்த காரணம் இந்த சங்கம வானொலி உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்யும் பொழுது இதோடைய சத்தம் உலகமங்கு தெரிக்கும் பொழுது ஓடோடி வருவார், ஓடோடி வந்து இதை கலந்து கொள்வார்கள். நேரம் அருமத்தியாலம் கூட காரணம் தலைமை போட்டம் சொல்லிவிட்டார் ஐயா அருமத்தியாலம் கூட. அப்படியாக தேவனுடைய நாளை வழிநடத்த நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுப்போமா? ஆமா இல்லை ஒரு முடித்தார். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கு சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஜெபித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி அந்த புரசனத்தை இந்த பரலோகத்தை உணர்ந்தீர் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இன்றைய நாளை புதிதாக கலந்து கொண்ட சிஸ்டர் ஆனந்தராஜா அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்க இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக மாற்றினீரே நன்றி. சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா, சிஸ்டர் அகிலா, சிஸ்டர் அகிலா மகாதேவ் கொண்டு வந்து நிறுத்தினீர் சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே ஐயா அந்த உவாச ஜபம் நாளே தினத்திலும் இதே நேரத்தில் நடக்கும்போது சுவாமி இதே பிரசனத்தை நாளைய தினத்திலும் நீர் ஊற்றப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா இன்றைய நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுத்த தாசர்கள், தாளந்த கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகள், 210 நாடுகள் கேட்கிற பிள்ளைகளையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த துதி ஆராதனை செய்திகள் மறு ஒளிவல்பிலே போகும்போது சுவாமி அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்து பெற்றுக் கொள்ள அந்த கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. முதன் ஒன்றான தேவனை மையப்படுத்த வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை ஒடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து நாளையத்தில் நடக்கிற துவாச ஜபாராலே செய்து கொடுக்கிற பாச சாமுவேல் ராஜையும் ஆசீர்வாதத்தின் வழி நடத்த வேண்டும் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரச்சனை இல்லை பிரதர்.
7: ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான அபிஷேக ஆராதனை கூட கடந்து சென்றோம். அருமையான ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் இந்த நேரத்தையும் எங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் ஒரு மணித்தியாலமாவது ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் 2 மணித்தியாலமாக இந்த நேரத்திலே ஜபித்து ஆசீர்வதித்து இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். அது மட்டுமல்லாமல் வானொலி 24 மணித்தியாலமாக நடைபெறுகிறது. 16 மணித்தியாலம் லைவ் போகிறது. அந்த வகையிலே வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கால வேளையிலே எங்களுடன் சகோதரர் மைந்தன் அதிகால வேளையிலே அவருடைய அதிகால வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை வழிநடத்துகிற ஊழியர் நாளைய நாளிலும் நடத்துகிறார். அதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே 7:30 நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே 7:30 அபிஷேக ஆராதனை, அதை தொடர்ந்து இதே நேரம் 2 மணித்தியாலங்கள் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுடன் கடந்து செல்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இணைய முடியும், கேட்க முடியும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் 10 மணி வரை தொடரும். அந்த வழியிலே கத்தர் வழி நடத்துகிறார். தொகுத்து வழங்கி அவரும் மாய்ந்தனையா அதே வழியிலே ஒரே நாளிலே இணைந்த ஊழியர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கத்தருடைய ஊழியங்களுக்கு இணைந்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சகோதரம் மகிந்தனையா சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் கால வேளையிலே சகோதரி அகிலா அவர்கள் மொன்றியலிருந்தும் சகோதரி சுபா இளங்கோ டொரண்டோவிலிருந்தும் இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். அதே போல மாலை

0: அப்படியா அவர் அருமையான வார்த்தைக்கூடாக வழிநடத்தினார். எல்லோரையும் வார்த்தைகளுக்கூடாக பலப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற நாங்கள் பலம் கொண்டு திடங்கொண்டு ஊழியங்களை செய்ய, அதே வழியிலே குடும்ப காரியங்களையும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் தந்த அதிகாரங்கள், எங்களுக்கு தந்த அதிகாரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல எந்தெந்த நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதே வேளையிலே மறுவலே பேசலுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கிட்டத்தட்ட 1998 பேர் எங்களுடைய செய்திகளை கேட்கிறார்கள். 120 நாடுகளிலிருந்தும் கேட்கிறார்கள். அந்த வேளையிலே அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்து இலங்கையிலிருந்து விசேடமாக இன்றைய நாளிலே இணைந்த சகோதரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்களையும் நாங்கள் முதல் முதலாக வாத்துறோம். இரவு நேரத்தில் இணைந்தார்கள். அவர்களுக்கு இரவு நேரமாக இருக்கிறது. அப்படியாக எல்லோரையும் கற்று காண்கிறார். சுசின் வானர் அவர்கள் மாலை வழியில் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லா காரியங்களையும் விட்டு ஊழிய கர்த்தருடைய ஊழியத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறவங்கள் எல்லோரையும் கற்று காண்கிறார். அவர் உங்களை தேடி உங்களையும் எங்களையும் தேடி சந்தித்து ரட்சித்து ஆசீர்வதித்து சிங்கத்தின் பலன் எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காலை வேளையிலே நீங்கள் எந்த நேரமும் எங்களுடன் ஊழியம் செய்ய நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தருவோம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அந்த காரியத்துக்கூடாக இந்த ஊழியம் நடைபெறுகிறது. அந்த வகையிலே கர்த்தர் வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலும் இதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆலயத்துக்கு போகின்றவர்கள் நாங்கள் தடை செய்யவில்லை. ஆலயத்துக்கு போகாதவர்கள் அல்லது ஆலயத்துக்கு போய் வந்தவர்கள் உங்களுடைய நேரத்தின்படி இணையுங்கள். வானொலி கூடாக இணைய முடியும், ஸ்கைப் மன்னிக்க வேண்டும், ஜூமு கூடாக இணைய முடியும், ஃபோனு கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக, டெலிகிராம் கூடாக, வைபர் கூடாக கூட இணைய முடியும். கனடா அமெரிக்கா டோல் ஃப்ரீயாக இருக்கிறது. நீங்கள் ஃபோன் கூட இணைந்து கேட்க முடியும் அல்லது நீங்கள் ஊழியங்களை செய்ய முடியும். கத்திரதாமை வழிநடத்துவாராக. உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளை கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே உங்களுடன் புதிதாக இணைகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுடனும் மீதியாக நாளைய நாளில் இணைகின்ற ஊழியர்களுடனும் கத்திரதாமை வழிநடத்துவாராக. அதற்கு நன்றி செலுத்துவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமென். நாங்க எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோமா? எல்லோரும் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல
0: பேர்கள் இருக்கிறது, அதிலே ஒரு போட்டோ படம் கொண்டு போட்டீங்களா? இன்னும் வசதியாக இருக்கும், நல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்பிக்கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம். அந்த செய்திகளை நாங்கள் அனுப்பி தருகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
2: ஆமென்.
0: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் உபவாசத்துடனும் இந்த வேளையிலும் இணைந்தோம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இதன் மறுவலையும் நீங்கள் கேட்கின்ற பொழுதும் தெளிவுபட ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் உதவி செய்வாராக. எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. துதிகள், ஜபங்கள், பாடல்கள், தேவ செய்திகள் அந்த வகையிலே உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தந்த இந்த ஊழியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சடமாக தொகுத்து வழங்கி சகோதரன் மைந்தனியாக்கு அதிகால வழியில் இணைந்தார். இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்றது. எங்களை ஊழியர்கள் ஊழியர்களுக்கு தெரியும். முன்னதாக நாங்கள் இந்த காரியங்களை ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே ஆர்கனைஸ் பண்ணி ஒருவருடன் பேசி யார் யார் சாட்டர்டே யார் யார் சண்டே செய்வீர்கள் என்ற அந்த காரியத்தோடு நாங்கள் நடத்தினோம். அந்த வகையில் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.

தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும். வருகிற காலங்களிலும் நம்மை நிச்சயமாய் தாங்க.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசமெங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வட பக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென் பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் எயாரிமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெத்தோவாவின் நீரூத்துக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என் ரொகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் சேமேசுக்கும் அங்கே இருந்து அதுமீம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வட பக்கமாய்ப்போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வட பக்கமாய்ப்போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, சமராயிம், பெத்தேல், ஆவிம், பாரா, ஓப்ரா, கேபார், அமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கிப்பிரா, மோத்சா, ரெக்கேம், இர்பேயேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேம் ஆகிய எபூசி, கிபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள்
1: எசாயா 24 அதிகாரம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானனுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும், மனக்களிப்பாய் இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோட திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைபட்டு கிடக்கும். திராட்சை ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும், திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும், பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை விழுக்கும் திசையிலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். தேசத்து குடிகளே, திகிலும் படுகொலியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொலியில் விழுவான், படுகொலியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும், பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். அவருடைய எபிரேயர் 6 அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த எபிரேயர் 7 அதிகாரம். இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டு அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை ஒன்றும் சொல்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழுப்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேல் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததன் நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு வினையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது.
2: Recording stopped. Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தா, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயல் போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தர் தருகின்றார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது. ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது. ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் தாவீது சொல்லுவது போல உபத்திரவப்பட்டது நல்லது. உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல் இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும்படி கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி நடத்திட அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய் தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எசேக்கியா மரிக்கப் போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது, உறுதியாய் வாஞ்சித்தது. கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலும் கர்த்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே இதோ உன் நாட்களோடே 15 வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கர்த்தர் அதை உறுதி செய்யும்படி எசேக்கியாவிற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 38:7-8 நாம் வாசிக்கையில் அங்கே சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று தாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாயிருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம். சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும் பாவசாப கட்டுக்கள், பற்றாக்குறைகள், மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள், தடைகள், சமாதான குறைவுகள், பலவீனங்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகளுக்கு தடைகள், இப்படியாக ஒவ்வொருவரும் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். ஒரு புதிய பாதையை திறக்கின்றார். உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை, நன்மைகளை காண செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான அடையாளங்களை காண செய்கின்றார். எசேக்கியாவின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் பரிபூரண ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக் கொண்டார். சங்கீதக்காரன் தாவீது 18 சங்கீதத்தில் சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் விழுந்தது. அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார். அடையாளங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்வோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனு குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள் போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாட்களிலும் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 31ஆம் தேதி 5வது மாசம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் 1வது நாளிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இப்படியாக இந்த நாட்களே வருகிறது. யாத்ராம புஸ்தகம் 33:17 வாசிக்க கேட்போமா? இருந்தால், அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, நீ சொன்னபடி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லேலூயா, சூத்திரம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கும் உமக்கும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனாலே அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களுக்குள்ளே விசேஷித்தவர்கள் என்று அங்கே விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தாருக்கு அல்ல, இன்றைக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அழைத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய சமூகத்தை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். யாருக்கு முன்னால்? அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்னால் தான் அவருடைய சமூகம் இந்த நாட்களிலே செல்லும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே மோசியோடு தேவன் எப்படியாக பேசுகிறார் என்றால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் இந்த நாட்களிலே மோசியோடு முகமுகமாக பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி தேவரே சொன்னது உண்டோ என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசி அந்த இடத்திலே ஒரு வார்த்தை கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வேத வார்த்தையின்படி சொல்லப்படுகிறது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற நோக்கம் என்ன என்றால், இங்கே மோசே தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ அல்லேலூயா, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லார் மேலும் நான் உம்முடைய ஜனங்களுக்கும் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லியிருந்தார். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவர் எங்களோடு கத்தர் வருகிறார், இன்றைக்கு அல்ல நேற்றைக்கு அல்ல அனுதினமும் வருகிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை தேடுகிற வழியிலே அவர் நம்முடைய நமக்கு முன்னாலே அவருடைய பிரசன்னம் கடந்து சென்று கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அன்று மோசேக்கு முன்னால் அவருடைய பிரசன்னம் எப்படியாக கடந்து சென்றதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை வழிநடத்தும்படிக்கு அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவன் மோசையை எடுத்து எப்படியாக அந்த நாட்களை பயன்படுத்தினாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஜனங்களை அழிக்கிற வேளையிலே அழிக்கப் போகிற வேளையிலே அங்கே மோசையை விண்ணப்பம் பண்ணின வேளையிலே ஆண்டவர் அதை நிறுத்தினாரே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு கல்வாரி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வாரிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தின அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இந்த நாட்களிலே ஆதாமோடு இருந்த அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும். இன்றைய நாட்களிலே இருந்து விசுவாசியுங்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல, இந்த நாட்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இன்றைய நாளிலும் சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் முதிர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் பலப்படுவது, நாளுக்கு நாள் உயர்வடைவது, நாளுக்கு நாள் மேன்மை அடைவது, நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாக இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பரண சொந்த குமாரனை நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகத்துல வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர், தன் சொந்த சரீரத்தையே கொடுத்தவர். பணத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பாரா? பெருக்கத்தை தராமல் இருப்பாரா? சுகத்தை கொடுக்காமல் இருப்பாரா? மீட்பை தராமல் இருப்பாரா? ரோமர் 8:32 பவுல் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வேலையை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, வருமானத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, சமாதானத்தை கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, மீட்பை தருவது, விடுதலையை தருவது, உயர்வை தருவது, ஆசீர்வாதத்தை தருவது, அது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ற தலைப்புல நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். 4 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, உயர்வு, மேன்மை வரும். நல்லா தெரிஞ்சுக்க, நம்முடைய திறமையில ஒண்ணுமே ஆகாது. நம்முடைய நல்ல வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புத்தி இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அதெல்லாம் லவீகமானது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானம் விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற அறிவு விலையேறப்பற்றது, தேவன் தருகிற புத்தி விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற அபிஷேகம் விலையேறப்பற்றது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேறப்பற்றது. கரங்களை கட்டி கர்த்தரை பொறுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையானது. அது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக அறிந்திருப்போமானால் நம் ஆசீர்வாதத்திலே முன்னேறி செல்லலாம். யோவான் 8:32 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் உங்களை மகிமைப்படுத்தும், சத்தியம்தான் உங்களை மீட்கும், சத்தியம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்வதற்கு வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும், தாகம் உள்ளவர்களா இருக்கணும், விருப்பம் உள்ளவங்களா இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவு வளரணும், இயேசுவை குறித்து அறிகிற அறிவுல வளர்ச்சி அடையணும், அதுதான் ஆசீர்வாதம். சும்மா முழங்கால் படி போட்டு உபவாசம் இருந்து கூப்பாடு போட்டு குமரி ஒப்பாரி வச்சு அழுகிறதுனால என்னமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. வசனம் இல்லாமல், வசனம் இல்லாமல், வசனத்துக்கு கீழ்படியாம நீங்க எத்தனை உபவாசம் போட்டு கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணி அழுது புலம்பி அதனால எந்த பலனுமே கிடையாது. ஆமென். உபவாசம் நல்லது, ஜெபம் நல்லது, விசுவாசம் நல்லது. இதற்கு மூன்றுக்கும் முதன்மையானது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் இல்லாமல் உன் உபவாசத்துக்கு வெற்றி கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் விசுவாசத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஜெபத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஆராதனைக்கு அபிஷேகத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளதான் எல்லா வெற்றியுமே புதைந்து கிடக்கிறது. அதுதான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமா, முதலாவது வாசிப்போம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானமா இருக்கணும். அதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள சமாதானமான வாழ்க்கைக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசித்து தியானிக்கிறவங்கள் பாக்கியவான்கள். யோசுவா முதலாம் அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 1:8 என்ன சொல்லப்படுகிறது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாயில வச்சு பேசணும். இப்ப என்ன, வாயை வந்து இந்த நியாயப்புறமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்ப நம்ம வாயில என்ன இருக்கு இன்னைக்கு? விடிஞ்சா அடைஞ்சா உலக பிரகாரமான பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, கெட்ட வார்த்தை பேச்சு, உறவுகளை குறித்த பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு. கர்த்தருடைய வார்த்தை வாயில கிடையாது, இருதயத்துல கிடையாது. வாயில பேசுறதெல்லாம் உலக பிரகாரமான பேச்சு, வாழ்க்கையை குறித்த பேச்சு, பிள்ளைகளை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு, கடனை குறித்த பேச்சு. இப்படி பேசி கொண்டிருப்போமானால் ஆசீர்வாதம் வராது, விடுதலை வராது, சமாதானம் வராது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்துடைய வேதத்தை இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டு பேசிக் கொண்டப்பால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 2:3 கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, என்னது? கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழிகள் வாய்க்கும், உன் வியாபாரம் வாய்க்கும், உன் தொழில் வாய்க்கும், உன் குடும்பம் வாய்க்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் பேரப்பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், சமாதானமா இருக்கும், நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். இதை விட்டுட்டு நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து ஆல் நைட் பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்குன்னு சொல்லி கூப்பாடு போட்டு ஒப்பாரி வைக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. ஆல் நைட் பிரேயர் நல்லது, உபவாச ஜபம் நல்லது. வெளித்திருந்து ஜபிக்கணும், உபவாசித்து ஜபிக்கணும். உபவாசித்து ஜபிச்சா தான் இந்த சாதிப்பு சாசு, உபவாசத்தினால ஜபத்தினாலன்றி இந்த சாதிப்பு சாசு போகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. உபவாசித்து ஜபிக்கணும், ஆனா வசனம் இருக்கணும். அல்லேலூயா. வசனம் இருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் எழுதப்பட்டிருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் பதிக்கப்பட்டிருக்கணும், இருதயத்துல வந்து வசனம் நிறைஞ்சிருக்கணும். யோவான் 7:30 என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வசனம் இருதயத்துல நிறைஞ்செறிஞ்சாதான் பிசாசை கட்ட முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும், பிசாசை தோற்கடிக்க முடியும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இயேசுநாதரை பார்த்து பிசாசு சொன்னா, இந்த கல் நீ தேவனுடைய குமாரன் சொல்ல, இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும் சொல்லிருக்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமா, போஷணத்தினால இருதயம் ஸ்திரப்படாது, கர்த்தருடைய வசனத்தினால்தான் ஒருவனுடைய இருதயம் ஸ்திரப்படும், விசுவாசம் திறப்படணும்டா. வசனம் 10:17 சொல்லப்பட்டிருக்கிற கேள்வின, விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும், இரவும் பகலும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, படிக்கலையா? படிக்காதவங்க ஒரு டேப் ரெக்கார்டு வாங்க, ஒரு டேப் வாங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு டேப் வாங்க. அல்லேலூயா. ஒரு வாக்குமேன் வாங்க, வசனத்தை யார்ட்டையாவது கொடுத்தா வசனத்தை பென் டிரைவர்ல டேப்ல பதிஞ்சு கொடுத்துருவாங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வசனத்தை பூரா பதிஞ்சு கொடுத்துருவாங்க. வாக்குமனை போட்டு நீ ஃப்ரீயா இருக்கும் போது 1 மணி நேரம் வசனத்தை கேளு, காதுல கேளு, படிக்க தெரியலன்னு சொல்லாத, வசனத்தை கேளு, பிரசங்கத்தை கேளு. அப்படி கேட்கும் போது ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் நல்லா கேளுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும், என்னது இருக்கணும்? ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும். இது ஒரு விசுவாசிகிட்ட, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இது இருக்கணும். ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும். அல்லையா? இப்ப கர்த்தருடைய வேத புத்தகம் எதுக்கு இருக்கணும்? அதை இரவும் பகலும் திறந்து வச்சு வாசிக்கணும். தேவனோடு பேசுகிற சம்பாஷணைகள் கர்த்தருடைய வேத புத்தகம். பாடல் புத்தகம் எதுக்கு? அந்த தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி அவரை ஆராதித்து துதிப்பதற்கு பாடல் புத்தகம். அப்ப டைரியும் பேனாவதுக்கு கர்த்தர் பேசுகிற காரியங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற சொப்பனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற தரிசனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வசன வெளிப்பாடுகளை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற ஆத்தும பாரத்தை குறித்து வைப்பதற்கு டைரியும் பேனாவும். டேப் ரெக்கார்டு நல்ல பிரசங்கிகள் வார்த்தையை கேட்கணும், நல்ல பிரசங்கிமாருடைய செய்திகளை ஸ்டோர் பண்ணி அந்த செய்தியை கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். மூத்தவங்க பெரியவன், சின்னவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். அப்ப நல்ல பிரசங்கிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பாருங்க இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்காங்க. சொன்னா அந்த காலத்துல ஓரல் ராபர்ட்டு, கென்னத்துகேன், சார்ச்சு முல்லர், பாலியாங்கிசோ, இப்படி பெரிய பெரிய பிரசங்கிமார்கள், டி எல் மூடி, இப்படியாப்பட்ட பிரசங்கிமாருடைய ஒலிநாடாக்களை வாங்கி பணம் கொடுத்து வாங்கி அதை இரவும் பகலும் இரவும் பகலும் தங்கள் அறைக்கில கேட்டதுனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளை கட்டியிருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகள் நிரம்பி வழிந்திருக்கிறது, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கணும். வேற வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரியும் பேனாம் இருக்கணும், ஒரு ஒலிநாடா டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? பணத்தை இதற்காக முதலீடு பண்ணணும். எதை எதுக்கோ பணம் செலவழிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துல வளருவதற்கு, கர்த்தருடைய வசனத்துல வளருவதற்கு பணத்தை முதலீடு பண்ணும் போது நிறைய பணத்தை கர்த்தர் தருவார். நீங்க உழைச்சு முன்னேறலாம்னு நினைக்கிறீங்க, நிச்சயமா முடியாதுங்க. வேலை செஞ்செல்லாம் முன்னேற முடியாது, தொழில் பண்ணியெல்லாம் முன்னேற முடியாது. கர்த்தர் இல்லாம ஒரு வேலையை வாய்க்காது, கர்த்தர் இல்லாம தொழில் வாய்க்காது, கர்த்தர் இல்லாமல் வாழ்க்கை வளம் வராது. வார்த்தையினால்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப வார்த்தையினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப எனவே இரவும் பகலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து வாழும் போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழலாம். இரண்டாவது காரியம் வேத வசனங்களை தேடி வாசிக்கணுமா? வேத வசனங்களை எப்படி வாசிக்கணும்? தேடி தேடி தேடி தேடி வாசிக்கணும். சரிங்களா? தேடி தேடி வாசிக்கணும். வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் சோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? தேடி

எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தேடி தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கென்னெத் கோப்லன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கான பதில் ஆதியோகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து இரவும் பகலும் வாசித்து அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு அந்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த பிரச்சனைகளை முறியடிச்சிட்டு தான் சமாதானமா இருப்பாராம். இப்படி 250க்கும் மேற்பட்ட முறையில் அவர் வேதத்தை வாசித்து தியானித்து இருக்காரு கென்னெத் கோப்லன். கென்னெத் கோப்லன் சொல்லியிருக்காரு சரிங்களா. அப்ப வசனத்தை தேடி தேடி தேடி வாசிக்கணும். வசனம் ஒரு கடன் வந்துருச்சா, கடனை குறித்து பயப்படக்கூடாது, கடனை குறித்து புலம்ப கூடாது. உபாகமம் 28:12 ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மலையை வருஷிப்பேன், வானத்தின் மதங்களை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 15:5-6 உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக சாதிகளை ஆளுகை செய்வாய், நீயோ அவர்களை உன்னை ஆளுகை செய்வாய். இப்படி கடன்களை மேற்கொள்வதற்கான வசனத்தை எடுக்கணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். பேசணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேசணும், இதை விட்டுட்டு கடன் கடன் கடன் புலம்புறதுனால கடன் அடையாது. வியாதி வரதா இயேசுவின் தழும்புகளால் குணமானே 1000 தடவை சொல்லு, உட்காந்துக்கிட்டு 1000 தடவை சொல்லு. உடம்பு வலிக்குதா, மேல் வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா, காலு வலிக்கலா, கை வலிக்குதா, 1000 தடவை உட்காந்துக்கிட்டு புலம்பாத. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாறு பண்ணுவார். இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிற 1000 தடவை சொல்லு. 1 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 10 தடவை சொல்லு, 100 தடவை சொல்லு, சுகமாகல 1000 தடவை சொல்லு. பிசாசி வைக்கப்பட்டு ஓடிப்போவான். கர்த்துடைய வல்லமை, கர்த்துடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கரங்களை தள்ளி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கயப்படாத. வேதம் என்ன சொல்றது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லு. 1000 தடவை சொல்லு. என் பிள்ளைகளின் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், 1000 தடவை சொல்லு. 10 மணி நேரம் போய் செங்க சூளையில வேலை பார்க்கிற, 10 மணி நேரம் மம்பட்டி எடுத்து வெட்டுற, 10 மணி நேரம் கல்லு கோபாரியில கல்லு உடைக்கிற, வேர்கள் தனியா ஓடுது 500 ரூபாய் சம்பளத்துக்காக. உனக்கு கோடிகளை லட்சங்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், தேவனை நீ 1000 தடவை வசனத்தை சொல்லுவதற்கு உனக்கு சோம்பேறி தரப்பட்டால் ஆசீர்வாதம் எப்படி வரும், சுகம் எப்படி வரும்? மருத்துவர் உன்னை கைவிடுறான், நீ செத்து போவாப்பா, உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். வசனம் சொல்லுது 118:17 சொல்லு, 1000 தடவை சொல்லு. நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன், நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன். 1000 தடவை சொல்லு, நீ சாக மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. எந்த வியாதியுடனே மேற்கொள்ள முடியாது, எந்த மந்திரவாதவனை மேற்கொள்ள முடியாது, எந்த செய்வனை கட்டுகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது, தரித்திரவனை மேற்கொள்ள முடியாது, கடன் வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது, மனிதர்கள் உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. இதோ தேள்களை வலு சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. வேத புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு வசனத்தை எடுத்து 1000 தடவை சொல்லு. ஏன் புலம்புற, உன் புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். அமேன் சொல்லு. அமேன். கர்த்துடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசித்து அதை தனக்கு சொந்தமாக்கி அதை அறிக்கை பண்ணு. தினந்தோறும் பேசு. வேலைக்கு போறதை நிறுத்து. வேலை இல்லையா கவலைப்படாத. வசனத்தை வாசிக்கிறது வேலை, சிறந்த வேலை. வசனத்தை பேசுறது வேலை, அறிக்கை செய்யறது பேசுறது வேலை, ஆராதனை பண்றது வேலை. வேலை இல்லை, நீ கவலைப்படுற. வேலை இருக்கு. உன்னதமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நித்திய நித்தியமான வேலை இருக்குது. அந்த வேலை கர்த்துடைய வேதத்தை இரவும் பகல் வாசிக்கிறது, தியானிக்கிறது, பேசுறது உன்னதமான வேலைங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக வேத வசனங்களுக்கு பயப்படணும். அல்லேலூயா. வேத வசனங்களுக்கு என்ன செய்யணும், பயப்படணும். வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது, தேடி தேடி வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது. வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி வாழும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். என்ன செய்யணுமா, வசனத்துக்கு என்ன செய்யணும், வசனத்துக்கு பய

பயப்படணும். அல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படும் போதுதான் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 66 ஏசாயா தீர்க்கதரிசி 66 இரண்டாவது வசனம், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குகிறவனே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நோக்கம் உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார், நோக்கம் நோக்கம் இல்லாதவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்க மாட்டார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஒரு நோக்கம் இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக சாட்சியா வாழணும். ஒரு நல்ல நோக்கம் உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்தை கேட்டு பயப்படணும், வசனத்தை கேட்டு பரிசுத்தம் சொல்லப்படுது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் சொல்லப்படுது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பயன்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு பயப்படணும். கடைசியாக 4 வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இரவும் பாலும் தியானிக்கிறது நல்லது, தேடி தேடி வாசிக்கிறது நல்லது, வேத வசனத்துக்கு நடுங்குறது நல்லது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழணும். நீ பொய் சொல்லாதிருப்பாயாக இருக்கு, அப்ப பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீ திருடாதன்னு சொல்றது, நீ திருடக்கூடாது. நீ சோம்பேறியா இருக்கான்னு சொல்லுது, சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறத ஆயத்தப்படுத்தணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க சுறுசுறுப்பு உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், தன்னம்பிக்கை உண்டாகும், எதிர்காலத்தை குறித்த ஒரு பலன் உண்டாகும். ஆமென். அப்ப வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். மத்தேயு 7 மத்தேயு 7:24-25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்போது நமக்கு நம்ம வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், விசுவாசம் கட்டப்படும், எதிர்கால வாழ்க்கை கட்டப்படும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சொல்றாரு, வசனத்தின்படி வசனத்தை கேட்டு வசனத்தை தியானிச்சு வசனத்தை பேசி வசனத்தின்படி வாழாட்டி என்ன நடக்கும்? அதே மத்தேயு 7:26-27, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் இந்த மத்தேயு 7 உபாகமம் 28 ஒரு தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அது ஆவியான இத்தனை வருஷம் பைபிள் படிச்சேன், நைட்டு அதிகாலையில படிக்க இந்த வெளிப்பாடு கிடைச்சு. உபாகமம் 28 இந்த மத்தேயு 7 ஒரு தொடர்பு இணைப்பு இருக்கிறது. அப்போ உபாகமம் 28 அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவர்களுக்கு இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு தன் இஷ்டத்துக்கு விக்கிரகாராதனை பண்றவங்களுக்கு இனி இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் அவங்க மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அதத்தான் இங்க இயேசு சொல்றார். பரிசுத்தாவின் தோத்திரம். மத்தேயு 7 24-25, நான் சொன்னதை கேட்டு நடந்தா உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் ஆசீர்வாதம் கட்டப்படும்ன்றாரு. நான் சொன்னதை கேட்டு நடக்கலன்னு சொன்னா உன் வீடு இடியும், உன் வாழ்க்கை இடியும், உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப உபாகமம் 28 மத்தேயு 7 உள்ள ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன்,
பரிசுத்த ஆவியானவர்களை இணைத்து நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடைசியா பாருங்க, முடிவுரையாக, ஜெபத்திலே அழுகையின் ஒப்பாரி சத்தம். இன்னைக்கு ஜெபம்ன்ற பேர்ல ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது தேசத்துல. சபைக்கு போங்க, அங்க ஒப்பாரி சத்தம், ஐயா அது இல்லையா, இது இல்லையா, அப்படி இல்லையா, இல்லையா, வீடு இல்லையா, காடு இல்லையா, தோட்டம் இல்லையா, துறவு இல்லையா, பணம் இல்லையா, என் பிள்ளை இப்படி தெரியும், அப்படி தெரியும், ஒப்பாரி சத்தம். ஒரு உபவாச ஜபத்துக்கு ஜபிக்கலாம்னு போனா அங்க ஒப்பாரி சத்தம். ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வியாதியா கிடக்கேன், பலவீனமா கிடக்கேன், குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஆண்டவர் என்னை கைவிட்டார்ட்ட கைவிட்டது போல தெரியுது, ஐயா ஐயா ஐயா, ஒரே கூப்பாடு ஒப்பாரி சத்தம் தான் உபவாச ஜபத்துல. சரி, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்றாரு, அங்க போய் விழித்திருந்து ஜபிக்கலாம்னு ஒரு ஆல் நைட் பிரேயர் போனா அங்கேயும் ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது. அல்ல இல்லையா. தேவன் துக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில ரத்தம் சேர்த்து இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுடைய ஒப்பாரி சத்தத்தை கேட்டு அவர் துக்கப்பட்டு போய் கிடக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக, விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக, விசுவாசமான ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். குப்பை தொட்டியில குப்பையை கொட்டுவது போல பிரச்சனைகளை கொட்டி கொண்டு கூப்பாடு போட்டு அழுது புலம்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால கிறிஸ்தவர்கள் தோல்வியடைகிறார்கள், ஊழியக்காரர்கள் தோல்வியடைகிறார்கள், அவர்கள் பலவீனம் அடைகிறார்கள், இயேசுவை மறுதளிக்கிறார்கள், பின்மாற்றம் அடைகிறார்கள், குறைந்த வயதிலே மரிக்கிறார்கள். யோவான் 10:10 நிறைவேறுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு சீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்றார். அல்லேலூயா. ஜெபம் என்பது வசனத்தை எடுத்து வைத்து வசனத்தை சொல்லி ஜெபிப்பதான் ஜெபம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையான், அதான் ஜெபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதுதான் ஜெபம். பிரச்சனைகளை கொட்டுவது அல்ல. மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாத விடுக்கி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்றாரு. விழித்திருந்து ஜபம் பண்றது, அப்ப சோதனை வராத விடுக்கி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. என்ன சொல்றது? விழித்திருந்து அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவர் வல்லமைகளை தியானிப்பது, அதுதான் ஜபம். அல்லேலூயா. குறைகளை சொல்லி, குற்றங்களை சொல்லி, பலவீனத்தை சொல்லி, வியாதிகளை சொல்லி, தடுமாற்றத்தை சொல்லி கூப்பாடு போட்டு கண்ணீர் வடித்து ஒப்பாரி வைப்பது ஜபம் அல்ல. அல்லேலூயா. தேவனை துதிப்பது ஜபம், தேவனை ஆராதிப்பது ஜபம், தேவனை பாடுவது ஜபம், தேவனை மகிமைப்படுத்துவது ஜபம், தேவனை உயர்த்துவது ஜபம், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது ஜபம், தியானிப்பது ஜபம், அந்த வார்த்தையை பேசுவது ஜபம், விசுவாசிப்பது ஜபம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதை செய்தவர்கள் நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் இதை செய்யாத ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கெட்டு போய் அலைகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கரங்களை தட்டி கர்த்தருக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. நம்ம வளரப்போறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்துல வளர்றோம், இயேசுவை அறிகிற அறிவுல வளர்றோம். சொல்லுங்க, நான் சத்தியத்தில் வளருகிறேன், இயேசுவை அறிகிற அறிவிலே வளருகிறேன், எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு கடன் இல்லை, என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வெற்றி உள்ளவன், நான் சமாதானத்துக்குரியவன், வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, உயர்வு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பற்றுவோம், ஜெபிப்போம்.

நல்ல தகப்பனு நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேறப்பட்ட அன்புக்காக நன்றி, விலையேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. இன்னைக்கு சபை கூடி வரது ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள் முதியோர்கள் குடும்பத்தர்களுக்காக நன்றி. நாங்கள் நாளுக்கு நாள் சத்தியத்துல விருத்தி அடைகிறோம், விசுவாசத்துல விருத்தி அடைகிறோம். நாளுக்கு நாள் எங்கள் சபை வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், வசன வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர். கட்டாயம் வந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு துணை செய்கிறீர். சத்தியத்தை அறிகிற அறிவிலை வளரும்படிக்கு எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கக்கூடிய தூண்டுதலாக இருக்கிற பரிசுத்தாவின் ஸ்தோத்திரம். வசனத்தின்படி வாழ ஆண்டவர்களை பலப்படுத்துகிறவர் நன்றி, வசனத்துக்கு பயந்து நடுங்க செய்கிற நன்றி, எங்களை நோக்கி பார்க்கிற தேவனே நமக்கு நன்றி, எங்களை சரியான பாதை நடத்துகிற தேவனே நமக்கு நன்றி, எங்களை நித்திய நித்தியமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தப்படுவதற்காக நன்றி, சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி, விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி, ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. நல்ல வீடு வாசல்களை கட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்காய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்காய் தேவ தூதர்கள் அனுப்பி உதவி செய்கிறீர். எங்களுக்கு பணிவடையாமைகளை கொடுத்து உதவி செய்கிறீர். எல்லா தீமைகளை அகற்றி விட்டீர், எல்லா நாச மோசங்களை அகற்றி விட்டீர். கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, செய்கிற வாழ்க்கை, நன்மை செய்கிற வாழ்க்கை, ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை, உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கை, உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். சாத்தானை எங்கள் காலின் கீழே போட்டு விதிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தபடியால் மக்கள் நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. விலையேறப்பட்டபடியா வார்த்தைக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக பிழைப்பான் சொன்ன உடைய பிழைப்பூட்டுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆடியோ மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிற உமக்கு நன்றி. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறீர் உமக்கு நன்றி. வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறீர் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிற தேவனே உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வறுமையாக்குறோம். அவிசுவாசமா இருந்த காரியங்களை மன்னித்து போடும். வேத வசனத்துல பிரியமில்லாம இந்த காரியத்தை எடுத்து போடும், சோர்வுகளை எடுத்து போடும். எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்களை மன்னியும். இனியும் இரவும் பகலும் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்து விருத்தி அடையும்படி எங்களை எங்களை குடும்பங்களையும் சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா. எங்களுக்குள் காணப்படுகிற கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தவர்களை அழிப்பதற்கு, குடும்பத்தை சீரழிப்பதற்கு கொண்டு வருகிற பிசாசின் கருவிகளை இயேசுப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். கடன்கார ஆவிகளை இயேசுப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திர பிசாசை இயேசுப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். பலவீனத்தின் ஆவியை இயேசுப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திரத்தை, நெருக்கத்தை, உபத்திரவத்தை இயேசுப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். தெய்வீக சுகத்தையே சுபநாமத்துல கட்டவிழுக்கிறோம். சமாதானத்தையே சுபநாமத்துல கட்டவிழுக்கிறோம். வளர்ச்சியை, முதிர்ச்சியை, விடுதலையை இயேசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். அன்பையும் சமாதானத்தையும் இயேசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். உயர்வையும் மேன்மையும் இயேசுப நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். எங்களை சாட்சியாய் நிலைநிறுத்த நீர் விரும்பினபடியால் மக்கள் நன்றி. எங்களுக்கு நீர் துணையா இருக்கிறபடியால் மக்கள் நன்றி. இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி. வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துறபடியால் மக்கள் நன்றி. எங்களை கற்றுக் கொடுத்தபடியால் மக்கள் நன்றி. கற்றுக் கொடுத்த ஆவியானவர் மக்கள் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவனையும் மக்கள் நன்றி செலுத்துறோம். எங்கள் தரையை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மைமெல்லாம் பொறுவருக்க செலுத்துறோம். எங்கள் மீட்பரவு சேரமா இருக்கிற இயேசுப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி, என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது மாதம் முடிந்து நாளை ஆறாவது மாதத்துக்குள்ள போறோம். ஆறாவது மாதம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள்,
தேவன் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து தாங்கி தப்பிவிட்டு ஆறாவது மாதம் முழுவதுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you, God bless you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ராம், வாழ்வளிக்கும் யசுராஜாவுக்கு பல்நாளெல்லாம் தோத்ராம். ஜெயங்கோடு

0: அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு பெயர்படும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க, நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கேதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்கே எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கேதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க, நன்மையான திட்டங்கள். அநேகர் சொல்வது போல, நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இங்க எரேமியா திட்டவட்டமாக சொல்லுகிறார், அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார், ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 நாம் ஒரு 2 மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13. இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் மேலேயே கர்த்தர் பாருங்க, அவன் மேல மனதுருகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க, தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள், நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க, அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க, ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கியெல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க, ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய வாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்க்கிறார் யோசேப்பு. இங்க யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் அங்கே கொடுக்கிறாரு. 7 வசனத்துல வந்து பாருங்க, அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். பாருங்க, அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்காரு. அந்த சொப்பனத்தை யார் தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது, இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட, தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 வசனத்துல சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க, அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன்னா. அருமையானவர்களே, இங்கே திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க, அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க, அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஆதியாகமம் 37:24, யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து வர்றாங்க அந்த மீதியானையை கடந்து போறதை பார்த்தோடனே இந்த இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்தே போட்டாங்க. இதோட ஒளிஞ்சாண்டா யோசேப்பு. அருமையானவர்களே, அவர்களுடைய நோக்கம் என்ன? யோசேப்பின் தரிசனம் அவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சது, இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க, எல்லாரும் வந்து மனுஷர்கள் ஒரு எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலரை வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 ஆதியாகமம் 41:41. அருமையானவர்களே, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை, அந்த கனவு, அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு, இதெல்லாம் கடந்து இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னம் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்த தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்புன்னு ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க, இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசிப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க, அந்த ஜெயில அவர் யோசிப்ப கிடைப்பாரு. அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தர் யோசிப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க, யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்த வகையிலா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போடனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க, மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க பஞ்சம் பழைக்கிறதுக்காக. மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க அதுதான் உண்மை, தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமை தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதிலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்கே எப்படி யோசேப்புக்கு பாருங்க தீமைய செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோட காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை, அருமையானவர்களே அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள்.
1: உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

ஒன்பது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இன்று தாளந்தை கொடுப்போர், 8 மணிக்கு துதி ஆராதனை ஜெபம் பிரதர் மகேந்திரன், அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை ஜெபம் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து 8:15 துதி பாடல்கள் சிஸ்டர் அரியராஜா, 8:30 சிஸ்டர் டோலி ஜெபம், ஜெபம் கலைமகள் சீல நோர்வே, ஜெபம் ஜெரின் கொழம்பு ஸ்ரீலங்கா, சங்கம ஊரிற்கான ஜெபம் சிவசேகர் வானரியா ஜெர்மனி, தேவ செய்தி பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுளோ ஸ்ரீலங்கா, நிறைவு ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.

ஜெபம் பண்ணோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சி செய்தியை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர சங்கம வானொலி நினைவு கூறும் இன்றைய நாளே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், துதி ஆராதனை இருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வைத்து, கேட்போரையும் ஆசீர்வைத்து, வர வேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு சேர்த்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் நடக்கிற இந்த துதி உபவாச உபவாச ஜெப செய்தியை நீர் ஆசீர்வதி தந்து கொண்டு வருகிற சுவாமி. இந்த கிருபைக்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே.

Alleluia, alleluia, alleluia. பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து

வரை தினமும் துதித்திடுவோம். இவ்வுலக பாவம் என்னில், இவ்வுலக பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேலையிலே தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே, உமக்கே நன்றி ஐயா, உமக்கே நன்றி ஐயா. இவ்வுலக பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேலையிலே தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே,

தினமும் துதித்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி வழி நடத்துபவரே. இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி

தேவனையே துதித்திடுவோம், காலமெல்லாம் காத்தவரை தினமும் துதித்திடுவோம். கல்மனதில் வாழ்ந்த எங்களை, மனதுருக்கத்தை தந்தவரை, கல்மனமும் வாழ்ந்த என்னை, மனதுருக்கத்தை தந்தவரை, பரலோக வாசலை காண செய்து எம்மை அழைத்து செல்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். அதிகாலை வேளையிலே

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை மத்துதிக்கிறோம், ஜோர்தான் நதியை இரண்டாக பிளந்தவர் மத்துதிக்கிறோம், காற்றையும் கடலையும் அதற்றவரே ரெண்டு மீன் அந்தப்பங்கள் ஐயாவுக்கு போஷித்த தெய்வமே, இந்த கிருபைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் வல்லவர் போதுமானது சுவாமி, அந்த கிருபைக்கான் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட அசவாடி கொண்ட கிருபைக்கான் நன்றி ஆண்டு. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தாவே நீ எங்களுக்கு ஆசீர்வச்சு தந்தமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்த நிகழ்ச்சியாக துதி ஆராதனை எடுத்து ஒரு பாடலை பாட சிஸ்டர் அகலியா ஜெர்மனி அந்த சகோதரியை சங்கம வானொலியும் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியின் வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகலியா. துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன், உங்களோட ஒப்புக்கிறேன் சிஸ்டர், நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமே,
1: நன்றி நன்றி நன்றி. ஹாலிலூயா ஹாலிலூயா. நன்றி அப்பா. காலை தோறும் ஆண்டவரே அப்பா, உமது கிருபை புதிதாக உள்ளது, புதிதாக உள்ளது. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் உயர்ந்தவராக இருக்கிறோமே. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் முழு கிருபியத்தோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா. கத்தாதி கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். இஷ்டவெளியின் தேவன் தூங்குவதும் இல்லை, தங்குவதும் இல்லை என்று சொன்னது வசனத்தின்படி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தாண்டவரே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். என்றும் உயர்ந்தவராக இருப்பவரே பரலோக ராஜாவை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வைப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோமா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த ஏழை உண்மை நோக்கி கூப்பிட்டார் எங்களுக்கு மறு உத்தரவு தந்து விடுவதை செய்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கட்டுக்களை உடைத்து முகங்களை முறியடித்து அப்பா தெற்கத்தி சிறை அப்பா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறை இருப்பை திருப்புவரை உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. இங்கே இருவர் ஒரு மனப்படும் போது அதன் நடுவில் அசைபாடுபவரே மனதுருக்கத்தின் தேவனே கத்தாதி கத்தாரே தூயவரே உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா. வானம் உமது சிங்காசனம் ராஜா, பூமி உமது காதபடியாக இருப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கே இருந்தோ விடுதலை விடுதலை விடுதலை தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் அசமாடபுரமாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஹிருதயங்களின் ஆழங்களை நீங்கள் காண்பவரே. இருதி மேல் அதிகாரமாக ஆண்டவரே அசைபாடி வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னது போல வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த பூவுல வாழ்க்கையிலே இந்த பூவில் உள்ள வாழ்க்கையில் அங்கே எதற்காக ராஜா ஓடுகிறோம். எங்கள் அடிப்படை தேவர்களை ஆண்டவரை சந்திப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலவீனங்களில் உமது கிருபை தாங்கி பூரணமாக ஆண்டவரை எங்கள் பலனாக மாற்றுபவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி. கிருபையானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிற ரோகியை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கூட பிறந்து தரும் இமாலு வேலையை உண்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே அப்பா எங்களை நித்தியத்துக்கு நேராக கடந்து செல்ல உதவி செய்தவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். முடிய பரியந்த நிலை நிற்பவரே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்பவரே அப்பா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் ஆத்மா கத்தரை கதறுகிறது, கத்தர் மேல் வாஞ்சையாக உள்ளது. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. ஹாலிலூயா ஹாலிலூயா. நன்றி அப்பா.

ये।

விடாமல் ஜிப்பேலை.

Yeah.

Oh, I'm sorry.

தத்தை செய்ய மோடத்தை செய்ய ஓடிடுவேன்

நோ சுவை மே கோ

0: পরলোক তার যাবে, உங்களை பலப்படுத்தி திடப்படுத்துபவரே, உங்களை மறப்போமாம் நல்ல
1: எங்களை தாழ்த்து உங்களை மாற்ற முயற்சி ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க் யூ பிரதர். காட் பிளஸ் யூ.
2: ஆமேன். ஆமேன். இதுவரை துதி ஆராதனை நிகழ்ச்சி நடத்தியவர் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் நோர்வேக்கு போவோம். சிஸ்டர் கலவர்கள் சீலனை அழைப்போம். அவர் நோர்வேலிருந்து வந்திருக்கார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா.
3: பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜப நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கீர்கள். உங்களை துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். இன்றைய அபிஷேக ஆராதனையிலே, ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே பங்கேற்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக, நேரத்திற்காக, நாளுக்காக நன்றி இயேசுவே. அப்பா, கடந்த ஆண்டவரே 5 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த மகா பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா.

உமக்கு நன்றியப்பா. தகப்பனே, எங்களுடைய அசட்டைகளை மன்னிங்கப்பா. தகப்பனே, நீர் கர்த்தாவே எங்களை எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிலை நிற்க வைக்கிற தகப்பனாகவும் பிள்ளைகளாகவும் எங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி இயேசுவே. நீர் பெரியவரப்பா, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொன்ன தேவனே, இன்றைய ஓய்வு நாளிலே ஆண்டவரே உலகமெங்கும் பூமி எங்கும் ஆராதிக்கிறதான ஆராதனைகள் சபைகளிலே, விசுவாசிகள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே, உம்முடைய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக இருக்கிற பரிசுத்தாவியானவரே அப்பா, அசைவாடி பிள்ளைகளை நிரப்பி, மேக ஸ்தம்பத்தினால் நிரப்பி, துதி ஆவியினால் நிரப்பி, ஜெப ஆவியினால் நிரப்பி, ஆவியானவரே நீர் அசைவாடுகிற தேவ ஆவியானவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, யோசபாத் பாடி துதித்து ஜெபித்து ஆண்டவரே வெற்றி கண்டது போல நாங்களும் உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே கர்த்தாவே துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பிள்ளைகள் மத்தியிலே, தாய் தகப்பன் குடும்பங்கள் ஆண்டவரே, கிராமங்கள் பட்டணங்கள் ஆலயங்கள் ஆண்டவரே அப்பா, நாடுகள் கண்டங்கள் மத்தியிலே உலாவி சுற்றி வருகிறதான எங்கள் தேவாவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே, நடந்து முடிந்த ஆராதனைகள், நடக்க போற ஆராதனைகள் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணி ஒவ்வொருவரை மாற்றி தேற்றி ஆண்டவரே ஆத்மா விடுதலை அடையவும் ரட்சிப்படையவும் வெளிச்சத்தை காணவும் சுகம் பெறவும் ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி காலூன்றி நிற்கவும் வைக்கிற தேவாதி தேவன் மேலான நாமமாகிய எங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளை ஆசீர்வதித்து கடந்த காலங்களிலே மாதங்களிலே ஆண்டவரே நாட்களிலே எங்களோடு கூட இருந்து உமக்கு பிள்ளைகளாக சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்துகிற சத்திய தேற்றரவாளனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே நீர் பிதாவுக்கு முன்பாக நேர்த்தியாக நின்று நேர்த்தியான காரியங்களை தாழ்மையோடு நடத்தின தெய்வம், உண்மையுள்ள தெய்வமாக பிதாவுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நேராக ஆண்டவரே கர்த்தாவே அனுப்பின காரியத்தை நேர்த்தியாக கர்த்தாவே சீராக செய்து முடித்த தகப்பனுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம். தாவீதின் குமாரனுக்கு நன்றி கூறுகிறோம். தாவீதின் வேரிலே வந்து எங்களையும் ரட்சித்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இம்மட்டுமாய் பலன் தந்து சத்துவம் தந்து ஆண்டவரே நேர்த்தியாக நடத்துகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றியப்பா. நாங்களும் அதே போல உமக்கு முன்பாக உண்மையுள்ள நேர்த்தியுள்ள ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தின் தாவரங்களிலே வாசம் பண்ண எங்களுக்கும் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனே, இந்த நாட்களிலே ஆண்டவரே யுத்த நாடுகளிலே ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் கர்த்தாவே குடும்பங்கள் ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலே வாழுகிற பிள்ளைகள் ஆலயங்களுக்கு போக முடியாதபடி ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மத்தியிலே இன்றைக்கு ஆறுதல் சமாதானம் பலம் ஆரோக்கியம் தந்து அவர்களையும் உம்மண்டையிலே ஆண்டவரே உறவாட வைக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள், நோயாளிகளாக ஆஸ்பத்திரிகளிலே வீடுகளிலே உலாவு இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, இவர்கள் மத்தியிலே கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம், திக்கட்டவர் பிள்ளைகளை நான் கைவிடேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, சுற்றி திரிந்து குருடர்களையும் ஆண்டவரே ஸ்திரீகளையும் குணமாக்கின தெய்வம், சுரங்களை சத்தாவே காய்ச்சல்களை குணமாக்கின தெய்வம், பேதுருவின் மாமியாரை தொட்டு குணமாக்கின தெய்வம், லாசுருவை எழுப்பின தெய்வம், யாவீரின் பிள்ளையை எழுப்பின தெய்வம், நான் ஆண்டவரே கானானின் ஸ்திரியின் மகளை ஆண்டவரே விடுதலையாக்கின தெய்வம், இப்படியாக எத்தனையோ அற்புதங்கள் எழுதி முடியாதவைகள் என்று சொல்லப்படுகிறது ராஜா. இன்றைக்கும் அந்த அற்புதங்களை சுற்றி தெரிந்து செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு ஆண்டவரே நசரேனாகிய இயேசு என்ற நாமத்துக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே எல்லை எங்கும் வீடுகள் எங்கும் ஆவி ஆத்துமா சரீரங்கள் எங்கும் ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கியம் விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே வெளிச்சம் ரட்சிப்பு காணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா, சிங்காசனத்தில் இருந்து ராஜா ஆண்டவரே நீங்கள் ஏழு கண்களினாலே குத்து விளக்குகளின் மத்தியிலே கேருவீன்கள் சேராவீன்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே அப்பா, இந்த பிள்ளைகளை மங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே

ஆண்டவரே, பூமியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமம் இறங்க வேண்டும் அப்பா. தகப்பனே, எந்த இடங்களிலே கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, நீங்க ஒருவரே தானப்பா. அந்த நாமத்தை கூப்பிடுகிறோம், அந்த நாமத்தினாலே துதிக்கிறோம், ஏறெடுக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். துதிக்கு பாத்திரராகிய தேவனே, நீர் பெரியவர், பெரியவர் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. மனுஷருடைய தயவை அனுப்பி மனுஷர்கள் மத்தியிலே எங்களை இந்த பூமியிலே கர்த்தாவே வாழவும் நடக்கவும் ஆண்டவரே வைக்கிற கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். இவ்வளவு காலமும் எங்களை ஏந்தி நீரே ராஜா, தாங்கி நீரே அப்பா, ஆண்டவரே அப்பா, தப்புவித்தீரே பொல்லாங்கனுக்குச்சா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் மட்டுமல்ல ராஜா, பூமியில இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்க வேணும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ள வேண்டும், தப்புவிக்க வேண்டும் அப்பா. இயேசுவே, இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியிலே ஆண்டவரே நிறைவாக வருகிறதே ராஜா. யுத்தங்கள் ஒரு பக்கம், கர்த்தாவே வைரஸ்கள் ஒரு பக்கம், கொள்ள நோய்கள் ஒரு பக்கம். தகப்பனே, இவர்களில் இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே தப்புவிக்க வல்லவர் எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே அப்பா. கிருபையே, கிருபையே என்று துதித்து பாடுகிறோம் அப்பா. தகப்பனே, கர்த்தாவே, நீர் செய்ய வல்ல ராஜா. அந்த பாக்கியவான்களுடைய அந்த ஆண்டவரே பாத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பாத்திரங்களுக்காக நாங்கள் நேர்த்தியாக நடந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டு ஆண்டவரே எங்களிலே நீங்க வாசம் பண்ணும்படியாக எங்களை ஆண்டவரே ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் செய்ய வல்லவர் அப்பா. என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர்களை வழி நடத்துங்கப்பா. பர்வதங்களுக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டும் தாழ்ச்சி அடையோம் ஆண்டவரே. தாழ்ச்சி அடையாதபடி ராஜா, இம்மட்டுமா எங்களை ஏந்தி வருகிறீரே ராஜா, தாங்கி வருகிறீரே ராஜா, தப்புவிக்கிறீரே அப்பா. ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் தருகிற கிருபையை நாங்கள் போர்க்கடிக்காதபடி இன்னும் ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவிலே சிலுவையின் நிழலிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் இன்னும் இன்னுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருப செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கர்த்தாவே, இயேசு ராஜாவே, யோசபாத்து வெற்றி கண்டது போல நாங்களும் வெற்றி காண ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட ஆண்டவரே உம்முடைய நாமம் போற கர்த்தாவே உயர்த்தப்பட போற்றுகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் உமக்கு உயர்த்தி போற்றி துதித்து பாடுகிறோம் இயேசுவே. ஓர் இயேசு ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்து முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா பொல்லாப்புகளுக்கும் வைரஸுகளுக்கும் ஆண்டவரே உலாவி வருகிற கொள்ள நோய்களுக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொல்லுகிறபடி ஏசப்பா, ஒரு வீடுகளிலும் வாதை அணுகாத வண்ணம் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே நிலை சட்டங்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தத்தை பூசி தெளித்து சங்காரம் கடந்து போகும் மட்டுமாய் ஆண்டவரே நீங்க பதிலளித்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறவராக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தையினூடாக நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொள்ள ஆண்டவரே செய்கிற பரிசுத்தாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே விடுதலை, சுகம், கர்த்தாவே, கர்த்தாவே பெலன், ஆரோக்கியம் ஆண்டவரே, கால் ஊன்றி நிற்கிற மான் கால்களை கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.

ஆதிதேவனை போற்றி பாடுவோம் அப்பா, நிலடங்காத ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு. கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே அப்பா, கிருபையே தாங்கின கிருபையே, நிலை நிறுத்தின கிருபையே, வெளிச்சத்தை காண வைத்த கிருபையே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.

0: விழாம் ஆண்டவரே, அப்பா இன்றைய நாளையும் இந்த நேரத்தையும் இந்த வானொலியையும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் இன்றைய நாள் ஆண்டவரே பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே, வருகிற யூன் மாதத்திலும் எங்களை நீர் வழி நடத்தி பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே செட்டையின் கீழே மறைத்து வைத்து பாதுகாக்கும்படியாகவும், சிறைச்சாலையிலே வாடுகிற நாளிகளாக இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே யுத்தத்தின் வாசலிலே நிற்கிற பிள்ளைகள், யுத்த நாடுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவாவியானவர் எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் கலமகள் சீல நோர்வே. கத்திரந்த மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாங்கள் பாசர் அண்டன் ராசனத்தை அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஜரின் ஸ்ரீலங்கா இருந்து வந்திருக்கிறார், அவரை வளைக்க போறோம். இப்போ பாஸ்டர் அண்டன் ராசனத்தை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே,
1: இன்றைய நாளே சங்கம வாழ்வின் அபிஷேக ஆராதனை துதி ஜெப செய்திகள் நீங்கள் ஆராதனை செய்ய முடியுமா? துதித்து ஆராதிக்க செய்ய துதித்து ஆராதிக்க ஆசிரியப்பாரு. ஆமேன்.
2: ஓகே, பாவிகளாயங்களுக்காக முடிய சிலுவையில்
3: விழுந்தனே, ஆனாலும் கிருபையின்
4: பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு துணை செய்கிறீர். சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரும்படிக்கு எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 19 அதிகாரம். 2 சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன பெயர்செபா, சேபா, மொலாதா, ஆசூர், சூகால், வாலா, ஆத்சேம், எல்தோலாத், பெத்தூல், ஒர்மா, சிக்லாக், பெத்மார், காபோத், ஆத்சார், சூசா, பெத்லே பாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயோர் மட்டும், தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். 3 சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரீத் மட்டும் உள்ளது. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தா போரின் எல்லையினிடத்துக்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று எப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காட்சீனையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லஹேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 4 சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை இஸ்ரயேல், கெசுல்லோத், சூனேம், அப்பிராயிம், சீகோன், அனகராத், ராபித், கிஷியோன், அபத், ரெமேத், என் கன்னீம், என் காதா, பெத் பாத்செஸ் இவைகளே. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெத்ஷிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு. இந்த பட்டணங்களும் இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரம். 5 சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதேன், அக்சாப், அலம் மெலேக், ஆமாத், மிஷயால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர் லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தே மேக்குக்கும் நேகி ஏலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம். அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீபின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும். உம்மாவும் ஆப்பெக்கும் ரேகோவும் அதற்கு அடுத்திருக்கிறது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 6 சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானீமிலும் உள்ள அல்லோனிலும் இருந்து வந்து ஆதமி நெக்கேவின் மேலும் யாப்னியேலின் மேலும் லக்கும் மட்டும் போய் யோர்தானில் முடியும். அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத் தாபோருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோகுக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதய புறத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். அரணிப்பான பட்டணங்களாவன சீத்திம், சேர், அம்மாத், ரக்காத், கின்னரேத், ஆதமா, ராமா, ஆத்சோர், கேதேஸ், எத்ரேயி, என் ஆத்சோர், ஈரோன், மிக்தாலேல், ஓரேம், பெதானாத், பெத்ஷிமேஸ் முதலானவைகளே. பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். 7 சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இர்செமேஸ், சாலாபின், ஆயலோன், எத்லா, ஏலோன், திம்னாதா, எக்ரோன், பட்டணங்களும் எதிரான எல்லையுமே. எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராயீமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியனாகிய எலேயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள்
1: நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூளம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி. எபிரேயர் 8 அதிகாரம். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது.
0: எபிரேயர் 9 அதிகாரம். அந்தியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்குமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகையளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில், மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக குடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகன் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகன் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அந்தியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம்
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் நம்பத்திலிருந்து தம் ஜனங்களின் கடினமான சூழ்நிலைகளுக்கு முன்பாக சென்று கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், தயவு செய்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகிற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள், இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகிறார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகிற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகிறார். பவுல் தேவனுக்காய் போகிற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்டதாய் நீங்கள் நினைத்திருக்கிற, ஆலோசனை செய்து வைத்திருக்கிற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவும் இரக்கமும் கிடைக்கச் செய்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக பார்க்கலாம், தடைகளை உடைக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பேதுருவை குறித்து பார்ப்போமானால், தன் தொழிலில் தடைகள் காணப்படுகிறது. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் கடலில் தங்களுக்கு மீன்கள் எதுவும் அகப்படாமையினால் விரக்தி அடைந்தவர்களாய் வெறுமையான இருதயத்தோடு வலைகளை அலசி கொண்டு இருக்கையில் இயேசு அங்கு சென்று ஆலோசனைகளை கூறி வலைகளை போடச் சொல்லுகிறார். அவர்கள் மீது வைத்து செய்ய தடைகள் நீக்கப்பட்டு திரளான மீன்களை பிடி,
3: ஆனாலும் கிருபையின் மீது வைத்து
2: மகிழ்ச்சி. சிலர் எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் தடைகளை எண்ணி மனமுடைந்து பல முயற்சிகளை செய்தும் அனைத்திலும் தடைகளாய் இருக்கிறதே என்று விமா போன இருதயத்தோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முயற்சிகளை ஜெயமாக்கும்படி உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார், வழிகளை திறக்கிறார், திரளான நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், சமாதானத்தை கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலை வாசிக்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முன்பு கலிலேயாவுக்கு போய் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு சமாதானம் என்று கூறி உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மரித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ சிறுமைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய அதிகாரத்தினால் தம்முடைய வல்லமையினால் விலக்கி போடுகிறார். சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களோட இருந்து உங்களை விட்டு விலகலும் கைவிடாமலும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய்கொண்டும் கரை சேர முடியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை விட்டு விலகாத இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து காத்து உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
4: கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் முதலாம் தேதி ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 71:19 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 71 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் முதலாவது வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்க முடியாதபடி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜபத்தின் ஊடாக இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இந்த வார்த்தை ஊடாக சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தேவரே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளே நீர் செய்தி. தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஏனென்றால் அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்களை இந்த நாட்களை காணும்படி செய்ய நீர் அங்கே என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியிலே பாதாளங்களில் இருந்து ஏறுவர பண்ணினீர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜபத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே இடுக்கமான சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் ஜபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரே அடியாக இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீர் ஒருவர் தான் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரன் அறிந்தது நிமித்தம்தான் ஆண்டவரை நோக்கி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜபத்திலே உள்ள காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நீதியை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை சுட்டி காட்டுகிறார். எப்படி என்றால், தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது. ஆண்டவருடைய நீதி எப்படியாக இருக்கிறதாம், அது உன்னதமான நீதியாக இந்த நாட்களிலே இருக்கிறதா இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, பெரிதானவைகளை நீர் செய்தீர். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த மகத்துவமான பெரிய காரியங்களை அங்கே விவரித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அவருக்கு நிகரான காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஈடாக நாங்கள் இந்த நாட்களிலே ஒன்றையும் இந்த நாட்களிலே நிலைநிறுத்த முடியாது. அதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சில காரியங்களை குறித்து, சில பிரச்சனைகளை குறித்து அங்கே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவர் நீதி உள்ள காரியத்தை இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்பும் தேவன் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறது மட்டுமல்ல, கடைசியாக அவருக்கு நிகராக ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கடந்த மாதங்களில் நீங்கள் பட்ட நெருக்கங்கள், கடந்த நிமிஷங்களில், கடந்த மணி நேரங்களில் நீங்கள் பட்ட நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரின் நாக்களே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களிலே போகிற வேளையிலேயே தேவன் இந்த நாட்களிலே நீதியை செய்கிற தேவனாயும் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிக்கேடான காரியங்கள் நடந்திருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நீதி உன்னதமான நீதியாக இருக்கிறபடினால் உன்னதமான நீதி நிமித்தம் அவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் இந்த மாதத்திலே இந்த நாட்களில் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். அந்த காரியங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். ஏனென்றால் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அதனாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் செய்து இந்த நாட்களிலே தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மேம்படுத்துவார். அவர்தான் கர்த்தர். அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த கடந்த 5 மாதம் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 6வது மாதத்துக்குள் நடத்தி வந்த அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனத்திலே திரும்புங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.
5: ஆமென். அப்பனாய தேவனே, மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. என் அப்பாவே துதிக்கிறேன் ஐயா. என் அப்பா ராஜா, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.
6: Recording stopped.

0: Hallelujah, Thapani. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. We worship you. ஆண்டவரே தகப்பனே, நீரே எங்கள் ஆண்டவர். ஹாலேலூயா. வக்கர குரு வர வர வர வர வக்கர வர தகப்பனே. ஓ ரபஹர குரு வர வர வஹர குரு வர வர வக்கர வர. நீங்க நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவனையா, பாபிதாவே ராஜா.
1: ஆமீன் ஆமீன். இன்று முதலாம் தேதி, ஆறாம் மாதம் முதலாம் தேதி, ஜூன் மாதம் முதலாம் தேதி, ஆனி மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையில் நம்ம இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இந்த நாட்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தானால் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இன்னும் இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையில் ஜெப வழி கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 17, ஏசாயா 23 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 3:4-5 இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை வேளை அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். தேவ வார்த்தைகளோடும் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினு அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு மீதியாக இணையப் போகின்ற ஊழியர்களை இணைத்து நாங்கள் இந்த வேளையிலும் வழி நடத்தப்படுவோம். அந்த வேளையில் நாங்கள் முதல்ல தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரீசலோடமா நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
0: ஸ்தோத்திரம் ஐயராஜா. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த நாளிலும் ஐயராஜா தினே அப்பா உம்முடைய கரத்தில் ஐயராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தாப்பினே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ரூத்தின் புத்தகத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனுடைய சொட்டகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆண்டவரே தேவனே அப்பா பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாவதாக என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே நாங்கள் ஒருவரி ஒருவர் வாழ்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த முத்தத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தருளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. இந்த மாதம் முழுவதும் ஐயா ராஜா ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்களுமே தீடுகின்ற வேளையிலே தென்படுகிறோம், தென்படுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்களுமே தேடுகிறோம் அப்பா ராஜா. பகந்தே கூப்பிடுகிறோம், இரவிலே கூப்பிடுகிறோம், எங்கள் நெருக்கத்திலே கூப்பிடுகிறோம், எங்கள் சந்தோஷத்திலே கூப்பிடுகிறோம் ராஜா. நீர் ஒருவரே ஆண்டவர் என்பதை ஆண்டவரே நீர் அறிவீர் அப்பா ராஜா. ஆண்டவரே தாவீது சொன்னது போல ஆண்டவரே தேவனே அப்பா, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம், ஆனால் ஆண்டவரே நீர் அதை அறியீரோ தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே, எங்கள் இருதயத்திலே நீங்க தான் இருக்கிறீங்களா அப்பா ராஜா. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமீன், ஆமீன், ஆமீன், ஹலேலூயா. இந்த வேளையிலே கூட ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகள் ஆராதனைகளுக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். ஹலேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியின் பரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு இவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்பா, அவனுடைய கரத்திலே ராஜா தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் உங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நடத்துகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும்படி கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக, எங்கள் குடும்பங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக, எங்கள் வருமானத்தை நீங்க தான் நடத்துவீங்களாக ராஜா, எங்கள் சபையை நீங்கள் நடத்துவீங்களாக ராஜா. என் தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, இந்த மாதத்திலே ஐயா ஆண்டவரே கடலை பார்த்து இறையாது அமைதலாய் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஐயா கடல் அலைகள் எல்லாம் அடங்கட்டும், இறைச்சல்கள் அடங்கட்டும் ஆண்டவரே. சத்துருனுடைய பேச்சுக்கள் எல்லாம் அடங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, சத்ருவானனுடைய ஆலோசனைகள் அபத்தமாகட்டும் ஆண்டவரே. நம்முடைய ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக ராஜா. வல்லமுள்ள கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடியாலும் வைக்கிறாங்கள். நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம்

பெருங்காற்றுமடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது

ஆண்டவரே பிடிக்கவா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்ற தேவன் ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்க, ஆண்டவரே எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தும், எங்கள் சரீரங்களை வலுப்படுத்தும், எங்கள் ஆவியை பிலப்படுத்தும். ஆண்டவராகிய தேவனே எங்களின் ஆவை பிலப்படுத்தும் ஐயா, ஞானமாய் சிந்திக்க, ஞானமாய் பேச ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும். ஹாலேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், இக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்ல.

நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, ஆபிரகாம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக கரங்களை உயர்த்தினான் ஐயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆண்டவரே மெல்கிசேதேக்கு ஊழியக்காரர் சொன்னார் ஐயா. ஆண்டவரே, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனாலே ஆபிரகாமுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக என்று. ஆண்டவரே, அப்பா பிதாவே, ராஜா, உம்முடைய ஜனங்களுடைய திக்கற்ற நிலைமைகளை காண்கிற தேவன், இக்கட்டு நாளில் கர்த்தரே நீங்கள் தான் அடைக்கலம் அப்பா ராஜா. இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி நிற்கிறோம், சபைக்காக கரங்களை உயர்த்தி நிற்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி நிற்கிறோம். ஆண்டவராகிய தேவனே ராஜா, நிதி வருமானங்களுக்காக உம்முடைய கரத்துல ஆண்டவரே உயர்த்தி நிற்கிறோம். தகப்பனே, நீரே உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, சத்ரு ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போகிறான் ஐயா ராஜா. ஆண்டவராய் கத்தாவே முக சோத்ரம், ஏசப்பா நீங்கள் தான் நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் அன்பு எங்களை விடுவிக்கிறது. ஆண்டவரே, இயேசுவின் அன்பை, இயேசுவினுடைய விடுதலையை நாங்கள் இந்த மாதத்திலே ஆண்டவரே தேவனே அப்பா நாங்கள் நுகர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே அப்பா, இயேசுவின் அன்பு, அடைக்கலமான அன்பு ஐயா ராஜா, ஆதரிக்கும் அன்பு, ஆறுதலின் அன்பு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே தேவனே கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. வாயை திறந்து சொல்லுவோம். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஏசப்பா, உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லையப்பா. இயேசு என்கிற நாமம் அல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னான் ஐயா, ஆண்டவரே தேவனே தகப்பன், இந்த இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ராஜா. ஆண்டவராகிய தேவன், இயேசு என்கிற நாமத்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை திருச்சபையில நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஐயா. இயேசு என்கிற நாமத்தை நம்முடைய சரீரத்திலே கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆபத்து காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு ஆண்டவரே அறிவிப்பேன் சொன்னீங்களே ராஜா. தேவனே, தகப்பனே, ஆண்டவரே, பிதாவே, ராஜாவே, இயேசையா, ஆண்டவரே, தேவனே, தேவனே, தேவனே, திருக்கரத்தினால் எங்களை தாங்கி எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உம்முடைய கரத்தில் எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேரப்பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளை, எங்கள் தேசத்தை, எங்கள் ஊர் மக்களை, எங்கள் சொந்தங்களை, எங்கள் உறவுகளை, எங்கள் நண்பர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவனையா ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், வேதனைகள், வேட்கைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தேவனையா ராஜாமுக்கு சூத்திரம், ராஜாமுக்கு சூத்திரம், ராஜாமுக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தர

உயரணும் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹாலேலூயா ஆவியானவரே, அப்பா உம்மே நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் ராஜா, வெறும் காரியங்களை எங்களுக்கு போதித்து நடத்துகிறவரே அப்பா, உலர்ந்த எலும்புகள் உயிரடையமான் சொல்லி உம்முடைய தாசனாகிய சேக்கிழனி கேட்ட வேளையிலே ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீரன் சொன்ன மாத்திரத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன முறியன்னு சொல்லி ஆவியானவரே அந்த உலர்ந்த எலும்புகளின் மேல் அசவாடி நீர் ஐயா ராஜா, உலர்ந்த எலும்புகள் எழுந்தது ஐயா, சேனியா எழும்புதது ஐயா, வேதத்திலே வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா, உங்களை பிரேத குழியிலிருந்து உங்களை நான் புறப்பட பண்ணுவேன் என்று. ஹாலேலூயா, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினேன் ஆவியானவரே, என் ஆவியானவரே மரித்து போன லாசருவை மரித்து போன வாழ்க்கை ஐயா ஆண்டவரே தேவனே திரும்ப உயிர்ப்பிக்கிறேன் தகப்பனே ராஜா, ஆண்டவரே நாயின் ஒரு விதவினுடைய வாழ்க்கையிலே மரித்து போயிருந்த வாழ்க்கையை அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தீரப்பா, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தீரப்பா, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தீரப்பா, என் தகப்பனாகிய தேவனே உலர்ந்து போன எலும்புகளை உயிரடை செய்கின்ற தேவனே ஐயா, எங்கள் ஜனங்கள் இலங்கை தேசத்திலே ஐயா யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்பா, இன்றைக்கும் வேதனையோ வேதனையின் தழும்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா, என் தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடு ஆண்டவரே, என் தகப்பன் ஆகிய தேவனே அவர்களை மன்னியும், அவர்களுடைய பாவங்களை மன்னியும், அவருடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களை மன்னியும், என் தகப்பன் ஆகிய தேவனே திக்கற்றவன் உடத்தில் இரக்கம் பெறுகிறான் ஐயா ராஜா, அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா, ஹாலேலூயா, உம்முடைய நாமமே எங்களுடைய கீதம் அப்பா, உம்முடைய நாமந்தான் எங்களுடைய மூச்சப்பா, உம்முடைய நாமந்தான் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா, உம்முடைய நாமந்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்பா ராஜா, உம்முடைய நாமந்தான் எங்கள் வேட்கி அப்பா, உம்முடைய நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இந்த மாதத்திலே ஐயா ராஜா மகிழ்ச்சியின் சத்தம் கீத சத்தம் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில கேட்கப்படும் ஐயா ராஜா, ஆண்டவரே கர்த்தரங்கள் மேய்ப்பரா இருக்கிறீங்க, நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் மகிமை நிறைவாக்குகிற தேவனையா, நேரங்களை எங்கள் பிள்ளைகளை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை எங்கள் குடும்பங்களை எங்களை ஆண்டவரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர், நேரங்கள் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறவர், நாங்கள் மரணையிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், உங்களுடைய கோல் உங்களுடைய தடி எங்களை தேற்றுகிறது, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள், எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி நிரம்பி நிரம்பி வழிகிறது, எங்கள் ஜீவனுள்ள நாட்களில் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்கிறது, நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நடித்த நாட்களா நிலைத்திருக்கிறோம் ஹாலேலூயா, ஓர பக்கரதுரு வர வர வர வர பக்கரதுரு வர வர வர பக்கருமணி, ஓர பக்கரதுரு வர வர வர பக்கரதுரு வர வர பக்கருமணி, ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும், விதைப்பதினாலும் அல்ல நீரிறைப்பதினாலும் அல்ல விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன் என்றும், செழித்து நான் வாழ்வேன், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும், கட்டுவதாலும் அல்ல காவல் காப்பதினாலும் அல்ல, கட்டுவதாலும் அல்ல காவல் காப்பதினாலும் அல்ல, கருணையுள்ள தேவனாலே, கருணையுள்ள தேவனாலே எங்கள் கண்ணீர் எல்லாம் நீங்கும், எங்கள் கண்ணீர் எல்லாம் நீங்கும்,
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, அசைவாடும் ஆவியாலே, அசைவாடும் ஆவியாலே அகிலத்தை நான் ஜெயிப்பேன், இந்த அகிலத்தை நான் ஜெயிப்பேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, அன்பு செய்யும் தேவனாலே, அன்பு செய்யும் தேவனாலே வெற்றி மேல் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். என் ஆண்டவரே, என் அப்பாவே, இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே தேவனே சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறார். ஹாலேலூயா, உற்சாக மனதோடு அவரை சேவி. ஹாலேலூயா, ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா. அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஐயா, இயேசு என்கிற நாமம் உங்கள் வாழ்க்கையில உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா. ராஜா அப்பா, இவன் செய்த பாவமோ, அவன் தாய்தப்பன் செய்த பாவமோ சொல்லி கேட்கின்ற வேளையிலே, ஆண்டவராகிய தேவனே, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் தாய்தப்பன் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாம மகிமைப்படும்படி இப்படி பிறந்தான்னு சொல்லப்படுகிறது. ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா, உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும் ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும் ஐயா. ராஜா, தகப்பனே அப்பா, இந்த வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. ராஜா, வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கும் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆண்டவரே ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க இந்த வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே அவர்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, தேவனே திருச்சபைக்கு வராத குடும்பங்களோடு நீங்க பேசுங்கோ ராஜா. ஆண்டவராகிய தேவனே இடப்படுங்கோ ராஜா. தேவனே அப்பா, தேவனே ஓய்வு நாளே ஆண்டவரே தேவனே அப்பா, நாங்கள் அனுசரிக்கின்ற வேளையிலே ஐயா, அது ஆண்டவரே உமக்கு நாங்கள் காண்பிக்கின்ற தாழ்மையன்னு சொல்லப்படுகிறது ஐயா. ராஜாமுக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை இயேசப்பா. இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம்

0: பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. திருச்சபை நடுவில் உள்ள பேரை சொல்லியே பாடிடுவேன், திருச்சபை செய்துட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன், திருக்கரம் செய்துட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன், உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போதும் மகிழ்கிறேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போதும் மகிழ்கிறேன். வந்தனம் அப்பா, வந்தனமே இயேசுவே, வந்தனம் அப்பா, வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எங்கள் மறைவிடமே. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை, உம்மை நம்பி வந்து விட்டோமே வேறொரு நாமம் அறியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே வேறொரு நாமம் அறியவில்லை. வந்தனம் அப்பா, வந்தனமே, வந்தனம் அப்பா, வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்று நிம்மதியே, காத்திருந்தால் கிடைக்கும் அவரின் கிருபையே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்று நிம்மதியே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சன்னதியே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சன்னதியே. வந்தனம் அப்பா, வந்தனமே, வந்தனம் அப்பா, வந்தனமே. மனதிரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எங்கள் மறைவிடமே. வந்தனம் அப்பா எசையா, வந்தனமே, வந்தனம் அப்பா எசையா, வந்தனமே. ஹாலேலூய தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, திருச்சபைக்காக, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காக ராஜா தேவனே, உம்மிடத்திலே வந்து ஐயா ராஜா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்க சோத்திரம் ஐயா. நசரேனாகிய இயேசுவை என் தேவன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பினீர். ஆண்டவரே தேவனே, அப்பா நீர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித் திரிந்தீர். எங்களையும் அபிஷேகம் ஐயா. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி எங்கள் கரங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே முக சூத்திரம். அப்பா, இந்த தேசத்து ஜனங்களை ஆண்டவரே, நாங்கள் காண்கின்ற ஜனங்களை ஆண்டவரே, எங்கள் தமிழ் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிப்பதற்கு உம்முடைய கரத்தை நீட்டும் ஐயா. ஆண்டவரே செங்கடலை பார்த்து ஐயா, ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, மோசைக்கு ஆண்டவரே சொன்னீரப்பா, உன் கையில் இருக்கிற கோலி எடுத்து நீட்டு என்று. அப்பா ஆண்டவரே, செங்கடல் பிரிந்ததப்பா, என் தகப்பனே, தடைகள் பிரிகிறதப்பா ராஜா. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் கரங்களை நீட்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே, சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுகிறது ஐயா ராஜா. என் தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தமிழ் ஜனங்களை ரட்சியம், எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சியம் ஆண்டவரே. குழந்தைகளை ரட்சியம், வாலிபர்களை ரட்சியம் ஐயா. ஏதோ ஒன்று செய்யும் ஆண்டவரே, ஏதோ ஒன்று செய்யும் அப்பா இயேசப்பா. ஆண்டவரே, பூமியில் ரெண்டு மூன்று பேர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ, அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் எதனை கண்டாலும் தருவேன்னு சொன்னீங்கள் ஐயா ராஜா. ஆத்மாக்களை கேட்கிறோம் ஐயா, ஆத்மாக்களை பிடிப்பதற்கு எங்களுக்கு கிருபதாரும் ஐயா ராஜா, இரக்கம் தாரும் ஆண்டவரே. அப்பா விதாவே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஆலோசனை கொடும் ஐயா, எங்களை வழி நடத்தும். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமான செய்தி கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை, உம்முடைய வல்லமையை நாங்கள் நாடுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து தீங்குகளை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தரிடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதமானவரே, ஆசீர்வாதமானவரே, ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமானவரே, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை நீ காண்கிற தேவனையா ராச்சா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. ஒரு கரத்தை கொடுமாப்பா, உங்களுடைய கரத்தை உடைய பிள்ளைகளுக்கு ஒரு கரத்தை கொடுமா ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளை தூக்கி விடுமா ஆண்டவரே அப்பா. ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தர் தூக்கி விட்டார் சொன்னதன் பிரகாரம் எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன இடர்களுக்கூடாக கடந்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கரத்தை பிடித்து தூக்கி விடுமா ஆண்டவரே. தூக்கி விடுமாப்பா ஏசப்பா, தூக்கி விடுமாப்பா அப்பா, தூக்கி விடுமா ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஐயா, பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கரத்தை கொடுத்து தூக்கி விடுமாப்பா. வியாதியில் இருக்கிறவர்களை ஒரு கொடி ஒற்று கரத்தை பிடித்த ஐயா ஆண்டவர் தூக்கி விடுமா ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, பேதுருவை கரத்தை பிடித்து தூக்கி விட்டீரே ஐயா. ஐயா ஐயா ஐயா ஐயா, என் தகப்பனே ராஜா ஆண்டவரே, கடந்தொல்லையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, பில்லுகள் கட்ட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே கரத்தை பிடித்து ஒரு தடவை தூக்கி விடும் ஐயா ராஜா. இந்த மாதம் முழுவதும் ஐயா உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள அன்புள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமேன், பிளஸ் யூ,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அபிஷேக ஆராதனையை வழி நடத்தினீர்கள். துதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார். ஜெபங்களோடும் வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். புதிய மாதத்தை கர்த்தர் தாமே உங்களுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையை ஒப்புவிக்கிறோம். பிசினஸ் காரியங்கள் போகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் அனுகூலமான பலன்களை தருவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன்,
0: ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று முதலாம் தேதி 6ஆம் மாதம், முதலாம் தேதி ஆனி மாதம், முதலாம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் நாங்கள் இணைகின்றோம். கர்த்தர்தாமே இந்த மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தரை அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 17, ஏசாயா 23, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து எபிரேயர் 3:4-5 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேர நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இரண்டு காரியங்கள், இந்த வானொலிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது குரூப்பிலே கால் பண்ணாதீர்கள். எனக்கு எனக்கு பர்சனலாக கால் பண்ணால் என்னுடைய லெஸ்லி என்ற பேரில் உள்ள ரெண்டு பேருக்கு கால் பண்ணுங்கள். அதனாலே நீங்கள் பலரை காலையிலே எழுப்பி விடுகிறீர்கள், அல்லது இரவு நேரத்திலோ இந்த நேரத்திலோ அந்த குரூப்பில் கால் பண்ணும்போது எல்லாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள். அதனாலே அதை முதல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களோட மைக்கு ஓப்பன் பண்ணி கொண்டு வாருங்கள். உங்களுடைய பேக்ரவுண்ட் சத்தம் இங்கே வர்ற ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலே முதல்ல நீங்கள் வருகின்ற பொழுது மியூட் பண்ணி கொண்டு வாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஏனென்றால் இதை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டிலே கதைக்கிற கதையெல்லாம் வெளியில் வரும். அந்த வகையில் நீங்கள் வருகின்ற பொழுதே மைக்கு ஓப்பன் பண்ணி கொண்டு வாருங்கள். அடுத்ததாக இந்த குரூப்பிலே கால் பண்ணாதீர்கள். நான் கால் பண்ணுகிற பொழுது அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே கால் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் என்னுடைய பேருக்கு அடி கால் பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வகையில் உங்களுக்காக திரும்பமாக நாங்கள் வருஷக்கணக்காக சொல்லிக்கொண்டு வருகிறோம். இதை செய்யுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. அந்த வகையில் கர்த்தர் இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்த நாடுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். ஊழியங்களை செய்ய வர ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கால வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்திரதாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தங்கு தடையின்றி இணைய கத்திர உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனட் அவர்களிடம் ஒப்படைப்போம். பிரேசல் ஓட்டமா
0: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஏனென்றால் தேவன் உங்களை விசாரிக்கிறவர். ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாளிலே நாங்கள் பரிசுத்த வான்களுக்குரிய கனத்தை குறித்து பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 149:8-9 அங்கு மகிமையை குறித்து மேன்மையை குறித்தும் ஒரு பரிசுத்தவானுக்கு என்ன மகிமை இருக்குது, என்ன மேன்மை இருக்குது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டியமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாயிலே துதியை நாங்கள் எழுப்பும் போது, எங்கள் கையிலே தேவனுடைய வசனம் இருக்கும் போது அது எங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆளுக செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பரிசுத்த வான்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நோக்கம் அல்லது இலக்கு இருக்கிறது. அந்த எங்கள் இலக்கு அவருடைய நித்திய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள் என்ற மகிமையை நாங்கள் கண்டடைய வேண்டும். அதற்கு தேவனுடைய நீதிக்கு ஏற்றவைகளையும் பரிசுத்தத்துக்கு தகுதியுடையவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஒரு பரிசுத்தவானுக்கு முக்கியமாய் இருக்கிறது. இந்த நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் தேவன் தருகிற வெகுமதிகள் அங்கு பெரிதாய் இருக்கிறது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது. தேவ சித்தப்படி அல்லது தேவ விருப்பப்படி வாழ்வது அவருக்கு நாங்க கொடுக்கிற கணம். அதனால் அவர் மேன்மையை எங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மாயினாலே மகிமையான துதி செய்யும் போது அங்கு கிருபை பெறுகிறது. அங்கு துதி காலையிலே பரிசுத்த வான்களின் நாவில் தொடங்கும் போது அவர்களுடைய சிந்தையையும் அவர்களுடைய இருதயத்தையும் தேவன் ஆளுக செய்கிறார். அதனால் பரிசுத்த வான்களின் சபையிலே அங்கு துதி எழும்பும் போது அங்கு சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே ஆரோக்கிய பலன் சுகத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். அதோடு தேவனுடைய மேன்மையை மகிமையை எங்களுக்குள்ளே நாங்கள் கண்டடைய கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் கூடுகிற இடத்திலே அங்கு நாங்கள் துதி எழுப்ப வேண்டும். எங்கள் தேவன் துதிகளின் மத்தியிலே அங்கு வாசம் செய்கிற தேவன் அவருக்கு துதி என்றால் மிகவும் விருப்பம். அது மட்டுமல்ல, பரிசுத்த பிள்ளைகள் துதி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இயேசு ராஜாவிலே நாங்கள் களி கூற வேண்டும். நாங்கள் அட்டிமத்தனத்திலே பிசாசின் அட்டிமத்தனத்திலே இருந்தோம். இன்றைக்கு விடுதலையாக்கின எங்கள் இயேசு ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எகிப்திலே அங்கு இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்த போது அந்த அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு தேசமாய் மாற்றிய அந்த அன்பை நாங்கள் அவருக்கு புது பாட்டை பாடி ஆனந்த சத்தத்தோடு அந்த வாத்தியங்களை எல்லாம் நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கும் போது அவருடைய ரட்சிப்பால் அழகாக நாங்கள் உருவாக்கப்படுவது நிச்சயம். அதனால் தான் ஆவியோடும் கருத்தோடும் பாடுவதே நமது இன்னிசியாய் இருக்க வேண்டும். இதனால்
3: ஜனத்தின் மேல் பிரியமும் சாந்த குணமும் அங்க ரட்சிப்பின் அலங்காரமாய் ஒவ்வதற்குள்ளும் அது வரும் என்பதையும் இது பரிசுத்தவானின் கனத்துக்குரியது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பழி ஏற்பாட்டிலே தீமையாய் தீமை மீது வழி வாங்குறதுக்கு தேவனுடைய கரத்தில் இருந்து வந்தது இந்த புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வார்த்தையினாலும் அதை அறிவிப்பதன் மூலம் ஆவிக்குரியவர்களா இருந்து தீமைகளை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியவர்கள். இந்த கடைசி நாட்களின் முடிவிலே கிறிஸ்து தேவனுடைய எதிரிகளை பழி வாங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் பரிசுத்தமானுக்குரிய கனம் தூதி, நாங்கள் சமைத்தால் என்ன, நாங்கள் வீட்டில் இருந்தா என்ன, தனிமையா இருந்தா என்ன, நாங்கள் துதி செய்து கொண்டு செய்வோமா இருந்தால் நீங்கள் படுக்கும்போது அந்த மகிமையை நீங்கள் கண்டடைவீர்கள். நான் கண்டடைந்திருக்கிறேன், அதனால் நீங்களும் கண்டடைவீர்கள். நீங்கள் நாள் முழுக்கும் துதி செய்து போட்டு இரவிலே நீங்க போய் படுத்து பாருங்கள், தேவன் உங்களோடு அசைவாடி உங்களுக்கு காரியங்களை விளங்கப்படுத்தி சொல்லி தருவார். ஆமே. நாங்கள் விஜயபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த முதலாம் தேதி இந்த மாதம் முழுவதும் கர்த்தரங்களை நடத்த வேணும். ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மணித்தியாலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும் எங்களுக்கு ஜபாவி துதியாவிய தந்து வார்த்தையின் வல்லமினால் எங்களை நிரப்ப வேண்டும். அதுதான் எங்களுக்குரிய பரிசுத்தமானவர்களுக்குரிய கனமாயிருக்கிறது. ஆகவே என்னாலே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பரிசுத்தவான் தேவனுக்குள் தங்கள் மேன்மையை கண்டடைய தங்களுடைய மகிமை தேவன் அவர்களுக்கு கொடுத்த மகிமை அவர்களை உணர்ந்து கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை நோக்கி போவார்களாக. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறவர்கள், உம்மை உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், உம்மை உயர்த்துகிறவர்கள், நீர் வசனத்துக்கு ஊடாக எங்களுக்கு பலன் தந்து, சுகம் தந்து, ஆரோக்கியம் தந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் துதியின் ஆடியை தந்து எங்களை துதிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறீர். வார்த்தையில் உம்முடைய வார்த்தையின் ஊடாக எங்களுக்கு அந்த வல்லமையை தந்து, பலத்தை தந்து, ஒவ்வொருவரை நீர் மேன்மையாக உயர்த்தி வைத்திருக்கிற கிருபை மக்கு நன்றி. இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்களுடைய திராட்சை ரசத்திலே, திராட்சை ரச விளைச்சலிலும் கனிகளிலும் பார்க்க எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் கனிகளாகிய அன்பை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, இச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமையை தந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோற்கடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் உம்முடைய துதி துதி ஆராதனையிலே நீ பிரியமுள்ள தேவர். துதிக்கு பாத்திர நீர் ஒருவர்தான் ராஜா. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேராபீன்களும் சேராபீன்களும் துதிக்கின்ற நாங்களும் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் நீர் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலனை தந்து எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய துதியின் சத்தம், உம்முடைய உம்மை ஆராதிக்கிற சத்தம் இந்த உலகம் முழுக்க பரவி ஒரு எழுப்புதலை காண நிற்கிறவ செய்யும்படியாக நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை துதியின் சத்தத்தை, ஆராதனையின் சத்தத்தை, உம்முடைய வசனத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் ஆர்ப்பரித்து துதி செய்ய நிற்கிறவ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று யோசுவா அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வந்து துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அந்த எரிகோக்களை விழுத்தினீரே. இன்றைக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில இருக்கிற வறுமை என்ற தீமை ஆண்டவரே, கவலை கண்ணீர் என்ற தீமைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய எதிகோ மதில்களைப் போல விழுந்து போவதாக. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய மேன்மை, உம்முடைய உம்முடைய பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் வந்து சேருவதாக. ஒவ்வொருவரையும் நீர் எங்களுடைய இருதயத்திலே இருந்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இந்த முதலாம் தேதி அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக மகளுக்காக. இந்த முதலாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாட்களும் இந்த மாசத்துல நீர் கூட இருந்து புதிய தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதியாலும் உமக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் இந்த மாதம் உம்மை மேன்மைப்படுத்துகிற மாதம். இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் ஆர்ப்பரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு துதியும் ஆராதனையும் அந்த எரிகோ கோட்டைகளை விழுத்தும்படியாக விழுத்துற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது நீர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அன்றைக்கு செங்கடலை ரெண்டாக பிளந்து எதிரியை கடல்ல தள்ளினது போல எங்களுக்கு எதிரியாக இருக்கிற ஒவ்வொரு துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பணக்குறைவுகள் எல்லாவற்றையும் அந்த செங்கடல்ல மூழ்கடித்து எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி இந்த மாதம் முழுக்க உம்முடைய அபிஷேகத்துல நாங்கள் நிறைந்திருக்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீர் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியினால உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மாதம் முழுக்க நாங்கள் அபிஷேகத்துல நிறைந்திருக்க, ஆர்ப்பரிக்க, துதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம். மேன்மையாக வைக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய துதியில நீர் பிரியப்படுகிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடும் கூட இரும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். கர்த்தாமே, உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் துதியினாலும் மகிமையினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து சபையாரையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமென்,
4: ஆமென். அப்படி ஆவதாக. God bless you sister, God bless you everybody.
3: ஆமென், ஆமென். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வீணோ அவர்கள் ஏதோ ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, டோலி சிஸ்டர் நீங்கள் எல்லா திருச்சப மக்களும் பரிசுத்த ஆண்களும் எல்லாரும் துதியினாலும் வேதத்தினாலும் சபைகளிலே பரிசுத்த பிள்ளைகளாய் அவர்கள் நிலை நிற்க கூடியவர்களாய் ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்கிறவராய் இருக்கக்கூடியதாய். ஏனென்றால் ரெண்டோ மூன்று பேர் என் நாமத்தில் எங்கு கூடினாலும் அங்கு வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் வாசம் செய்வார். அவர் வாக்கு பண்ணினவர், அதை நிறைவேற்றுவார். ஆனா எங்கள் நாங்களும் அவருக்கு துதி செய்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி. மக்கு நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவரே எங்களை அழைத்தீங்க. உங்களுடைய பரிசுத்தத்தின்படி எங்களையும் அப்பா நான் பரிசுத்தமாக்குவதற்கு வந்த அந்த மகா பிரிதான வெளியேற இரக்கத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக சிந்தித்து உங்களுக்கென்று ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீங்க ரட்சிக்க வந்த தகப்பன் அதுக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. எல்லாரோட எல்லா மக்களுக்களையும் ஆண்டவரே ஒரு புதிதான துதியின் பலியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, துதியின் பாத்திரராக இருக்கிறவரே, எல்லா மக்களுக்களும் ஆண்டவரே அந்த துதி ஆராதனை செலுத்துவதற்கு ஆண்டவரே புதிதான ஜப ஆவியை கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புதிய பாடல்களை கொடுத்து உங்களை மட்டுமே துதிப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தையே என்ற மன்னாவே எங்களுக்கு தந்தீரையா அப்பா. அந்த மன்னாவே நாங்க ஏனோ தானமாக எடுக்காத வண்ணமாக அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு மக்களும் உலகமங்கும் உலக மங்கும் ஆண்டவர் உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. வரங்களினால நிரப்புங்க, தேவ பயத்தை கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமைக்கு உங்களுக்கென்று அபிஷேகத்தை ஒவ்வொரு சபை மக்களுக்களையும் உங்களுடைய நினைவாயிருப்பதற்கும் உங்களுக்கென்றே நாங்க இரவும் பகலும் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா. அதன்படியே மனித தப்பி போகிற மக்கள் ஆண்டவரே நீங்க அவரை லட்சியத்தின் அதிகமாக சபையில் ஒரு புதிதான ஆத்மாக்களை கொண்டாந்து சேர்க்கும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. புள்ளில இடங்களில் மேய்த்தவரே, அமர்ந்த தண்ணீரண்டை தண்ணீரண்டையில் நடத்தினவரே ஆத்மாயப்பா, தின்னம் தேற்றுற தகப்பனுக்கு நன்றி செலுத்துற. மரண பள்ளத்தாக்கில் காத்திருக்கும் மரண பள்ளத்தாக்கில் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களுக்கென்று ஜீவிக்கிறவர்களாக ஒவ்வொரு உள்ளமும் ஒவ்வொரு இதும் உங்களுடைய இதய துடிப்பு இருப்பதற்கு உங்களுக்குரியவர்களை சிந்தித்து உங்களுக்கு என்று வாழ்வதற்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எல்லா விதமான பிசாசின் ஆவிய இயேசு நாமத்தின் மூலம் அப்பா அப்பா நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் ஆண்டவரே அப்பா, கடந்த காலமாக நடத்தி வந்த தகப்படே உங்களுக்கு நன்றி நன்றி. ஆபத்திலே காத்தீரையா, அதிசயம் செய்தீரையா அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே சபைகளுக்குள்ள அதிசயம் காணக்கூடியதாக ஒவ்வொரு ஆத்மாக்களின் கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நாங்க கேட்டும் கேளாதவர்கள் முக போல இருக்கிறோம், இருந்தாலும் ஆண்டவரின் அதிகமாக உங்கண்டையில் படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு சபை எழுந்து பிரகாசிப்பதற்கு சபையில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வல்லமையும் புதிதான கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமமே நிதான நாமம் என்று கூறக்கூடியதாக சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே தூக்கிவிட்ட தகப்பனே எமக்கு நன்றி அப்பா. சுகம் தந்தி இதுவரை நடத்தினீரே அதுக்கு நன்றி அப்பா. உங்களோட கிருபையினால முடி சூட்டுங்க ஒவ்வொரு ஆத்துமக ஒவ்வொரு சபை மக்களுக்களையும் ஒரு புதிதான கிருபையும் வல்லமையும் ஒரு எழுப்புதலின் ஆவியை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாக்களை இயேசு நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்களே வழியும் சத்தியம் ஜீவனுமா என்று கூறியபடி உங்களோட ஜீவனில் அதை உங்களோட ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காகவும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவங்களுக்கு கொடுத்து அபிஷேகம் புதிதான அபிஷேகத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட அபிஷேகத்துல தங்கி இருப்பதற்கும் உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கும் ரத்தத்தின் கோட்டைக்குள்ள அப்பா ஒருவரையும் வைக்கிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் அனுப்பி சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக உங்களோட தேவ அன்பை அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பொதுவாக ஊழியம் செய்வதற்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அப்பா. என்ன விதமான கஷ்டம் நஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு எழுந்து பிரார்த்திக்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவே என்று கூறி கூறும் போது அவர்களுக்கு கிருபையும் வல்லமை விட்டுதலையும் கொடுக்கிற தகப்பனா இருக்கு. அதுக்கான நன்றி ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் யாரை மாண்டவரை வழி நடத்துங்க. புதிதான மதத்துக்குள்ள புதிதான அதிசயமான அற்புதங்களை செய்யப்பெற கிருபைகளுக்கு நன்றி செல்லும். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவனும் உங்களுக்கு நீங்க உயரவனும் நாங்க அப்பா சிறுகவனும் நீங்க உயரவனும் என்று கூறி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு புதிய பலனின் சத்தத்தை
6: யாருக்கு மாலை நேரமா இருந்தாலும் உங்கள் தரிசனங்களால நிரப்பி இன்னும் அதிகமாக உங்களில் தங்கி உங்களுக்கென்று இந்த சிலுவை எடுத்து நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவங்க செய்யற இந்த வானொலி சங்கம் வானொலி ஊழியத்துக்கான நன்றி செலுத்துறப்பா. அவர்கள்த எவ்வளவுதான் இருந்தாலும் நாங்க ஹியூமன் பீயிங்கா இருக்கும் பொழுது அந்த டயர்ட்னஸ் வரும் பொழுது ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஊழியக்காரங்களையும் ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து சேர்க்கப்படப்படியா நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் நயோமிக்கானும் பாஸ்டர் சிஸ்டர் ஜெனட்டுக்கானும் வர்றேன் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற புதிதான ஆராதனை இல்ல எங்கு நாங்களும் பங்கிட்டு உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு ஒரு கூட்டமாக எங்களை நீங்க அனைத்து வைத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் குடும்பம் போல ஆண்டவர் யாவரையும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு இந்த தங்கி இருந்து அப்பா சமாதானத்தை கொடுத்து வழிநிறுத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாரும் என் ரத்த கோட்டைகளை மறுத்து வைக்கிறேன். பாஸ்டர் சரப்போற சிஸ்டர் யாவரும் வந்திருக்கிறவர்களுக்கையும் ஆண்டவரே அவருடைய தேவையை சந்தித்து யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. ஜபாவின் மூலமாக முடிசூட்டும்படியா ஜபிக்கிறேன். ஆத்மா பாரத்தை யாவருக்கும் கொடுத்து உங்களோட சிலுவை நாங்க எடுத்து நடப்பதற்கு இனி அதிகமாக உங்கள் அன்பினால நிரப்பி அபிஷேகத்தினால நிரப்பி புதிதான அபிஷேகத்தை இன்ற கால நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமப்படவனும் கூறி முதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கத்திரங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதன்படியாண்டவரே யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு தேவ பயத்தோட தாழ்மையோட நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கும் புதிதான கிருபியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென்
3: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் சகல ஊழியத்திலும் முதலாந்தியதில இருந்து இந்த மாதம் முடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன்
3: ஆமீன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரேசிலோட் சிசிலியாமா
4: பிரேசிலோட்
3: நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த உலக தேசம் அனைத்துக்குள்ளேயும் தேவனுடைய நீதி வெளிப்பட வேணும், தேவனுடைய நீதி இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
7: அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா தகப்பனே இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களே இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். அப்பா இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய நாளிலே வந்திருக்கிறோம் தகப்பனே. மாதம் பிறந்தோராம் தேதி அன்பான தகப்பனே அது வார்த்தைகளை நாங்கள் உச்சரி உச்சரியும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்கு உமக்கு சூத்திரம் அப்பா. ஆவியானவரே சூத்திரம் அப்பா. பிதாவே சூத்திரம் அப்பா. உமை பெரும் உம்மை புகழுறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை பெருமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாட் பண்ணும் ஜேசுவேப்படுத்துவோம், பெருமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், மகமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை ராஜா கடனை எங்களை வழிநடத்துறதுக்கு நன்றி அப்பா. அப்பா நாங்கள் வயசு போன நேரங்களிலே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு கூட கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இயேசப்பா உம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஆவியான

0: அப்பா தகப்பனே கர்த்தாவே, அவியானவரே இந்த சங்கம் அவானவிகள் எந்த தடைகளோ தடங்களும் வராதபடி தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த ஜபங்கள் எல்லா மூலைகளுக்கும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் ஏறெடுக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வானொலி மூலமாக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீங்கள் மென்மேலும் பயன்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவின் சகோதரி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என் ராஜா, தகப்பனே கர்த்தாவின் சகோதரியோடும் இரு பிள்ளைகளோடும் கணவரோடு கூட இந்த கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த முதலாம் தியதி நாளில் தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவா ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து சுகவில் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, இருதயத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவரே அறிவீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களின் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுங்காண்டவரே, ஆறுதலின் தேவனே ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆறுதலை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா, எங்களோடும் கூட இருந்து அப்பா நீங்கள் போன மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் எங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய திருக்கரத்தாலே அணைத்து ஆண்டவரே, இந்த தீங்கு மங்களை நெருங்காதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒன்றே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்று மின்றும் என்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஏனங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு சோத்திரம், நன்றி வேணும். கத்தர் உங்களோட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜபத்தோடு கூட ஏன் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டதாய் கத்தாவே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் தேவனே, இந்த முதலாம் தேதி இந்த மாதம் முழுவதும் கத்தாவே சங்கம வானொலி லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஆசீர்வதியும், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே, பல்கி பெருக வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் கத்தாவை காரியங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவை கைகூடி வர கத்தாவை கிருப செய்யும், அவருடைய தேவைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆண்டவரே. நீ தாமே பொறுப்பேற்று கத்தாவை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி தேசங்களை நாடுகளை மக்களை மாற்றியமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இஷ்டவேல் தேச மக்கள் ஜனங்கள் கத்தாவை எரிசிலையின் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் சுயித்திருக்க செய்கிற தேவன் நீர் ஒருவர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த நாடுகள் நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே, தேவனே ஈரானுக்காய் ஆண்டவரே, ரஷ்யாவுக்காய், உக்ரைனுக்காய், இந்த அவப்பனே ஆண்டவரே, இந்த யுத்த நாடுகள்ல ரத்தம் சிந்த வைக்கிற காரியங்கள் கத்தாவே ஆண்டவரே, அப்பா ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்பட கத்தாவே கிருப செய்யும். உம்முடைய கரத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்குற, யூரோப்பியனை ஒப்பு கொடுக்குற எல்லா தேசங்கள் மக்கள் ஜனங்கள் சபைகள் திருச்சபைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குற, இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்குறேன், வான மண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திகள் தேசத்தின் குடிகள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறேன், ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல் மக்கள் பாலிமேஞ்சுகள் எடுக்கிற தீர்மானங்கள் ஆண்டவரே, அப்பா உமக்கு நீதி கேட்டதா எடுக்க கத்தாமே, இருக்கிற தடைகள் தீமை செய்கிறவர்கள் துன்மாக்கர் எல்லாம் வெற்றுக்களும் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே ஒரு மன மாற்றம் ஆண்டவரே, அப்பா சீர்திருத்தங்கள் உண்டாக கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேசன் ரட்சிப்பை காணட்டுமையா, என் மக்களும்

0: உம்மை அறியட்டும் கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவினால் ஆண்டவரே என் தேசத்தை நீ நிரப்பும் ஐயா. என் தேசம் தீட்டுப்படாதபடி கர்த்தாவே, வாதி என் தேசத்திலே இறங்காதபடி கர்த்தாவே, நீதானுங்க ஆண்டவரே அந்த மக்களையும் ஆண்டவரே நீ காக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கட்டுக்கிறோம் ஐயா. வியாதியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு ஆரெல்லாம் தனித்து நின்று தவிக்கிறார்களோ, வயது சென்ற வேளையில நின்று தவிக்கிறார்களோ, எல்லாருக்கும் தேவன் நீரப்பா. எல்லாரும் ஏற்றபடி ஆறுதல் படுத்துற தேவனும் நீர்தான். சகல தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிழமை ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க நடக்கிற இந்த சங்கம வானொலியின் புரோக்ராம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். இறக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே சோத்திரம். ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் காலடி எடுத்து வைக்க செய்த தயவுக்கா எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் இந்த சங்கமம் வானொலி ஊழியம் இன்னும் பழகி பெருகி பூமியை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் புதிய காரியங்கள் தோன்ற வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் கொடுக்க போறதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே சுவாமி, யாராவது ரட்சிப்பின் அனுபவத்துக்களே வராமல் இருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே சுவாமி இந்த நிமிஷமே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த குடும்பங்களை கட்டளையிட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்கள், சிந்தனை துளிகள், வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை எடுத்து வருகின்ற தெய்வ பிள்ளைகள் எல்லோரையும் அப்பா அவங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பங்கள், வீடுகள், சபைகள், தேசங்கள், அவர்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உப்ப கொடுத்து ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சந்ததியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணுமாய், அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை பங்கு கொள்ள வேணுமாய் எங்களை கரத்தில் உப்ப கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த இருக்கிற தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், செய்கிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகளை சகோதரிக்கும் கணவருக்கும் கொடுக்க போறதுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், மக்கள், தலைவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே தகுதியுடையவர்களாய் மாறும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சௌதரி வினோவுக்காய் நன்றியப்பா, வினோவையும் ஜசிமாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை ஆண்டவரே கண்மணி போல 5 மாதங்களும் காத்து இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திலே காலடி எடுத்து வைக்க செய்த தயவுக்காய் ஆண்டவரே இந்த நாளிலும் சகோதரி வந்து எடுத்த ஒரு ஜபங்களுக்காய், விண்ணப்பங்களுக்காய், மன்றாட்டுகளுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவையும் வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய குடும்பத்திலே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் எந்த ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அந்த தேசத்து ராஜாக்கள், மக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து அவருடைய சரீர பலவீனங்கள் நீங்க ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதபடி வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் டொனாலுக்காக வருகிறோம், அவருடைய ஊழியங்களுக்காய் வருகிறோம், அவருடைய குடும்பத்தாருக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள் சந்ததியை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஷர்மிளா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த இலங்கை தேசத்திலே சகோதரி செய்கின்ற ஊழியங்களை பொறுப்பேற்று அந்த இடத்திலே நீங்க வழி நடத்த வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி தயாவுக்காய் நன்றி, தயாவுடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம், படிக்கிற பாடசாலை ஒப்பு கொடுக்கிறோம், கூட படிக்கிற மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். அந்த வாலிப சந்ததி ஆண்டவரே உங்களை நோக்கி வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாசச்சாறு சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் சந்ததி எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஒரு சாட்சியாய் நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி டாலிசிஸ்காய், கணவருக்காய், மகனுக்காய் உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே சகோதரி செய்கின்ற அந்த ஊழியங்களையும் ஊழிய பாதையில் உங்களுக்கு கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனை ஒப்பு கொடுக்கிறோம், பாசையில் சலோகனை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய ஜூம் பிரியா மீட்டிங்கை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் பிசினஸ் காரியங்கள், உரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து நடத்த ஜெபிக்கிறோம். பாசப்பாருக்காய் சோத்திரம் அப்பா தரப்போன்ற வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, இந்த அருமையான தாய்மாருக்காய் நன்றி சுவாமி. அந்த தாய்மாருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா எங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ஆயிரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள், சிந்தனை துளிகள், ஜபங்கள் ஒவ்வொன்றுக்காய் சோத்திரம் அப்பா. சாதிரி கான்சிக்காய் சோத்திரம். கான்சியை மாண்டவரே, இந்த வானொலி ஊழியத்தில் நீங்க பயன்படுத்தி வருகிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியர் சுசேஷரை பின்வானவையா அவர்களை இப்ப கொடுக்கிறோம். அடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள், தேவ செய்திகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சாதிரி ஜான்சிக்காய் சோத்திரம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைந்து ஊழியம் செய்ய போகின்ற தேவதாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாசாயன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தரப்போன்ற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சாதாரண மகேந்திரனையாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை எங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கருணாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அவாவையும் ஆசீர்வதித்து இந்த ஊழிய பாதையில இன்னும் உயர்த்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதர் வஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சங்கமம் பானொலி சாவகர் த ஊழியர்கள் ஆசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த குடும்பத்தாரை ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கடந்த 5 மாதமும் இவர்களை கண்மணி போல காத்த தேவன் இனி மேலும் காக்க வல்லவன், அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அந்த வேலையிடத்து இளையேசப்பா நிகழ்ந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க ஜெபிக்கிறோம். வாகனங்களிலே கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்ய வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே உங்களை கரம் இவர்களோடு கூட இருந்து இவர்களை ஆசிர்வதித்து ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்த ஜபிக்கிறோம். நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே தக்ஷாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய சரீர சுவீனம் எல்லாவற்றையும் நீங்கி அவரோட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். தக்ஷாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்காக நாங்கள் வருகிறோம் கத்தாவே. இந்த குடும்பத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கிறோம். அதே போல ஜோவேலுக்காய் நன்றியப்பா. பிள்ளையும் பொறுப்பேற்று அவனுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே ஒரு சாட்சியாய் அவன் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளும் ருமானா குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுகின்ற எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதி படுக்கையில இருந்து இந்த வானொலியை கேட்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்களும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது வியாதிகள் நீங்கி சுத்தமாக வேணுமா ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு ஜெப குறிப்பை கொடுங்கள் சௌரி. ஜனட் ஜனட் நிக்கிறீங்களா?
3: நாங்க குணா வரவேற்றுப்பா. நீங்க விசுவாசம் ஜெபம் வேத வார்த்தைகளை எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நன்கு பிரயோசனமாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. ஜெபம் இல்லாமல் வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க முடியாது. ஏனென்றால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பாய் இருக்கிறது. மூன்றும் ஒன்று இணைந்தால்தான் அங்கு பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசம் ஜெபம் வேத வார்த்தை இதிலே அங்கு ஜனங்கள் எல்லாரும் பரிச்சயமாக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற திருத்துவ தேவனாகிய எலோகிம் தேவனாகிய கர்த்தாவே, ஐயா இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஐயா தகப்பனே, நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை நீங்க வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. உம்முடைய குணங்களை அவர் மூலம் காண்பித்து தந்தீங்க ஆண்டவரே. நீரே கர்த்தாவே வார்த்தையாய் இறங்கி வந்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொள்கிறோம் கர்த்தாவே. எண்ணம் அறிய ஒவ்வொருவருக்கும் கிருபைகள் பாராட்டி வருகிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் நீர் வார்த்தையாகிய தேவன் என்பதை கர்த்தாவே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்ததுன்னு சொல்லி வார்த்தையாகிய தேவன் வார்த்தைக்குள்ளிருந்து வெளிப்படுகிறவரே உம்மை சோதரிக்கிறோம். ஐயா வார்த்தைக்குள்ளிருந்து செயல்படுகிற இயேசு கிறிஸ்துவான தேவனே உங்களை சோதரிக்கிறோம். வார்த்தைக்குள்ளிருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியான தேவனே உங்களை சோதரிக்கிறோம். ஐயா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராயிருந்த கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் நடத்தி வருகிற நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொன்றுக்குமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினீங்க, குமார் தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்பதை எல்லாம் ஆண்டவரே மக்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தாவே உம்முடைய சிஸ்டம், உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறக்க வேண்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், வார்த்தை காற்றாக மாறி வானங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை தண்ணீராக மாறி சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை அக்னியாக மாறி பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினீர் என்பதை எல்லாம் ஆண்டவரே தகப்பனே வேதத்தை வாசிக்கிற பொழுது அதை நன்கு அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீங்க ஆண்டவரே பிதாவாகிய தேவன் குமாரனை அறிமுகப்படுத்தினீங்க, குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தினாரம், பரிசுத்த ஆவியான தேவன் குமாரனை மகிமைப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார் என்ற ஓடர்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். பிதா சொன்னார், இது என்னுடைய நேச குமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி குமாரனை மகிமைப்படுத்தினீங்க. குமாரன் சொன்னார், இவர் பரிசுத்த ஆவியானவர், தானாய் பேச மாட்டார், அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து சொல்லுகிறபடினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குமாரனை மகிமைப்படுத்துகிறார் என்றும் குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார் என்றும் கர்த்தாவே ஒவ்வொரு வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய அந்த வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் திட்டங்களை, மகத்துவங்களை, உம்முடைய வல்லமைகளை, உம்முடைய ஆண்டவரே சகலதும் உம்முடைய வார்த்தையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் கர்த்தாவே அறிகிற பொழுது ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷம் என்பதை நாங்கள் உணர்ந்து, எவ்வளவு பாக்கியம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் எண்ணம் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா வேத புத்தகம் ஒரு கதை புத்தகம் அல்ல, அதை எழுதின எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே தகப்பனே வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே அந்த மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது தகப்பனே எத்தனை இன்பங்கள், எத்தனை ஆண்டவரே கிருபைகள் என்பதை ஆண்டவரே சகோதரர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நாங்களும் சந்தோஷப்படத்தக்கதாக அந்த வேத வசனத்தை விரும்பி வாசிக்கிற கிருபைகளை தருவீராக, ஜெப ஜீவியங்களை தருவீராக, உம்மோடு கூட நாங்கள் இணைந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே எண்ணம் எங்களுடைய மனக்கண்களை திறந்து தருவீராக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ புத்தகங்களை எழுதினவர்கள் இல்லை இன்றைக்கு, ஆனா இந்த வேத புத்தகத்தை எழுதினவர் எங்களோடு கூட இருந்து சொல்லி தருகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் எண்ணம் விசுவாசித்து நடக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த புத்தகம் நேற்றும் இன்றும் என்று மாறாததா இருக்கிறது, அது எல்லாரோடையும் எல்லா விதத்திலும் பேசும் என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் என்ன அதிகமாய் உம்மை நேசிக்கவும் என்ன அதிகமாய் விசுவாசத்தில் பெருகவும் என்ன அதிகமாய் கர்த்தாவே வைராக்கியத்தோடு நடக்கவும் வேத புத்தகத்துக்காக ஆண்டவரே அந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களை எண்ணம் மாற்றிக்கொண்டு நடக்க எனக்கும் எங்களுக்கும் நீர் எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தில் கர்த்தாவே உறுதியாக இருக்க சந்தேகப்படாத படிக்க கர்த்தாவே அது ஜீவனுள்ள வார்த்தையும் அது சகலத்தையும் தாங்குகிறது. இந்த பூமி கத்தாவே ஆண்டவரே ஒரு 10 டிகிரி மேல போனால் நாங்கள் புரோசன் ஆகிடுவோம், ஒரு 10 டிகிரி கீழே போனால் நாங்கள் எரிந்து போயிடுவோம். ஆனா உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் அந்தந்த இடத்திலிருந்து நிலை நின்று கத்தாவே சுத்துகிறது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்து ஆராய்ந்து கத்தாவே உம்மை எண்ணம் விசுவாசத்தோடு நாங்கள் உறுதியா இருக்க எண்ணம் கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஐயா. நீர் பூமியை தண்ணியின் மேல் அத்திபார எங்களுடைய ஞானத்துக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் நீர் செய்வீர் என்பதை அறிந்து கொண்டு எண்ணம் அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு பின்பாக இருக்கிற நித்திய ஜீவன், எங்களுக்கு பின்பாக இருக்கிற அழிவு, எங்களுக்கு பின்பாக ஆண்டவரே தகப்பனே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் முன்குறித்து எழுதி தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து எண்ணம் அதிகமாய் உம்மோடு கூட நாங்கள் நடந்து உறவுல இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நீர் எங்களுக்கு மனவாளன் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிதாவாகிய தேவன் எங்களுக்கு அப்பா என்றும் குமாரனாகிய தேவன் எங்களுக்கு ரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் ஆண்டவரே தனித்தனியாக நாங்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேற்றளவாளனும் துணையாளருமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிரித்து வேத வசனங்களை வாசி ஆண்டவரே அறிந்து கொள்ள கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குமாரன் எங்களுக்கு மணவாளனாய் இருக்கிறீர், அவர் சபைக்கு மணவாளனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மணவாட்டிகள்ங்கிறதை எல்லாம் புரிந்து ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு அப்பாவென்றும் குமாரன் எங்களுக்கு மூத்த சகோதரனாகவும் சபைக்கு ஒரு மணவாளனாகவும் சபைக்கு ஒரு ரட்சகராகவும் சபைக்கு ஒரு மீட்பராகவும் இருக்கிறீர் என்ற ஆண்டவரே ஸ்தானத்தில் நாங்கள் உம்மோடு கூட நடக்க எண்ணம் கிருபை தருவீராக செவிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிறார் என்பதையும் பரிசுத்த ஆவியானவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லி தருகிறீர் என்பதையும் ஆண்டவரே தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மனக்கண்களை திறந்து தருவீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தாவே வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள கிருபதாங்க, பகுத்து அறிய கிருபதாங்க ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களையும் ஆண்டவரே உம்முடைய அந்த படி நிலைகளையும் நாங்கள் அறிந்து கொண்டு வேதம் எப்படி பயணிக்கிறது என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ள கிருபதாங்கப்பாம். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிறதை அறிந்து கொள்ள கிருபதாங்கப்பாம். வாக்கு தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே வேதத்தை குழப்பாதபடிக்கு சரியான வழிகளில் வேதத்தை வேத பயணத்தோடு கூட நாங்களும் பயணிக்க ஆண்டவரே எங்களுக்கு எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் திறந்து எண்ணங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வேத ஆண்டவரே போதகர்களாக நிற்கிறவர்கள் கர்த்தாவே இந்த வேத வசனங்களை பகுத்து ஆராய்ந்து ஜனங்களை கர்த்தாவே தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு என்ன உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்களை கத்தாவே நாங்க புஷ்பன் நாமதபடிக்கு ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே சத்திய பாதைகளில் தங்களை மாத்திக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு போதகர்மார்களுக்கும் எண்ணம் நல்ல கிருபைகளை கொடுப்பீராக, எண்ணம் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, இந்த ஜனங்கள் எண்ணம் தேவனடையில் நெருங்கத்தக்கதாக விளக்கி சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுவீராக செபிக்கிறேன். சத்தியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற மனுஷர்களுக்கு விரோதமாய் தேவ கோபாய்க்கினை வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு மனுஷனும் தன் தன் ஆத்மாவுக்கு தானே பொறுப்பு என்பதை உணர்ந்து ஆண்டவரே கர்த்தரோடு கூட நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நான் செய்கிறதை கர்த்தர் அறிகிறார் என்கிற பயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என நான் ஜெபிக்கிறேன். உள்ளான வாழ்க்கை என் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் என்பதை அறிந்து கர்த்தாவே தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவரே அந்த தொடர்புகளில் பரிசுத்தம் எப்பொழுதும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நடக்கத்தக்கதான அந்த ஞானம் உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய கரத்துல ஒவ்வொரு சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் பின்வாங்கி போகாதபடிக்கு, ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு, ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு, ஒருவரும் கர்த்தாவே சபைகளுக்குள்ளே பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், ஒரே ஆவியை பெற்றுக்கொண்டோம், ஒரே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறது எல்லாம் உணர்ந்து கொண்டு நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவரே. இதோ இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலம் கர்த்தாவே கொண்டு செல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜெபங்களும் பாடல்களும் துதிகளும் உம்மையும் மகிமைப்படுத்தி அநேகர்களை விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பி உம்மை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களையும் என்னம் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் நடக்க வேண்டிய பாதைகளில் என்னும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஏன் சிஸ்டருக்காக செபிக்கிறோமா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் இரக்கங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாசத்திலும் கர்த்தர் என்ன ஆண்டவரே அவங்களை பலப்படுத்தி அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் வேண்டுதல்களில கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரிகள் குடும்பங்களிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி ஆண்டவரே இந்த புதிய மாசத்தில் அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படவும் வேதத்தின் வழி ஆண்டவரே அவர்களை இன்னும் பயணிக்கவும் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் எல்லாவற்றிலும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக.
4: ஆமென் ஆமென் ஆமென். தேங்க் யூ. அப்படி உங்களோடும் கர்த்தர் இருந்து வழி நடத்துவாராக.
3: வேண்டிய நாளைக்கு பொறுப்பேற்று வழி நடத்துவாராக. ஆமென்.
4: தேங்க் யூ.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த தேவ ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜாவையும் இதே வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே வேலை நேரத்திலும் இணைந்து எங்களுடன் ஜபித்த சௌரன் குணா அவர்களையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியங்களிலும் இணைந்து ஜபித்த இணைந்து ஜபிக்க முடியாத ஒவ்வொருவரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய மாதத்தையும் புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கதர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக மக்களின் சந்தோஷம் சமாதானத்துக்காக ஜபித்து ஆசீர்வதித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தான்

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: நாங்கள் சொல்லவும் எங்களை தாழ்த்தி முடக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம், துதி எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ளும் துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம், நன்றியோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

ஜன்மம் சொந்தமான சொந்த காரணத்தின் சொந்தமான இவ்வளவு நல்ல ஒரு பாதிகளாகி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கிறீரே. உம்முடைய உம்முடைய ஒரே ராமகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய எங்களுக்கு இன்றைக்கு வாசம் செய்கிறீரே. எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீர் இல்லாத நாளாகும், நீர் இல்லாத வாழ்வு

நாளாகுமா நீரில்லாத வாழ்வில் அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு வல்லவர், எங்களுக்காக பாவிகளாகி இருந்த எங்களுக்காக நீர் வந்தீரே. உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க போகிறோம்.

ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, ஜெகோ வதவனே அது மகிழ்ச்சி எட்டந்துடனே அற்புதத்தை செய்த அந்த சீடர்களைப் போல இந்த கடைசி காலத்திலேயும் உம்மை துதிக்கும் பொழுது நீர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்குள்ள இருந்த எங்களுடைய இறுதியத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை சீர்படுத்துகிற தேவன், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், நிலை நிறுத்துவார், சீர்படுத்துவார்,

மைகளும் மை சீரும் மடலி உனக்கு வருகிற ஒவ்வொரு வருகிறோம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன். இச்சூழத்தில் வரும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு மதங்களில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வந்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள நீர் உதவி செய்வீராக. மேலும்

நீர் ஜோசியத்தோடு இருந்தீரே, அவன் குழியில விழுந்த பொழுது நீர் கூட இருந்தீரே, அவன் ஜெயிலில் இருந்த பொழுது கூட இருந்தே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவனை தேவன் மகிமைப்படுத்தினார். பெரிய உதவி பெரிய பதவியை கொண்டிருந்தார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், எங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவன். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம்.

தஞ்சமானிரே வெண்கோட்டையானிரே என் துர்கமானிரே என் நண்பரானிரே உங்க

0: நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன், துதிக்க துதிக்க. நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த பரலோகத்திலே அந்த தூதர்கள் உயர்த்து உயர்த்துறவர்களோடு தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் சேனைகளின் தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார். நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரிக்க அதிகரிக்க அதிகமாக பெற்றுக் கொண்டு நாங்கள் உம்மோடு இன்னும் அடைந்திருக்க இன்னும் கட்டி சேர ஒவ்வொரு இந்த நித்திய விடுதன் சங்கம ரேடியோவில வந்து துதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ரெண்டு தரம் ஜபிப்பது ஒரு தரம் துதிக்கு துதிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அவர் இறங்கி வருவார். துதியில பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூடையிலும் துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகிய மக்கள் செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி பாச கத்தருங்க ஆசிரிப்பார். இதுவரை நேரமும் துதித்து பாடலை பாடியவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ் டைம்ஸ் காபர் உண்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். சிஸ்டர் அரியராஜா பிரைஸ் லோட். சிஸ்டர் அரியராஜா பிரைஸ் லோட். சிஸ்டர் அரியராஜா மைக் ஆன் பண்ணுங்கம்மா.
2: சிஸ்டர் ஐரீன் நிக்கிறீங்களா? ஐரீன் மிஸ் அரியராஜா.
1: சிஸ்டர் அரியராஜா மைக் ஆன் பண்ணுங்கம்மா. மைக் ஆஃப்ல இருக்கு.
2: சிஸ்டர் ஐரீன் நிக்கிறீங்களா? சிஸ்டர் ஐரீன்
1: நிக்கிறேன்.
2: ஓகே, நீங்கள் இன்னொரு ஆளை கொடுங்க ஐயா.
1: ஓகே, இப்பொழுது ஸ்ரீலங்காவில் இருந்து சிஸ்டர் ஜரீன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எமது மண்ணில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து அவர் அழைப்போம். பிரெஸ்லோ சிஸ்டர் ஜரீன்.
2: ஐயா பாஸ்டர் வானர்கிட்ட கொடுங்க. ஐயா இல்ல சிஸ்டர் டாலிகிட்ட கொடுங்க.
1: ஓகே ஜெரீன் பிரெஸ்லர் பாஸ்டர் வானர் ஐயா பாஸ்டர் வானர் சுவிசேகர் வானர் ஐயா ஜெர்மனி பிரெஸ்லர் பாஸ்டர் பாஸ்டர் வானர் ஐயா
2: சிஸ்டர் டாலிகிட்ட கொடுங்க. அவட மைக் ஆஃப்.
1: பிரெஸ்லர் சிஸ்டர் டாலி சிஸ்டர் டாலி பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டாலி மைக் ஆன் பண்ணுங்க. பாஸ்டர் வானர் ஐயா பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டாலி பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டாலி
2: சிஸ்டர் ரஞ்சினிட்ட கொடுங்க ஐயா.
1: சிஸ்டர் ரஜினி அலங்கரமணி பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர் மகேந்திரன்.
1: பிரைஸ் பிரைஸ் பிரைஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தருகிறேன். நீங்க துதிங்க.
3: நான் வர்ஷிப் பண்றேன். ஆமென். பிரைஸ் பண்றேன். ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். லார்ட் we have been blessed so much lord all along lord this sunday early morning hours lord right from Victoria to Vancouver, British Columbia, but deriving from Toronto, Canada, Lord, the Sangamam Radio Gospel, Lord, that you have chosen as the end days of the ministry that is going on to the nations of the world, Lord. So we thank you, Father. This is not of any of us, Lord, what we deserve, Lord, but it is only your grace and your mercy that we bring forth, Lord, much of our thanksgiving and praises to you, Lord, because you inhabit the praises of your people, O God. So we thank you, Father, in the name of Jesus. Yes, all those who have participated, Lord, are brought forth, Lord, by the guidance of the Holy Spirit, O God, and the word that is going to emanate, Lord God, all the way from Sri Lanka, Lord. We give forth, Lord Jesus, everything that is going to happen, Lord, even as, Lord, you have prepared them, Lord, with the very message that you brought forth, Lord, and also the praises that have been going from the lips of your servants, Lord, that you have brought forth have been such a blessing, Lord, for the nations of the world. We thank you, Lord, wonderful Savior. We worship you, we praise you, we give thanks to you, we honor you, Lord Jesus, in the name of Jesus. Hallelujah, hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, hallelujah, for the Lord God Almighty reigns. Holy are you, Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb, you are holy, holy are you, God Almighty.

0: For the Lord God Almighty reigns. Holy, holy.
1: Are you?
2: அப்படியே நில்லுங்கம்மா, அப்படியே நில்லுங்கம்மா.

0: Thank you, thank you, thank you, Lord. We thank you, Father, once again, Lord. Lord, we thank you for who you are. You are the one, Lord, who sits on the mighty throne of, Lord, grace and mercy that comes to us, oh God. So we thank you, Lord, this very morning, Lord, as many are still waiting, Lord, to come and praise you and bring forth glory and thanksgiving to you. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen. இதுவரை நேரமும் துதித்து ஆராய்த்து ராஜாரங்கால்மணி. நாங்க இப்ப சிஸ்டர் ஹரியராஜா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஹரியராஜா.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே பாடல பாடி தோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: சோத்திரம் ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கினேன் நேர்மையான இயேசு சுவாமி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வ குமாரனாம் இயேசுவே, எல்லா அதிகாரம் உங்களிடத்தில் உண்டு ஐயா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நானும் இவர்களோடு சேர்ந்து என்னுடைய த்ரோட்டால தான் நான் இங்க சேர்க்க நாங்கள் கொஞ்சம் தயங்கினான். ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே குரலை பார்ப்பதில்லை, உள்ளத்தின் ஆழத்தை காங்கிற தேவன். இதோ நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உங்களுடைய ஜனங்களோடு சேர்த்து நன்றி சுவாமி, நன்றி நன்றி நன்றி. இந்த கால வேளையிலும் நீர் எங்களை ஜீவனில்லோர் தொகையில் வைத்திருக்கிற தயவுக்காக நான் நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இந்த வானொலிக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க தந்த இந்த கிருபைக்காக சோத்திரம். இயேசுவே, நீர் ஒருவரே வணக்கத்துக்குரிய தேவன். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன். உண்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை இயேசு சுவாமி.

ஆமேன், உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை ஐயா. நீங்கள் ஒருவரான் வானத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர், எங்களை உம்முடைய சாயலுடைய சிருஷ்டித்தங்களை அருமையான ஆண்டவரே, உண்மை அல்லேலுயாண்டு துதித்து பாடுகிறார்கள். சேராபியன்கள் கேராபியன்கள் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் வணங்குகிறார்கள். மூப்பர்கள் தங்கள் கீடங்களை தாழ்த்தி உங்களை வாழ்த்துகிறார்கள். அல்லேலுயா எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். நாயும் இந்த நேரத்திலே உமக்கு ஒரு அல்லேலுயா பாட போறேன் ஆண்டவரே. மகிமனம் இயேசுவே, மாறாத நித்தியரே.

ஆம் இயேசு சுவாமி, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. அல்லேலி ஆண்டு நாங்கள் பாட எங்களுக்கு நாவு போதாது. ஆயிரம் நாவிருந்தாலும் போட்டி போல நாவு போதாது ஆண்டவரே. நீங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவன், துதிக்கு பாத்திரரான கத்தர், நீரே எங்கள் அடைக்கலமாய் வந்த தேவன். இயேசு சுவாமி, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன். இதோ நான் மெய்யாக நீர் என் அடைக்கலம் என்று இந்த வேளையிலே நான் அறிக்க பண்ணி இந்த 46 சங்கீதத்தை கூட நாமத்தின் மகிமைக்காக நான் பாட வருகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஓ ரொம்ப சிக்கல்.

மெய்யாக தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். இது ஒரு சாட்சியும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில நாட்கள் மாதங்களுக்கு முன் ஒரு காரணம் இல்லாமல் என்னை ஒருவர் அவமானப்படுத்துவதற்கு வெளிக்கிட்டார் என்று கேள்விப்பட்டு நான் மிகவும் கவலைப்பட்டு நான் நடந்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், Be still and know that I am God. நீங்கள் அமைந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்களை யாரும் குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தினால் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். He will never put you to shame. உங்களை வெட்கமடைய விடவே மாட்டார். எங்கள் ஆண்டவர் பெரியவர். நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நேரத்தை தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம். சாத்தானுடைய தடைகளை நீக்கு நீர் என்னை இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாட்சியா நீக்க. இந்த ஆண்டவரே ஆராதிக்கிற ஜனத்தோடு உடைய ஜனத்தோடு சேர்ந்து ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிறிய துதி மாலையை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு என்னுடைய ஆண்டவரே நேரத்தை நான் முடிக்கிறேன். ஆண்டவரே துதி மாலைகள் சாட்டிடுவேன் தூய தேவனின் நாமத்துக்கு. தூசி

உம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதித்து கொண்டே

0: Thank you, Jesus. Brother Mahendran, thank you. Brother Leslie, இந்த தன்னத்தை எனக்கு நான் பின்னிட்ட உள்ளிலும் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். நீ சங்கமம் எனக்கு ஒரு பிளெஸிங்கா இருக்கிறதுக்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிசாரியாஜாக, அருமையான பாடலை இனிமையாக பாடி தேவன் நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை எங்களை கையெழுத்து செய்யும் காரியத்தை ஆஸ்வதித்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிரத்தையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் ஆரியராஜா டொரண்டோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்கப்போறோம். டொலிக்கு பின் பாஸ்டர் வானரையே, அதற்கு பின் செய்திக்கு கடந்து சொல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. பிரைஸ் லார்ட் வானரை.

0: மட்டும் ஜெபிங்கள். ஆமென்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் முடி சூட்டி ஆசீர்வதிக்கப் போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, ஆபத்து காலத்திலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு உத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆமேனப்பா. இன்று மட்டும் ஆதரித்து சபையை கட்டி எழுப்பின தகப்பன் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா, இந்த உலகத்துல உங்களை விட உலகத்துல ஒருவருவே இல்லை. ஆண்டவரே, நீரே உண்மையான தேவன் என்று நாங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியங்களுக்கு அனுப்பி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, அப்பா, நீங்க நேற்றும் இன்று மாறாத தகப்பன். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே, உங்களை உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சபையை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கத்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் ஆவியை ஒவ்வொரு சபை மக்களும், கனடா தேசத்துல உள்ள ஒவ்வொரு சபை மக்களும் ஆண்டவரே, பெரிதான ஒரு அபிஷேகத்தின் இந்த கடைசி காலத்துல அவங்களோட உள்ளான மனிதர் புதிதாகும்படியாக உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபமே ஜெயம் என்று கூறின அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க. அப்பா, பிளவீனப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நிலனை கொடுத்து உங்களோட சித்தத்தை பண்ணி நடத்துங்க ஐயா. நேற்றும் வாக்கு தத்தம் மாற்றாக இன்றும் உங்களோட வாக்கு தத்தங்களை நிரப்பி நிறைவேற்றி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நெருங்கி வந்து அவரோட குரலை நாங்கள் கேட்பதற்கு, இனிமையான குரலை கேட்பதற்கு எங்களுக்கு பதில் கொடுத்து நடத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசப்பா, 1000-10000 பேர் சபைக்கு விரோதமா வந்தாலும் உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட ஞானத்தை, உங்களோட வெளிப்படுத்தலை, உங்களோட கிருபையும் கொடுத்து சபையை நீங்க நடத்துங்க ஐயா. சபை உங்களுக்குரியது ஆண்டவரே. நீங்களே ஆண்டவரே வழியின் சத்தியமும் ஜீவனமும் கூறி ஜீவனை கொடுத்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சபையை உங்களோட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கனடா தேசத்துல மட்டுமல்ல, உலகம் எங்கும் உள்ள எல்லா தேசத்துக்குள்ள ஆண்டவரே உங்களை மட்டுமே ஆவியோடும் உண்மையுடன் தொழுந்து கொள்வதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை அனுப்பி பெரிதான கிருபையை கொடுத்து யாவரையும் புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் மாலை நேரம் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு அண்டே சண்டே சர்வீசஸ் அப்பா, ஞாயிற்றுக்கிழமை நாளாக ஆண்டாவ இந்த ஓய்வு நாளுக்குள்ள நாளாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இந்த நாள் ஆண்டவரே சபைகளுக்குள்ள ஒரு பெரிதான அபிஷேகங்களை அனுப்பி, உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி புதிதான அற்புதங்களை காட்டும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான அற்புதங்கள் ஆண்டவரே உங்களோட ஜெப ஆவிய சபையில ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஜெப அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆத்மா தாகத்துக்கு மக்களை கொடுத்து சபையில ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேருபிகள் சோராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. இந்த சபையை மறுபடியும் கூட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கூட சித்தப்படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமா இருக்கிற பெரியா சபையை பரிசுத்தமாக்கும்படியாக இன்னும் அதிகமாக மக்கள் உங்கண்டையில் நெருங்கி ஜீவிப்பதற்கு உங்களை கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி இந்த நாளே யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே உமக்கே எல்லா ஜன மகிமையும் கொடுத்து ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, இன்று மட்டும் நடத்தி வருகின்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கனடாவில் நடக்கின்ற சபைகளுக்காக பாடுபட்டு ஜபித்தோர் சிஸ்டர் டோலி கல்கரி. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் வானரை வானரை அழைக்க போறோம். அதற்கு பிறகு செய்தி தொடரப்போகின்றது.
2: இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே

செயல்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாயிருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீங்க நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி ராஜா.

0: அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா, நன்றி அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, தர்மியா நாளிலும் ஆண்டவரே, இந்த ஞாயிறு நாட்களிலும் மாசத்தினுடைய கடைசி நாள் 31ஆம் தேதி இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும், உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லுகிற வேளையிலே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை கிட்டி சீர வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உலகம் ஒரு அழிவிலே நோக்கி போய்கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும், ரிப்பென்டன்ஸ். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் கடந்து வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, மெய்யான தேவனாய கர்த்தரை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களை இந்த நாட்களில் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னுடைய தேசத்து ஜனங்களை ஆண்டவரே, இந்த சங்கோமணிய தளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும், தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் இன்வாய் ஆண்டவரே, எந்தெந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, மறுவலப்பிலே கேட்க இருக்கிறார்களோ, அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே தொடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை கட்டி வைத்துக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் ராட்சியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே கட்டவிழ்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இந்த நாட்களே அவர்களை நிறைத்து, இந்த நாட்களே அவர்கள் மெய்யான தேவ அறியும்படியாக, தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர் அந்த கல்லறையை நோக்கி நடந்த வேளையிலே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, அந்த அசுத்தாவி பிடித்து சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த அந்த மனுஷன் இந்த நாட்களே ஆண்டவரே, கர்த்தாவே, அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்ன வேளையிலும் ஆண்டவரே, நீர் அவனை விடுதலையாக்கினீர் ஐயா. அவன் அந்த தன்னுடைய சரீரத்தை பார்த்த நாட்களில் யார் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினின்ற விதமாக அந்த நாட்களை அவன் யோசித்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியாக சத்ருவின் பிடியினாலே கட்டப்பட்டு தங்களுடைய சரீரங்களை காயப்படுத்தி குடும்பங்களை இந்த நாட்களிலே ஆண்டவரே, கர்த்தாவே, கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து இந்த நாட்களே பிள்ளைகளை இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நாட்களை தள்ளி வைத்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய சமூகத்திலே இந்த நாட்களை வரும்படியாக ஜெபிக்கிறனையா கர்த்தாவே. அவளுடைய குடும்பமாய் இணைத்து இந்த நாட்களை நீர் இந்த நாட்களை ஆசீர்வதி தரணும்படியாக ஜெபிக்கிறனையா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி விசேஷித்த விதமாய் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப சகோதரர்களை இந்த நாட்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி வாலிபர்கள் இந்த நாட்களிலே உமக்காக இந்த கடைசி நாட்களிலே எழுந்து பிரகாசிக்க இந்த நாட்களில் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும், எல்லா தடைச்சுவர்களும், எல்லா நுகங்களும் இந்த நாட்களில் உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அந்தகார வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த தீவிலே இருந்தாலும், எந்த நகரத்திலே இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே, கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே ஆண்டவரே கிடைக்க இந்த நாட்களில் கிருபை செய்தள்ளும்படியாக, செவிகளை திறந்தள்ளும், சிந்தனைகளை திறந்தள்ளும் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஐயா. தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும், வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரே, கொண்டு வர சௌரனையா சௌகரியா இந்த நாட்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமேன் ஆமேன்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: துதித்து பாடலை பாடியவர் சுவிசேகர் வானரையா, ஜெர்மனி. இதுவரை நேரம் நாங்கள் துதி அபிஷேக ஆராதனை துதித்தோம், ஆராதித்தோம், சோசரித்தோம், பாடலை பாடினோம். தொடர்ந்து இன்றைய நாளை எமதுமான் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார். எமது மண்ணிலிருந்து ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். இப்பொழுது 28 நாடுகளிலே 1986 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் சொல்வேன், இப்பொழுது எமது மண்ணில் பத்திகுளோ ஸ்ரீலங்காவில் இருந்து பாஸ்டர் ராஜ் வந்திருக்கிறார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சார்பில் ஒரு அன்போடு வரவழைப்போமா. பிரைஸ் லோர்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ்.
3: பிரைஸ் லோர்ட், பிரைஸ் லோர்ட்,
2: பிரைஸ் லோர்ட, பிரைஸ் லோர்ட, பிரைஸ் லோர்ட, பிரைஸ் லோர்ட். நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் அதிகார வேலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. உங்களுக்கு திங்கட்கிழமை 7 மணி ஆயிருக்கும். ஆமே, இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் எடுக்காலும் எடுக்கலாம். நான் உங்களை வார்த்தை கேட்க ஆவலா இருக்கிறோம். உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் பாஸ்டர். ஆமே ஆமே.
3: ஓகே. சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவார், அற்புதங்கள் செய்வார். அவர் நாமம் மகிமைப்பட தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்க கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை, இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையை ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகை வல்லமையாய் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது, நாம மிக வேகமாக ஒரு நாலு குறிப்பை பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், ஏசாயா 61:7 நாம நிறைய விஷயங்களை தியானிக்க முடியும். ஏசாயா 61:7 உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இளச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற வார்த்தை, 2 ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஆசீர்வாதத்தை பற்றி அவர் பேசுகிறார். பாருங்க, முதலாவது சொல்லுங்க, இரட்டத்தனையான பலன் வரும். அதே வசனத்துல ஆண்டவர் சொல்ற இரட்டிப்பான சுதந்திரம் வரும், இரட்டத்தினான பலனும் வரும், அதே நேரத்துல இரட்டிப்பான சுதந்திரமும் வரும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் நீங்க உங்களை விட்டு கைவிட்டு போனதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் கர்த்தர் 2 தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். எந்த இடத்துலலாம் தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு இளைச்சி அடைந்து வாழ்க்கையில சந்தித்த ஒவ்வொரு நிமிடங்களையும் நேரங்களையும் கசப்பான அனுபவமாக நீங்க நினைத்தீர்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு மதுரமான, மகிழ்ச்சியான, அற்புதமான காரியத்தை தேவன் உங்களோட வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கூட இந்த வார்த்தைகளை நாம தியானிக்க போகிறோம். 2 ஆசீர்வாதங்கள் பெற்ற அநேகர் வேதாகமத்துல நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க முடியும். நமக்கு நேரம் முக்கியமா இருக்கிறதுனால 2 நாம காட்டி தந்துட்டு 1 நாம தியானிக்க போகிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது யோபு 42:10 இப்படி வாசிக்கிறோம். யோபு 42:10 நாம எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். அதே நேரத்துல ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், 2 புஸ்தகத்துக்கு நாம வரும் பொழுது, 2 புஸ்தகத்துக்கு நாங்க வரும் பொழுது, எலிசா என்கிற ஒரு மனுஷன் 2 ஆவியின் அபிஷேகத்தை அல்லது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வார்த்தை இந்த 2 புஸ்தகத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் சொல்கிறது, எலிசா 2 ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள அவர் கடந்து சென்ற 4 அனுபவங்கள். நல்லா கவனிங்க, 2 ஆசீர்வாதங்களை, 2 அபிஷேகத்தை, 2 கிருப வரங்களை பெற்றுக்கொள்ள எலிசா கடந்து சென்ற 4 அனுபவங்கள், 4 இடங்கள் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் நாம மிக வேகமாக நிறைய காரியம், உள்ளத்தை ஆண்டவர் பாரப்படுத்தின விஷயங்கள் நிறைய உண்டு. எல்லாவற்றையும் குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களோடு கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, எலிசா கடந்து சென்ற இடங்களை குறித்து பாருங்க. முதலாவது வசனத்தை நாம இப்படி வாசிக்கிறோம், 2 2:2 முதலாவது வசனம், கத்தர் எலிசாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். முதலாவது இடம் கில்கால். ரெண்டாவது இடத்தை நீங்க பாருங்க, ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவன் எலிசா எலிசாவை நோக்கி, நீங்க இரு, கத்தரனை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார். ரெண்டாவது எலிசா கடந்து சென்ற இடம் பெத்தேல் ஆகும். நீங்க நாலாவது வசனத்துக்கு வரும் பொழுது, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே இங்கே இரு, கத்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். நாலாவது இடம் நீங்க வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆறாவது வசனம் சொல்லுகிறது, ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கத்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, நான்கு இடங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சத்தியங்கள் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாயும், நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க கூடியதாயும், தேவனை இன்னும் நெருங்கி வர கிட்டி சேர அது நமக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும். நல்லா கவனிங்க, வசனத்துல நாம மிக வேகமாக நாம தியானிக்கலாம். முதலாவது அனுபவம், முதலாவது கடந்து சென்ற இடம் கில்காலுக்கு அவன் போனான். வசனத்தை பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறேன். அல்ல கவனிங்க, கத்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார்.
4: சங்கமம்,
3: அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. கில்கால்ல நாம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு இடம் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்றால் என்னங்கிறது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். முதலாவது குறிப்புல நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. நல்லா கவனிங்க, எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். முதலாவது அனுபவம், நல்லா கவனிங்க, உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். இந்த வானொலி வழியாக எந்த இடத்துல இருந்தும் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இவ்வளவு காலம் பழைய காரியத்தையே பார்த்த உங்களுக்கு, பழைய வழியிலேயே வாழ்ந்த உங்களுக்கு, பழைய காரியங்களையே யோசிச்சு யோசிச்சு கொண்டிருந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு சத்தம் அல்லது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வருகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ரெடியாவுங்க என்பதுதான் இன்றைய நாள் செய்தி. நல்ல கவனிங்க, நீங்க அஞ்சாவது அதிகாரத்துல வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எலிசாவை நாம அஞ்சாவது அதிகாரம் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், ரெண்டு மூன்று வசனங்களை கவனித்து பாருங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த தேசனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்மெலோ மேட்டிலே விருத்த தேசனம் பண்ணினான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. பார்வோனை பார்த்திராத சந்ததிகள், அடிமைத்தனம் என்றால் என்னவென்று தெரியாத சந்ததிகள், இன்னுமாய் அவர்கள் வானத்து மண்ணாவையே புசித்து வாழ்ந்தவர்கள், பழைய சனங்களை போல முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, பழைய சனங்களைப் போல சத்தமிட்டு கூக்குறவர்கள் அல்ல. அவர்களுடைய அவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அவர்கள் வானத்து மன்னாவை புசித்து செருப்புகள் பீந்து போகாமல், உடுப்புகள் பழமையாய் போகாமல், ஒரு புதிய அபிஷேகத்தோடு, புதிய நோக்கத்தோடு, புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரிக்க வேண்டுமெங்கிற ஒரு வெறித்தனத்தோடு ஒரு சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததிக்கு நாம் சேவை செய்ய ரெடியா இருக்கணும். அந்த சந்ததிக்கு நாம ஊழியம் செய்ய ரெடியா இருக்கணும். இயேசுவாவுக்கு, யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், யோசுவாவே உன் கத்திகளை எல்லாம் நீ எடுத்து அதை சரி பண்ணியடு, ரெடி பண்ணியடு, ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது உன்னை நோக்கி என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது. நீங்க சில நேரம் நினைக்கலாம், என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த பழைய வாழ்க்கை தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பழைய சனங்களோடு தானே சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பழைய முறைமையைத்தானே பின்பற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே இப்படி இருக்கிறது அப்படி மனம் சோர்ந்து உடைந்து போய் நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய நீங்க ரெடி ஆகுங்க. அவர்கள் அந்த பழைய இஸ்ரவேல் மக்களை போன்றவர்கள் அல்ல, இவர்கள் வித்தியாசமானவர்கள். அடிமைத்தனம் என்றால் இவருக்கு என்னன்னு தெரியாது. பழைய ஆக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, 430 வருஷம் நாங்க எகிப்துல அடிமைகளா இருந்தோம் என்று சொல்லி. இவர்களுக்கு அது தெரியாது. இவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அடிமைத்தனம் என்றால் என்னன்னு தெரியாது. பார்வோனை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனா வனாந்தரத்துல பிறந்த இவர்கள் அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தேவனுடைய சமூகத்துல அருமையான தேவ ஜனமே, ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவைகள் மிகுந்த பலத்தோடு தீவிரமாக புறப்பட்டு வருகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம அவங்களை சந்திக்க, அவங்களை ஆயத்தப்படுத்த, அவங்களை ரெடியாக்க, அவங்களுக்கு சரியான வழியை காண்பிச்சு கொடுக்க, திருவிருந்துனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, உபதேசம்னா என்ன, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க நாம ரெடியாக வேண்டிய ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல இது. ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய நாம எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனம் உன்னை நோக்கி வருது, எல்லாரும் அந்த கானான் தேசத்தை போய் அவங்க திட்டுப்படுத்திடக் கூடாது, கானான் தேசத்துக்குள்ள போய் அந்த நல்ல தேசத்தை அவங்க கெடுத்துடக் கூடாது, அவர்களை இந்த வனாந்தரத்திலேயே கானானுக்குள்ள போவதற்கு முன்பதாக சுத்திகரித்து விடு, அவர்களை சரி செய்து விடு, அவர்களை சீர்படுத்தி விடு, அவர்களை அந்த இடத்துக்கு போக தகுதி உள்ளவர்களாய் நீ மாற்றிவிடு. எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நாம நிற்கிறோம். கில்கால் அனுபவம், ஒரு புதிய சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கில்கால் அனுபவம் என்றால் என்ன. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்க, இந்த 3வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 4:20 இப்படி வாசிக்கிறோம். 4:20 இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் ஜோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினான். 12 கற்களை கொண்டு வந்து அவர்களை கில்காலிலே நாட்டினான். அது ஒரு பெரிய அடையாளத்துக்கு, ஒரு பெரிய சாட்சிக்கு. பின் வரும் சந்ததி கேட்பார்கள், என்ன இந்த 12 கற்கள் இந்த வனாந்தரத்துல நிமிர்ந்து நிற்கிறது, என்ன இதனுடைய அர்த்தம், இது என்ன இதனுடைய பொருள் என்று கேட்கும் பொழுது அதை அவர்கள் விவரித்து சொல்லும்படி அவைகளை சாட்சியாக நிறுத்து என்று ஆண்டவர் ஞானமாய் அந்த யோசுவாவுக்கு சொல்லி இருந்தார். நல்ல கவனிங்க, சாட்சிகளாக அடையாளங்களாக தேவனுடைய சனங்களை உயர்த்தி நிறுத்த வேண்டிய சனங்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கில்கால் அனுபவம் என்கிறது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கில்கால் அனுபவம் என்கிறது அடையாளமாக ஆண்டவருக்கு நிமிர்ந்து நிக்கிற கற்களை போல நிக்க வேண்டிய ஒரு நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நோக்கி ஒரு ஜனக்கூட்டம் வர்றாங்க அருமையான தேவ ஜனமே, அவர்களை சாட்சிகளாக, இந்த தூண்களாக, இந்த கற்களாக அவர்கள் நிறுத்திவிட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை சரியாக செய்வோமா இருந்தால் நம்மை கொண்டும் தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, நான் மிக வேகமாய் போகிறேன், இரண்டாவதாக பெத்தேல் அனுபவம். பெத்தேல் அனுபவம் எதை காண்பிக்கிறது, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35:1 நாங்க இப்படி வாசிக்கிறோம். பெத்தேல் அனுபவம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள், உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த இடத்துல ஆண்டவருக்கு சொல்லுகிறார், ஒரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பவோ ஒரு காலத்துல இந்த யாக்கோபு கோலும் தடியுமாக அந்த தகப்பன் வீட்டை விட்டு அண்ணனுக்கு பயந்து ஓடிக்கொண்டு வருகிற நேரம் நீங்க பாருங்க. 28 அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஆதியாகம 28 அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். இப்படி ஒருவரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலையில எங்க போகிறதுன்னு தெரியாம வனாந்தரத்துல அவன் வந்து கொண்டிருக்கிற நேரம், பொழுதுபட்ட பொழுது ஒரு கல்லை எடுத்து தலையணைய வைத்து அவன் நித்திர செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த நித்திரையில் அவன் ஒரு சொப்பனம் காண்றான். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவளாம் இறங்குறவளாம் அவன் காணப்படுகிறான். அந்த இடத்துல இங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், அந்த இடத்துல அவன் நித்திரை தெளிந்து சொப்பனம் என்று கண்ட பொழுது அந்த கல்லை நிறுத்தி அதுக்கு எண்ணெய் வார்த்து அவன் என்ன செய்கிறான், தன் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அதுக்கு இடையில அவன் சொல்லுகிற காரியங்களை கவனிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தசம பாகமாய் கொடுப்பேன். 28:20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனையை பண்ணி கொண்டான். பெத்தேல் அனுபவம் பொருத்தனைகளை மறுபடியும் நிறைவேற்றும்படி நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு அனுபவம். நாம விட்டு வந்த, செய்வேன் என்று தேவனுக்கு வாக்கு பண்ணி வந்த காரியங்கள் சில நேரங்களில் நாம மறந்திருக்கலாம், நாம் அவைகளை எண்ணாமல் போயிருக்கலாம். இப்போ யாக்கோபுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 35 அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு ஆடுகள் மாடுகள் முழு சேனையோடு கூட மிகுந்த ஆஸ்திகளோடு கூட நிரம்பியிருக்கிற பொழுது ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபுக்கு தரிசனமாக சொல்லுகிறார், யாக்கோபே நீ ஆரம்பத்தில் என்னை சந்தித்த ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு திரும்பி போ, அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு வீடு ஒரு பலிபீடம் கட்டு, எனக்கு என்று ஒரு ஆராதனை செய்கிற ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் நாம் விட்டு வந்ததை சில நேரம் மறந்திருக்கலாம், செய்த பொருத்தனைகளை சில நேரம் நாம மறந்திருக்கலாம், ஆனாலும் தேவன் அதை மறுபடியும் நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் அந்த பெத்தேல் அனுபவம். நாம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லி நாம எப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம மிகுந்த ஆஸ்திகளோடு பொருட்களோடு செல்வங்களோடு செழிப்புகளோடு வாழ்கிற நேரம் சில நேரம் அது நம்முடைய கண்களை மறைத்திருக்க கூடும். ஆனால் தேவன் மறுபடியும் உங்களையும் என்னையும் நினைப்பூட்டுகிறார், திரும்பி நீ பெத்தேலுக்கு போ. இவ்வளவு காலம் நீ அனுபவித்து வந்த ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் அல்ல, பெத்தேலில் தேவன் உனக்கு தருகிற அந்த ஆசீர்வாதம் தான் நிறைவான ஆசீர்வாதம். ஆகவே நீ எழுந்து உன் பொருத்தனையை நிறைவேற்ற நீ பெத்தேலுக்கு போ. நான் இதுல இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். நான் நல்லா கவனிங்க, பெத்தேல் அனுபவம் நம்முடைய பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம், நம்முடைய தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். நான் இன்னொரு காரியம் அதுல பார்க்கிறேன். நான் பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த யாக்கோபு அந்த ஏணியில ஏறுகிறத இறங்குற ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த காலம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். இதோ ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் முடிந்து விட்டது. அவைகள் எல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி நாம் அந்த எலிசாவோட கதையில நாம் அதை தானே பார்க்கிறோம். போறோம். எலிசா அவன்கிட்ட என்னென்னவெல்லாம் கேட்டிருக்கலாம், ஆனா எலிசாவுக்கு தெரியும் எலியா இருந்த காலத்திலேயே ஊழியம் செய்கிறது இவ்வளவு சவாலா இருக்கும் என்று சொன்னால், எலிசா இல்லாம போறான், இல்லாம போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? எலிசாவிடத்தில் இருக்கிற ஒரு வரத்தை கொண்டு கூட நாம இதை சரியா செய்து முடிக்க முடியாது. ஆகவே ரெண்டு மடங்கு எனக்கு தாங்க ஆண்டவர், ரெண்டு மடங்கு நீங்க என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை எலியாவை காட்டிலும் மிகுந்த பலமாய் வேலைகளை செய்யணும், மிகுந்த பலமாய் ஆண்டவரை நிரூபித்து காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பு இந்த நாட்கள் நமக்கு தேவை. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை கேட்க வேண்டிய ஒரு அனுபவம், வெளிப்பாடுகளுக்காக வேண்டி நிற்க வேண்டிய ஒரு அனுபவம். பெத்தேல் அனுபவம் என்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வல்லமைய, தேவனுடைய மகிமைய, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டுகிற ஒரு பெரிய அனுபவம். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்கள் நாம கேட்கணும். ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும், எனக்கு வெளிப்பாடுகள் தாங்க. மாம்சமான யாவரும் மேல என் ஆவியை ஊற்றுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? எனக்கு அந்த ஆவியை ஊற்றுங்க. சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த சொப்பனங்கள் எனக்கு வேணும், அந்த தரிசனங்கள் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், புதிய ஏற்பாட்டுல எங்க நீங்க பார்த்தாலும், புதிய ஏற்பாட்டுல வெளிப்பாடு உடைய மனுஷர்களாக தான் இருந்தாங்க தேவனுடைய ஜனங்கள். எங்க பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடின ஜனங்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு கிராமத்துல ஊழியம் எல்லாம் செய்து விட்டு வரும் பொழுது அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஊர்ல என்னைய பற்றி என்ன சொல்லிக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தன் சொல்லுகிறான், உண்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்றார்கள். மத்தேயு 16, 16, 14, 15, 16 வசனங்களை கவனிச்சு பாருங்க. 14வது வசனம் சொல்லுகிறது, சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை தீர்க்க தரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க என்ன என்னவென்று சொல்லுகிறீங்க? ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன என்ன என்று என்னவென்று சொல்லுகிறீங்கன்னு கேட்ட பொழுது உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், 16வது வசனம், 16:16, சீமோன் பேதுரு பிரயுத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடு உனக்கு மாம்சத்துல ரத்தத்துல வரல, பரலோகத்திலிருந்து உனக்கு கிடைத்தது. அதோடு அவர் நின்றுடல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், வெளிப்பாடு உள்ளவன் மேலதான் தேவன் சபையை கட்டுவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கொண்டுதான் தேசத்துல தேவன் பெரிய தாக்கத்தை கொண்டு வருவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கொண்டுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இன்றைக்கு தேவை அதுதான், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் வெளிப்பாடு உடையவங்களா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பாருங்களேன், போரிடமெல்லாம் அவருக்கு வெளிப்பாடு எவ்வளவு அதிகமாய் செயல்பட்டது என்று நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வெளிப்பாடு உடையவர்களாய் சீமோன் பேதுருவை பாருங்க, வெளிப்பாடு உடையவர்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருந்தார்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க. அந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது சாதாரணமாக அவர் வாழவில்லை, அவர் எல்லாரை குறித்து நன்றாக அறிந்திருந்தார், ஒரு வெளிப்பாடு உடையவராய் இருந்தார். எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி ஊழியங்கள் ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எல்லாவற்றையும் திட்டமாக அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு தேவை அதுதான், தேவ சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு எலிசாவை போல தாகத்தோடு வாஞ்சையோடு கூட நாம கேட்கணும். அந்த யாக்கோபுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தது போல இன்றைக்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளிப்பாடை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது நல்ல கவனிங்க, அவன் கடந்து சென்ற இடம் எரிகோ, எரிகோ, எரிகோ. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், யோசுவா 6:20 நாம் இப்படி வாசிக்கிறோம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. நல்ல கவனிங்க, முதலாவது வசனம் சொல்லுகிறது எரிகோ, 6 முதலாவது வசனம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்ல கவனிங்க, நாம எரிகோ அனுபவம் எதை காண்பிக்கிறது என்றால், நாம சத்தத்தை உயர்த்த வேண்டிய நேரத்துல நாம இருக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். நாம சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிற பொழுது வலி இல்லாத இடத்துல வலி உண்டாகிவிடும், தடைகள் உடைந்து போய்விடும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்து விடும். இன்றைக்கு நிறைய நேரங்களில பாருங்களேன், தேவனுடைய ஜனங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டிய காலத்துல இருக்கிற நாம் சத்தம் போட்டு துதிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஜெபிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு நாம ஆண்டவரை தேடுகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் சத்தத்தை உயர்த்தினார்கள். சத்தத்தை உயர்த்திய பொழுது என்ன நடந்தது? அந்த முழு அலங்கமும் இடிந்து விழ ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. நாம் வேதாகமத்துல இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 16:16 பவுலும் சீலாவும் அவங்க சத்தத்தை உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, 16 அப்போஸ்தல நடபடிகள் 25-26 வசனங்களை பாருங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாகிய பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. 26 வசனத்தை பாருங்க, எரிகோவுல இதுதான் நடந்தது. சடுதியாய் பூமி அசைந்தது, பூமி மிகவும் அசைய ஆரம்பித்தது, அதிர்ந்தது. எரிகோ மதில்கள் எல்லாம் அப்படியே இடிந்து உள்ளே விழ ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, துதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில தேவன் பெரிய அசைவை கொண்டு வருவார். புத்தி சத்தம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அசைவு வரும். நாம் சத்தத்தை உயர்த்த ஒரு நாளும் வெக்கப்படக்கூடாது, ஒரு நாளும் நாம் அதை வேறு விதமாக யோசிக்க கூடாது. தேவன் நம்மை சத்தத்தை உயர்த்தும், சத்தத்தை ஆர்ப்பரிப்போடு கூட உயர்த்தும் பொழுது அங்கு ஒரு அதிர்வு உண்டாக ஆரம்பிக்கிறது. இது வரையில அந்த இடம் அதிராத இடம் அதிர ஆரம்பித்தது. எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகள் நிர்மூலமாக இருந்தது. வசனம் சொல்லுகிறது, அடுத்த அறையில காவலில வைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த பவுல் சீலா போன்றவர்கள் பாடின பாட்டை துதிக்கிற சத்தத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு சத்தமா துதித்து பாடியிருப்பாங்க, முடியுமா நம்மளால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில, உடம்பெல்லாம் காயப்பட்ட நிலையில அழுது புலம்பி, காண்டவரே என்னை கைவிட்டாரே, என்னை காப்பாத்த வரலே என்று முறுமுறுக்க வேண்டிய நேரத்துல அந்த ஜனங்கள் துதித்து பாடினார்கள், ஆராதித்தார்கள், தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். துதியின் சத்தம் சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்க ஆரம்பித்தது, பூமி அதிர ஆரம்பித்தது, எல்லாருடைய கட்டுகளும் அறுந்து போக ஆரம்பித்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், துதி சத்தத்தை உயர்த்துங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கிற அறையில, ரூம்ல, அல்லது வேலை செய்யற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்துங்க, வெக்கப்படாதீங்க. அதுதான் உங்களோட வாசல்களை உண்டாக்கக்கூடியது, தடைகளை உண்டாக்க, தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடக்கூடியது, எந்த கட்டுக்களை அறுத்து போடக்கூடியது. எந்த மனுஷன் அது நடக்காது, வராது, கிடைக்காது, அது உங்களால ஆகாது, அது சாத்தியம் அல்ல. பெரிய வைத்தியரே உங்களுக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்க சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பித்தால் வலி இல்லாத இடத்துல கூட வலி உண்டாக ஆரம்பித்து விடும். ஆகவே எரிகோ அனுபவம் நாம் சத்தத்தை உயர்த்த வேண்டிய ஒரு அனுபவம், துதித்து கர்த்தரை மேன்மையாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஆகவே தேவன் நம்மை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாராக. நான்காவதாக நீங்க நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, 2 புஸ்தகத்துக்கு வரும் பொழுது, 2 புஸ்தகம் இப்படி நாம வாசிக்கிறோம். 4 வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் பன்னிரண்டு பதிமூன்று வசனங்களை பாருங்க, பதிமூன்று பதினாலாவது வசனங்களை பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு, ஜோர்தான் அனுபவத்தை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். பின்பு அவன் எலிசாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நல்ல கவனிங்க, ஜோர்தான் அனுபவம் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருகிறது. யோர்தான் அனுபவம் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது. எலிசாவுடைய ஊழியம் இங்கே ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு முதல் அற்புதம் செய்கிறான். முதலாவது தன்னோட ஊழியத்தை நிரூபித்து காட்டுகிறான். ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது அந்த எலிசா அந்த ஜோர்தான் அனுபவம் வந்து ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், வேதம் சொல்லுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்தானம் பெற்று ஜோர்தானிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி, இவர் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமாயிருக்கேன். இயேசுவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான். எலிசாவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான். உங்கள் வாழ்க்கையிலே ஜோர்தான் அனுபவத்தை கத்தர் மிகுந்த சீக்கிரமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏதோ ஒரு இடத்துல கத்தர் உங்களை ஆரம்பிக்க சொல்லுகிறார், யோசிக்காதீங்க, அதுதான் ஜோர்தான் அனுபவம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவருடைய கிருப வரங்களை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஆரம்பிங்க, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை புதிய காரியங்களை செய்வார். பழையவைகளையே செய்யணும்னு அவசியம் இல்லை. சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழையவைகள் வேண்டாம், பழையவைகள் வேண்டாம். கர்த்தர் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்துவார், புதிய வெளிப்பாடோட நடத்துவார், புதிய சிந்தையோடு நடத்துவார். நல்ல கவனிங்க, பழையவைகள் நமக்கு வேண்டாம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கூர்ந்து கவனிங்க. நான் அதை உற்று கூர்ந்து கவனித்த போது நான் கண்டுகொண்ட காரியம், ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, எலியா அந்த தண்ணீரை ரெண்டாக பிரித்து விடுகிற ஒரு சம்பவம். ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம், அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரிலே அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்ப அடுத்த வசனத்துக்கு வாங்க, எலிசாவு அந்த தண்ணீரை பிரிக்கிற அந்த சம்பவத்துக்கு வாங்க. பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது. நல்ல கவனிங்க, ரெண்டு பேரும் தண்ணீரை பிரித்தார்கள், ஆனால் வெவ்வேறு முறையில் அது நடந்தது. நீங்க கூர்ந்து கவனித்து பார்த்தால், எலியா சால்வை எடுத்து முறுக்கி அந்த ஜோர்தான் அடிக்கிறான். எலிசா சால்வை எடுத்து முறுக்கவில்லை. எலியா செய்தது போல எலிசா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் வித்தியாசமாய் தேவன் எலிசாவை பயன்படுத்தினார். அவன் எலியாவிடத்துல இருந்ததை விட ரெண்டு மடங்கு அபிஷேகத்தோடு வருகிறான். அவனுடைய வேலைகள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய திட்டங்கள், தேவன் வித்தியாசமாய் தேவன் அவனை பயன்படுத்தினான். அவன் அந்த சால்வையை எடுத்து முறுக்கவில்லை. அவன் அந்த சால்வையை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். இரு பக்கமாக ஜோர்தான் நதி புலந்து விடுகிறது. நல்ல கவனிங்க, நான் இன்னொரு சம்பவம் சொல்ல முடியும். இந்த ஜோர்தான் இடத்துல நாம நடக்கிற சம்பவத்தை பாருங்க. நீங்க யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வரும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது கவனிச்சு பாருங்க, வசனம் சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம், மூன்றாவது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், பதிமூன்று பதினான்கு 15. நான் என்ன சொல்ல வரேன்டா, பழைய சிஸ்டம் நமக்கு வேண்டாம். பழைய முறைமைகளை தான் இப்பவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவன் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்திக்கிட்டு போவார். இங்க நீங்க கவனிச்சிப்பது என்னவென்றால், யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் ஜோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 13 நல்லா கவனிங்க. நான் இதுல என்ன சொல்ல வரேன் என்றால், யோசுவா அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது அவனுக்கு முன்னதாக தடையாக ஒரு பெரிய ஜோர்தான் நிற்கிறது. யோசுவா மோசையோடு கூட இருந்த ஒரு ஆள். மோசே அண்டைக்கு செங்கடலை பிளந்ததை நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு நபர். அவன் என்ன செய்தான், அன்றைக்கு அந்த கோலை எடுத்து அந்த கடலிலே நீட்டின பொழுது அந்த கடல் ரெண்டாக பிரிந்தது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இப்பவும் அந்த கோல் யோசுவாவுடைய கையில இருக்கிறது. ஆனால் யோசுவா மோசே செய்தது போல செய்யவில்லை. வசனம் சொல்லுகிறது அப்படி அந்த முறைமையின்படி யோசுவா செய்யவில்லை. யோசுவா சொல்லுகிறான் வித்தியாசமாக, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற 4 ஆசாரியர்களுடைய கால்கள் இந்த ஜோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே இந்த ஜோர்தான் ரெண்டாக பிளந்து விடும் என்றான். அவர்கள் அப்படியே செய்தார்கள், அப்படியே நடக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய ராஜ்யம் தனித்து செயல்படுகிறது அல்ல. ஒரு தனி மனிதனுடைய நாட்கள் முடிந்து இப்ப குழுவாக இயங்க வேண்டிய ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே சாதித்தார், சிம்சோன் சாதித்தார், அப்படியெல்லாம் நாம நிறைய காரியங்களை நாம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது நீங்க டீமாக வேலை செய்யணும், குழுவாக வேலை செய்யணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுமா இருந்தால் நீங்க சேர்ந்து வேலை செய்தால்தான் வேலை நடக்கும். கடல் பிரியும், ஜோர்தான் பிரியும், மகத்துவங்கள் காண முடியும். நீங்க இதே ஒரு இந்த கோணத்துல நான் இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கிறேன். பாருங்க, மாற்கு 2 வாங்கலேன். மாற்கு 2 நீங்க நல்லா கவனிங்க, அங்க ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. ஒரு மனுஷன் சுகமடைய 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க. வசனம் சொல்லுகிற கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த ஜோர்தானுக்கு முன்னதாக 4 பேர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. புதிய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை அந்த இயேசு இருக்கிற வீட்டை நோக்கி 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. நான் இதுல இருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டால், புதிய ஏற்பாட்டின் ஊழியம், புதிய ஏற்பாட்டின் ஊழியம் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அல்ல. அது வித்தியாசமானது. தேவன் ஒவ்வொருவரையும் சேர்த்து இணைத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். நான் தனியா யாரோடும் சேர மாட்டேன், நான் தனியத்தான் செயல்படுவேன் அப்படியெல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா செய்து கொண்டு போங்க. வேலை தாமதமாக தான் முடியும், ஆனால் சேர்ந்து வேலை செஞ்சு பாருங்க, எந்த வேலையும் துரிதமாய் முடிந்து விடும். சீக்கிரமாய் கிட்டி சேர்ந்து விடலாம், சீக்கிரமாய் காரியங்கள் நடந்து விடும். ஆகவே ஜோர்தான் அனுபவம் என்கிறது ஒரு புதிய ஆரம்பம். இந்த நாளிலே சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும், ஜெப கூட்டமா, ஒரு துதி ஆராதனையா, ஒரு செய்து கொடுக்கிற காரியமா, சின்ன ஊழியமா, பெரிய ஊழியமா, நம்மளோட யாரெல்லாம் சேர முடியுமோ நம்மளோட இணைந்து செயல்படக்கூடியவங்க சேர்த்து செய்து பாருங்களேன், வேலைகள் துரிதமாக நடந்துவிடும். ஆகவே ஒரு புதிய ஆரம்பத்துல நாம கடந்து செல்வோம். எதையும் அந்த பழைய முறைமையின் படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. வித்தியாசமா யோசிச்சீங்க, ஒரு பிசினஸ் பண்றவன் பாருங்களேன், எவ்வளவு புதிய புதிய விஷயங்களை மக்களுக்குள்ள கொண்டு போய் அந்த பிசினஸ் டெவலப் பண்ண எவ்வளவு முயற்சி செய்கிறான் பாருங்க. ஒரு உலக மனுஷனுக்கு அந்த ஆற்றல் ஞானம் இருக்கும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள், வெளிப்பாடுகளை பெற்ற பிள்ளைகள், கிருபவரங்களை பெற்ற பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானால் நிரம்பி நடத்தப்படுகிற பிள்ளைகள், ஏன் நம்மளால முடியாது? ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒருவரை ஆதாயப்படுத்துறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க. நாங்கெல்லாம் முந்தி ஆரம்ப நாட்கள்ல டெமிரன் எடுத்து ரோட்டில் நின்று கை தட்டி பாட்டு பாடி அந்த கிராமத்தையே கூட்டி சேர்த்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு, நல்ல லவு ஸ்பீக்கர் வந்துட்டு, நல்ல இப்ப சாதாரணமா ஒரு பாக்ஸ்லயே எல்லாம் இணைஞ்சு வந்துட்டு நாம எங்க இழுத்துக்கிட்டு போகலாம், ஊழியங்களை செய்யலாம். புதிய கோணத்துல யோசிப்போம். ஜோர்தான் ஒரு புதிய ஆரம்பம். ஆகவே இந்த நாளிலே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு அதுதான். இங்க உங்க தேடி ஒரு புதிய சந்ததி வருது. அதை ஆயத்தப்படுத்த, சரிப்படுத்த, சீர்படுத்த, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்ற, அவர்களை இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் செய்து அவளை உருவாக்கிவிட, எந்த மனுஷனையும் தேறினவனாய் மாற்றிவிட வேண்டிய ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்க கையில
4: கொண்டிருக்கும். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665798866. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும்

ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் தீபாவளியை ஏன் கொண்டாடுகிறோம்? தீபாவளியை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம்? தமிழிலே தீபாவளி, ஆங்கிலத்திலே திவாலி என்று அழைப்பார்கள். இலங்கையிலும் இந்தியாவிலும் இந்த தீபாவளியை கொண்டாடுகிறார்கள், கொண்டாடுகின்றோம். நாங்கள் சிறு வயதிலே தீபாவளியை கொண்டாடும் என்ற அந்த நாளுக்காக மிகவும் பிரயத்தனம் படுவோம். புது உடைகளை அந்த நாட்களிலே உடுப்போம், நாங்கள் கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடுகிறோம்? அந்த காரியம் நமக்கு தெரியாது, ஆனால் கொண்டாடுகிறோம். இந்தியாவிலே அவர்கள் கொண்டாடுகின்ற போது தீபாவளி என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள், அவர்களுடைய காரியம். இலங்கை மன்னன் ராவணனை அழித்த நாள், அதாவது இந்தியாவிலிருந்து வந்த ராமர் என்று அழைக்கப்படுகிற ராமன் எங்களுடைய இலங்கை மன்னன் ராவணனை கொன்ற நாள் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இலங்கையிலே அப்படியல்ல, இலங்கையிலே சூரனை கொன்ற நாள் அல்லது நரகாசுரனை கொன்ற நாள் என்று அவர்கள் சொல்லி கொண்டாடுகிறார்கள். காரணம் கேட்டால் தெரியாது, யார் அந்த நரகாசுரன் தெரியாது, யார் அந்த சூரன் தெரியாது, ஆனால் கொண்டாடுகிறோம். ஐப்பசி மாதத்திலே 9 நாட்கள் முதல் 3 நாட்கள் கல்விக்கும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்துக்கும், அடுத்த 3 நாட்கள் வீரத்துக்கும் என்று 9 நாளை அவர்கள் ஆலயத்திலே கொண்டாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து 10வது நாளிலே இந்த சூரன் போர் என்று சொல்லக்கூடிய சூரன் போர் செய்வார்கள். அதிலே நாங்களும் பங்கு பெற்றுவோம், எல்லோரும் பங்கு பெற்றுவோம். அப்படி இலங்கையிலே செய்கிறார்கள். மாலை வேளையிலே அங்கு செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள ஒரு சூரனை அவர்கள் கழுத்தில் காவிக்கொண்டு திரிவார்கள். அவன் அந்த சூரனுக்கு வெவ்வேறு தலைகள் இருக்கிறதாக அவர்கள் கூறிக்கொண்டு முதலிலே ஒரு தலை, பின்னதாக ஒரு தலை, பின்னதாக ஒரு தலை. அந்த தலைகள் முடிந்த பிறகு ஒரு மாமரத்தை கட்டி அந்த மாமரத்திலே மாங்காய் உள்ள மாமரங்களை உதிரச் செய்வார்கள். நாங்கள் அவற்றை கட்ச் பண்ணுவதற்காக, ஏந்துவதற்காக ஓடி திரிவோம். அந்த மாங்காய் இதில் கணக்க இருக்கும். அப்படியாக அவர்கள் 10வது நாளிலே அதை கொண்டாடுவார்கள். நாங்களும் அந்த காரியத்திலே கொண்டாடினோம். அந்த சூரனுக்கு அந்த அவர்களுடைய கடவுளுடைய வேலாலே குத்துவார்கள். கொண்டு வந்து ஒரு பக்கம் சூரனை காவுவார்கள், ஒரு பக்கம் இந்த கடவுளையும் வேலையும் கொண்டு சுற்றுவார்கள். ஒவ்வொரு முறையும் சூரனும் அந்த கடவுளும் சந்திக்கின்ற பொழுது அந்த வேலை நீட்டுவார்கள், அவருடைய தலை பிறளும். அப்படியாக செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படியாக செய்து கடைசியாக தலைகள் முடிந்த பிறகு அந்த மாமரத்தை இதன்னுவார்கள். அதோடு அந்த செலிப்ரேஷன் முடிவடையும். அப்படியாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவார்கள். தீபாவளி டைமிலே, தீபாவளி நேரத்திலே கொண்டாடுவார்கள். இந்த காரியங்களுக்கு எப்படிப்பட்டது, நாங்கள் இவற்றை ஆராய்ந்து பார்ப்போம். இந்தியாவிலே தசரதன் என்ற ஒரு மன்னன் இருந்தான், அயோத்திய ஆண்டு

இருந்தான். அவருக்கு மூன்று மனைவிகள், ஒன்று கௌசல்யா, ஒன்று கைகேகி என்று அழைக்கப்படுகிறோம், மற்றது கோசலா என்ற மூன்று பெண்களை அவர் மேரி பண்ணி இருந்தார். அயோத்தியாவிலே அவர்கள் குயினாக இருப்பார்கள். கௌசல்யா என்றவான் அந்த சீஃப் குயின் என்று சொல்லுவார்கள். அவருக்கு பிறந்த பிள்ளைதான் பரதன், மன்னிக்க வேண்டும், அவருக்கு பிறந்த பிள்ளைதான் ராமர். அடுத்ததாக சுமித்ராவுக்கு பிறந்த பிள்ளைகள் பரதன், மன்னிக்க வேண்டும், கைகேகிக்கு பிறந்த பிள்ளைதான் பரதன், மற்றும் கோசல்யாவுக்கு பிறந்த பிள்ளைதான் லட்சுமணன், சத்ருகன் என்ற மூன்று நான்கு பிள்ளைகள். இந்த நான்கு பிள்ளைகளும் பட்டத்து இளவரசர்கள். ஆனால் முதலிலே பட்டத்து இளவரசனாகிய ராமருக்கு அவர்கள் அங்கு பட்டாபிஷேகம் செய்து அவரை அரசனாக ஆக்குவதற்காக முயன்று கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே சீதை என்ற அந்த அவருடைய மனைவி சுயம்பரத்தில் அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அதற்கு பின்னதாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய நாள் வந்தது. அந்த நாளிலே மந்தரை என்ற ஒரு மனசி இருந்தார்கள், ஒரு பெண். அந்த பெண் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது, அதாவது ராமர் சிறு வயதில் இருக்கும் பொழுது, அவருக்கு ஒரு பால் விளையாடுகிறார், பந்து விளையாடுகின்ற பொழுது அவர் அந்த பந்தை எறிந்து அவருடைய முதுகு கூனி விட்டது. அதனாலே அவரை கூனி என்று அழைப்பார்கள். அவருடைய பேர் மந்தரை, கூனி. அவருடைய சதித்திட்டம், இந்த ராமர் தன்னுடைய முதுகை கூனப்பண்ணி விட்டார், அந்த கூனி கூனப்பண்ணின காரணத்தாலே அவர் சதித்திட்டம் தீட்டுகிறார். இந்த கைகேகியை காணுகிறார். கைகேகியை சந்தித்து தனது திட்டத்தை சூழ்ச்சியாக அவரிடம் சொல்லுகிறார். ஏனென்றால் முன்னதாக யுத்தத்துக்கு சென்ற பொழுது இந்த யுத்தத்திலே கைகேகி அவர்கள் அந்த அரசனுக்கு உதவி செய்தார். அந்த அதில் அந்த நேரத்திலே அவர் ரெண்டு வாக்கு தத்துவங்கள் கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை கேட்கும்படி, அதிலே ராமர் அவர்தான் மூத்தவர், அடுத்தது அவர் கௌசல்யாவின் மகன், அவரை பட்டத்துக்கு வரவிடாமல் தன்னுடைய மகன் பரதனுக்கு அந்த பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை அந்த அரசனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய சூழ்ச்சியின்படி அவரை ராமரை காட்டுக்கு அனுப்புகிறார்கள். மனைவியுடனும் லட்சுமணனுடன் அவர் போகிறார். பரதன் நாட்டை ஆள வேண்டும், தன்னுடைய மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று, அதனாலே தான் அந்த பரதகண்டம் என்று வந்தது. அந்த பரதகண்டம், இந்தியாவை பரதகண்டம் என்று கூறினார்கள். இந்த ராமரும் லட்சுமணனும் சீதையும் காட்டுக்கு போகிறார்கள். அவர்களை 12 வருடம் காட்டில் இருக்கும்படி தான் அந்த காரியம். அந்த அரசன் நாட்டு மக்களுக்கு விரும்பின அரசன் ராமர், அவர் தாயின் சொல்லை கேட்டு, தகப்பனின் சொல்லை கேட்டு காட்டுக்கு போகிறார்ன்றா நீங்கள் நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு மக்களால் விரும்பப்படுகிற அரசன், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசன், தாயின் சொல்லை கேட்டு, அதாவது பெரிய தாயின் சிறிய தாயின் சொல்லை கேட்டு நாட்டை விட்டு மக்களை விட்டு போகிறார். அப்படிப்பட்ட அரசன் அவர் போகின்ற பொழுது, காட்டுக்கு போகின்ற பொழுது அங்கு இரண்டு பேரை சந்திக்கிறார். ஒன்று வாலி, ஒன்று சுக்ரீவன், அவருடைய மனைவி. அவர்கள் யார்? எல்லாம் குரங்குகள். அந்த சுக்ரீவன் வாலி அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த குழப்பத்தை பயன்படுத்தி இவர்கள் வாலியை கொன்று அந்த மனைவியை சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார்கள். சுக்ரீவன் அவர் வந்து காட்டுக்கு தலைவராகிறார். அவர் இவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த வேளையிலே என்ன நடக்கிறது என்றால், சீதையை தனியே விட்டு லட்சுமணனும் ராமரும்
பல தூரம் போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே தவறிவிட்டார்கள். திரும்பி வர தெரியவில்லை. பல நாட்களாக சீதை தனியாக இருக்கிறாள். அந்த பகுதியிலே இலங்கை மன்னன் ராவணன் அவனுடன் புஷ்பகவா விமானம் ஒன்று இருந்தது. முதல் முதலாக உலகத்திலேயே விமானம் வைத்திருந்தவன் இந்த ராவணன், இலங்கை மன்னன் ராவணன். இலங்கையை மக்களால் விரும்பப்பட்ட அந்த ராவணன் புஷ்பக விமானத்திலே வானத்தில் சென்றுகின்ற பொழுது ஒரு பெண் தனியாக காட்டுக்குள்ளே இருக்கிறார். அவரை ஏற்றி கொண்டு அவர் போய்விடுகிறார். காரியம் நாங்கள் யோசிக்க வேண்டும். இலங்கையிலே வேறு பாசை, அங்குள்ள மக்கள் வேறு பாசை. அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். பெண் என்றபடியால் அவரை கூட்டி கொண்டு போய் அந்த புறத்திலே இலங்கையிலே திருவண்ணாமலை பகுதியிலே அவருடைய அரண்மனை அந்த புறத்திலே அவரை விட்டுவிட்டார். இந்த காரியத்தை அவர்கள் கேள்விப்பட்ட போது அனுமன் என்ற ஒரு குரங்கை அனுப்புகிறார்கள் இலங்கைக்கு தூதுக்குழுவாக. அனுமன் பேசியதாகவும் அனுமன் தூதுக்குழுவாகவும் அங்கு தூதராகவும் நின்று பேசியதாகவும் வாலி நினைக்க வேண்டும் கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் வால்மீகி கூறுகிறார்கள். அவருடைய இமேஜினேஷனிலே அந்த குரங்கு அனுமன் இலங்கை அரசனோடு பேசியதாக, அவங்கள் அவருடன் அனுப்ப மறுத்ததாகவும், அதனாலே திரும்ப அவர் வந்து பெரிய குரங்கு படையுடன் ராமர் லட்சுமணனும் இலங்கை சென்று எங்களுடைய இலங்கை ராவணனை கொன்று சீதையை மீட்டு வந்ததாக அந்த வால்மீகி கம்பர் அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் அவர்களை கூட்டிய வந்த பொழுது அவர் மனைவியிலே சந்தேகப்பட்டு என்ன செய்கிறார், அவரை தீக்குளிக்க பண்ணுகிறார். அதனால் கோபமடைந்த சீதை அவரை விட்டு பிரிந்து போகிறார். அவருடன் இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், லவன் குஷன் என்ற அந்த இரண்டு பிள்ளைகள். அதோடு அவர்கள் கன காலம் பிரிந்திருந்து திரும்பமாக இணைவதாக கூறப்பட்டது. ஆமேன். அப்படியாக அந்த ராவணனை கொன்ற நாளை அவர்கள் தங்களுடைய தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். அந்த நாளைத்தான் அவர்கள் தீபாவளி என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் ராவணனை கொண்டு சீதையை மீட்டது பெரிய காரியம், அவர்களுக்கு பெரிய காரியம். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை இங்கு பார்க்க போகிறோம் உங்களுடைய சிந்தனைக்காக. இந்த வேளையிலும் இலங்கையிலே சூரன் அல்லது நரகாசுரன் என்று கூறப்பட்ட ஒரு கதை இருக்கிறது. அதற்கான விளக்கத்தையும் எடுத்து வருவோம். இஸ்ரவேல் நாட்டிலே சவுல் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த வேளையிலே அயல் நாடாகிய பெலிஸ்தர் நாடு என்று கூறப்படுகிறது. இந்த நாட்களிலே உங்களுக்கு தெரியும், இந்த காசா, சிரியா, ஈராக், லெபனான், ஈராக் அப்படியான தேசங்கள், துருக்கி தேசங்கள் அவர்களுடைய சொந்த அவர்களுடைய ஆளுகையில் இருந்தது. இஸ்ரவேல் இவற்றுக்கு நடுவில் இருந்தது. என்ன செய்தார்கள் என்றால் திடீரென அவர்கள் படையெடுத்து வந்து இஸ்ரவேலை சுற்றி வளைத்து கொண்டார்கள். சுற்றி வளைத்து கொண்டு யுத்தத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் யுத்தம் செய்யவில்லை. யுத்தத்திலேயே ஒரு அசுரன் இருந்தான். அவன் ஒரு 7-8 முழம் உயரமான ஒரு ராட்சதன் என்று கூறுவார்கள். ராட்சதன் என்ற கோலியாத், அவனுடைய பெயர் கோலியாத். அவன் என்ன செய்வான் என்றால் அந்த நாட்டை சுற்றி வளைத்து நிற்கின்ற பொழுது அவன் சொல்லுவான், தன்னோடு யுத்தம் புரிந்து நீங்கள் வென்றால் உங்களுக்கு சுதந்திரம், அல்லது உங்கள் நாட்டை நாங்கள் எடுத்து விடுவோம், உங்கள் எல்லோரையும் கொன்று விடுவோம், அது மட்டுமல்ல உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிடக்கூடாது, கத்தரை நீங்கள் கும்பிடக்கூடாது அதன் பின்னதாக என்று அங்கு சவால் விட்டு கொண்டிருந்தான். அது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவன் வந்து அந்த இஸ்ரவேல் இராணுவங்களுக்கு முன்னதாக நின்று அவன்
கொக்கரிப்பான் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, 40 நாள் அந்த நாடையும் சுற்றி வளைத்து சூழ்ந்து கொண்டார்கள். இப்பொழுது எப்படி இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்து அந்த ராட்சதன் கொக்கரிப்பான் அவனுடன் யுத்தம் புரிய அரசன் சவுல் அவனால் முடியவில்லை, அவனை தொடை நடுங்கி என்று சொல்வார்கள். அவன் யுத்தத்துக்கு போகவில்லை, இராணுவத்தை அனுப்பிவிட்டு அரண்மனையில் இருந்து விட்டான். அந்த வேளையிலே ஒரு சிறுவன், தாவீது என்ற ஒரு சிறுவன், அந்த இராணுவத்துக்கு அவனுடைய சகோதரனுக்கு உணவு கொண்டு வருகிறான். வந்தபொழுதுதான் அவனுக்கு தெரியும் அவன் வளமையாக ஆட்டு மாடுகளோடு வயலே இருப்பான். அன்றைய நாளிலே அவன் வந்தபொழுது இந்த ராட்சதன் கோலியாத் தன்னுடைய தெய்வத்தை கத்தரை நிந்தித்ததனால் அவனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. தன்னுடைய மக்களையும் தன்னுடைய நாட்டு மக்களை சுற்றி வளைத்து சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டு இந்த ராட்சதன் கொக்கரித்து கொண்டிருந்ததும் மக்களை அவமதித்ததும் அது மட்டுமல்ல, அவருடைய ஆண்டவர் கத்தரை அவன் நிந்தித்ததும் அவனுக்கு பொறுக்கவில்லை. அவன் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்ன செய்தான்? ஒரு கெட்ட போல் என்று சொல்லக்கூடிய அந்த கோல், கவன் என்று சொல்லக்கூடிய அந்த கவனிலே கல் எடுத்து அடித்தான். அந்த அடித்த அவனுடைய நெத்தியிலே அடித்த போது அவன் இறந்து விட்டான். அவனுடைய உயரம் 7 முழம். அவன் போட்டிருந்த அந்த ஆடைகள், மற்றது கவசங்கள், தலை கவசங்கள், உடம்பு கவசங்கள் 300 கிலோ என்று சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த ராட்சசனை ஒரு கல்லாலே அடித்து வீழ்த்தி அவனுடைய தலையை கொய்து எடுத்து கொண்டு போய்விட்டான். அந்த ராஜா அவனை உயர்த்தி அவனுக்கு ராஜபட்டம் கொடுத்தார். அவனுடைய மகளையும் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அதுதான் அந்த காரியம். அந்த 40 நாள் கொக்கரித்த அந்த ராட்சசன் கோலியாத் அவனை கொன்றதுதான் அந்த நாட்டின் விடுதலை. அந்த விடுதலையை தான் நாங்கள் நரகாசுரன் என்று சொல்லிக்கும் கொண்டாடுகிறோம். என்றால் அந்த காரியங்கள் எங்களுக்கு யூதர் மூலமாக, இந்த கோயிலே செய்கிற பூசாரிகள் ஐயர்கள் எல்லோரும் யூதர்கள், அவர்கள் நமது நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் எடுத்து வந்து அந்த கதைகளைத்தான் சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. யார் இந்த நரகாசுரன், யார் இந்த சூரன், ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் இதுதான் உண்மையாக நடந்த காரியம். பல 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த காரியம். அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளே தீபாவளி என்று கொண்டாடுகிறோம். அறிவோம் நாங்கள் செய்கின்ற காரியங்கள், இலங்கையிலே செய்கின்ற காரியங்கள், இந்தியாவிலே செய்கின்ற காரியங்கள் யாவும் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் மூலம் வந்த மக்கள், பெருகிய மக்கள் இஸ்ரவேலிலிருந்து எல்லா நாடுகளுக்கும் சென்ற மக்கள், அங்குள்ள பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் எடுத்து வந்து கதைகளாக காரியங்களாக செய்கிறார்கள். எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் இஸ்ரவேலிலே செய்யப்படுகின்ற காரியங்கள் அங்கிருந்து வந்த காரியங்கள் தான். நீங்கள் அதை அறியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படியாக கடந்த மாதத்திலே நான் இந்த வருடப்பிறப்பை பற்றி கூறினேன். அடுத்ததாக நாங்கள் தைப்பொங்கலை பற்றி கூற இருக்கிறோம். அதே வேளையிலே பல்வேறு காரியங்கள், நாங்கள் செய்கின்ற காரியங்களை பற்றி கூற விரும்புகிறேன். நாங்கள் கேளுங்கள், சிந்தியுங்கள், வழி நடத்தப்படுங்கள். யார் இந்த சூரன், யார் இந்த ராமர், யார் இந்த ராவணன், யார் இந்த நரகாசுரன்? அவனை கொண்டாடுகிறோம், அவனை கொன்ற நாளை கொண்டாடுகிறோம். அது தீபாவளி. சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த சிந்தனை உங்களுக்கு சரியாக இருக்கும்னு விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு சிந்தனையிலே தவறு இருந்தால் அல்லது உங்களுக்கு
கேள்வி இருந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய இலக்கங்கள் இதில் தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சிந்திப்போம், செயல்படுவோம், வழிநடத்தப்படுவோம். ஆம், ஒரே ஒரு மனிதன் ஆதாம் ஏவாள் மூலம் வந்த சந்ததி, நாம் எல்லோரும் அதே சந்ததி. அதனால் ஆனால் உலகம் எங்கும் பரவி இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் நாட்டை, இஸ்ரவேல் நாடு உருவாகிறது, அது பெருகிறது. சுற்றியுள்ள நாடுகளில் உள்ள இந்த பெலிஸ்தர் கோலியாத்துகள், பெலிஸ்தருக்கு விருப்பமில்லை. அதனாலே இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வாழ்ந்த இடம். அதை ஒருவராலும் அழிக்க நினைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆமேன். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். Recording stopped.

0: வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவார். அவங்களோட ஒப்படைக்கிறோம் பாச வழி நடத்துங்களா. மெயின் காட் பிளஸ்.
1: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன்.
0: பாஸ்டர், உங்களுடைய சத்தம் காணாம இருக்கு.
1: சத்தம் கேக்கலீங்களா? இப்போ
0: இப்ப பேசுறது கேக்குது.
1: கேக்குதுங்களா?
0: இப்ப ஓரளவு கேக்குது பாஸ்டர், தொடருங்க.
1: ஓகே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெந்தகோஸ்தே நாளிலிருந்து என்னுடைய சபையிலும் மற்ற பிரசங்கத்திலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் அவர் கொடுத்த வசனங்களை, அவர் கொடுத்த இந்த வெளிப்பாடை பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு என்னவென்றால், பரிசுத்த ஆவியோடு வாழ வேண்டும். பரிசுத்த ஆவி இறங்கினார், பலப்படுத்தினார், அபிஷேகம் பண்ணினார், வரங்களை கொடுத்தார், பாஷைகளை கொடுத்தார், எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது பரிசுத்த ஆவியோடு எப்படி வாழ வேண்டும். இதுதான் அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் அன்றாட விசுவாச வாழ்க்கை. இந்த வசனம் என்னும் மையத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கும் போது அது பெரிய, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதில் இயேசுவோடு வாழ வேண்டும் என்ற தலைப்பிலே ஆண்டவராகிய தேவன் கொடுத்த இந்த வசனத்தின் பிரகாரம் முதல் பகுதி என்னவென்றால், ஆவியில் ஆராதனை ஆராதிக்க வேண்டும். ஆவியில் ஆராதிக்க வேண்டும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை, நீங்கள் பார்ப்பீர்களானால், எகிப்து தேசத்தினுடைய அடிமை தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு காரணம், வெளியேற்றப்பட்டதற்கு, அதிலிருந்து அடிமை வீடாகிய எகிப்தினுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு. இதுதான் மிகப்பெரியதான, முக்கியமாய் ஆண்டவர் அந்த ஜனத்தை விடுவித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த புதிய மாதத்திலும், இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியினுடைய உதவி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் வாழ வேண்டும். இந்த அடிமையாகிய இந்த அடிமை தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருதல் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராகும் 16:14-16 பிரகாரம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் இடத்தில் இருந்த கோல், ஒரு மெய்ப்பனாக இருக்கவன் இருந்தவன் கோலை வைத்துக் கொண்டு ஆடுகளை மேய்த்திருந்ததை பார்க்கிறோம். தாவீது அரசன் சொல்லும் போது கூட சொல்லுகிறார், உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும். அப்போ ஒரு மெய்ப்பன் அந்த காலகட்டத்திலே ஒரு கோலை பாதுகாப்புக்காக வைத்துக் கொண்டிருப்பது வழக்கம். அல்லது அந்த கோலின் நிமித்தமாக மரம் இருக்கும் போது அதை தாழ்த்தும் போது அந்த இலைகளை அந்த ஆடுகள் பறித்து உண்பது வழக்கம். இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் 430 ஆண்டுகள் அடிமைதனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர்களை கொண்டு வந்ததற்கு காரணம் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று, அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று, அவருக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி மகா பசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவரால் பசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இப்படி பிழிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தேவனுடைய இரக்கமுள்ள கரம் அவளோடு கூட இருந்தபடினாலே அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்து பிரயாணமாய் செய்யும் பொழுது அந்த பிரயாணத்தில் இவர்கள் போகின்ற பாதை கானான் தேசம். அந்த கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் இவர்களை செங்கடல் வழியாக நடத்தினார். அப்போ முன்னாக இந்த 600,000 புருஷர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்னாக நின்று கொண்டிருப்பது இந்த கடல். கடல் என்பது சமுத்திரம். அதனுடைய தண்ணீரை பார்க்கும் போது இக்கரையிலிருந்து அக்கரைக்கு நீந்தி செல்ல முடியாத ஒரு நிலை. குழந்தைகள் நீந்த தெரியாதவர்கள் எப்படி அக்கறைக்கு போக முடியும்? உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் நின்று கொண்டிருந்த நேரத்தில் நான் தான் அவர்களை அழைத்து வந்தேன், நான் தான் அவர்களை காப்பாற்றுவேன், நான் தான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் இறங்கி வந்தார். அவர் வார்த்தை மோசைக்கு வெளிப்பட்டது. எகிப்து தேசத்தினுடைய மோசை பெற்ற அனுபவம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையிலே கோலை கீழே போடும்போது அது சர்பமாக மாறினது. இப்ப இந்த சர்பமாக மாறின அந்த எத்தனையோ மந்திரவாதிகள் அவன்கள் செய்த மந்திரத்தின் மூலமாக மோசை போட்ட அந்த கோலிலிருந்து வந்த அந்த சர்பத்தை கொல்லுவதற்கு யாராலும் முடியவில்லை. அந்த பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதை கண்கூடாக பார்த்த மோசை மீண்டும் ஒரு முறை மோசையோடு பேசும்போது இந்த சமுத்திரத்தினுடைய சோதனை, சமுத்திரத்தினுடைய போராட்டம். இந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்றால் அது முடியாத காரியம், ஆகாத காரியம் என்று சிந்திக்கிற நிலை இருக்கும் பொழுது தான், மரணத்திற்கு போராடுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் பொழுது, இங்கே முன்னாக நின்று கொண்டிருப்பது கடல், செங்கடல், பின்னாக பனை பயணத்தை செய்தவர்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதியாய் இருந்த எகிப்து தேசத்தினுடைய சேனைகள், அவர்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த இடத்திலே நீ உன் கோலை ஓங்கு. அப்போ அந்த கோலை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற கோலை ஓங்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிற மோசே, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. ஆண்டர் ஓங்க சொன்னார், அதை நீட்ட சொன்னார். மோசேனுடைய கரத்தையும் மோசேனுடைய கரத்தில் வைத்துக் கொண்டிருந்த அந்த கோலுக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. சோதனையான நேரத்தில், போராட்டமான நேரத்தில், உயிருக்கு ஆபத்தான நேரத்தில், பயணம் தடைப்படுகிற நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கும் பொழுது, சமுத்திரத்தை பிளந்துவிடு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இவரை நம்பினார். இந்த மாம்சத்திற்கு ஏற்றபடி சிந்திப்போமானால், இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை எவ்விதமாக பிளப்பது? அந்த சமுத்திரம் பிளக்கப்படும் போது அந்த சமுத்திரக்குள் என்னென்ன இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது, பெரிய பெரிய மீன்களோ சிறிய பெரிய மீன்களோ இருக்கலாம், தண்ணீரில் வாழ்கின்ற கொடி செடிகள் இருக்கலாம், அதுக்கு அடுத்தது கடலுக்கு அடியிலே பாறைகளும் கற்களும் இருந்திருக்கும். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை உண்டாக்கின பிறகு இவர் கோலை ஓங்கிய போது, கோலை நீட்டிய போது அந்த சமுத்திரம் ரெண்டாக பிரியும் பொழுது அந்த தண்ணீர், சமுத்திரத்தின் தண்ணீர் மதிலை போல நின்றது. மதிலை போல நின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம். அவர் என்ன சொன்னார் என்றால், மோசே கேட்கும் போது சொன்னார், இந்த இஸ்ரவேல் ஜனத்தார் உன்னை யார் அனுப்பினது என்று கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னிலே மாற்றம் இல்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடலுக்குள் அந்த அற்புதம் நடைபெற்றது. அந்த ஒரு மிருக ஜீவன்களுக்கு கூட அவர்களுக்கு தடையாய் வரவில்லை, ஒரு கல்லு கூட அவர்களுக்கு தடையாய் வரவில்லை, ஒரு பாறை கூட அவர்களுக்கு தடையாய் வரவில்லை. அந்த தண்ணீர் இருக்கிற இடமே சேராயிருக்கும், அதுவும் தடையாயில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எப்படி நடந்து போவார்கள்? வெட்டாந்தரையாக. அப்போ ஆண்டவர் வழியை செம்மைப்படுத்தினார், வழியை சீர்படுத்தினார். இங்கத்தான் முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகள் அநேக தடைகள் வரலாம். அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை சோதிக்கின்றதாய் மாறலாம், போராட்டமாய் மாறலாம், கண்ணீராய் மாறலாம், உபத்திரமாய் மாறலாம். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், உங்களை அழைத்தவர் மாறாதவர், உங்களை அழைத்தவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அவருடைய நாமம் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இதுதான் வேத வசனத்தினுடைய அருமையான வாக்கு தத்துவம். இந்த கர்மியானவிலே வட்டாந்தரமையாய் நடந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த சேதம் அணுங்காதபடி, எந்த பிரச்சனைகள் இல்லாதபடி அந்த பயணத்தை துவங்கின கர்த்தர் பயணத்தின் வழியிலே பாதையிலே செங்கடலை போல பெரிய உபத்திரமாய் வந்தாலும் அது கர்த்தர் கூட இருக்கும் போது அது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பிள்ளைகளுக்கு எந்த விதமான தடைகளோ தொந்தரவோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது என்று அந்த பயணம் ஆசீர்வாதமா இருக்க, ஏன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை என்னையும் மீட்பதற்கு காரணம், மீட்டதற்கு காரணம், அழைத்ததற்கு காரணம், பாவத்தை மன்னித்து பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை பின்பற்ற. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ராஜாவினுடைய பாரோன் ராஜாவினுடைய இதயம் கடினப்பட்ட பிறகு அவன் சேனையை அனுப்புகிறான், மீண்டும் அந்த ஜனங்களை கொண்டு வந்துவிடு. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களை போய் நாம் எடுத்து கொண்டு வந்து விடலாம், ரொம்ப லேசாக நினைத்தார்கள். வரவில்லை என்றால் யுத்தம் பண்ணலாம் என்று வந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தானே அவர்கள் செங்கடலைக்குள் வட்டாந்தரையில் நடந்து போகின்ற நேரத்தில் இந்த யாத்திராகம் 15:19 சொல்லுகிறது, பாரோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. அப்ப பின்னாடி உபத்திரம் கொடுக்கிறவன் வந்து விட்டான், பிரச்சனை கொடுக்கிறவன் வந்து விட்டான், அவளோடு யுத்தம் பண்ணுகிறவன் ஒருவன் வந்து விட்டான். நீ வராவிட்டால் நான் உங்களை அடிப்பேன், உங்களை கொல்லுவேன் என்ற ஒரு விதமான காரியத்தை அவன் செய்வதற்காக எப்படி பிரவேசித்தான் என்றால் ஆண்டவர் செய்த அந்த அற்புதம், மதிலை போல நின்றிருந்தது, நாம இதற்குள்ளே நுழைந்து விடுவலாம் என்று அவன் பிரவேசித்தான். பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்னாக இருந்த பிரச்சனை தீர்த்தவர் பின்னாக இருந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், உன் வாழ்க்கையினுடைய தடைகள் முன்னாக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய தடை பின்னாக இருந்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர், நீ விசுவாசிக்கிறவர், அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியும் போது, அந்த தேவனாகிய கர்த்தரை விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, எப்பக்கத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தீர்க்கிற கர்த்தராய் இறங்கி வருகிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காப்பாற்றினார். நிலத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இது வெட்டாந்தரையா இருக்கிறது, அவன் கண்கூடாக பார்க்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த மதில போல நின்று கொண்டிருக்கிற இந்த தண்ணீரை பார்க்கும் போது தரையும் வெட்டாந்தரையமா இருக்கிறது. இவர்கள் தடையில்லாதபடி நடந்து போகிறார்கள். நாமும் தடையில்லாத போடி இவர்களை மீட்டு கொண்டு வருவோம் என்று தவறான பாதையில் சிந்தித்த அவர்களுக்கு ஆண்டவர் வைத்த ஒரு பெரியதான விடி என்னவென்றால், கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். அவர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. மதிலை போல இருக்கிறது, வட்டாந்தரமாக இருக்கிறது, உள்ளே நுழையலான என்று வரும்போது ஆண்டவர் செய்த அற்புதம், முதல் அற்புதம் கடலை இரண்டாக பிரித்தது, இரண்டாவது அற்புதம் தம் பிள்ளைகள் சேஃப்டியாக போகுவதற்காக சமுத்திரத்தை மீண்டும் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். உள்ள வந்தா போ, வந்தவர்கள் எல்லாம் அடைந்தார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சத்ரு இந்த மாதத்தில் வந்தாலும் அந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு உன்னோடு கூட இருக்கிறவர் யுத்த களத்தில் நின்று உனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். பாட்டு பாடுறாங்க சந்தோஷமா, சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்ணால கண்டவர்கள், தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள். ஆண்டவர் செய்த மிக பெரியதான ஒரு அற்புதம் இந்த செங்கடலை இரண்டாக பிரித்து வெட்டாந்தரையாய் மாற்றினது. உன் சத்துருக்களை நீ வெல்லுவதற்கு பலனை கொடுக்கிற கர்த்தரவர். சத்ரு எப்பக்கத்தில் வந்தாலும் அவர்களை முறியடிக்கிற கர்த்தரவர். யோசுவா 3:17 இவ்விதமாக சொல்லுகிறது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீர் இல்லை. ஒரு இடத்துல தண்ணீர் அதிகமாய் இருக்கிறது என்றால் அது சேராய் மாறிவிடும், நடக்க முடியாது. காலாகாலமாக தண்ணீர் இருந்த இடத்தை தண்ணீரற்ற உலர்ந்த, உலர்ந்தனாக்க வெட்டாந்தரையாய் தரை வழியாய் கடந்து போனார்கள். கர்த்தர் செய்த அற்புதம். எசையா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் 21 வசனம், நீங்கள் வலது புறமாய் சாயும் போது இடது புறமாய் சாயும் போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எங்க சாயிற? வலது பக்கம். இடது பக்கமாய் சாயும் போது இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லுகின்ற வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவருடைய நாவிலிருந்து புறப்படுகிறது. கர்த்தரை தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக, காப்பதற்காக, கைவிடாது காப்பதற்காக. அதே எசேயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 42:16 சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளையும் வெளிச்சத்தையும் கோணலையும் செமையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இருளோ ஒரு குருடனை அறியாத, அவனுடைய அழியாத அறியாத வழியில் நடத்துகிறவர் கர்த்தர். அவனுடைய தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளையும் வெளிச்சத்தையும் கோணலையும் செமயமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்ப. ஆண்டவர் செய்கிற காரியம், அவர்களுக்கு முன்பாக இருளையும் வெளிச்சையும் கோணலையும் செவ்வைமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நம்மை ஆதரிக்கிற கர்த்தர். ஆகவே இந்த மாதமெல்லாம் உங்களை கைவிடாதபடி இஸ்ரேல் ஜனத்தை காத்த கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக. 43 அதிகாரம் ஏசாயா எழுதின புத்தகத்தில் 2 தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன உச்சரித்த இந்த வாக்கு தத்தத்தை பார்க்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே இந்த வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் மீது விசுவாசத்தை வைக்க, அவரையே நம்ப வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து என்னும் கண்மலையில் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கைவிடாது காப்பாற்றுகிறதே. பிரச்சனை என்பது, போராட்டம் என்பது, உபத்திரம் என்பது வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கேற்ற விடுதலை கொடுக்கிற கர்த்தராய் அவர் கடந்து வருகிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்மை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தராயிருப்பார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் நீர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். உம்மை ஆராதிக்க இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவரே எகிப்தினுடைய அடிமை வீடாகிய அந்த எகிப்து தேசத்திலிருந்து பிரித்தெடுத்து வந்தீர். அநேக அற்புதங்களை செய்து பிரித்தெடுத்தீர். செங்கடல் அவர்களுக்கு முன்னாக நிற்கும்போது மதிலை போல நிற்க வைத்த தேவன், தரையை வட்டாந்தரையாய் மாற்றின அற்புதத்தை செய்த கர்த்தர், இன்றும் எங்கள் மதில் ஜீவிக்கிற அதே கர்த்தராய் இருக்கிறபடினால ஒவ்வொருவரையும் கேட்கின்ற இந்த சத்தியத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து விடுவித்து இந்த மாதம் எல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யெகோவா என்னும் தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் பலனடைந்து ஆவிக்குள்ளே வளர்வதற்கு தேவ வசனமும் ஜெபமும் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபித்தார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு அற்புதத்தை செய்த கர்த்தர் இன்றும் அதே கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடினாலே, யார் யார் எந்தெந்த பிரச்சனைகளில் நின்று கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த பிரச்சனைகளில் போராடி கொண்டிருக்கிறார்களோ, எந்த பண கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, எந்த வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிள்ளைகள் நிமித்தமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த வேலையின் நிமித்தமாய் அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே சபைகள் வளராத படி ஆண்டவரே அநேக போதகர்மால் விடுகிற கண்ணீர்கள், அந்த போதகருடைய குடும்பத்தை தாக்குற பிசாசினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிற கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நீர். ஆகவே இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த மாதமெல்லாம் இவர்களை ஆசீர்வதி, எண்ணெயும் மாவும் ஆசீர்வதியும், சரீரத்தை ஆசீர்வதியும், ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே முற்றிலுமாக ஆசீர்வதித்து ஜபத்திலும் தியானத்திலும் ஆண்டவரே வேத வாசிப்பிலும் இவர்கள் உறுதியாயிருந்து உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கிருபை தாரம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட்.

0: நன்றி பாஸ்டர். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவரை பற்றிய அந்த செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன்.
0: உங்களோட சத்தம் குறைஞ்சிடுது வளைவடி பாஸ்டர். ஆமேன். நன்றி. வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
1: காட் பிளஸ் யூ. தேங்க் யூ பிரதர்.
0: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து பெந்தைக்கோசை நாளை பற்றிய செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ்.
1: ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சில பாடலோடு கடந்து செல்லுங்கள் பொழுது தேவ ஊழியர் சுசேசரை பின்வாணர் அவர்கள் வேத பாடத்தோடு இணைவார். ஆமேன்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளி திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 1st, 6th, 7th ஜூன் மாதம் 1st ஆனி மாதம் 2026 திங்கட்கிழமை. புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேலை கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷரேட்பின் வானரவர்கள் எம்என் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம்.
1: Recording in progress.
0: வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் நிதியானவற்றை தொகுத்து வழங்குவார், வேத பாடத்தோடு வழி நடத்துவார்.
2: உங்களிடம்
0: ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. Amen.
2: Amen. நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியம் ஜெபம் எடுப்போம். எங்கள் இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாசத்தினுடைய 1st நாளிலும் இந்த நாட்களிலே வந்து உடைய சமூகத்திலே காரியங்களை செய்ய நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, உண்மை உம்முடைய சிலுவைக்குள்ளே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கடந்த மாதம் முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நீங்கள் நடத்தி வாரீங்கள். உங்களுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா.

வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என்னேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நன்றி உமக்கு.

வாழ்ந்த எம்மை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி இரத்தம் எமக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, நன்றி.

ஆமென். நன்றி ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உளியான சேற்றில இருந்து நம்மை தூக்கி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்தியாரத்துக்களை நான் கடந்து போவோம். இன்றைய நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:44-46 வாசிக்கிற வேளையிலே கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது. இங்கே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கி அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருக்கிற விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும்படி பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தள்ளப்பட்டது என்று அந்த குறித்து இந்த நாட்களே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலருடைய நாட்களிலே தேவன் ஒரு எழுப்புதலை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எழுப்புதல் பாருங்கள், யோவேல் 2:28 சொன்ன அந்த வார்த்தை, கடைசி நாட்களிலே நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 2:17 பார்க்கிற வேளையிலே அந்த கடைசி நாட்களிலே அந்த மாமிசமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறதையும் 120 பேர் அங்கே ஒன்று சேர்ந்திருந்த வேளையிலும் பரிசுத்தாவோட வல்லமையினால் இந்த நாட்களை அவர்கள் நிரப்பப்பட்டு காரியங்களை செய்கிறதையும் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே சாதாரணமாக மீன் பிடிக்கிற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பேதுரு, அழைக்கப்பட்ட பேதுரு, ஆண்டவர் ஏற்கனவே பேதுருவை குறித்து அநேக காரியங்கள் இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார். பேதுருவை குறித்து சொல்லியிருக்கிறார், இந்த நாட்களே நீ, அதாவது பேதுரு, நீ கற்பாறை, நீ நாணல் என்றெல்லாம் இந்த நாட்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உன்மூலமாய் அங்கே இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி கூட அந்த நாட்களை ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லியிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களுக்காக பேதுரு இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும் என்பது இந்த நாட்களை பாருங்கள். பேதுரு எல்லாவற்றுக்கும் முந்திரிய கொட்ட மாதிரி இந்த நாட்கள் எல்லாத்துக்கும் உடனே பேசிடுவார். அதான் நடக்கிற காரியம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த அப்போஸ்தலர் 10 அங்கே என்ன சொன்னால், அவர்கள் அங்கே வேதம் 42 வாசிக்கின்றேன், அன்றியும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனாய் அங்கே ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு அங்கே பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த நாட்களை அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பாருங்க, ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். இந்த சிம்பிளான இந்த வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே, பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புரஜாதிகள் மேல் பொழிந்திருக்கப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பொறாதபடிக்கு இவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாட்கள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே என்ன காரியம், என்ன சம்பவம் என்று இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருப பிள்ளைகளே, பேதுருடைய வார்த்தைகள், பேதுரு பேசுகிற வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் மேல ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இறங்குகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த ஜனங்கள் ஞானஸ்தானம் புறவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் அங்கே நடக்கிற ஒரு சின்னொரு குளறுபடியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்த அவர்கள் மேலே இந்த நாட்களில் என்ன நடந்தது, வார்த்தையை கவனித்த, லிசன் த வேர்ட் ஆஃப் கோட். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்தருடைய வார்த்தையை அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள் சொன்னா கவனிச்சார்களாம். இன்றைக்கு வார்த்தையை கவனிக்கிறதுக்கு ஒரு தினம் இல்லை, வந்து கண்டபாட்டு காரியங்களை செய்துட்டு போறாங்களே ஒழிய, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்ள வேண்டுமோ, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பேச வேண்டுமோ என்று சொல்லி இந்த நாட்களே நினைக்கிறத கூட இந்த நாட்களே ஒருதரும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் அங்கே ஊடுருவக்கூடிய வார்த்தை என்று சொல்லி எபிரேயர்லே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த வார்த்தையை அங்கே பேதுரு பேசுகிற வேளையிலே அவர்கள் சரியாக அந்த நாட்களை கவனித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாகத்தான் அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே
அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கணும். அப்ப பாருங்கள், ஆவியிலே உண்மையாக ஞானஸ்தானம் அங்கே பெற்றதை சோதிக்கிற காரியமாக இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள்ளவர். அப்ப பேதுரு அந்த இடத்திலே பேசுகிற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே விட்டு விடவில்லை. அந்த வார்த்தையை ஒரு ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு இருந்து நாட்களை கவனித்து கேட்டார்கள். உடனே ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எப்படி கிரகித்துக் கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமான காரியம் என்னவென்றால், பாருங்கள், சில பேர் வந்து இந்த நாட்கள் ஜோம் பண்ணுற வேலையிலே அந்நிய பாசையில பேசுவார்கள். அதெல்லாம் இந்த நாட்கள் ஒரு அந்நிய பாசை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்நிய பாசை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த பாசையை பேசுகிற வேலையிலே அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். என்ன காரியம் எப்படி ஆகிறது பாருங்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்கள், இதுல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, புறஜாதிகள் அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், அப்போ சில 8 அதிகாரத்திலே அங்கே அவர் 120 பேர் இருந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேலையிலே அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்து இறங்கின வேலையில அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த வந்து நின்ற புறஜாதிகளுடைய பாசையை இந்த நாட்களில் பேசுகிற வேலையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், அவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். இவர் எப்படியாக நம்முடைய பாசையை பேசுகிறார்கள், கல்லேயராகிய இந்த மனுஷர் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இதான் அதுக்குரிய வித்தியாசம். அப்ப பாருங்க, அதுதான் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்நிய பாசை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒரு கூட்டத்திலே நாங்கள் இருக்கிற வேலையிலே, உதாரணமாக இந்த நாட்களை நாங்கள் இப்போ ஒரு வேறொரு தேசத்துக்கு போயிருக்கிறோம், அந்த இடத்திலே பாருங்கள் இருக்கிற ஜனங்களோடு இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் ஆங்கிலம் தெரியும், அந்த இடத்துல அவர்களுக்கு வேற தாய்மொழி வேற மொழியாக அந்த நாட்களை இருக்கலாம். அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் திருவள்ளில அந்த ஆவில நிறைந்து அவர்களுடைய பாசையை இந்த நாட்களே அராபிக் பாசையா இருந்தாலும் சரி என்ன பாசை பேசுகிற வழியிலே அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த நாட்களே ஏற்படும். எப்படியாக இந்த நாட்களை இவர்கள் வந்து நம்முடைய பாசை இந்த நாட்களை பேசுகிறார் என்றுதான் அதனுடைய காரியமாக அந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இவரோட இவர ரொம்ப நாளா தெரியும், இவர் ஒரு வார்த்தை கூட அந்த அரபியன் பாசை பேசுற இல்லை. ஆனா இப்பொழுது ஜனங்களோடு சேர்ந்த நாட்களை ஜெபிக்கிற வழியே இந்த பாசையை பேசுகிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கமும் குழப்பமும் இந்த நாட்கள், இதுதான் இந்த நாட்களே ஆண்டோடைய வார்த்தை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இந்த ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்நியா பாசையிலே பேசுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா அது அபிஷேகத்துக்குரிய காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இந்த காரியங்களை நாங்கள் பகுத்தறிய வேண்டும். இப்ப கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்கள் எல்லாரும் எதை சொல்லுகிறார்கள், எல்லாரும் அந்த காரியத்தை செய்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை நாங்களும் செய்துவிட்டு இந்த நாட்களை போவது தவறான காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் குறித்து இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை 1 தெசலோனிக்கே 5:19 பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இந்த 3 வார்த்தைகளையும் வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. முதலாவதாக ஆவியை அவித்து போடாதீங்க, இரண்டாவதாக தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க, ஆனா எல்லாவற்றையும் என்ன செய்யட்டுமா, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளும். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்களும் பொய்யான அபிஷேகத்தோடு சில காரியங்கள் நடக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு பிரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சில காரியங்களை பார்க்கிற வழியிலே சில பேர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஒரு சில காரியங்களை சொல்லுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிற வழியிலே அந்த காரியம் சரியாக இந்த நாட்களில் இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எதை சார்ந்து இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் கத்தரையனோடு பேசினார், கத்தரையனோடு பேசினார் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்திலே நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், நாங்களே கத்தர் நமக்கு இந்த வீட்டை வேண்டுவதற்கு பணம் தாரன்னு சொல்லி சொன்னார் என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக போய் இந்த நாட்களை பாருங்கள், கத்தர் சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு நாங்கள் அரவா வட்டிக்கு போயிட்டு பேங்க்ல போய் கடன் கட்டு எடுத்தால் அது கத்தர் சொல்லுகிறதல்ல. கத்தர் சொல்லுவாரா இருந்தால் அந்த நாட்களை அந்த காரியம் சுமூகமாக அந்த நாட்களை நடக்கும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்க்க. அப்ப கர்த்தர் நம்மோடு வருகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வறுமை ஒழிய அந்த நாங்க இருந்தபடியே இந்த நாட்கள் இருக்க முடியும். சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா என்ன பெயர் வந்து நாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுறாங்க. எல்லளவும் அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற
சிலாக்கியமோ பாக்கியமோ காரியங்களோ இந்த நாட்கள் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியிடம் இந்த நாட்களில் இருந்து பெறத்தக்கதாக கூறப்படும் அனைத்தையும் இந்த நாட்களிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, சோதித்து அளவிடப்பட்டு பார்க்க வேண்டும் என்று வேதாகமும் இந்த நாட்களை வலியுறுத்துகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை, அப்படியானால் வந்து எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் ஆவியானவர் பேசுகிற காரியம் அல்ல, நம்முடைய சிந்தனையிலே கூட இந்த நாட்களில் இருந்தவர். உதாரணமாக நேற்றைய நாட்களில் கூட சில காரியங்களை இந்த நாட்களை நான் பார்த்தேன். பாருங்கள், இந்த நாட்களே சிலர் சொல்லுவார்கள், இந்த நாட்களே அங்கே போய் இந்த நாட்களை பாருங்கள், நான் ஆண்டவரை கண்டேன், ஆண்டவரை அங்கே பார்த்தேன், ஆண்டவர் அப்படியாக இருந்தார், இப்படியாக இருந்தார், சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்க வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே எப்படி இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்திருந்த யோவான் இந்த நாட்களில் அவரை கண்டவுடனே என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த எக்கால சத்தம் முதுகுறவளை திரும்பி பார்க்கிற வேளையிலே ஆவிக்குள்ளாக மாற்றப்படுகிறார். அவர் மாம்சத்துல இல்லை, ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த இடத்துல பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய தோற்றத்தை பார்க்கிற வேளையிலே அவர் செத்தவன் போல் விழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்றார். இவங்க சொல்றாங்க, இந்த நாட்களில் ஆண்டவரோடு நாங்கள் மேசையில இருந்தோம், காரியத்தை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லி, அப்ப உடனே என்ன என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற மனுஷர் என்று சொல்லி இந்த நாட்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஒரு வதந்தியான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஆவியினாலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இந்த பேதுரு சாதாரணமாய் பேசுகிற வேளையிலே அவருடைய இருதயம் அங்கே எப்படியாக இருந்தது? ஆயத்தமாக இருந்தது. எதற்கு ஆயத்தமாக இருந்தது? அந்த ரிசீவிங் த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருந்தது. அருமையான கர்த்தர் அதைத்தான் ஆண்டவர் வேதத்திலே சொல்றார். மத்தையில பாருங்கள், இந்த நாட்களே மத்தை மார்க்கிலே லூக்காலே பார்க்கிற வேளையிலே ஒரு இந்த உவமைகளை சொல்லி இருக்கிறார். அதாவது நல்ல நல்ல விதைகளை குறித்து விதை உவமைகளை சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களில் நல்ல நிலத்திலே விழுந்த விதை, இன்னுமா இந்த நாட்களில் வேறு வேறு உவமைகளை ஏன் சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அந்த உவமைகளுக்குள்ளே அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் இந்த நாட்களில் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த அந்த விதைகள் எப்படியாக விழுந்து இந்த நாட்களில் முளைக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கல்லுக்கு மேலே விழுகிறது, அதாவது அங்கே அதாவது அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தண்ணீர் இல்லாத இடத்துல விழுகிறது. அது மட்டுமல்ல, நல்ல இடத்துல விழுந்த விதைகள் சரியாக முளைக்கும். அதே விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற வேளையிலே நல்ல நிலமாக நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும். அந்த வார்த்தையினாலே நாங்கள் கட்டப்படுவோம், அந்த வார்த்தையினாலே நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதைத்தான் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாங்கள் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறமே கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தைகளை அவர்கள் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் சொல்லி சொல்லப்படும். இவர் ஏன் அந்த காரியம் சொன்னால், இஸ் ரெடி ஐயா, அவர்கள் ரெடியா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்ப ஆவியானவருக்கு தடை இல்லை. அவன் அதாவது அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நல்ல இல்லத்தை போல் இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படியானால் இந்த விதையை விதைப்பதற்கு தகுதியான நேரம் ஆண்டவருக்கு இந்த நாட்களை தெரிந்து விட்டது. உடனே இந்த நாட்களை ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னார், அந்த இருதயத்தை இந்த நாட்களில் நிரப்புகிறார். என்ன எப்படியாக சொன்னால், வார்த்தையினாலே நிரப்ப அபிஷேகத்தினால் நிரப்புகிற வேளையிலே. அப்ப அவர்கள் அந்த வந்த ஜனங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது. இப்ப அருமையான கத்தோட பிள்ளைகளே, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் என்று சொல்லி சொன்னால், இவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றாங்களோ புற இல்லையோ நான் எனக்கு தெரியாது, வேதத்திலே சொல்லப்படவில்லை. யார பாருங்கள், பாருங்கள், அவர் கேட்ட பொழுது பரிசுத்தாவின் பரம் புரஜாதிகள் மேல் பொழிந்தரப்படுகிறது என்பதை குறித்து பிரமித்தார்கள். அவ பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த பெந்தேகோஸ் அனுபவம், பெந்தேகோஸ் காரியங்கள் எல்லாம் புரஜாதிகளுக்குள்ளே இந்த நாட்களை ஊற்றப்பட்டு புரஜாதிகள் மேலே இந்த நாட்களை இந்த காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகள், அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். நாங்கள் ஆவியானோட அபிஷேகம் இல்லாமல் சும்மா வந்து அலட்டி கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆவியானோட அபிஷேகத்திலே வந்துதான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா இருந்தால், ஒரு பாடலை பாட வேண்டுமா இருந்தால், அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்களே பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்குள்ளே அந்த ஆவியாருடைய கிரியைகள் இந்த நாட்களை நடப்பிக்கும் என்பதை இன்றைக்கு நான் பாருங்க, சில வேளையில ஜோம் பண்ணுற வேலையில் சில பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, ஐயோ இந்த சகோதரர் வந்து ஜோம் பண்ணாங்களப்பா,
ஒரு ஒரு இது என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஏதோ காரியம் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் அப்படி இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கிரிகள் நடப்பிக்கிறார் என்பதை தான் காணக்கூடியதாக இருக்குது. சில பேர் சொல்லிட்டு போவாங்க இந்த நாட்கள், என்னையா வந்தாங்கள் என்ன போரடிக்கிற மாடு மாதிரி இந்த நாட்களை ஜோமணி போட்டு போறாங்க, ஓ என்ன எதுக்கு ஜோபிச்சாங்க என்னதுக்கு ஜோபிச்சாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை தெரியாது. அதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அப்ப அந்த ஜபத்தை கூட அந்த நாட்கள்ல கருத்தோடும் ஆவியோடும் இந்த நாட்களை ஜபிக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படுது. பாருங்கள் அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அங்கே அந்த எந்த காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் அனைத்தையும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, சோதித்து அளவிட வேண்டுமா சொல்லி இந்த நாட்கள் அதைத்தான் சொல்லப்படுகிறதை பாருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக கண்டாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை இந்த நாட்களே அங்கே பிடித்துக்கொள்ளும். ஏனென்றால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இப்ப பாருங்க, நான் ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்கள் ஒருவர் வந்து இந்த நாட்கள் என்ன செய்வார் சொன்னா உங்களுக்கு கூடி விடுவார். பிரதர் நீங்கள் என்ன என்ன செய்யறீங்க இந்த நாட்களை பைபிள் வாசிக்கிற? நானும் வாசிக்கிறேன் தான் பிரதர், எல்லா காரியங்களையும் செய்வாங்க. இப்ப அந்த சில சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு யெகோவா விட்னஸ் அப்படிப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடைசியா சொல்லுவாங்க அந்த நாட்கள் என்ன பண்ணி சொன்னால் ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு போவாங்க. இதான் நடக்கிற காரியம். வாருங்கள் அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிற இந்த நாட்களே, அங்கே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுது. அப்படி ஆனால் பாருங்கள் அருமை பிள்ளைகளே இந்த நாட்களே பாருங்கள், அப்படி ஆவி இல்லையென்று நாங்கள் சொல்லப்படுறது அப்படி என்று சொன்னால் அங்கே பெந்தேகோஸ் நாளிலே என்ன நடந்தது? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையிலே வந்தவர்களிலே என்ன நடந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், சிம்சோன் மேலே என்ன இருந்தது? ஜெப்தா மேலே என்ன காரியம் நடந்தது? அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி சுட்டி காட்டிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் பாருங்கள், நீங்கள் எல்லாவற்ற ஆவியையும் அதாவது எல்லா ஆவிகளையும் நம்பாமல், ரொம்ப கவனமா இருங்க, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்று கொரிந்தியர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட. ஒன்று கொரிந்தியர் புத்தகத்திலே 14 நாங்கள் வாசிப்போம், 29 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தீர்க்க தரிசனங்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். தீர்க்கதரிசிகள் மற்றவர்கள் நிதானிக்க கடவார்கள், அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவன் ஏதாகலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இதுதான் ஆவியானவருடைய ரெஸ்பெக்ட், பரிசுத்தாவியானவர் ஜென்டில்மேன். பாருங்கள் அவர் வந்து அப்படியே அமைதி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் என்ன செய்வார்? அமைதியா இருப்ப நாட்களை இருப்பார். அருமையான கத்துடைய அத்தனை சொல்லப்படுது. அப்ப எல்லாவற்றையும் அதான் எல்லாரும் இந்த நாட்களை கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் அதாவது ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. இதுதான் பாருங்க, அப்ப தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் எப்படி இருக்கிறது? அங்கே தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகளுக்கு அடங்கி இருக்கிறது. இதைத்தான் நாங்க பாருங்கள் வேதம் சொல்றது, தேவன் கலகத்துக்கு தேவன் அல்லாமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றையும் அப்படியே இந்த நாட்களே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப சொல்லிவிட்டு இந்த நாட்கள் சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. சபைகளிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படி அவர்கள் உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படி சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்திலே விசாரிக்க கடவார்கள், ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் சில வேளைகளிலே இந்த சில பெண்கள் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் கண்ட பாட்டுக்கு நமக்கு எல்லாம் தெரியும் அது தெரியும் இந்த பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே தெரியாது. அருமையான கத்தோடைய பிள்ளைகள், வடிவாய் சமைக்கவே தெரியாது. பாருங்கள் இப்படியான சூழ்நிலையிலே எல்லாம் தெரியும் சொல்லி இந்த நாட்களை பேசி முடிக்கிற காரியத்திலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஒரு குழப்பம் இந்த நாட்களை உருவாகிறது. அப்ப சபையிலே பேச வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை குறு சபைகள் எழுதுகிற வழியில இந்த நாட்களை எழுதுகிறார். ஏன்னா குறு சபைகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை இருந்தது. பாருங்க அருமையான கத்து, அப்ப பாருங்க இன்றைக்கு இதை சொன்னோட என்ன சொல்லுவேன் சொல்லி சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தோடனே முதல் போய் பார்த்தது மரியாள் தானே, அப்ப உடனே பாருங்கள் அவதானே இயேசு அங்கே தோட்டக்காரன் மாதிரி நின்றதையும் நான் கண்டேன் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் சொல்லி அவர் சொல்லுகிறார் சொல்லி இந்த நாட்களே அங்க வந்து அவர்கள் சொல்லி அதனாலே நாங்கள் தான் முதல் சுவிசேஷத்தை கொண்டு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அதுவும் புதிய ஏற்பாடுலாம் நடந்தது, இதுவும் அங்க அது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷத்துக்குள்ளே நடந்தது காரியம். இது இங்கே கொரிந்து சபைக்கு பவுலடிகள் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நடவடிக்கையிலே அந்த
கற்றக்குறையிலே அந்த கட்டுப்பாட்டுகளிலே வாழ்ந்த அந்த பெண்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், சபைகளிலே வந்தவுடனே இந்த நாட்களிலே தங்களை அதாவது மிகமைப்படுத்தி தாங்கள் தான் பெருசு, தாங்கள் தான் காரியங்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை தவறான காரியங்களை தவறான முறையில் இந்த நாட்களை சொல்லுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கத்துரைப்பிள்ளைகளே. அப்ப இதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆவி எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் உண்டானவைகள் என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம் பார்க்கிறோம். ஒன்றியோவான் 4:1 பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்றியோவான் புஸ்தகத்திலே 4:1 சொல்லுகிறது, பிரியமானவர்களே உலகத்திலே அநேக அதாவது உலகத்திலே அநேகம் கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவர்களோ ஒன்று சோதித்தறையுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறது. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதுவே என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது. ஆண்டவர் உன்ன நிரப்புறா இருந்த நாட்களே இந்த அபிஷேகம் இருக்கு, நீ உன்ன கொண்டு இந்த இடத்துல இருந்து வேறு பிரிச்சு வேறு இடத்துல இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்ய போறார், பயன்படுத்த போறார்னு சொன்ன உடனே அவர் அதை பிடிச்சிருவார். ஏன்னா சபையில 4 முன்னால் சொல்லியாச்சு தானே, உடனே என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அவர் அங்கே 4 சேர்க்கறதுக்கு நிற்பார். சபையில் உள்ளாக்களை சேர்த்து இந்த நாட்களை என்ன செய்வார், ஒரு புதிய சபை துவங்குறதுக்கு இந்த நாட்களை காரியத்தை செய்வார். அருமையான கத்தோடு பிள்ளைகளை அது தவறான காரியம். அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு. அப்ப அதைத்தான் இந்த பொய்யான தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்கள், வெளிநாடுகள்ல இருந்து வர ஊழியரை நம்புவாங்க, உள்ளூர்ல இருக்கிற ஊழியர்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிற ஊழியர்கள் பார்த்துட்டு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இருந்து வரவங்க இந்த நாட்களே அவங்க தங்களோட பெருமைக்காக இந்த நாட்களை என்ன செய்வாங்க, ஜோம் பண்ணி இந்த நாட்களை சொல்லி பெருமையான காரியத்தை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போயிடுவாங்கள். அதனாலே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழப்பமும் கலக்கமும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தாவினாலே பெற்ற ஞானஸ்தானம் தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று சோதித்தறிய வேதம் கூறும் கொள்கைகள் எப்படியாக சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு உண்மையான பரிசுத்தாவியை பெற்று ஞானஸ்தானம் ஞானஸ்தானமாக இருக்குமானால் பிதாவினுள் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அங்கே முன்னே விட இந்த நாட்களை அதிகமாக நேசிக்கவும் அதாவது பெருமைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களே விருப்பம் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். யாரை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே மகிமைப்படுத்தவும் அவரே இந்த நாட்களை உயர்த்தவும் இந்த நாட்களே அங்கே இப்படியான காரியம் இந்த நாட்களே உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கத்திரப்பிள்ளைகளே யோவான் 16 பாருங்கள், நான் வாசிப்போம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான்கள் சுவிசம் 16 கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லுகிறது. 16:13-14 வாசிப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் பாருங்கள், சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவற்றையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய அதாவது என்னுடையதிலே எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே யோவான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே இப்படியாக இந்த வார்த்தையில சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 2 11:36 நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2 திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அப்போஸ்தலர் 2 பாருங்கள், 11:11 பாருங்கள், 11 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கிரேத்தே அரமியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை அங்கே பேச கேட்டோமே என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எல்லோரும் இந்த நாட்களிலே ஒருமித்து இது சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் இந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடப்படுகிறேன். அப்ப பாருங்கள் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த கிரேத்தியரும் அராபியரும் அதாவது அரபியரும் அங்கே அரபியராம நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் அங்கே தேவனுடைய நாமத்தை பேச கேட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளை அப்படியானால்
அவர்களுடைய பாசையில் இந்த நாட்களில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை அங்கே அவர்கள் அங்கே கேட்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்றார்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே எங்க என்னத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், பேதுருடைய வார்த்தைகளினாலே அவர்கள் இந்த நாட்களை கேட்கிறாங்க, என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே முக்கியமான காரியமா இருக்கு. இதானே அந்த ஆவியானவருடைய வழிநடத்தலா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே, அந்த சத்தியத்தை கேட்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்களை பார்ப்பார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த வியாழக்கிழமை என்று நினைக்கிறேன், நான் அதாவது ஃபைனான்ஸ் ஆஃபீஸுக்கு இந்த நாட்களை போயிருந்தேன். அங்கே கடிதம் கொண்டு வந்து அந்த கடிதத்தை கொண்டு போகும்படியாக போயிருந்தேன். கொண்டு போன இடத்துல இந்த நாட்களே அந்த கடையத்தை காண்பித்த இந்த நாட்களே இந்த கடையத்தினுடைய காரியங்கள் என்ன, ஏனென்றா ஏற்கனவே என்னுடைய எல்லா ஃபைனான்ஸுக்குரிய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அதனால இந்த நாட்களை நான் இந்த அதாவது எந்த அதாவது ஃபைனான்ஸ் டிக்ளேர் பண்ண வேண்டிய காரியம் இல்லை என்பதை குறித்து இந்த நாட்களை நான் சொன்னேன் அவர்கிட்ட. என்னால் சற்று இந்த கடையத்தை கொடுங்கள் என்று சொல்லி சொன்னால், கடையத்தை கொடுத்த உடனே ஒரு வாலிப தம்பி, அவர் தன்னுடைய பெரிய ஆபீஸுக்கு இந்த நாட்களை கால் பண்ணி இந்த நாட்களை அடித்த இடத்துல அவர்கள் சொன்னார்கள், இவருடைய எல்லா ஃபைலும் 22ஆம் ஆண்டே நாங்கள் 23ஆம் ஆண்டே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டோம், ஏனென்றால் இவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அந்த காரியத்தை அவர் சொல்லி சொன்னார், நோனோ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு ட்ராஷ்ல போட்டுருங்க பேப்பரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த நான் போன் நம்பரை தரேன், இந்த போன் நம்பர்ல அவர் ஏதும் கடிதங்கள் மறுபடியும் வந்தா நீங்க அவருடைய கால் பண்ணுங்க, அவர் அதுக்குரிய காரியத்தை சொல்லுவாருன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு போனார். அந்த வாலிப தம்பி இருந்த வழியிலே அந்த கடைசி நாட்களை குறித்து அவர் இந்த நாட்களை திடீரென்று இந்த நாட்களே வேதத்தை குறித்து சொன்னார். அப்ப நானும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, உடனே நானும் என்ன செய்விட்டேன், ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தி சொன்னார். அவர் சொன்னார், நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப கடைசி நாட்கள் சம்பவம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை குறித்து சொன்னார். நான் சொன்னேன், அருமையான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனா நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் அநேகம் இருக்கிறது, இங்கே சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது, அதான் ஆண்டோடைய வரையில் நிறைவேற போகிறது என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். அந்த நாட்களே உலகம் எங்க போகுது, எங்க வருகுது, உலகத்திலே என்ன காரியம் நடக்கிறது, ஜனங்களுடைய காரியங்கள் என்னவாய் நடக்க போறதோ என்று சொல்லி சொல்றார். அதே போல அவர் சொல்லுகிறார், அந்த நாட்களே இப்ப இருக்கிற இளம் சந்ததிக்கு அவருடைய எதிர்காலத்திலே என்ன நடக்க போறது தெரியாத நிலப்பாட்டில் இந்த நாட்கள் இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களே கிட்டத்தட்ட ஒரு நான் 5 நிமிஷத்திலே கதைக்க வேண்டிய காரியம் அவர் 15 நிமிஷம் என்னோட எடுத்து இந்த நாட்களே ஆகலா இந்த நாட்களே கதைத்து இந்த நாட்களே பாருங்கள் இளம் தம்பி இந்த நாட்களே எழுந்தெண்ணே இந்த நாட்களே வரி வலியனுப்பிற கடைசியாக வருகிற வேலையில் அருமை எனக்கு கத்துருவில்லை. நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட வாலிபர்களுக்குள்ளே ஒரு தாகம் இந்த நாட்களே இருக்க வேண்டும். இருக்கிற வேலையில தான் அந்த ஆண்டவுடைய காரியத்தை குறித்து அந்த வாலிப அந்த நாட்களை வெளியாக வெளிப்படுத்தியா வெளிப்படையா சொல்லுகிறார். அது அப்பொழுதுதான் இந்த நாட்களை நானும் ஆண்டவரை குறித்து அவருக்கு சொல்லும்படியாக அந்த நாட்களை அங்கே என்னுடைய உதடுகளும் இந்த நாட்களே என்னுடைய வாயும் இந்த நாட்களை திறக்கப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைய பிள்ளைகளே. ஆண்டவர் என்ன காரணத்துக்காக அந்த காரியத்துக்கு அழைத்து கொண்டு போனார்னு சொல்லி இந்த நாட்களை அங்கே நான் பாருங்கள் டெலிபோன்ல நான் அடித்து கதைச்சிருக்கலாம் அந்த காரியத்தை, ஆனா டெலிபோனுக்கு அடித்து கதைச்சால் அந்த நாட்களை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட்லேயே நிற்க வேண்டும். ஆனால் நான் சற்று கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான் இந்த நாட்களே நான் அப்படியே அந்த இடத்துல போக வேண்டிய அவசியமாக இருந்தபடினால் அந்த இடத்துல நான் போய் அவரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அருமையான கத்துடைய. அப்ப பாருங்கள் தேவனுடைய கடைசி நாட்களே புறஜாதிகளுக்குள்ளே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த புறஜாதிகளுக்குள்ளே இந்த காரியம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது, சிலுவையிலே அறைந்த அந்த இயேசுவை இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவானவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்ப இந்த இதை கேட்ட அவர்கள் என்ன செய்கிறார்களாம், அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அப்ப பாருங்கள் இவங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லப்படுகிறது,
அவர்கள் ஆண்டவருடைய சந்ததியா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே வந்தாலும் அந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள் தங்களுடைய காரியங்களை விட்டு விட்டார்கள். ஏனென்று சொன்னால் பழைய பாரம்பரியங்களுக்குள்ளே அவர் நிற்கிறார். பழைய பாரம்பரியம் சொல்லிச்சுனால் மோசேனுடைய நியாய பிரமாணத்துக்கு நிற்கிறார். அப்படியானால் அவர்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மோசேனுடைய நியாய பிரமாணம் 10 கற்பனைகள் இன்றைக்கு நிற்கிற வேலையில இந்த நாட்கள் என்ன என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அந்த ரட்சிப்பை இந்த நாட்கள்ல பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த 10 கற்பனைகளை என்ன செய்கிறான்னு சொன்னால் 2 கற்பனைகளை கொண்டு வருகிறார். ஏன்னா அந்த 10 கற்பனைகளையும் இந்த நாட்கள்ல பாருங்கள் எல்லாரும் இந்த நாட்கள் அதை இந்த நாட்கள்ல கடைபிடிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் கூட கடைபிடிக்க முடியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாக அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் விழுந்தார்கள் சொல்லி சொன்னால் இச்சையிலே விழுந்தார்கள், விபச்சாரத்திலே விழுந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படியே அநேக காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் அந்த இச்சை என்று சொல்லப்படுகிற காரியம் அந்த காரியத்துக்குள்ளே இந்த நாட்களே அந்த அந்த கற்பனைகளை இந்த நாட்களே எவரும் இன்றைக்கு கூட இந்த நாட்கள் என்ன செய்ய முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அந்த கற்பனைகளை ரெண்டாக்கி இந்த நாட்கள் ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தா என்று சொன்னா அவளை விபச்சாரம் செய்தது சரி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிற முந்தி அப்படி அல்ல. அந்த பெண்ணை விபச்சாரம் செய்து கடைசியாக என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அவளை கொண்டு வந்து நிற்பாங்க, இவள் தான் என்னோட வந்து என்னோட விபச்சாரம் செய்தாள் என்று சொல்லி அவளையே கல்லறிஞ்சு கொண்டு தாங்கள் தப்பிடுவாங்க. ஆனால் இப்ப அப்படி இல்லை. ஆண்டவர் அதுக்கு எதிர்மாறாக இந்த நாட்களை வைத்திருக்கிற நாட்களே ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்ப்பாயா இருந்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததற்கு சரி என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துல. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய கண்களிலே பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இச்சையான காரியங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, அப்ப இந்த இடத்திலே தான் பாருங்கள் பேதுரு இந்த நாட்களே இப்படியாக பிரசங்கம் செய்து ஜனங்களுக்கு இப்படியான காரியத்தை இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 4:12 வேதம் சொல்லுகிறது இப்படின்னு சொன்னால் அவரே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்டிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கிலும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் பேதையும் உள்ளவர்களா பேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை அபிஷேகத்தையும் இந்த ஞானத்தையும் கொடுக்கிறது யார் என்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் ஒரு தேற்றவாளரை உங்களுக்கு ஒரு கம்ஃபோர்டரை அனுப்புகிறேன் சொன்னால் அங்கே போய் இந்த நாட்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியர் என்ன வேதம் சொல்வது 1 Corinthians 3:17 சொல்லப்படுகிறது பாருங்கள் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஆவியானவர் இந்த நாட்களை பாருங்கள் கர்த்தர் தான் ஆவியானவர். அப்படியானால் இந்த நாட்களை இன்றைக்கு ஆவியான தேவனாய் இந்த நாட்களே எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இந்த நாட்களை வர வேண்டும் என்பதைத்தான் வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அதனாலே இச்சைக்கு விலகி ஓடுங்க. பாருங்கள் அங்கே வேதத்திலே பாருங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். போத்திபாருடைய மனைவியார் இந்த நாட்களே யோசேப்பை இந்த நாட்களே அதாவது இச்சை கெழுத்த வேளையிலே அந்த நாட்களை பாருங்கள் அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகமோ காரியங்களோ இந்த நாட்களே இல்லை. ஏனென்றால் அது எல்லார் மேலும் ஊற்றப்படவில்லை, ஒரு சிலர் மேல் தான் இந்த நாட்களில் இருந்தது. சிம்சோன், கிதியோன், ஜெப்தா இப்படியாக ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மேலே தான், தாவீது இப்படியான ஆக்கள் மேலே தான் இருந்தது ஒளிய அந்த நாட்களே எல்லார் மேலும் இல்லை அங்கே இருந்ததாக அந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்படவில்லை. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரணத்துக்காக யோசேப்பு அந்த இடத்திலே அப்படியே அந்த தன் உடுத்திருந்த துணியை கூட விட்டு ஓடினார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இச்சைக்கு விலகி ஓடினான். அந்த இச்சையை நான் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் யோசேப்பு ஆண்டவரை குறித்து தெளிவாக அந்த நாட்களை அறிந்திருந்தார். சிறு வயசு சிறு பையனாக இருந்தாலும் ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார், தரிசனங்களை கொடுத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தரிசனங்களை வெளிப்பாடுகளை இந்த நாட்களை அங்கே செயல்படுத்தும்படியாக தேவன் கூட இருந்து நடத்தினார். ஏதும் சொல்லுது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்கள் அப்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம், இச்சைக்கு விலகி ஓடுவோம். ஐயா அது மறையல் தான் வரட்டும், என்னதான் நடக்கட்டும்,
நாங்கள் இச்சைக்கு விலகி ஓடி இந்த நாட்களை தப்பித்துக் கொள்கிறார் இருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நாங்கள் அப்படி இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கௌரவமாக இருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் ஒரு ஊழியர் கூட இந்த நாட்களை சொல்லுகிறார், இந்த நாட்கள் இன்றைய பாருங்க, அதாவது சிங்கமா அல்லது இந்த நாட்களை டெலிதாவா, அந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை பெலமுள்ளல் என்று கேட்கிற வழியிலே. ஏனென்று சொல்லி சொன்னால், இவ்வளவு சிங்கங்களை இந்த நாட்களை அங்கே, அதாவது இந்த நாட்களை சிங்கத்தை, அதாவது சிங்கத்தோட சண்டை பிடிச்சார் ஆறு ஆறு சாம்சோன் சிங்கத்தோட சண்டை பிடிச்சி வெற்றி பெற்றார். ஆனால் ஒரு பெண்ணால் பெண்ணால இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே என்ன செய்தார், தன்னுடைய பெலனை இழந்து போனார் அங்கே. அதாவது நஸ்ரேன் என்ற காரியத்தை இந்த நாட்களை இழந்த நிமித்தம்தான் கண்கள் தூண்டப்பட்ட நிலையிலே பரிதாபத்துக்குள்ளாக அந்த நாட்களை மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் மேல கத்திரை உள்ளது. அப்ப வாருங்கள், இப்படி அப்ப இந்த காரியத்திலே பார்க்கிற வழியிலே, இன்னும் வேதத்திலே பார்க்கிற வழியிலே, தாவீதை குறித்து பார்க்கிற வழியிலே, கரடியா இந்த நாட்களை கொண்டு இந்த நாட்களை பாருங்கள், தன் ஆடுகளை காப்பாற்றின இந்த தாவீது ஒரு பட்சபாலை இந்த நாட்களை மேற்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை பாருங்கள், பட்சபாலுக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள், உபச்சாரத்திலே அவளோடு இந்த நாட்களை பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவன் அங்கே அவளுக்கு கண்டித்துணர்த்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகள். அப்ப அப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களை விலக வேண்டுமா இருந்தால், நமக்கு இன்றைக்கு கூட இந்த நாட்களை என்ன தேவையா இருக்கிறது, ஆவியானுடைய அபிஷேகம் தேவை என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே அப்போ சில 7 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 7 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை சொல்லுகிறது, 55வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் பாருங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்திலேயும் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகிலே வைத்தார்கள். இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய தரிசனம். ஏன் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வெளிப்பாடு தேவானுக்கு இந்த நாட்களை கிடைக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். முதலாவது இரத்த சாட்சியாக இந்த நாட்களை என்ன செய்கிறார், தேவான் மறிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாண்டவருக்கு பிறகு இந்த நாட்களை பாருங்கள், சீசர்களே பார்க்கிற வழியிலே சாதாரணமாக பந்து விசாரித்து கொண்டிருந்த இந்த, அதாவது தேவான் அவர்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை காண்ற அளவுக்கு இந்த நாட்களிலே எப்படியாக கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டினார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சாதாரணமான ஊழியர் ஐயா, பெரிய பேர் இல்லை, ரெவரன் என்ற பட்டம் இல்லை, அந்த பட்டம் இல்லை, இந்த பட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஸ்தேவான் ஸ்டெஃபான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களை நாங்கள் அப்படியான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு வர வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனை தரிசிக்கிறவர்களாய், தேவனுடைய அதாவது அவருடைய மகிமையை தேடுகிறவர்களாய், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை இறக்குகிறவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்க வேண்டும். தேவான் அங்கே பாருங்கள் கல்லறிய போறார்கள் இந்த நாட்களில், காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த வேளையிலே பாருங்கள், அங்கே ஆண்டோட சமூகத்தில் இந்த நாட்களை பாருங்கள், அவர் அப்படியே இந்த நாட்களை அங்கே தியானத்துக்களை வருகிறார். அவருக்கு அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவருடைய இவர்கள் கல்லாலே எரிந்து அவருடைய சரத்திலிருந்து ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த வேளையிலே பிதாவே இவர்கள் அறியாமை செய்கிறார்கள், மன்னியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு ஜபத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னொரு மனதுருக்கம், ஆண்டவருடைய அதே ஆவியானவர் தான் சிவானுக்கு அங்கே ஊட்டப்பட்டதை பார்க்கிறோம். கெட்சமனை தோட்டத்திலே ஆண்டோட இருதயம் அங்கே புளியப்பட்டதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, கல்வாரியிலே கடைசி வார்த்தை, பிதாவே இவர்களை அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் ஜீவனை விடுகிறது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விடுகிறதை அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் இந்த வார்த்தைகளை பார்க்கிற வழியிலே பாருங்கள் எப்படியாக இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய ஆவியானவரால் இந்த நாட்களை நடாத்தப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இந்த அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே, நாங்கள் வேதத்திலே பாருங்கள் 10 அதிகாரத்திலே 44 இருந்து இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் பாருங்கள் எப்படி சொல்லிச்சு, நான் வாசிக்கின்றேன். 44 இருந்து 46வது வசனம் வரைக்கும் பாருங்கள் சொல்லப்படும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனங்களை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் பற்பல பாசைகளை தேவனை போலுகிறதையும்
அங்கே தேவனை தேவனை பேசுகிறதையும் தேவனை போலுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்த விருத்தசேதனம் இல்லாத அதாவது விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியானவர் பிரஜாதிகளுமே பொழிந்திருக்கிறான் சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் நம்முடைய இருதயங்களிலே தேவன் மீது உள்ள அன்பை இந்த நாட்களே வளரச் செய்வது பரிசுத்தாவியானவரே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய இருதயங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது யாருன்னு சொல்லி சொன்னால் எந்த மனுஷனும் வெளிப்படுத்த முடியாது ஐயா. நம்முடைய நம்ம பெத்த தாயோட வந்து அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாது, தகப்பன் வந்து வெளிப்படுத்த சகோதரன் முடியாது, கணவன் முடியாது, மனைவி முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களை அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்ய நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம் தேவன் மீது உள்ள அன்பை வளரச் செய்வது பரிசுத்தாவினுடைய வல்லமை ஒழிய வேறே ஒரு காரியமும் இல்லை இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர்கள் நிறுவத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாட்களை. ரோமர்கள் நிறுவம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை இந்த நாட்களிலே நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கை என்ன செய்யுமாம், நம்மை ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து, சங்கீதம் 34 வசனத்திலே சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே குறைவடையாத. பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவான் என்று ரோமர்கள் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்களா, அப்ப அப்படியே ஆனால் இந்த நாட்களே ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே, ஆண்டவரை நேசிக்கிற வேளையிலே, அது மட்டுமல்ல ஆண்டவராலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு ஆவியான அபிஷேகம் இல்லாதெல்லாம் இன்னைக்கு நான் எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. அன்னைக்கு பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவருடைய நடத்தல் இருக்குமா இருந்தால் அவன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த நாட்களை அவன் நடந்து போக வேண்டிய காரியத்தை பார்ப்பானே ஒழிய, சிலுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பானே ஒழிய, இந்த காரியத்தான் பச்சு இந்த நாட்களே அதான் முக்கியம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்துக்கொண்டே இந்த நாட்களே இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் அது சீக்கிரத்திலே நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம் ஒன்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரையும் விசுவாசத்தை முடிக்கிறவரையும் நோக்கி இந்த நாட்களை நாங்கள் பார்த்து ஓட வேண்டுமே ஒழிய, இந்த நாட்களே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களே உடைக்கும்படியாக சில செயல்பாடுகள் இந்த நாட்களே வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் அந்த அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய ஜெபம் குன்றி போவோம், வேத வாசிப்பு குன்றி போவோம், அப்படியே நம்ம ஆராதிக்கிற காரியங்கள் ஆராதிச்சுதானப்பா என்ன பிரயோசனம் உள்ள நிலைமையில இந்த நாட்களே வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது யார் ஏன் அப்படியா செய்யறோம்னு சொன்னால் அது பிசாசுடைய ஒரு தந்திரம். இன்னைக்கு பிசாசு பாருங்க வெளியில இருந்து ஆக்களை கூட்டி விட மாட்டான், நல்ல அதான் வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஏன் வீட்டுக்குள்ள பிசாசு நீங்கள் தினமும் இந்த நாட்களை யோசித்துக் கொண்டு கூட வாழ்க்கையை இந்த நாட்களை அங்கே விட்டுவிடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஏனென்றால் உங்களுக்காக இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவர் வந்து இந்த நாட்களில் உதவி செய்ய மாட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து அவர் வந்து சாட்சி சொல்ல மாட்டார், ஐயா ஆண்டவரே இந்த நாட்களை நான் தான் இந்த காரியத்தை செய்தேன் ஆண்டவரே அவரை மன்னிச்சுடும் என்று சொல்றதற்கு அங்கே காரியம் இல்லை. அருமை, ஏனென்றால் அவனவன் தனக்குரிய காரியத்தை தேவடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டுமா இருந்தால் எனக்கு நான் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். அந்த ஓட்டத்துக்கு தடையாக வருகிற எல்லா முள்ளுகளையும் இந்த நாட்களை நான் தகர்த்து விட்டு எல்லா கல்லுகளையும் தகர்த்து விட்டு இந்த நாட்களே அங்கே தேவன் நான் கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நாட்கள் நமக்கு கிருபை செய்வார். அப்படியாகத்தான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுவது பாருங்கள், பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடி நல்லத்தை ஓட்டி முடித்தே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அப்ப அதற்கு என்ன சொல்லப்படுறோம்னு சொல்லி சொன்னால் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை நான் அங்கே பெற்றுக்கொண்டேன்,
அந்த கிரீடம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரிவார்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே கூட நாங்கள் நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு இந்த நாட்களிலே பாருங்கள், மற்றவர்களால் அங்கே வேதனைப்பட்டு இப்படியான காரியங்களையும் செய்துவிட்டு கடைசியாக மரித்ததற்கு பின்பாக இந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவருக்கு முன்னாலே போய் தலை குனிந்து கொண்டு இந்த நாட்களை நிற்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்ல வேண்டும் இந்த நாட்களை நம்மை பார்த்து, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசி என்று சொல்லி நாட்களை சொல்ல வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கைகளிலே நாங்கள் நம்மை மாற்றிக்கொள்ளுவோமா இருந்தால்தான் அங்கே இந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியானவரால் இன்றைக்கு நாங்கள் நடாத்தப்படுகிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் முதல் வாசித்தேன் பாருங்கள், அதிகமாக இந்த நாட்களை நேசிக்கவும் அங்கே இந்த நாட்களை மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களே நமக்கு அங்கே விருப்பம் உண்டாகும். ஆவியானவரோடு நாங்கள் நடக்கிற வழியில் நம்முடைய இருதயங்களிலே தேவன் மீதுள்ள அன்பை இந்த நாட்களை வளரச் செய்வது பரிசுத்த ஆவியானவர். இதற்கு மாறாக பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களே அதாவது புறப்பட்டதொன்று அங்கே கூறப்படும் ஒரு ஞானஸ்ஞானம் நம்முடைய ஜபங்களையும் இறை வழிபாடுகளையும் அங்கே துதித்தலையும் இந்த நாட்களே வேறு எவர் மீதோ அல்லது இந்த நாட்களை எவற்றின் மீதோ இந்த நாட்களில் இருக்கும்படி இந்த நாட்களை திருப்பினால் அவை தேவன் பேர்ல அல்லது இயேசு கிறிஸ்துவின் பேர்ல இந்த நாட்களை செய்யப்படாவிட்டால் அந்த ஞானஸ்தானம் தேவடத்திலிருந்து புறப்பட்டது அல்ல என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். ஞானஸ்தானம் ஒன்று சொல்லி போட்டு வேறொரு பேரை சொல்லி இந்த நாட்களை ஞானஸ்தானம் கொடுத்தாங்கடா அப்படி இருக்கு, அதான் சொல்லப்படும். அப்படியான காரியம் நடந்து கொண்டிருக்காருமே எனக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் பாருங்க.

கத்திரப்படவில்லை. முதல் அவர் ஏன் அதற்காக அந்த அவருக்கு அந்த கன அதாவது வயசு அதாவது பாலிப வயசு வந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தார்னு சொல்லி சொன்னால், சகலவற்றையும் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய நடைமுறைகள், உலகத்தினுடைய காரியங்கள், மனுஷர் வர்க்கங்களுடைய வாழ்க்கை, மனுஷர் வர்க்கங்களுடைய செயல்பாடுகள், அதாவது என்ன சூழ்நிலையில இந்த மனுஷர்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை ஜனங்களோடு சேர்ந்து இந்த நாட்களை என்ன செய்தார் தெரிந்து அங்கே அதை அறிந்து கொண்டார். வேதம் சொல்றது அப்போஸ்தலர் 19 நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையிலும் நிரப்பினார், அப்படினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லியார் கத்துடைய பிள்ளைகள். பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் அங்க என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றதற்கு பின்பாக அங்கே பிசாசுடைய காரியங்களோடு எதிர்த்து நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேன கத்துடைய பிள்ளைகள். இதான் அந்த ஆண்டுடைய காரியங்கள். அப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த ஊழிய பாதையை துவக்குவதற்கு ஞானஸ்தானம் முக்கியமாக காரியம். ஏனென்றால் அது தேவனுடைய நியமனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஞானஸ்தானம் பெறுகிறது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறது தேவனோடு நாங்கள் இந்த நாட்களில் ஐக்கியப்படுகிறது மட்டுமல்ல, தேவனோடு அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாட்களில் நாங்கள் புது சிருஷ்டியாக இந்த நாட்களில் அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், எழுந்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் இந்த புது சிருஷ்டியாக இந்த நாட்களை எழுந்திருக்கிற நாங்கள் இந்த நாட்களே அந்த ஞான ஞானத்தின் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறோம், ஆவியானுடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களை என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களை நடத்துகிறோம். ஆனால் அந்த ரெண்டு காரியத்தின் மூலமாய்த்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறோம் என்றுதான் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த நாட்களே அல்லது இந்த நாட்களை பாருங்கள், எவற்றில் மீதோ இருக்கும்படி இந்த நாட்களை திரும்பினால் அந்த காரியம் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே அவை தேவன் பேரில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் பேரில் செய்யப்பட்டால் அது ஞானஸ்தானம் இந்த நாட்களே அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று பொருளாம். பரிசுத்த ஆவியை பெற்று அதாவது புறப்பட்ட ஒரு உண்மை இந்த நாட்களே உண்மையானது ஞானஸ்தானம் நமது இந்த நாட்களே பரலோக பிதாவுடன் நமக்கு உறவை இந்த நாட்களே உணர்ந்து அவரை இன்னும் இந்த நாட்களே அதிகமாக கிட்டு சேர தூண்டும் என்பதை தான் பார்க்கிறோம். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது சிம்பிள் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கிற தண்ணிக்கே குடிச்சு போட்டு வாரன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வாரன் சொன்னா சிம்பிளா இருந்து நாங்க நினைக்க கூடாது. அது இங்க என்ன செய்யும் சொல்லி சொன்னால், அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாங்கள் பிதாவோடு இணைக்கப்படுகிறதையும் பிதாவோடு ஐக்கியப்படுகிறதையும் பிதாவுக்குரிய காரியங்களையும் இந்த நாட்களே அங்கே பார்க்கும்படியாகவும் இந்த நாட்களே அதை தியானிக்கும்படியாகவும் இந்த நாட்களே நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்யுமாம் தூண்டிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லி சொன்னால் பாருங்கள், அப்படியே இந்த நாட்களை பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 4 வசனம் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் பாருங்கள், அன்றியும் அவர்கள் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், ஆமீன் சூத்திரம், ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்கு பின்பு பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்டதை பிதா வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு இடத்திலே இருங்கள், காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே அவர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே ரோமர்கள் 8 நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ரோமர் 8 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது 15 வசனத்தை வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாத்தின் ஆவியை இந்த நாட்களே பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியாரர் தாமே நம்முடைய ஆவிக்குரிய சாட்சி கொடுக்கிறார் என்பதையும் அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடிய. அப்ப பாருங்கள், ஞானஸ்ஞானத்தின் மூலமாய் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், இதற்கு ஆதாரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் தானே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அது தண்ணீர்களை முழு எழுந்த வழியிலே அங்கே வாழ்ந்துட்டு சத்தம் பிரதி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். யார் அங்கே கதைக்கிறது? பிதாவாகிய தேவன். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்களும் ஞானஸ்தானம் எடுத்து அங்கே தண்ணீர்களை மூழ்கி இந்த நாட்களில் எழுதுகிற வழியிலே பிதா சொல்லுவார், இந்த நாட்களில் இவன் என்னுடைய குமாரன் அப்பா, என்னுடைய மகனாய் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த நாட்களிலே வந்த என்னுடைய பிள்ளை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இந்த நாட்களை மாறுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.

0: ஆண்டவருடைய பிள்ளைகளாக அந்த நாட்களில் நாங்கள் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அவர்கள் அது பாருங்கள் நம் அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்து நம்முடனே இருந்து கொண்டு செயல்படுவதையும் நாம் இந்த நாட்களே அதிகமாக அந்த நாட்களே உணர்வோம் என்பதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் உணர்வோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், யோவானுக்களின் சுவிசேஷம் 14 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்கிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், யோவான் 14 அங்கே 16-23 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 23 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவார், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு கூட இந்த நாட்களை என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், நாம் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து இந்த நாட்களே அன்புடன் அப்பா பிதாவே என்று இந்த நாட்களே அழைக்கும் உறவை அது வலுப்படுத்துகிறது மட்டுமல்ல, அருமையான கத்துடவில்களே, தேவனோடு இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே இணைக்கிறதாகவும் இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடவில்களே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப ஆண்டவரோடு இந்த நாட்களே நாங்கள் இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் கட்டாயம் இந்த நாட்களே அவருடைய நியமனங்களை இந்த நாட்களே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய, அதாவது தேவனுடைய நியமனங்களாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடன் இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையிலே நாங்கள் வாசித்த பகுதியிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு புறஜாதிகள் அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களா? இல்லை. அப்படியானால் அவர்களுக்குள்ள என்ன நடக்கணும்னு சொன்னா, ஆவியானவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆவியானவர் வந்து அவர்களை இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு இந்த நாட்களில் அவருடைய இருதயங்களை இந்த நாட்களில் திருப்புகிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் அதற்கு பின்பாக 2 பகுதியில் பார்க்கிற வழியிலே அவர்களை அங்கே பாருங்கள் என்ன வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் மறுபடியும் பரிபூர்ணப்பட்டு இந்த நாட்களிலே அங்கு பிதாவுடைய சித்தத்தையும் பிதாவுடைய திட்டத்தையும் அறிந்து அவர்கள் செயல்படுகிறவர்களா இந்த நாட்களே மாற்றப்படுகிறதே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆவியிலே இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையான ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களை சோதித்து அறிய வேண்டும். அருமையான பாருங்க, அநேகம் வருவாங்களப்பா சேர்ச்சி கூறாங்க, ஜெபிக்கிறது ஜெபிக்க வந்தாங்க, ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுட்டீங்களான்னு கேட்ட தெரிய நினைக்கிறாங்க. அவள் ஆவியானவர் அபிஷேகம் பெறாம நீ எவ்வளவு காலம் இருக்கா, 15-20 ஆண்டரோடு இருக்கிறான்னு சொன்ன, என்னையா ஆவியானவர் அபிஷேகம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க, இல்லைன்னு சொல்றான். அப்ப பாருங்க, அருமையான கத்துடு ஏன் அப்படியா சொல்லுகிறாள்னு சொல்லி சொன்ன, அருமையான கத்துடையவர்களே அந்த அபிஷேகத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே புறஜாதியர்களுக்கு ஆண்டவர் பெரிய தெரியாது, இதுதான் முக்கியமான காரியம். அப்ப இந்த இடத்துல இந்த புறஜாதிகளுக்கு இவங்களுடைய காரியத்தை ஒன்றை குறித்தும் தெரியாது, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் அடிக்கப்பட்டார் அந்த காரியம் மட்டும் தெரியும் ஒழியா, அவருடைய வல்லமை அவருடைய மகிமை அவருடைய காரியங்கள் ஒன்றும் தெரியாமல் இருந்தபடினாலதான் அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே பேதுரு அவரை குறித்து விவரமாக நாங்களே சொல்லுகிறார். அப்ப சொல்லுகிற வேளையிலே அங்கே அவர்களுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால், அவருடைய இருதயத்தை ஆண்டவர் நாட்கள் என்ன செய்யறார், தொடுகிறார், வார்த்தையினாலே தொடுகிறார். அப்ப ஒரு மனுஷனுடைய இருதயம் கத்தருடைய வார்த்தையிலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்தர் இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இருதயத்துக்குள்ளே கத்தருடைய வார்த்தை நிறைந்திருக்குமா இருந்தால், நாங்கள் வாயை திறந்து பேசுகிற வழியில கத்தருடைய வார்த்தை தான் பெருமை ஒழிய அங்கே வேறொரு காரியம் வராது. இருதயத்துக்குள்ளே வேற சிந்தனை இருக்குமா இருந்தால் அந்த நாட்களே அவனை கொல்ல வேணும், அவனை அடிக்கணும்னு சொல்லி, அவனை ஒடுக்க வேணும், அவனை எடுக்க வேணும்னு காரியங்கள் இருந்தனு சொல்லி சொன்னால், வாய் திறந்த உடனே அந்த காரியம் அந்த நாட்களை என்ன வரும், இந்த நாட்களே அந்த வார்த்தைகளாம் அந்த நாட்களில் வரும். அதைத்தானே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையான கத்துடையவர்களே, இருதயம் இந்த நாட்கள் இறைமையா 14:9 எடுத்து வாசி பாருங்கள், இருதயம் திருக்குள்ளது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இருதயத்தின் நிறைவால் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது வாய் பேசுமா சொல்லி இன்றைக்கிறாங்களே. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், இருதயத்திலே இருந்தான் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது, கொலை விபச்சாரங்கள் காமம் இப்படியான அநேக காரியங்கள் வன்கண்கள் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்யுமாம், இருதயத்தில் இருந்து இந்த நாட்களே வருகிறதாம் சொல்லி அங்கே காணக்கூடியது. அப்படியானால் அரும பிள்ளைகளே இந்த நாட்களே நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இருதயங்களே நீங்கள் இந்த நாட்களே ஆண்டோடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே இந்த இருதயத்தில் உள்ள காயங்கள், சில பேர் மறக்க முடியாத சில காரியங்கள் இருக்கும் இருதயத்தில், உன் இப்படி செய்துட்டானே எனக்கு நான் ரட்சிக்கப்பட முதல் இருந்த காரியத்தில் எனக்கு இப்படி செய்துட்டானே, அதனால இவனுக்கு பழி வாங்க வேணும் என்ற நோக்கம் இருக்கும். ஆனா அந்த காரியத்தை விட்டு விட்டு ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை என்னுடைய இருதயத்தில் விட்டு எடுத்துருங்க, ஏனென்றால் நான் இந்த நாட்களில் நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது மட்டுமல்ல, நான் உங்களோடு சேர்ந்த இந்த நாட்களில் ஜலத்திலே இந்த நாட்களே அடக்கம் பண்ணப்பட்டு, இந்த நாட்களில் ஜலத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு நான் அந்த நாட்களில் ஞானஸ்தானம் பெற்று எழுந்திருக்கிறேன். அப்படியானால் நான் உங்களையே மகிமைப்படுத்துவேன் ஐயா, மனுஷனை மகிமைப்படுத்த மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மனுஷனை மகிமைப்படுத்தாதே, மனுஷனை மகிமைப்படுத்தினா அம்போதா நீங்க போ அங்க உனக்கு வந்து அங்க பரலோகத்துல வந்து அவர் வந்து உனக்கு சார்ஜ் சொல்ல மாட்டார், அவர் வந்து உனக்கு பரிந்து பேச மாட்டார். நீ பரிசுத்தாவியானவரை ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, அப்போ ஆண்டவர் தான் அந்த இடத்துல உனக்கு அவனவனுக்குரிய பலனுக்கு தக்கதா கிருபை அளிக்கிறவர். தேவனை ஒழிய எந்த மனுஷனும் அந்த இடத்துல இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை ஆண்டவர் நியாயந்திருக்க முடியல, ஏனென்றால் மனிதனுடைய வழிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலே ரொம்ப கவனமாக இருங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அங்க மரித்தேக்கு பின்பு இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே மறுபடியுமா இந்த அதாவது வேறு மதங்களில் சமயங்களை செல்வாங்க, அதாவது என்ன மனுஷனா பிறந்து பேர்ந்து மிருகமா பிறந்து பறவையா பிறந்து அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அருமையான இந்த மனுஷனா பிறந்தவனுக்கு ஒரே ஒரு வாழ்வு தான், அந்த வாழ்வு இந்த பூமியில தந்திருக்கிறார். இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே அவரே நாங்கள் பற்றி கொள்ளுவோமா இருந்தால், அவரே நாங்கள் அறிந்து கொள்ளுவோமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் கண்மூடுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்கள் வருகிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் விழித்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோ மன்னுமா அன்பு மிருகங்கள் அருமை பிதாவே, இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் ஆண்டவரே அப்போஸ்தல 10:44-46 இந்த வார்த்தைகளை பேசும்படியா தந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்களிலே புரஜாதிகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமையினால் ரம்மினார்கள் என்றும், அதே மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தாவோட வல்லமையினால் இந்த நாட்களில் நிரம்ப நிறந்த கிருபியை கொடுக்கும்படியா ஜீவிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆவியிலே இந்த நாட்களில் உண்மையான ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களிலே முதலாவது அவர்கள் சோதித்தறிய நிறந்த கிருபியை கொடுமையா ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து வழிபட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நாங்கள் எல்லா ஆவிகளையும் பகுத்தறிந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலப்பில் இருக்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தைகள் பல்நூறு மடங்கு வளர்ந்தர கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானதாமே வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கும் நாங்கள் திரும்ப நாளை நாளே இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன் இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து பரிசுத்தாவியானவரை குறித்த செய்திகள் கூட வழிநடத்தினார். கத்தர் தாமே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய விரத்தை தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெப வேலைக்கு கூட கடந்து செல்ல ஊழியரை அழைப்போம். பரிசுத்தாவியானவர் அவருக்கூடாகவும் வழிநடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து வானொலி டீம் இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம், வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்
2: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி சொல்லுவதோ நன்றி சொல்லுவதோ நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு கிருபை ஐயா, உங்களுக்கு கிருபை, எங்களை தாங்குற கிருபை ஐயா, எங்களை பலப்படுத்துற கிருபை ஐயா, நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். சோத்திரங்கள் சோத்திரங்கள் சோத்திரங்கள் துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, வாசம் செய்கிறவரே சேராபிங்கள் கேராபிங்கள் பரிசுத்தவாங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். ஆயிரம் நாள்கள் கோடி சாவு போதாதையா, போதாதையா. மெச்சமா எங்களை தாத்துறோம் சாமி. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் தரே. மெச்சமா எங்களை பாதப்படி தாத்துறோம் சாமி. இந்த ஜப வேலைக்காக ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுறோம் சுவாமி. எல்லாம் கூட கிருபையாப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. தகுதியற்ற எங்களுக்கு கிடைத்த கிருபை நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களோட ஜப வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலை எங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. சி நாட்களில் நிற்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இவற்றை கேட்கிறவரே எங்களை சாத்துகிறோம், எங்களை சாத்துகிறோம் ஐயா. மன்னி போல இறக்கங்களும் உங்களுக்கு தானப்பா உண்டு, கிருபைகளும் உங்களுக்கு தானப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே, ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. அக்கிரமங்களும் அநியாயங்களும் சோர்ந்திருக்கிற இந்த நாட்களில் மக்கள் ஆண்டவரை மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கொண்டு வர வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஜனங்கள் மனம் திரும்பட்டும். சத்தியத்தை கேட்கிறவளாய் கீழ்படுகிறவர்களாய் அதன்படி நடக்கிறவளாய் ஒரு ஜனங்களையும் கொண்டு வரும்படியாக இருக்கிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் தகப்பனே அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் மற்றவங்களும் சூழ்ந்த காலமாய் இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. திருப்பி கொண்டு வாங்கப்பா. ஐயா, குருவாச்சியத்தின் பிள்ளைகளாக இவர்களை மாற்றுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் யுத்தங்களாப்பா. தேசங்களில் நடக்கிற யுத்தங்களில் ஜனங்களுடைய நிலைமை ஆண்டவரே, அது ஆதாரங்களிலிருந்து கண்ணீரிலும் உயிரிழப்புகளும் ரத்தம் சிந்தலும் ஆண்டவரே நடக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் நீங்கி அப்பா ஆண்டவரே மனம் திரும்புதலும் இவர்களுக்கு உண்டாக வேண்டும் என ஜீவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு இறங்கும்படியாக வேண்டி ஒரு விசை உங்களுடைய கண்கள் இவர்களை நோக்கும்படியாக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. கிறவை செய்யுங்கப்பா. எங்கெல்லாம் அல்லற்பட்டு கண்ணீரோடு தவிக்கிறார்களோ தகப்பனே இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. யுத்தத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் மனம் திரும்பி சத்தியத்திற்கு படிந்து சிவனே எங்களை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் விடுதலை பெற வேணும் சுவாமி. நீங்க தானப்பா, நீங்க தானப்பா சத்தியம் ஜீவனமாயிருக்கிறீங்க. இவர்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடட்டும், கூப்பிடட்டும். இவர்களுடைய எல்லா சாபங்களும் பாவங்களும் அநீதிகளும் இவர்களை விட்டு நீங்கி ஆண்டவர்கள் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக்கிறோம், வேண்டிக்கிறோம். வியாதியப்போ வியாதியும் கொடுமை ஆண்டவரே. ஐயா, வியாதி படுக்கல் இருக்கு ஜனங்கள் ஆண்டவரே. ஐயா, இந்த நாட்களில் வியாதிகள் ஆண்டவரே சொல்ல முடியாதியா. தவிக்கிற மக்களாப்பா, கண்ணீரோடு வாழ்ற மக்களாப்பா, கூக்குரலாப்பா தகப்பனே. இவருடைய கூக்குரலை எல்லாம் நீங்க கேட்கறீங்க, கண்ணீரெல்லாம் காண்கிறீங்க தகப்பனே. இவர்களுக்கு ஒரு இறக்கம் செய்யுங்கப்பா. சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. இவர்கள் பரிகாரியாய கத்தன் நீங்க என்று சொல்லி உங்களோட மாய் திரும்பி ஆண்டவரே சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவருடைய தேவைகளை சந்திங்க சாப்பிடு சீர மக்கள் இவர்களுக்கு எழுப்பி கொடுங்கப்பா. அப்பா, யாதி படுக்கிற ஜனங்களை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அண்ணாக்களிலும் கத்தாவே உங்களோட மாய் வந்த வியாதியஸ்தர் ஒருவர் சாணம் ஆண்டவரே பெருமையாய் திரும்பி போகவில்லை ஆண்டவர். அதே தேவன் ஆண்டவர் இருக்கிறீங்க. நீங்க மாறாத உங்களை நாக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீங்க சுகம் கொடுக்கிற சேவன் சுவாமி. அப்பா, உங்களை நாக்கி கூப்பிடட்டும் பரிகாரியா கத்த நீங்க சுகமளிக்க கர்த்தர் நீங்க, வியாதிகளை சுமந்து வீத்த கர்த்தர் நீங்க என்று சொல்லி இவர்கள் தங்களை தாழ்த்தி சுகத்தை பெறுவார்களா, சுகத்தை பெறுவார். மரண தருவாயிருப்பார்களானால் தங்களை ஆத்மாவை அவர்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும். தங்களை தாழ்த்து அவங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றிலும் இருந்து மன்னிப்பு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களும் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஆவண்டிகள் ஐயா முதியோர்கள் ஆண்டு அநாதரவாக இருக்கிற முதியோர் கைவிடப்பட்ட முதியோர் வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர் ஆண்டவரே வைத்தியசாலைகளை நிரம்பி வருகிற முதியோர்கள் ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் அப்பா பரியாரிய கத்த நீங்க ஆறுதல் அளிக்கிற தேவன் நீங்க, தாயின் தாப்பன நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களை ஒரு விஷயம் அவருக்கு இலக்கம் செய்யுங்கப்பா, இலக்கம் செய்யுங்கப்பா. நமது அவர்களை காங்கிரவர்களே நன்றி சொல்லுறோம். தாங்குகிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, உதவி செய்த மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கடும் இவர்களுடைய மரணம் தருவதாக இல்லை, இவர்கள் இருப்பார்களா. தங்களுடைய அத்தமாவை உங்களை செப்பு கொடுக்கிறதாய் மாறட்டும். தங்களுடைய குற்றம் குறைப்பாலும் எல்லாவற்றையும் தகப்பனை எங்களுடைய சமூகத்திலே புகழ்த்து மன்னிப்பு பெற்றவர்களாய் எங்களுடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுவோம். இவர்களுக்காக வந்திக்கலோ, தேசத்தையாடுகிற தலைவர்களுக்காக வேண்டிக்கும். தலைவர்களை எல்லாம் நீங்க ஏற்படுத்தி வைத்த தேவன் சுவாமி, அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நீங்க கொடுத்த தேவன் சுவாமி. தகப்பனே இந்த அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும் ஐயா. தேசத்தின் ஜனங்கள் நீதினாலும் நீதி புரட்டப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே இருக்கிற தவிக்கிற மக்களுக்கு நீதி செய்யற தலைவர்களாக இருக்கட்டும், நீதி செய்யற அதிகாரங்களாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனி இவர்களை சந்திங்க சுவாமி. இவர்களுடைய கரங்களில் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குகள் வாத்திய வாசகங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்களை நடத்திட்டும் சுவாமி. தகப்பனே கத்தாவே இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக்கிறோம், ஏழை பிள்ளை குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனி ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா, திருப்புங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் நன்றி சொல்லுறோம். அப்படியாக ஒரு தலைவர்களை எங்களை கருத்து தந்து செவிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி சார் நன்றி ஆண்டவரே. தேசத்தை காத்து கொண்டு ராணுவ வீரர்களுக்காக இவருடைய ஆத்மா உங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, இவருடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. சகப்பனே நடத்துகிறவரே இவர்களை நடத்துங்க சுவாமி. சகப்பனே இந்த ராண வீரர்கள் ஒருவங்களா அந்த நிலை நிற்கிறார்களோ அந்த இடங்களை தாங்கி பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்த நேரத்தில் ஆயத்தமுள்ளவர்களாய் அவர்கள் அந்த நிலையில் நிற்கத்தக்கதாய் இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அங்கிருந்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதி இங்க போஷித்து காத்து கொள்ளுங்க. தேவைகளை எல்லாம் சந்திக்க இவர்களுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். இவர்களுக்காக நன்றி சொல்லும் அப்பனே நாட்களில் நிற்கிற ஆண்டவர்கள் ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊழியர்கள் ஆண்டவர் கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் பொருளாதார காலத்தில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர் பிசாசின் போராட்டங்களில் வஞ்சனையான உபதேசங்களிலும் இந்த காலங்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர் சகப்பனே பலப்படுத்துங்க. எந்த நிலையிலும் இருந்தாலும் சுவாமி சொந்து போக விடாதபடி விழுந்து விடாதபடி நிலைநிறுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, சுகத்தை கற்று விடுங்கப்பா, சமாதானத்தை கற்று விடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வார்த்தைகளை கொண்டு மாண்டவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகளாக கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார் அவளுக்காக வேண்டிக் கொள்றோம். அவளுக்கு எல்லாவித போராட்டங்களிலிருந்து தாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. பலப்படுத்துங்க. இவருடைய குடும்பங்கள் எல்லாம் சாட்சியுள்ள குடும்பங்களா, மண் மாதிரியான குடும்பங்களா இருக்கிற விஷயங்க. இவர்களுக்காக இவர்களுக்காக இவர்கள் எல்லாம் உண்மையுள்ள ஸ்தானாதிபதிகளா, உங்களோட சமூகத்துல நிக்கத்தக்கதாய். அப்பா தங்களை திடப்படு ஐயா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. திடப்படுத்துங்க சுவாமி, திடப்படுத்துங்க ஆண்டவரே. இவர்களுக்காக இந்த விழுந்து போன ஊழியங்கள் ஆண்டவரே தாக்கப்பேனை மகிமையை விட்டு ஆண்டவரே விழுந்து ஆண்டவரே என்று நினைத்து போய் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு ஊழியக்காரன் சந்திக்கும்படியாய் வண்டி குளிர்சா ஐயா, மீண்டும் மீண்டும் ஆண்டவரே கால்கள் எங்கள் மிதிக்காதபடி ஆண்ட நாமத்தை ஐயா, உங்களுடைய நாமத்தை யோசிக்கிறவராய் இவர்கள் திரும்பமா எழும்புகிறவராய் மாறட்டும் சுவாமி. மண்ணை போல விளக்கங்கள் உங்களை திரும்ப சுவாமி. அவர்கள் வந்து அந்தவரே மன்னிப்பை பெற்று இரக்கத்தை பெற்று உங்களோட நாமத்தை யோசிச்சவர்களாய் மாறட்டும். எங்கெல்லாம் இந்த நிலை நிற்கிறார்களோ அந்த நிலங்களில் எல்லாருடைய சந்திங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா, நிலை நிறுத்துங்கப்பா. இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குடும்பங்கள் நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்துருவாரவன் அல்லை கண்டு போகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா. இந்த நாட்கள் இருக்கிற சபைகளுக்கு இவ்வளவு வருகையின் காலத்தில் இருக்கிற சபைகளுக்காக மனவாட்டிகளாக பரிசுத்தவாட்டிகளாக சபைகளாக நீங்கள் எடுத்துக் கொள்ளப்பட ஐயா. அந்த சபைகளெல்லாம் அந்த நாட்கள் ஆயத்தப்படும் ஆண்டவர், ஆயத்தப்பட்டு குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படும் சபைகளில் வருமானம் வேண்டும் உண்டாகட்டையும். ஆகியோடு ஆரவிக்கிறவளாய் ஆரவிக்கிறவளாய் கட்டு சுவாமி. சபைகளை ஒன்று ஆசீர்வதிக்கப்படும், எடுத்துக் கொள்கிற சபைகளாக பரிசுத்தப்படட்டும் சுவாமி. அப்பனே சபைகள் பெருகட்டும் ஆண்டோம். அது எப்போ சுகாதத்தை பெருகினவண்ணமாய் ஆயிரம் ஐயாயிரமாய் சபைகள் பெருகட்டும் பெருகட்டும். வெளியில் நிற்கிற ஜனங்கள் சபையை சேர்த்துக் கொள்ளப்படட்டும், சேர்க்கப்படட்டும். சபைக்காக வேண்டிக்கிறோம், சபையில் இருக்கிற போதாக்கள் உதவி ஊழியர்களாக வேண்டிக்கிறோம். அப்பா இவர்கள் சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, வாக்குகளை கொடுங்க சுவாமி. இவருடைய குடும்பங்கள் சாட்சி வாழ்க்கையை கொடுங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், இவர்களுக்காக வேண்டும் ஆசீர்வதிங்கதான், ஆசீர்வதிங்கதான். இந்த நாட்களில் ஆண்டவரே தேசங்களிலே நடக்கிற பஞ்சங்கள், பொருளாதார கஷ்டங்கள், குக்கிரங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே, இவருடைய குக்கிரங்களும் போராட்டங்களும் உங்களை நோக்கி கூப்பிடுறதாய் மாறட்டும். மனுஷிகம் வேணா சுவாமி, அவருடைய சுயம் வேணா சுவாமி. தேவனே எல்லாவற்றையும் மாற்ற வல்ல தேவன் நீங்க என்று சொல்லி உங்களோட முகத்தை தேடுவார்களா, உங்களோட முகத்தை தேடி சோமத்தை பெறுவார்களா? ஆசீர்வதிங்க, நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நேரம் இல்லாம படுக்கிற ஜனங்கள் பஞ்சமாப்பா ஐயா, தவிக்கிற மக்களாப்பா இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இவர்களுக்கு இறக்கம் செய்ப்பா. அப்பா நீங்க எல்லோருக்கும் எல்லோருக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் நீங்கப்பா இருக்கிறீங்கப்பா. அடசராசுரங்களையும் படைத்த தேவன், ஆளுகை செய்கிற தேவன், சகலத்தை நடத்துகிற தேவன் நீங்க இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்க. எல்லாவித குறைகளும் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு பஞ்சத்துக்கு காரணமான சாபங்களெல்லாம் நீக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா. மனம் திரும்பட்டும் அப்பா, மனம் திரும்பி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெறட்டும், சேமத்தை பெறட்டும், சளிப்பை பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. நன்றி சொல்கிறோம் ஐயா, சொல்லி இருக்கிறீங்கப்பா. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பா, அப்பொழுதுதான் முடிவு வந்து எங்க நாட்டில் ஆண்டவர் சுவிசேஷம் அறிக்கப்பட வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு. இருண்ட தேசங்கள் அடைக்கப்பட்ட போட்டன கிராமங்கள் என்று உண்டு சார். இடங்களுக்கெல்லாம் ஒரு ஜனங்கள் எழுப்பி கொடுங்க, வாலிபர்களை எழுப்பி கொடுங்க கொடுங்க. அந்தங்களில் எல்லாம் ஊழியர்களும் பட்டு சார். இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் எங்களோட ஊழிய தாகம் உள்ளவர்களாய், அப்போ அவங்களோட வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய் ஜனங்கள் எழும்பட்டும் சுவாமி. எழும்பட்டு உலகத்துக்காக ஓடினது போதும் சுவாமி, ஒன்றுமில்லையான ஆதாயப்படுத்தினாலும் உலகம் முழுவதும் ஆத்மா ஆத்மா மேலான சுவாமி. ஆண்டவரே எங்க உலகத்துக்காக அல்ல, ஆண்டவரே இந்த உலகத்துக்காரர்தான் ராஜ்யத்துக்காக உழைக்கிற மக்களாய் ஆண்டவரே எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, சேவையப்பா, சேவையப்பா. ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவ்வளவு வேகமாக இருக்கப்படுதோ, அவ்வளவு வேகமாக இந்த நாளுக்கு அறிவிக்கப்படுதோ நான் நன்றி. அதுக்குரிய காலத்தை நீங்க சந்திருக்கு டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே எவ்வளவு வேகமா எங்களுடைய வார்த்தைகள் சொல்லி கொண்டிருக்கிற சுவாமி. ரேடியோ கலந்து வீடியோ கலந்து சொல், ஆண்டவரே மீடியா கலந்து சொல், எத்தனையோ விதமான ஊழியங்கள் ஆண்ட நன்றி சொல்லுவோம். எவ்வளவு நல்லவராப்பா ஜனங்கள், நீங்கள் எவ்வளவு நல்லவராயிருக்குவீங்க. எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய சித்தம் ஐயா. ஒரு விசாரணை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு வாங்கியுள்ளது அன்புள்ளது சிறந்த மாதிரி பிரானகுமாரன் விசுவாசிக்கிற வேணும் அவன் கற்றுக் போகலாம். நித்திய ஜீவனை அடையும் இவரை தந்தல் இவ்வளவு எவ்வளவா என்று கூர்ந்திருக்கிறீங்க. அக்கான காலங்களை இந்த நாட்கள் தந்திருக்கிறீங்கப்பா. தந்த ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும், உங்களோட வார்த்தைகள் எல்லாம் பெருகட்டும், சுவிசேஷம் அங்கு மாறிக்கப்படட்டும், ஜனங்கள் எல்லாம் மறந்துடும்பட்டும் உங்களுக்கு பல்லவர் ஆட்சியத்தில் சேர்க்கப்படப்படும். சாப்பினே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. அந்த ஊழியங்கள் எல்லாம் உங்களுடைய நாம மகிமைக்காகவே செய்யப்படட்டும். சுயம் வேண்டாம் ஆண்டவரே, மனுஷியம் வேண்டாம் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்களே நோக்கமாய் தேவனுடைய ராஜ்யம் பெருக வேணும், தேவனுடைய ராஜ்யம் பெருக வேணும் என்ற நோக்கமாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யத்தக்கதாக இவர்களை வழிநடத்துங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும், சுகபலத்தை கொடுங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களை எல்லாம் தேவைகள் சொன்னீங்க, ஆசீர்வதிங்க. இவர்களுக்காக வேண்டி இவர்களுக்காக இன்னமா இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த இடங்களில் நிற்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டி வேண்டி கொள்வது எவ்வளவு துன்பமாயா கண்ணீரப்பா அடிக்கப்படுகிறாரப்பா, வியாதியாப்பா சிறைச்சாலி என்றப்பா துன்பப்படுகிற ஊழியர்கள் நிற்கிறார சுவாமி. தாங்குங்கப்பா, இவங்க கண்ணீரை துடிங்கப்பா, வெள்ளப்படுத்துங்கப்பா. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்வோம். தாங்குகிற புயம் நீங்க, தாங்குகிற கரம் நீங்க சுவாமி. இந்த ஊழியர்களுக்காக வேண்டி கொள்வது குடும்பங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தகப்பனே எங்களுடைய கண்களை நோக்குவதாங்க. அவர்களுடைய வழிகளை எல்லாம் நீங்க நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளும் அப்பா தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. அப்பா போக்குவரத்து ஆலயங்கள் வீடுகள் அடசாலைகள் என்று நிற்கிற இந்த இடங்களில் இருக்கிற தேவைகளை ஒன்றுக்காக மண்டி கழுவுறோம் சுவாமி. ஊழியர்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்காக மண்டி கழுவுறோம். கொடுக்கிற மக்கள் ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, வேறத்து உள்ள மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, ஊழிய ஸ்தாபனங்களை நிரப்பி கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்துமியின் செல்வம் எல்லாம் அந்த மகாத்மாக்களுக்கு வேண்டியதா இருக்கு என்று சொன்ன தேவனே இவர்களுக்கு சேரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழியங்கள் வளரட்டும் பெருகட்டும். அந்த இடத்து மக்களும் ஊழியத்திலே ஆண்டவரே பங்கு செய்து ஊழியத்திலே உதவி செய்து வாசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறட்டும் சுவாமி. இருளில் நாதிக்கவெல்லாம் உத்தேசங்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. அப்பா வெளிச்சத்தை காண்கிறவளாய் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளுறோம் அப்போ நன்றி சொல்லே. இந்த கலங்கு வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டி அன்பு அணிந்து போன காலம் ஆண்டவர் அன்பு இல்லாமே தானப்பா ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே நடக்கிற காரியங்கள், இரக்கமற்ற செய்வு, கொடுமைகள், பெற்றோர்களை தூசிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், பெற்றோர்களை மதிக்காதவர்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் ஆண்டவரில் நடந்து கொண்டு காலமாயிருக்கிற சுவாமி இருக்கிற அன்பிலே ஆண்டவரே, இந்த நாட்கள் வாழ்ந்த மக்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் விசை ஊற்றுங்கப்பா, அன்பை ஊற்றுங்கப்பா, அன்பினால் நிரப்பப்பட்டு சீரமைப்பட்டு இந்த குடும்பங்கள், குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் கொண்டு சேர வேணும் ஆண்டவர், தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி, அன்பினால் ஒருவர் மொத்தம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆரம்பி அன்பு அணிந்து போன காலம் ஆண்டவரே, அன்பு அறிந்து போன காலத்தில் ஆண்டவர் நடக்கிற காரியங்கள் கண்ணீரப்பா, கண்ணீரப்பா, கண்ணீரப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, ஜனங்களுக்கு கூட அன்பினால் ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், செவனை அறியான்னு சொல்லப்பட்டவராகும், அவர்கள் அப்படி இருந்துடாது வெளியாண்டவரை அன்பினால் அறியப்பட்டு உங்களை அறிந்தவர்களாய், அறிந்தவர்களாய், ஒருவரை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, ஒரு விசை உங்களை வருவிக்கும் என்ற ஒரு விசை ஆண்டவரே, உங்களோட அன்பின் ஆவியை விரும்பி உற்றும்படியாக வந்திக்கும் பின்னாடியாக ஆண்டவரே, பசுத்தாவியானவரே, இவர்கள் நிதிரங்கும்படியாய் வந்திக் கொள்வது சுவாமி, அதை பண்ணி எல்லா பிரிந்த குடும்பங்களும் வந்து சேரட்டும், அன்பு அன்பு சமாதானம் பெரிய பொறுமை இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் கிருபை செய்யுங்க, வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும் அன்பினால் நிரப்புங்கப்பா, அன்பு என்பது என்ன என்று அறியாத வாழிய பிள்ளைகளால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழிய பிள்ளைகளாண்டவர் பாவத்திலும் தேவ அன்பற்றவர்களும் பெற்றோரை நேசிக்காதவர்களும் தகப்பனே அறிந்து கொண்டிருக்கிற காலமாய் சத்ருவானவன் பிடியில் ஆண்டவரே சிக்கி ஆண்டவரே பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை சின்ன வயதிலே ஆண்டவரே விபச்சாரங்களும் போதைகளும் களவுகளும் அப்பா சொல்ல முடியாத பாவங்களும் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழிய பிள்ளைகள் அப்பா, வாழிய பிள்ளைகள் அப்பா வெட்டுக்கொள்ளுங்கப்பா, எங்களோட பிள்ளைகளை போல வேண்டிக் கொள்வோம், எங்களுக்கு பேர பிள்ளைகளை போல வேண்டிக் கொள்வோம், இறக்கம் செய்யுங்கப்பா, நீங்கள் எடுத்துக் கொள்ளாவிட்டால் யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாது, எங்களுக்கு நீரின் ஜபத்துக்கு பதில் தாங்கப்பா, பதில் தாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கு இருந்துங்கப்பா, வாழிய பிள்ளைகள் முதராட்சியத்தின் பிள்ளைகள், முதராட்சியத்தின் பிள்ளைகள், முதராட்சியத்தின் கட்டழிந்து போய் பாதாளத்தில் போகாதபடி தகப்பனே எடுத்துக்கொள்ளுங்கப்பா, சேர்த்துக்கொள்ளுங்கப்பா, இறக்கம் செய்ய வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வாழிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானவரே மிகவும் முக்கியமானவரே, இந்த வாழ்க வயது சந்தோஷம் சமாதானம் செவனுக்குள்படுகிறாய் வளர வயசு ஆண்டவரே, உங்களோட வசனத்தை காத்துக்கொள்வதுனா தானப்பா தன்னுடைய சுத்தமாக்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு, உங்கள வசனத்தை காத்துக்கொள்ளுகிறவளாய் கீழ்படுகிறவளாய் மாறட்டும் சுவாமி, வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்றோம் தாப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லப்பனே, கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரை, நன்றி சொல்லுறோம், எங்களுடைய ஜனங்களுக்கு வாழ்வாதாரம் தந்து இந்த தேசத்திலே கொண்டு வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தது நீங்க, நீங்க உணரட்டும் சுவாமி, எங்களை உறவு உணர்ந்து கொண்டு தேவனே நீங்கதான் என்று உங்களோட வழிகளில் அவர்கள் தங்களை வாழ ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கப்பட்ட உங்களுடைய இனங்கள் மணந்திரும்பட்டும் மணந்திரும், உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும், எங்களை உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்களை உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், எங்களை உறவுகளுக்காக ரட்சிக்கப்பட்ட சுவாமி, அவர்கள் ஆத்மாவில் ஏறப்பெற்ற நிலையை உணர்ந்து ஆண்டவர் ஆத்மாவை ஆண்டவரை மீட்டுக் கொள்ளுற தேவன் நீங்க ஒருவர்தான் என்று சொல்லி அவர்கள் மணந்திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், தேசத்தியாளர் தலைவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட வழியை காண்பீங்கப்பா, உங்களோட வார்த்தைகளை உணர்த்துங்கப்பா, வேதத்தை அவர்கள் நேசிக்கிறவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க மாற்றுங்க மாற்று, எத்தனையோ நாட்டு தேசத்து மக்கள் இங்கே தஞ்சம் பூந்து தேசமான எல்லா மக்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா மக்களும் ஒரு மக்களாய் வந்தவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா ஐயா வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக வந்து எங்கள் உறவுகளெல்லாம் எங்கெல்லாம் சுதாரி வாழ்கிறார் அந்த இடங்கள்லாம் தேவனே உங்களை தேடுகிறவளாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவளாய் கீழ்படுகிறவளாய் அவர்களை நடத்துங்க சுவாமி. இருடைய நாதிக்கம் எல்லார்களை விட்டு நீங்கி போட்ட சுவாமி. அவர்களுக்காக வந்து எங்களை இலங்கை தேசம் ஐயா எங்களை இலங்கை தேசம் அப்பா நாங்களே மூதாதேவாங்க தேசம் நாங்கள் காலங்களை அறிய மாட்டோம் சுவாமி. எங்களுடைய மூதாதே வாழ்ந்த காலங்களில் அறிய மாற்றம் தெரியாது சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த காலங்களை அறிந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி தேசத்துக்கு ஒரு நன்மை தாங்க ஒரு நன்மை தேசத்தின் இருள் நீங்கி தேவனே நீங்க தான் வெளிச்சமாக அந்த தேசத்தில் உதிக்க வேண்டும் என்று எங்களை உறவுகள் இன்னும் ஆண்டவரே கடினப்பட்டு கடினப்பட்டு விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டு நாங்கள் உங்களுடைய சம்பிரதாயங்களை வழிபட்டு கொண்டிருக்காதபடி ஆண்டவரே கண்டு இறக்கப்பட்டவளாய் காது சிறக்கப்பட்டவளாய் உங்களை வெளிச்சத்துக்கான கிருபை செய்யுங்க தங்களை தாழ்த்துட்டும் சுவாமி. ஐயா லட்சிப்பு அந்த தேச மக்களுக்கு உண்டாவதாக இருக்கிறோம் சுவாமி. லட்சிப்பு உங்களுடைய சுவாமி லட்சிப்பு உங்களுடைய சுவாமி சர்வப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்வோம். ஜனாதிபதியை மந்திரிகை அவரோடு நின்று ஒரு மந்திரி சபைகளை மாந்தர் பாதுகாத்து வாழ்கிறது ஒரு தேசத்தை ஆளுகிறதுக்குரிய ஞானதி கொடுங்கப்பா வாழ்கிறது எல்லா மக்களும் ஒரு மக்களாய் அன்பினா கட்ட அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நன்றி சொல்லுவோம் நன்றி தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்வோம். நேசிக்கிறோம் அப்பா சமாதானத்துக்காக வேண்டி கொள்வோம் சமாதானத்துக்காக வேண்டி கொள்வோம். இம்மட்டுமாய் அந்த தேசத்தின் நன்மைக்காக கத்தாவே வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. தேசம் உங்களுடையது தேசம் உங்களுடைய சுவாமி தகப்பனே தேசத்தின் மக்கள் யூத மக்கள் சமாதானக்கத்தை நீங்க என்று சொல்லி இந்த தேசத்திலே வந்து ஆளுகை செய்யும்படியாக வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. அவர்களுக்கு இப்படியாக ஆண்டவர தேசங்களை நினைச்சுக்காம வேண்டிக் கொள்ளும் இரண்ட தேசங்கள் எல்லாம் சிறிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற பிரகாரம் அந்த தாக்கு கூடிய சீக்கிரத்தில் இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுவேன். அதினரின் காலத்தில் நேர்த்திய செய்த தேவன் நீங்க ஆண்டவர் எல்லாமுடைய ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி. அப்பா நீங்க நடத்தி வருவீங்க சுவாமி நீங்க நடத்தி வருவீங்க சுவாமி ஆத்தைகளோ வந்து ஜீவனுள்ளதா இருக்கிற சுவாமி. நன்றி ஆண்டவரே. கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம் இந்திய தேசம் இந்திய தேசம் எல்லாவிதாரியா ஆண்டவரே அசோசியோடில் இருந்தும் பிசாசின் கிரியில் இருந்தும் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தும் அந்தகாரத்தில் இருந்தும் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அங்குள்ள ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படி ஜபங்கள் எல்லாம் கேட்டு தகப்பன் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்படியாக ஒவ்வொரு தேசங்கள் இரண்ட தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. நான் இந்த மக்களையும் காண்கிறீங்க சுவாமி எல்லா மக்களையும் காண்கிறீங்க எல்லாரையும் நேசிக்கிறீங்க சுவாமி. தகப்பனேசாலுடைய முழங்கால்களும் முடங்கும் நாங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் என்று சொன்னதால் கூடிய சீக்கிரத்தில் அவருடைய முழங்கால்கள் எல்லாம் அவங்களுக்கு முன்பாக முடங்குறபடின்னா நன்றி சொல்லுறோம். நாங்கள் அறிக்கை செய்யறபடின்னா நன்றி சொல்றோம். நீங்க சகலத்தை மாறுகிறது அந்த சராசரங்கள் ஆளுகிறது நீங்க ஒருவர் மாத்திரம். தகப்பனே எல்லா மக்களும் உங்களுடைய மக்களாக உங்கள் ராஜ்யத்தின் மக்களாக கொண்டு சேரப்போறபடின்னா நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி. கிருபை செய்யுங்க இறக்கம் செய்யுங்கப்பா தகப்பனே ஸ்தோத்திரமான எப்படியா எல்லா தேசங்களையும் எங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் திருப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி நீங்க காண்கிற தேவன் ஒன்றும் உங்களுக்கு மறைவா இருக்க முடியாது. தகப்பனே நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி. ஐயா நிதுவாண்டே சமயம் ரேடியோக்காக வேண்டிக்கிற சேவைகளுக்காக வேண்டிக்கிறோம் நடத்துற பிள்ளைகளுடைய தேவைகள் சுப பலன் ஆசீர்வாதம் சமாதானத்துக்காக வேண்டி கொண்டு வரோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். அவனந்த ஊழியம் சேர ஒவ்வொருக்காம் வேண்டிக்கொள். புதிதாக இணைந்த ஒவ்வொருக்காம் வேண்டிக்கொள். ஐயா அவர்களுடைய வாழ்க்கை பங்கத்தால் அவருடைய தேவைகள் சுகங்கள் விலங்கள் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க சார். அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எப்படியா உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளே பிள்ளைகள் குடும்பங்களும் வந்து எங்களுக்கு அஞ்சு தந்திருக்கிறோம், தந்திருக்கிறோம் சுவாமி. நீங்க பாதுகாத்து உங்களை சட்டை மறைகள் நானே மறைத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நான் கிருபைக்காக நான் கிருபை இந்த கிருபை தான் அப்பா உங்களோட கிருபை தகுதி எத்த எங்களுக்கு உங்களோட கிருபை உங்களோட கிருபை எங்களை தாங்குகிறது விவப்படுத்துறது ஆசீர்வதிக்கிறது. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லா துதியுமாயின் உங்களுக்கு எதாவது
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த வாஞ்சியோடு இணைந்து கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்த உங்களை கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தரை சுத்தமான நாளே நாளே இதே வழியில சந்திப்போம். அதுவரையும் தவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரத்தில் போய்போம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி குலேந்தன் அம்மா அவர்களை வரவேற்போம். அவருக்கும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. மதிய வேளையிலும் இணைந்து ஜபங்களை எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். பிரேசலோடமா ஆமேன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன். அன்பன் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த வருஷத்தில் இந்த அஞ்சு மாதத்தையும் கடக்க செய்தவங்களோட மட்டற்ற கிருபைக்காக நன்றி. இந்த ஆறாவது மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக செய்த உங்களோட மகா பெரிய இரக்கத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமில்ல, இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருந்து ராஜா நாங்கள் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த விண்ணப்பங்களை ஒப்படைக்கங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத அன்பு, மகிமை நிறைந்த அன்புக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஐயா, நாங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்பெரும் தூசியின் தரப்பினே, உங்களோட அன்பு இருக்காவிட்டால் நாங்கள் புல்ல போல காய்ந்து பூவை போல உதிர்ந்திருப்போம் ஐயா என்று கிணிப்பதே உங்களோட சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்தது, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீங்கள் தான் எங்களை மறக்காமலும் கைவிடாமலும் தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் துணியான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வெளப்பக்க நிலையாயிருந்து உங்களோட நீதியின் வெலக்கருத்தினால் எங்களை மட்டும் வழிநடத்தின போல் இனிமேலும் ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். உங்களோடு நித்திய நித்தியமாய் வாழும் வரையும் வாழத்தக்கதாக உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும் ஐயா, வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல ஐயா முதல் எங்களை ஜீவ பலிகளாக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கும். ஆராய்ந்து பாருங்க ராஜாங்கிற சிந்தனை செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றையும் விசேஷமாக இப்பொழுது இந்த சங்கம ஒளிகளையில் இணைந்திருந்தாலும் ஒரு ஆத்மாக்களையும் நீங்கள் அறிகிறீர்கள். அவர்களையும் ஆராய்ந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து வெதிரக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தாலும் தயவாக பரிசுத்தாவியானவரை உணர்த்தி என்னும் பரிசுத்த பாதையில் எங்களை வழிநடத்துங்க ராஜா, வழிநடத்துங்க. இந்த உள்ளாத உலகம் இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழுகிறோம் நாங்கள், ஒளியாக ஒப்பாக இருக்கத்தக்கதாக எங்களை நீங்க கட்டி வழிநடத்துங்க ராஜா. எந்த விதத்திலும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் வெளப்பக்கமோ அப்பக்கமோ சாய்ந்து உங்களோட நாமத்தை தூசிக்காதபடி உங்களோட நாமத்தை இனம் பெறாதபடி நடக்கத்தக்கதாக அப்பா நாங்கள் உங்களை மாமப்படுத்தி உங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக எங்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க மெய்யான ஒளியே, உங்களோட ஒளி எங்களில் வீசத்தக்கதாக. அப்பா எங்கள் மட்டுமல்ல உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்கார் ஒவ்வொருத்தரிலும் எந்த இடத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரும் கூட ஒளி வீசத்தக்கதாக உங்களால் இடகட்டி வழி நடத்த முடியும் ஐயா. இடகட்டி வழி நடத்துங்கோ வழி நடத்த வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மோசையினால் யெகோவா நிசுவாசித்தியா என்ற பிதா என்று அழைக்கப்பட்டவரே அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சேனைகளின் கத்தரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஜீரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களுக்கு மேலான நாமங்களை கொண்ட எங்கள் பரிசுத்த தேவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தம் இல்லாத அற்பெரும் சோதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, துதிக்க பாத்திரனே, துதிக்கு துதி பிரியப்படுற தேவனே, துதிக்க துதிக்க துதிக்க இருகமதில உளுத்தின தேவனே, என்றும் உங்களோட பிள்ளைகளுக்கு முன்னா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் என்னென்ன எரிகோ முதலில் இருந்தாலும் ஆண்டவரே பணமோ பண்டமோ பொருளோ பெருமையோ எது இருந்தாலும் இல்லாவற்றை இந்த மதில்களை உடைத்து ராஜா உங்களை கண்டடையத்தக்கதாக, நானாகிய பரலோக ராஜ்யத்தை கண்டடையத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஷ்டவேனின் தேவனே, உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவன் ஐயா, இவ்வளவு அற்புதமாக அன்பு தேவனின் 40 வருஷம் பகல் ஸ்தம்பனத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தி கொண்டு வந்த தேவன் அல்லவா. அப்படிப்பட்ட தேவனே, உங்களோட பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் எங்கெங்கிருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சுத்த கரத்தினால் அவர்களின் பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரேரம் இந்த சங்கம மொழியலியை இந்த நாளில் நீங்க தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. எந்தெந்த பகுலத்தில் எந்தெந்த பாகத்திலிருந்து ஐக்கியப்பட்டு உங்களை மகமப்படுத்தினார்களோ ஒவ்வொருவரும் ஆசைவதீங்கோ, அவர்களும் தங்களை தாழ்த்திங்களோ உயர்த்தி எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பத்தை மகமப்படுத்த தந்தீங்களே என்று சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக நீங்க வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி, நன்றி ஐயா, நன்றி. எங்கெங்கு இருந்தாலும் அன்பின் தேவனே அவர்களை உங்களை பரமகரத்தினால் தாங்கி இந்த உலக ஆச பாச பாவங்களுக்கு அடிமையா இப்படி விடாதபடி அப்பா இன்னும் உங்களோட ராஜ்யம் பலர்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை இன்னும் உங்களுக்கென்று அந்த இல்லாத காலத்தில் உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி ஒவ்வொரு ஆத்மாவையும் வழிநடத்துங்க ராஜா. இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியலையில் உங்களை செய்தியை கொடுக்க போகும் தாசர்களுக்காக பாடலோ துதிகளை வெளிப்படுத்த போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு நீங்க கொடுத்த இந்த தருணத்துக்கு அவர்களும் நன்றி உள்ளவர்களாயிருந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் இதயம் செய்து விடாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத ஒற்று வார்த்தைதனும் அவர்கள் பேசாதபடி பெருசுத்தாவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவை விடகட்டி வழிநடத்தி இதை வெற்றியோடு ஆண்டவரே முடிக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். நீங்க தொடக்கின ஊழியம், நீங்க இத்தனை காலமாக நடக்கணும் அந்த ஊழியம் ஐயா. ஆண்டு இத்தனை ஆத்மாக்கள் இருந்த இடத்திலிருந்து கூட அன்பைக்கு இருக்கத்தக்கதாக இந்த தொடர்பை நீங்க தொடக்குவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இத்தனை வருஷ காலமாக இதை தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக வெற்றியோடு நடத்தத்தக்கதாக ஆண்டவரே உலகத்தில் எந்த பாகத்திலிருந்தும் எந்த நேரத்திலும் தொடர்ந்து கொண்டு உங்களோட அன்பை ருசிக்கத்தக்கதா, உங்களோட வார்த்தையை கேட்கத்தக்க, உங்களோட பாடலை கேட்கத்தக்கதா, ருசிக்கத்தக்கதாக நீங்கள் விட்டு காலம் வழிநடத்தினது போல் இனிமேலும் ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, திருவர்ஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் அப்பா உங்களுடைய அன்பை மக்கள் அறிய வேணும். உங்களை அறியாத அன்பானவர்கள், அயலர், சகோதரங்கள், குடும்பங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சியம் மனப்பாரத்தையும் சகோதரன் மனதில் போட்டு ராஜா, இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம மொழியை நடத்தத்தக்க வல்லமையை நீங்க தானேயா கொடுத்து கொண்டு வந்தீங்கள். வல்லமை மட்டுமல்ல, சோபல தைரியம், நேரம் எல்லாவற்றையும் கொடுத்தீங்கள் ராஜா. உங்களுக்குள் உண்மையும் தாழ்மையுமாக இருந்து இதை மட்டுக்காலம் நடத்தினது போல் இன்னும் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக தடைதானங்களை தடையலைகள் எல்லாம் நீக்கி நீங்க நடத்த முடியும். நீங்க அவர்களை உங்களால் ஆண்டவரை இன்னும் இன்னும் விரைந்து விரைந்து ஆயுதங்களாக பொன்னாக விளங்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வாருங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியில் இணைந்து உலகத்தில் இந்த பாகத்திலிருந்து இணைந்து கதைக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்களுக்குள் இவர்களிடத்தில் இருந்து உங்களோட அன்பையும் உங்களோட தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் இவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி. சோர்வில்லாதபடி உற்சாகத்தின் ஆவியை மட்டும் கொடுத்தது போல் இனிமேலும் இந்த சங்கம மொழியலியை வெற்றியோடு நடத்தத்தக்கதாக உங்களால் உங்களோட பரலோக ஞானம் வல்லமையை கொடுத்து சகோதரனையும் சகோதரியையும் நடத்த முடியும் ஐயா, நடத்த முடியும். நடத்து கொண்டு வாருங்கள். நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி. மகளே, நீங்கள் ஏதோ விதத்தில் உங்களோட ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து உங்களோட ராஜ்யம் வளர்வதற்காகவே நீங்க பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, நல்ல வல்லமையை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு என்று என்னென்ன செய்ய வேணும் என்று விரும்புறீங்களோ உங்களோட கோலையும் தடியும் கொடுத்து அவரை ஆண்டவரே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்ல நல்ல மேப்பரே உங்களை துதிக்கிறோம். காத்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க, சந்ததியை ஆசீர்வதித்தீங்கள், அதுக்காக நன்றி ராஜா. அவர்களை உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக வெள்ளப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து கூடாதபடி, உலக இச்ச பாவங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி நீங்களும் அவர்களை தொட்டு குணமாக்கி பரிசுத்தப்படுத்தி வாழத்தக்கதாக கிருபை கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவருடைய பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அந்த கொடுத்த சந்ததி இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து என்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக கனி தரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ மரக்கன்றுகள் போலும் அவர்களை உங்களால் ஆசீர்வித்து வளர்த்த முடியும். அப்பா, இந்த ஒலிவ மரக்கன்றுகளுடைய ஆண்டு வேர்கள் இவ்வளவு தூரம் ஆண்டு அளவாக பூமிக்குள் போகிறது, அதே போல ஐயா அவர்களும் உங்களுக்குள் ஆழமாக வளரத்தக்கதாக, வேரூன்றி வளரத்தக்கதாக அந்த சந்ததியை ஆசீர்வதிங்க ஐயா. பொல்லாத உலகம், அன்பின் தேவனே, பொல்லாத உலகம் அவருடைய உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை, உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை இந்த டெக்னாலஜி அதுகள் எடுத்துக்கொள்ளாதபடி அவர்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க. என்னென்ன விதத்தில் இந்த டெக்னாலஜியை பாவிக்க வேணும், அவர்களோட வருங்கால படிப்புக்கோ அதுக்கோ ஆண்டவரே இன்னும் உங்களை மாமப்படுத்தவோ பாடவோ துதிக்கவோ இதற்கு பாவிக்கத்தக்கதாக நீங்க கொடுத்த வழிக்காக நன்றி. உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் அதுக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். பொறுப்படுங்க ராஜா, பேர் பேராக ஆசீர்வதிக்கோ. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், அந்த பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம், ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும், என்ன சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், இந்த சங்கம மொழிகளையே நடத்தும் ஸ்டூடியோ, ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்காரத்தோடு என்கிட்ட அண்ணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு ரொம்ப என்னும் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோமே ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, சர்வ லோகாதிபதியே, சர்வ சிறந்தவனே, அப்பா உங்களுக்கென்று என்ன அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற மனவாஞ்சியை நீங்கள் உண்டு பண்ணி அதை உங்களோட நேரத்தில் ஐயா நிறைவேற்றி உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நிறைவேற்றி நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் மாமப்படத்தக்கதாக மகமே விரும்புகிறதேவனி உங்களுக்கு கொடுக்குற மகிமை துதிகனத்தை எதுக்கும் கொடுத்து விடாதபடி நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இறுதிய வாஞ்சுகளை நிறைவேற்ற தேவன் நீங்கள் இருந்தான் ஐயா. உங்கள் செய்கிற பேச்சுக்களை மனுஷர் எல்லாரும் கேட்பார்கள் பார்ப்பார்கள். ஆனால் இறுதிய சிந்தனை வாஞ்சுகளை நீங்கள் ஒற்றுவர்தான் அறிவீங்கள். பரிசுத்தாவியானவரே, நீங்கள் அதை கட்டி என்ன உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக குணநாமம்

ஆனால் உங்கள் பிரதானமான குணமான தாழ்மையும் உண்மையையும் அவர்களுக்கு நீங்க கொடுத்து அதை அது அதுக்குள்ள அவர்களை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக என்னும் விசேஷமாக இந்த சங்கம ஒலியில் இணைந்து வெளிப்படுத்தும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், உங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் மேலும் அந்த குணத்தை ஊட்டி ஐயா நடத்துங்கோ. எந்த விதத்திலும் நாங்கள் பெருமை கொள்ளாதபடி ஆண்டவர் தாழ்ந்து உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக உங்களுக்குள் நாங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் எங்களையும் வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா தோத்திருக்கும் இயேசுவே. நீங்க சொன்னீங்களே பாம்ப போல் நான் உள்ளவர்களாகவும் புறாவ போல் கபடற்றவர்களாகவும் வாழுங்கன்னு சொன்ன தேவனே, பாம்பை என்ன நோக்கத்துக்காக வினா உள்ளதுன்னு நீங்க தெரிந்திருந்தீங்களோ அதே போல் வாழத்தக்கதாக கிருப்பை செய்யுங்க ஐயா. புறாவை ஆண்டவரையே நீங்க திருத்தினீங்க, ஒரு பரிசுத்தமுள்ள பறவையாக நச்சுப்பையில்லாத பறவையாக நீங்க சிரிச்சிட்டு அதை போல் நீங்கள் மற்றவர்களாக வாழுங்கள் என்று சொன்ன தேவனே, அதை போல் நாங்கள் வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாழவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் எந்த தேசத்தில் எங்கெங்கிருந்து அவர் உங்களோட ஊழியத்தை செய்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக அந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டடித்து விடாதபடி உங்களுக்கு உண்மையோடு இருந்து உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக எப்படி அப்பா நடந்து நடந்து நீங்க தெரிந்து ஆண்டவரே வார்த்தைகளை வெளிப்படுத்தினீங்களோ, வாழும் வழியை வகுத்து தந்தீங்களே, அதே போல அவர்கள் வாழத்தக்கதாக உதவி செய்யும் ராஜா. உணர்த்துங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்த்துக்கோ ஆண்டவர், தங்களை தாழ்த்தி தங்களை வெறுத்து நடத்து ஊழியம் செய்யும் ஊழியக்காவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்கு கொண்டு போய் நீங்கள் அவர்களை பாவித்தாலும் ஆண்டவரே அவர்களை உங்களுடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே மறைத்து நடத்துக்கோ. நடக்கும் இடங்கள் ஒவ்வொன்றிலும் விடுதலையை கட்டல இருந்த ஐயா, உலாத உலகத்தில் பாவம் நிறைந்த உலகம் ஆண்டவரே பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாது, இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே ஜீவிக்க வேண்டும் என்று நீங்க வெளிப்படுத்தினது போல் ஆண்டவரே என்னை பின்பற்ற வேண்டும் அந்த ஆளும் சிலுவையை சுமந்து கொண்டு வாக்கு என்று சொன்ன இயேசுவே, அவர்களும் உங்களோட சிலுவையை சுமந்து சுமந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த பாசையில் எங்கு செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கரங் பரமகரத்தினால் தாங்கி வழிநடத்துங்கோ ராஜா, தாங்கி வழிநடத்துங்கோ. உலக விதமான பேருக்கோ பொருளுக்கோ பொண்ணுக்கோ எதுக்கும் அவர்கள் பணத்துக்கோ அடிமையாய் போய்விடாதபடி அப்பா உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும். எங்களுக்கு கட்டுத்தந்த போல எப்படி சீசர்களை நீங்கள் சொல்லி அனுப்பினீங்களோ இந்த உலகத்திலே, அதே போல் எங்களையும் அவர் அபிஷேகத்தினால் நிறைத்து அனுப்பி இருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. உணர்த்தி வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வரது வினையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் ஐயா உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டு நடக்கும் கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறியுங்க, நெருக்கத்தை அறியுங்கள் ஐயா. சுதந்திரமாக உங்களை ஆராதிக்க முடியாமல் ஒழித்தும் மறைத்தும் அண்டர் கிரவுண்டிலும் ஆண்டவரே இருந்து உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அந்த ஆராதனை கூடாக உங்களை அவர்கள் இன்னும் மகிமைப்படுத்தி வாழத்தக்கத அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அபிஷேகத்தினால் நிறைத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு அற்புதங்களை செய்தது என்றும் செய்து கொண்டு வாருங்கள் ஐயா. ஆண்டவரே உங்களை நேசிக்கும் மகனை ஆண்டவரே அந்த தேசத்து அந்த சகோதரனை அவர் உங்களை நேசிக்கிறது என்று சொன்னது கூட அவரை அலுசேஷன் நாயலுக்குள் மூட்டு போட்டது தானியல சிங்க குகையில் போட்டது போல் போட்டார்கள். ஆனால் அந்த நாயல் அவர்களை அவரை கண்டிக்கவில்லை என்று அந்த அற்புதத்தை கண்டு எத்தனையோ ஆகலை மனம் திரும்ப பண்ணி நீங்களே ஐயா. அதே போல் எப்பொழுதும் தகப்பனே எங்கெங்கெல்லாம் என்னும்

0: கடினமாகவும் கூட இன்னும் நேசிக்காமல் இன்னும் கூட பிள்ளைகளை வருத்தி கொண்டிருக்கும் ஆத்மாக்களை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ ஈரான் தேசத்து மக்களை, தொடுங்கு ஈராக் தேசத்து மக்களை, தொடுங்கோ உங்களோட வார்த்தைகளை அங்கு கொண்டு போன தேவன், எத்தனையோ ஆலயங்களை கட்டத்தக்கதாக செய்த தேவன், அங்கே இருக்கும் ஆண்டு சத்ராதியானவன் கொடுமையில் எல்லா நீங்க அறிந்திருக்கிறீர்கள். அந்த தேசத்துக்கு விடுதலை கொடுங்கோ ராஜா. ஐயா நைகிரியா தேசத்துக்காக உங்களை வருவோம், உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கும் நெருக்கத்தை நீங்கள் அறிவீங்கள். ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகள் படிக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கிற ஆண்டுக்கத்தை நீங்கள் அறிவீங்கள். அன்பின் தேவனே அவர்களை முட்டிக் கொள்ளுங்கோ, கைவிடாதீங்கோ, கைவிடாதீங்க, பாதுகாப்பை கொடுத்து காத்து கொடுங்க தாத்தனே. காக்க உங்களால் முடியும், காத்து கொண்டு வார தேவனே, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் வெற்றியம் கொடுக்க வல்லதேவனே, எங்களுக்காக இன்றும் உங்கள பிள்ளைகளுக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறீர்கள், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்குறாக உங்கள பிள்ளைகளும் கூட அபிஷேகம் பட்ட பிள்ளைகளும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஃபர்தரே காத்துக்குள்ள உங்களால் முடியும். காத்து வல் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக, அந்த சிறிய இலங்கை தீவுக்காக உங்களண்டில் வருகிறோம். எத்தனையோ ஆத்து வாக்களுக்கு அது எங்கு இருக்குன்னு கூட தெரியாதப்பா, என்றாலும் நீங்கள் அதை ஒரு அழகான தீபாக நீங்கள் படைத்தீங்களே ஆண்டவரே. எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தின தேவனே, உங்களோட பிள்ளைகள் இருக்க முடியாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் சமாதானமாக இருக்க முடியாமல் போராட்டத்தை உண்டு பண்ணின தேவன் நீங்கள். அதிலும் ஒரு நோக்கம், ஆண்டு நோக்கத்தை வைத்துத்தான் அந்த போராட்டத்தை உண்டு பண்ணி உடுத்த உடுப்போடும் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டு பறந்து பறந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி வந்து உலகத்தில் எங்கத்தின தேசங்களில் அடைக்கலம் புகுந்திருக்கும் கூட பிள்ளைகளுக்காக, அடைக்கலம் கொடுத்த தேசங்களுக்காக நான் சொல்லுகிறோம், அடைக்கலம் பெற்ற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறோம். இந்த அடைக்கலம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஈவன் உள்ள தேவன் ஆர் என்றதை வெளிப்படுத்தி எத்தனையோ கோடி மக்களை தொட்டீங்களே ராஜா, மருவப்படுத்தினீங்களே, எங்கட கண்கள் காணத்தக்கதாக அபிஷேகம் பண்ணி உங்களுடைய அன்பை அவர்கள் பயந்து கொள்ளத்தக்கதாக நீங்க ஆசீர்வதித்திருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நீங்கள் பார்க்க அவர்களை வினந்து பாத்திரங்களாக வழிநடத்தி கொண்டு வர அந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இது கூடாக இப்பொழுதும் ஐயா ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவி செய்யத்தக்கதாக, அந்த தேசத்தை மக்களை ஆதரிக்கத்தக்கதாக, பஞ்சத்திலோ பசியிலோ வாடாதபடி காத்துக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பை உன்னை போல் புறனை நேசிங்க என்று வார்த்தைக்கு கீழ்படி உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த அற்புதத்தை இந்த பெரிய ஒரு மனம் மாறுவது போல், மருவப்படுவது போல், உங்களை நேசிப்பது போல் அற்புதம் உலகத்தில் ஒன்றுமே இல்லையா ஐயா. அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை எங்களோட கண்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக உங்களால் எல்லாம் கூடும். நீங்க சர்வ வல்லவர், எல்லா அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றதை நம்பி உங்களை துதிக்கத்தக்கதாக நீங்கள் செய்த பெரிய அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த உங்களுக்கு அன்பு கூடாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற ஊழியக்கார் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம். எப்படி அவர்களை பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றினீங்களோ, இந்த ஒளியை அவர்களில் வீசத்தக்கதாக செய்து மங்காதுபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த தேசத்தில் எங்கிருந்தாலும் காத்துக்கொள்ளுங்க, விசேஷமாக இந்த கனடா தேசத்தில் வாழும் அந்த ஆத்துமாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். நாங்கள் பேர் பேராக அவர்களை ஒப்படைக்கிறோம், அவருடைய சபைகளை ஒப்படைக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் நீங்க அறிந்த தேவனையா, இந்த கனடா தேசத்தில் அவர்கள் பெரிய எழுப்புதல் உண்டு பண்ணத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆயுதங்களாக வினந்து வினந்து பார்த்து கொண்டு வருகிறவைக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக சந்ததிகளையும் தொட்டு அவர்களும் கூட ராஜ்யம் வளர்வதற்கு அவர்களையும் வேலையாக அபிஷேகம் பண்ணி வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வேறு ஒன்றும் வேண்டாம் ராஜா, உங்களோட ராஜ்யம் வளரும், உங்களோட நாமம் மகிமைப்பட வேணும் என்ற ஒரே நோக்கத்தோடு தங்களை தங்களை தாழ்த்தி உங்கள் நாமத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரை அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த கனடா தேசத்தில் மட்டுமல்ல எந்தெந்த தேசத்தில் அவர்கள் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு அபிஷேகத்தினால், ஆரோணி அபிஷேகத்தை போல அபிஷேகத்தினால் நிரப்பி வழி நடத்துங்க ராஜா. இந்த அபிஷேகம் என்னும் உங்களை அறியாதவர்கள் தொடத்தக்கதாக, இனசத அபந்துக்கள் அயலார எல்லாரையும் தொடத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்த வளர்ந்த தேசத்தை கூட ஆண்டவரே இருந்து ஊழியம் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நம்மளகட்டி வழிநடத்தி அவருடைய ஊழியங்களுக்கு இந்த பங்கம் வராதபடி அந்த மட்டக்களப்பத்தில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னும் அந்த மிஸ்ஸஸ் ராஜேந்திரா அவருடைய மகனுக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். அபிஷேகத்தை ஊட்டுங்க ராஜா, என்னும் உங்களுக்கு எடுத்து பாவித்து உங்களுடைய உண்மையான பிரதானமான குணத்தை கூடாக அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். யாழ்ப்பாணத்தில் நடக்கும் ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக உஷாட்ட மகன் நடத்தும் ஊழியத்துக்காக வரணும் ஆண்டு அன்பின் தேவனே, இன்னும் அன்பு அப்பா ஆண்டு சாயந்தரம் வெட்டிட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. பாஸ்டர் நடத்தப்படும் ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த மேனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அர்ப்பணிப்போடு இன்னும் தொடர்ந்து அந்த பொறுப்படுத்து அதை செய்யத்தக்கதாக ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நீங்க கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மாறாறு பேரை மறந்தாலும் ஒவ்வொரு அன்பை ஊழியத்தை செய்யும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்களோட தேசத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட அன்பை வழிபட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட பரமகரத்தினால் ஆசீர்வதித்து என்னும் அந்த அனுராவும் உங்களை அறியத்தக்கதாக இவ்வளோ உண்மையான வாழ்க்கைக்கூடாக அறியத்தக்கதாக ஒரு கிருமியை ஊட்டி அனுராவை தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். ஆண்டவரே விக்கிரக தோப்புகளை ஆராதித்து கொண்டிருந்த ஆத்மாக்களை தொட்ட தேவன் அனுராவையும் உங்களால் தொட முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களிடையில் வருகிறோம் ஐயா. அப்பா இந்த வாலிப சந்ததியை தெரிந்தெடுத்து அபிஷேகத்தை ஊட்டி அவர்களையும் உங்களுக்கென்று ஆறாரை உங்களுக்கென்று ஆண்டவரை தெரிந்தெடுத்து நீங்கள் உங்களுக்கென்று பாவிக்க வேண்டும் என்று நீங்கள் சித்தம் கொள்றீங்களோ இந்த வருங்கால சந்ததியை தொடுங்கு ராஜா, குணமாக்கி உங்களோட வழியை விட்டு அவர்கள் விலகாதபடி உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை மாசப்பை கொடுத்து அவர்கள் உங்களோட ராஜ்யத்தை வளர்வதற்கு வேலையாக்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அயல் நாடாக இந்தியா தேசத்தையும் பொறுப்படுங்க ராஜா. அந்த தேச தலைவர்களோடு பேசுங்கோ, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு எந்த பங்கமும் வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உள்ள மகனாக அவரை உங்களால் மாற்ற முடியும். மாற்றி அமைங்கோ ராஜா, மாற்றி அமைங்கோ அப்பா, மாட்டி அமைங்கோ. அற்புதமை செய்த தேவன் ஐயா, அதிசயம் செய்து வர தேவன், இன்றும் உயிரோடு தானே இருந்து செய்கிறீங்க. உயிருள்ள தேவனையை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. அங்கிருந்து ஊழியம் செய்யும் சந்ததியாக ஊழியம் செய்யும் ஊழியக்காரரை வாசீர்வதிங்க ராஜா. அவர்களும் இந்த உலக பணத்துக்கு பாதவிக்கு இடம் கொடுக்காதபடி மாண்டு போகாதபடி அப்படியே தங்களை தங்களை தாழ்த்தி கூட அன்பை ஆண்டுகள் வெளிப்படுத்தினார்களோ செய்தார்கள் என்று உணர்ந்து அவர்களும் ஐயா ஆண்டு தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அபிஷேகத்தை போட்டு எடுத்து விடாதபடி அப்பா உங்களோட ராஜ்யம் வளர்வதற்காக அவர்களையும் உங்களோட வல்லமுள்ள கருத்தினால் அந்த நீதியின் விளக்கத்தினால் உங்களோட கோலாலையும் தடியாலையும் அவர்களை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ராஜா. ஆண்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நல்ல மான்களின் கால்களை கொடுத்து துரிதமாக நடந்து உங்களோட ஊழியத்தை போட்டெடுத்து விடாதபடி செய்யத்தக்கதாக ஆண்டு வரே கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக உங்களுடன் வருவோம். விசேஷமாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளை சோபத்திரமாக அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் எங்கு கூட்டி கொண்டு போய் சேர்க்க வேணும் என்று சித்தம் கொண்டீங்களோ அங்கு ஆண்டவர்கள் சுபத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் சேர்த்து கூட அன்பை அவர்கள் எந்த விதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தீங்களோ அதை நிறைவேற்றி திரும்பவும் ஆண்டவரே அவருடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் குடும்ப மத்தியில் இருப்பிடங்களுக்கு உங்களால் கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க முடியும் ராஜா. பிரியாண வசதிகளை வாய்க்க பண்றது அவனே உங்களுக்கு நன்றி. பிரியாணத்தை மூக்கு மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். விசேஷமாக பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கு போன பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளை, கடமைக்கு போன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட பரமகரத்தினால் பாதுகாத்து திரும்பவும் அவர்கள் சுபத்திரமாக அவளுடைய கூடாரங்களுக்கு அவளுடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் வேண்டு வலது வசதியிலிருந்து உங்களோட பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது அவனே. திரும்பவும் ராஜாதி ராஜனாக வர இருக்கிற உங்கள் ஆண்டவரே நீங்க தான் ஐயா. உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் ஆண்டவரே இருக்கிற மனசர் எல்லாரும் சோர்வடைந்து ஆண்டவரே போய் நித்திரையாக போய்விடுகிறார்கள். நித்திரைகளையும் கொடுக்கிற சிவன் நீங்க தான் ஐயா. ஆனால் நீங்க சர்வ வல்லம் உள்ளதுவன் அல்லவா, சர்வ லோகாதிபதி அல்லவா, சர்வ சிருஷ்டியின் அல்லவா. நீங்கள் உறங்காமல் தூங்காமல் உங்களோட பிள்ளைகளாகி உங்களுடன் மேலும் மனுக்குலத்தின் மேலும் கண்ணெடுத்து நீதியுள்ள நியாயாதிபதியாக உங்களுடைய நீதியின் விளக்கத்தினால் வழங்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. என திரும்பவும் ஆண்டவரே இந்த சங்கம மொழியலியை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கம மொழியலியை வெற்றியோடு நடத்த வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கும் பிள்ளைகளும் பெருதரைக்கும் நேரத்துக்கு வந்து ஆண்டவரே உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஆண்டு நீங்க தான் உங்களோட பிள்ளைகளுக்கு மழைப்பை கொடுத்தீங்கள் என்று நன்றியுள்ளத்தோடு தங்களை ஆன மறத்து உங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபை கூடாக உங்களோட உயிருள் உயிர்த்தெழுந்த வல்லமை கூடாக நீங்க வெற்றியோடு நடத்தி முடித்தீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கன மகிமை செலுத்தி இயேசுவனும் உயிருள்ள வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இது ஒரு நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையான உலக இது ஒரு நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரனும் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே இதே வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் போய்ப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஊழியர் அன்றி லீப்ரஹாம் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். அந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம்.

0: Amén. Amén.
1: என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வெற்றி உள்ளவன், நான் சமாதானத்துக்குரியவன். வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, உயர்வு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை பற்றுவோம், ஜெபிப்போம்.

பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேறப்பட்ட அன்புக்காக நன்றி, விலையேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கு சபை கூடி வரது ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள், முதியவர்கள், குடும்பத்தர்களுக்காக நன்றி. நாங்கள் நாளுக்கு நாள் சத்தியத்துல விருத்தி அடைகிறோம், விசுவாசத்துல விருத்தி அடைகிறோம். நாளுக்கு நாள் எங்கள் சபை வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், வசன வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர். வந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு துணை செய்கிறீர். சத்தியத்தை அறிகிற அறிவுகளை வளரும்படிக்கு எங்களுக்கு பிரகாசம் உள்ள மணக்கங்களை கொடுத்தபடியால் மக்கள் தோத்திரம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 19 அதிகாரம். 2 சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன பெயர்செபா, சேபா, மொலாதா, ஆசூர், சூகால், வாலா, ஆத்சேம், எல்தோலாத், பெத்தூல், ஒர்மா, சிக்லாக், பெத்மார், காபோத், ஆத்சார், சூசா, பெத்லே பாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயோர் மட்டும், தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். 3 சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டும் உள்ளது. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தா போரின் எல்லையின் இடத்துக்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று எப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காட்சியினையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 4 சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரயேல், கெசுல்லோத், சூனேம், அப்பிராயிம், சீகோன், அனகராத், ராபித், கிஷியோன், அபத்ஸ், ரெமேத், என் கன்னீம், என் காதா, பெத் பாத்செஸ் இவைகளே. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெத்ஷிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு. இந்த பட்டணங்களும் இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரம். 5 சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதேன், அக்சாப், அலம் மெலெக், ஆமாத், மிஷயால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர் லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தே மேக்குக்கும் நேகியேலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம். அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீபின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும். உம்மாவும் ஆப்பெக்கும் ரேகோவும் அதற்கு அடுத்திருக்கிறது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரம். 6 சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானீமிலும் உள்ள அல்லோனிலும் இருந்து வந்து ஆதமி நெக்கேபின் மேலும் யாப்னியேலின் மேலும் லக்கும் மட்டும் போய் யோர்தானில் முடியும். அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத் தாபோருக்கு திரும்பி அங்கேயிருந்து உக்கோகுக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதய புறத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். அரணிப்பான பட்டணங்களாவன சீத்திம், சேர், அம்மாத், ரக்காத், கின்னரேத், ஆதமா, ராமா, ஆத்சோர், கேதேஸ், எத்ரேயி, என் ஆத்சோர், ஈரோன், மிக்தாலேல், ஓரேம், பெதானாத், பெத்ஷிமேஸ் முதலானவைகளே. பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய அவர்கள் வம்சங்களின் படி உண்டான சுதந்திரம். 7 தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இர்செமேஸ், சாலாபின், ஆயலோன், எத்லா, ஏலோன், திம்னாதா, எக்ரோன், பட்டணங்களும் எதிரான எல்லையுமே. அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் அதை பிடித்து சங்கரித்து அதை குடியிருந்து என்று பெயரிட்டார்கள். இவைகளின் கிராமங்களும் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின் படி உண்டான சுதந்திரம். தேசத்தை அதன் எல்லைகளின் படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராயீமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியனாகிய எலேயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள்
1: 25. நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமானவைகள். நீர் நகரத்தை மக்களிடம் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மூடி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தக்கும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் அந்நியரின் மும்முரத்தை தனிப்படுவே மேகத்தின் நிழலினால் வெயில் தனியிடும் வெளிவந்தரின் ஆரவாரம் தனியும் கத்தறிந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் அது கொழுமையான பதார்த்தங்களும் கடமையான திராட்சரசமும் ஊனும் நிலமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூளம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி. எபிரேயர் 8 அதிகாரம். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது.
0: எபிரேயர் 9 அதிகாரம். அந்தியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் வலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகையாளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில், மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக குடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அந்தியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம்
2: Recording stop. Recording in progress. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் நம் வேதத்திலிருந்து தம் ஜனங்களின் கடினமான சூழ்நிலைகளுக்கு முன்பாக சென்று கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், தயவு செய்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகிற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள், இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகிறார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகிற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகிறார். பவுல் தேவனுக்காய் போகிற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கிற, ஆலோசனை செய்து வைத்திருக்கிற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவும் இரக்கமும் கிடைக்கச் செய்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக பார்க்கலாம், தடைகளை உடைக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பேதுருவை குறித்து பார்ப்போமானால், தன் தொழிலில் தடைகள் காணப்படுகிறது. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் கடலில் தங்களுக்கு மீன்கள் எதுவும் அகப்படாமையினால் விரக்தி அடைந்தவர்களாய் வெறுமையான இருதயத்தோடு வலைகளை அலசி கொண்டு இருக்கையில் இயேசு அங்கு சென்று ஆலோசனைகளை கூறி வலைகளை போடச் சொல்லுகிறார். அவர்களும் அப்படியே செய்ய தடைகள் நீக்கப்பட்டு திரளான மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைகின்றனர் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் சில வேலைகளை குறித்தும் சிலர் எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் காணப்படுகின்ற தடைகளை எண்ணி மனமுடைந்து பல முயற்சிகளை செய்தும் அனைத்திலும் தடைகளாய் இருக்கிறதே என்று வெறுமையாய் போன இருதயத்தோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முயற்சிகளை ஜெயமாக்கும்படி உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார், வழிகளை திறக்கிறார், திரளான நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், சமாதானத்தை கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலை வாசிக்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முன்பு கலிலேயாவுக்கு போய் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு சமாதானம் என்று கூறி உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மரித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ சிறுமைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய அதிகாரத்தினால் தம்முடைய வல்லமையினால் விலக்கி போடுகிறார். சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களோட இருந்து உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய்கொண்டும் கரை சேர முடியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை விட்டு விலகாத இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து காத்து உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
3: கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் முதலாம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 71 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 71 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் முதலாவது வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்க முடியாத வழி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்தின் ஊடாக இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இந்த வார்த்தை ஊடாக சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தேவரே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தி, தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஏனென்றால் அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்களை இந்த நாட்களை காணும்படி செய்ய நீர் அங்கே என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியிலே பாதாளங்களில் இருந்து ஏறுவர பண்ணினீர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜபத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே இடுக்கமான சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் ஜபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரே அடியாக இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீர் ஒருவர் தான் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரன் அறிந்தது நிமித்தம்தான் ஆண்டவரை நோக்கி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜபத்திலே உள்ள காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நீதியை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே சுட்டி காட்டுகிறார். எப்படி என்றால், தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது. ஆண்டவருடைய நீதி எப்படியாக இருக்கிறதாம், அது உன்னதமான நீதியாக இந்த நாட்களிலே இருக்கிறதா இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, பெரிதானவைகளை நீர் செய்தீர். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த மகத்துவமான பெரிய காரியங்களை அங்கே விவரித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அவருக்கு நிகரான காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஈடாக நாங்கள் இந்த நாட்களிலே ஒன்றையும் இந்த நாட்களிலே நிலைநிறுத்த முடியாது. அதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சில காரியங்களை குறித்து, சில பிரச்சனைகளை குறித்து அங்கே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவர் நீதியுள்ள காரியத்தை இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்பும் தேவன் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறது மட்டுமல்ல, கடைசியாக அவருக்கு நிகராக ஒன்றுமே இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கடந்த மாதங்களில் நீங்கள் பட்ட நெருக்கங்கள், கடந்த நிமிஷங்களில், கடந்த மணி நேரங்களில் நீங்கள் பட்ட நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரின் நாக்களே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களிலே போகிற வேளையிலேயே தேவன் இந்த நாட்களிலே நீதியை செய்கிற தேவனாயும் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிக்கேடான காரியங்கள் நடந்திருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நீதி உன்னதமான நீதியாக இருக்கிறபடினால், உன்னதமான நீதி நிமித்தம் அவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் இந்த மாசத்திலே இந்த நாட்களிலே செய்வார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். அந்த காரியங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். ஏனென்றால் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அதனாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் செய்து இந்த நாட்களிலே தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மேம்படுத்துவார். அவர்தான் கர்த்தர். அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கடந்த 5 மாதம் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 6வது மாதத்துக்குள் நடத்தி வந்த அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.
4: ஆமென். அப்பனாய தேவனே, மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. என்னப்பாவே துதிக்கிறேன் ஐயா. என்னப்பா ராஜா, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா. Recording stopped.

0: ஆண்டவரே, தகப்பனே, நீரே எங்கள் ஆண்டவர். ஹாலேலூயா. பக்கர குரு வர வர வர வர பக்கர வன தகப்பனே. ஓர பகார குரு வர வர பகார குரு வர வர பக்கர வன. நீங்க நல்லவர், சர்வ வல்லம் உள்ள தேவனையா, நிரப்பா பிதாவே ராஜா.
1: ஆமீன் ஆமீன். இன்று முதலாம் தேதி, 6ஆம் மாதம் முதலாம் தேதி, ஜூன் மாதம் முதலாம் தேதி, ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் நம்ம இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இந்த நாட்களை இங்கத்தருதாமே ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தானால் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 17, ஏசாயா 23, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எபிரேயர் 3:4-5 அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை வேளை அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். தேவ வார்த்தைகளோடும் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினோ அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு மீதியாவினைய போகின்ற ஊழியர்களையும் இணைத்து நாங்கள் அந்த வேளையிலும் வழி நடத்தப்படுவோம். அந்த வேளையில் நாங்கள் முதல்ல தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடமா படிப்போம். பேசலோடமா நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
0: ஆண்டவராகிய தேவனே, இந்த நாளிலும் ஐயராஜே அப்பா உடைய கரத்தில் ஐயராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தாப்பினே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ரூத்தின் புத்தகத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனுடைய சொட்டகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆண்டவரே தேவனே அப்பா பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாவதாக என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே நாங்கள் ஒருவரி ஒருவர் வாழ்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த முத்தத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. இந்த மாதம் முழுவதும் ஐயா ராஜா ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்களுமே தீடுகின்ற வேளையிலே தென்படுகிறீர் என்று வீரம் சொல்லுகிறது அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்களுமே தேடுகிறோம் அப்பா ராஜா. பகந்தே கூப்பிடுகிறோம், இரவிலே கூப்பிடுகிறோம், எங்கள் நெருக்கத்திலே கூப்பிடுகிறோம், எங்கள் சந்தோஷத்திலே கூப்பிடுகிறோம் ராஜா. நீர் ஒருவரே ஆண்டவர் என்பதை ஆண்டவரே நீர் அறிவீர் அப்பா ராஜா. ஆண்டவரே தாவிது சொன்னது போல ஆண்டவரே தேவனே அப்பா, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம், ஆனால் ஆண்டவரே நீர் அதை அறியிரோ தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே, எங்கள் இருதயத்திலே நீங்க தான் இருக்கிறீங்களா அப்பா ராஜா. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட ஒரு வாசனத்தை நாங்கள் வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகள் ஆராதனைகளை கூட நாங்கள் கடந்து செல்வோம். ஹாலேலூயா.

அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு இவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்பா, அவனுடைய கரத்திலேயே ராஜா, தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் உங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நடத்துகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும்படி கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக, எங்கள் குடும்பங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக, எங்கள் வருமானத்தை நீங்க தான் நடத்துவீங்களாக ராஜா, எங்கள் சபையை நீங்கள் நடத்துவீங்களாக ராஜா. என் தகப்பனே, முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, இந்த மாதத்திலே ஐயா ஆண்டவரே, கடலை பார்த்து இறையாது அமைதலாய் என்று சொன்ன ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஐயா, கடல் அலைகள் எல்லாம் அடங்கட்டும், இறைச்சல்கள் அடங்கட்டும் ஆண்டவரே. சத்ருனுடைய பேச்சுக்கள் எல்லாம் அடங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, சத்ருவானனுடைய ஆலோசனைகள் அபத்தமாகட்டும் ஆண்டவரே. நம்முடைய ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக ராஜா. வல்லமுள்ள கரம் கூட இருந்தவங்களை வழி நடத்துகிறபடியால் முக்கிறாங்கள். நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லே.

பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, சீசர்களும் நோக்கி கூப்பிட்டார்களப்பா, காற்றும் கடலும் ஆண்டவரே இறையாதே, அமைதலா இருவர் சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரே எல்லாம் அடங்கினதப்பா. ராஜா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுகிற தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா ஆண்டவரே, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்ற தேவன் ராஜா. ஹாலே லூயா. ஆண்டவரே, மனுஷர்களை பிடிக்க ஆண்டவரே எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தும், எங்கள் சரீரங்களை வலுப்படுத்தும், எங்கள் ஆவியை பிலப்படுத்தும். ஆண்டவராகிய தேவனே, எங்களை நாவை பிலப்படுத்தும் ஐயா. ஞானமாய் சிந்திக்க, ஞானமாய் பேச ஆண்டவரே எங்களுக்கு கிருப தாரும். ஹாலே லூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரனு. அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரனு. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, ஆபிரகாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக கரங்களை உயர்த்தினான் ஐயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆண்டவரே மெல்கிசேதேக்கு ஊழியக்காரர் சொன்னார் ஐயா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாலே ஆபிரகாமுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக என்று. ஆண்டவரே, அப்பா பிதாவே ராஜா, உம்முடைய ஜனங்களுடைய திக்கற்ற நிலைமைகளை நீர் காண்கிற தேவன். இக்கட்டு நாளில் கர்த்தரே நீங்கள் தான் அடைக்கலம் அப்பா ராஜா. இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி நிற்கிறோம், சபைக்காக கரங்களை உயர்த்தி நிற்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி நிற்கிறோம். ஆண்டவராகிய தேவனே ராஜா, நிதி வருமானங்களுக்காக உம்முடைய கரத்துல ஆண்டவரே உயர்த்தி நிற்கிறோம். தகப்பனே, நீரே உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, சத்ரு ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போகிறான் ஐயா ராஜா. ஆண்டவராய் கத்தாவே முக சோத்ரம். ஏசப்பா, நீங்கள் தான் நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் அன்பு எங்களை விடுவிக்கிறது. ஆண்டவரே, இயேசுவின் அன்பை, இயேசுவினுடைய விடுதலையை நாங்கள் இந்த மாதத்திலே ஆண்டவரே தேவனே அப்பா நாங்கள் நுகர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே அப்பா, இயேசுவின் அன்பு, அடைக்கலமான அன்பு ஐயா ராஜா, ஆதரிக்கும் அன்பு, ஆறுதலின் அன்பு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே தேவனே கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி கேட்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சோளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. வாயை திறந்து சொல்லுவோம். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசப்பா, உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லையப்பா. இயேசு என்கிற நாமம் அல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னான் ஐயா, ஆண்டவரே தேவனே தகப்பன், இந்த இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ராஜா. ஆண்டவராகிய தேவன், இயேசு என்கிற நாமத்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டவிழ்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை திருச்சபையில நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா. இயேசு என்கிற நாமத்தை நம்முடைய சரீரத்திலே கட்டவிழ்கிறோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களும் ஆண்டவரே
அறிவிப்பேன் சொன்னீங்களே ராஜா. தேவனே, தகப்பனே, ஆண்டவரே, பிதாவேன், ராஜாவேன், ஏசையா, ஆண்டவரே, தேவனே, தேவனே, தேவனே, திருக்கரத்தினால் உங்களை தாங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, உங்களுடைய கரத்தில் எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேரப்பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை, ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளை, எங்கள் தேசத்தை, எங்கள் ஊர் மக்களை, எங்கள் சொந்தங்களை, எங்கள் உறவுகளை, எங்கள் நண்பர்களை, ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், வேதனைகள், வேட்கைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் ஐயா ராஜாமுக்கு சூத்திரம், ராஜாமுக்கு சூத்திரம், ராஜாமுக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே.

உயரணும், அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவரே அப்பா, உம்மே நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் ராஜா. வெறும் காரியங்களை எங்களுக்கு போதித்து நடத்துகிறவரே அப்பா, உலர்ந்த எலும்புகள் உயிரடையமான்னு சொல்லி உம்முடைய தாசனாகிய சேக்கியலனை கேட்ட வேளையிலே ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீரன் சொன்ன மாத்திரத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன முறியன்னு சொல்லி ஆவியானவரே அந்த உலர்ந்த எலும்புகளின் மேல் அசவாடினீர் ஐயா ராஜா. உலர்ந்த எலும்புகள் எழுந்ததையா, சேனியா எழும்புதது ஐயா, வேதத்திலே வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா, உங்களை பிரேத குழியிலிருந்து உங்களை நான் புறப்பட பண்ணுவேன் என்று. ஹாலேலூயா. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினேன் ஆவியானவரே, என் ஆவியானவரே. மரித்து போன லாசருவை, மரித்து போன வாழ்க்கை ஐயா ஆண்டவரே, தேவனே திரும்ப உயிர்ப்பிக்கிறேன் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நாயின் ஒரு விதவினுடைய வாழ்க்கையிலே மரித்து போயிருந்த வாழ்க்கையை அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி ஆண்டவரே வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தீரப்பா, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தீரப்பா, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தீரப்பா. என் தகப்பனாகிய தேவனே, உலர்ந்து போன எலும்புகளை உயிரடை செய்கின்ற தேவனே ஐயா, எங்கள் ஜனங்கள் இலங்கை தேசத்திலே ஐயா யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்பா, இன்றைக்கும் வேதனையோ வேதனையின் தழும்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. என் தகப்பனே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடு ஆண்டவரே. என் தகப்பன் ஆகிய தேவனே, அவர்களை மன்னியும், அவர்களுடைய பாவங்களை மன்னியும், அவருடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களை மன்னியும். என் தகப்பன் ஆகிய தேவனே, திக்கற்றவன் உடத்தில் இரக்கம் பெறுகிறான் ஐயா ராஜா. அப்பா ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஹாலேலூயா. உம்முடைய நாமமே எங்களுடைய கீதம் அப்பா, உம்முடைய நாமந்தான் எங்களுடைய மூச்சப்பா, உம்முடைய நாமந்தான் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா, உம்முடைய நாமந்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்பா ராஜா, உம்முடைய நாமந்தான் எங்கள் வேட்கி அப்பா. உம்முடைய நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இந்த மாதத்திலே ஐயா ராஜா மகிழ்ச்சியின் சத்தம், கீத சத்தம் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில கேட்கப்படும் ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீங்க. நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்கு தேவன் மகிமை நிறைவாக்குகிற தேவனையா, நேரங்களை எங்கள் பிள்ளைகளை, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, எங்களை ஆண்டவரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர். நேரங்கள் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறவர். நாங்கள் மரணையிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். உங்களுடைய கோல், உங்களுடைய தடி எங்களை தேற்றுகிறது. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி நிரம்பி நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாட்களில் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்கிறது. நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் நடித்த நாட்களா நிலைத்திருக்கிறோம். ஹாலேலூயா. ஓர பக்கரதுரு வர வர வர வர பக்கரதுரு வர வர வர பக்கருமணி, ஓர பக்கரதுரு வர வர வர பக்கரதுரு வர வர பக்கருமணி. ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. மக்கு சூத்திரம் ஐயா. இரக்கம் வைக்கும் தேவனாரே, எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். விதைப்பதினாலும் அல்ல, நீரிறைப்பதினாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கருணையுள்ள தேவனாலே, கருணையுள்ள தேவனாலே எங்கள் கண்ணீரெல்லாம் நீங்கும், எங்கள் கண்ணீரெல்லாம் நீங்கும்.
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, அசைவாடும் ஆவியாலே, அசைவாடும் ஆவியாலே அகிலத்தை நான் ஜெயிப்பேன், இந்த அகிலத்தை நான் ஜெயிப்பேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, அன்பு செய்யும் தேவனாலே, அன்பு செய்யும் தேவனாலே வெற்றி மேல் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். என்ன ஆண்டவரே, என் அப்பாவே, இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே தேவனே சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறார். ஹாலேலூயா, உற்சாக மனதோடு அவரை சேவி. ஹாலேலூயா, ஆண்டவரே முக சூத்திரம் ஐயா. அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஐயா, இயேசு என்கிற நாமம் உங்கள் வாழ்க்கையில உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே முக சூத்திரம் ஐயா. ராஜா, அப்பா இவன் செய்த பாவமோ, அவன் தாய் தப்பன் செய்த பாவமோ சொல்லி கேட்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவனே, இவன் செய்த பாவம் அல்ல, அவன் தாய் தப்பன் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இப்படி பிறந்தான்னு சொல்லப்படுகிறது. ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா, உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும் ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும் ஐயா. ராஜா, தகப்பனே அப்பா, இந்த வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. ராஜா, வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கும் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆண்டவரே ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க இந்த வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே அவர்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, தேவனே திருச்சபைக்கு வராத குடும்பங்களோடு நீங்க பேசுங்கோ ராஜா. ஆண்டவராகிய தேவனே இடப்படுங்கோ ராஜா. தேவனே அப்பா, தேவனே ஓய்வு நாளே ஆண்டவரே தேவனே அப்பா, நாங்கள் அனுசரிக்கின்ற வேளையிலே ஐயா, அது ஆண்டவரே உமக்கு நாங்கள் காண்பிக்கின்ற தாழ்மையன்னு சொல்லப்படுகிறது ஐயா. ராஜாமுக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை இயேசப்பா. இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம்

0: தேவன் என் தன்மாரை விடமே. திருச்சபை நடுவில் உள்ள பேரை சொல்லி பாடிடுவேன், திருச்சபை செய்துட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவிலும் அது பெயரை சொல்லி பாடிடுவேன், திருக்கரம் செய்துட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவிலும் அது பெயரை சொல்லி பாடிடுவேன், உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போதும் மகிழ்கிறேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போதும் மகிழ்கிறேன். வந்தனம் அப்பா, வந்தனமே இயேசுவே, வந்தனம் அப்பா, வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எங்கள் மறைவிடமே. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை, உம்மை நம்பி வந்து விட்டோமே வேறொரு நாமம் அறியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே வேறொரு நாமம் அறியவில்லை. வந்தனம் அப்பா, வந்தனமே, வந்தனம் அப்பா, வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் என் தன் மறைவிடமே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்று நிம்மதியே, காத்திருந்த கிடைக்கும் அவரின் கிருபையே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்று நிம்மதியே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சன்னதியே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சன்னதியே. வந்தனம் அப்பா, வந்தனமே, வந்தனம் அப்பா, வந்தனமே. மனதிரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எங்கள் மறைவிடமே. வந்தனம் அப்பா எசையா, வந்தனமே, வந்தனம் அப்பா எசையா, வந்தனமே. ஹாலேலூய தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, திருச்சபைக்காக, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காக ராஜா தேவனே, உம்மிடத்திலே வந்து ஐயா ராஜா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்க சோத்திரம் ஐயா. நசேனாகிய இயேசுவை என் தேவன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பினீர் ஆண்டவரே. தேவனே அப்பா, நீர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையே விடுவிக்கும்படி சுற்றித் திரிந்தீர். எங்களையும் அபிஷேகம் ஐயா. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி எங்கள் கரங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே முக சூத்திரம். அப்பா, இந்த தேசத்து ஜனங்களை ஆண்டவரே, நாங்கள் காண்கின்ற ஜனங்களை ஆண்டவரே, எங்கள் தமிழ் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிப்பதற்கு உம்முடைய கரத்தை நீட்டும் ஐயா. ஆண்டவரே செங்கடலை பார்த்து ஐயா ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, மோசைக்கு ஆண்டவரே சொன்னீரப்பா, உன் கையில் இருக்கிற கோலி எடுத்து நீட்டு என்று. அப்பா ஆண்டவரே செங்கடல் பிரிந்ததப்பா, என் தகப்பனே தடைகள் பிரிகிறதப்பா ராஜா. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் கரங்களை நீட்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுகிறது ஐயா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தமிழ் ஜனங்களை ரட்சியம், எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சியம் ஆண்டவரே. குழந்தைகளை ரட்சியம், வாலிபர்களை ரட்சியம் ஐயா. ஏதோ ஒன்று செய்யும் ஆண்டவரே, ஏதோ ஒன்று செய்யும் அப்பா இயேசப்பா. ஆண்டவரே பூமியில் ரெண்டு மூன்று பேர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் இதனை கண்டாலும் தருவேன்னு சொன்னீங்கள் ஐயா ராஜா. ஆத்மாக்களை கேட்கிறோம் ஐயா, ஆத்மாக்களை பிடிப்பதற்கு எங்களுக்கு கிருபதாரும் ஐயா ராஜா, இரக்கம் தாரும் ஆண்டவரே. அப்பாவிதாவே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஆலோசனை கொடும் ஐயா, எங்களை வழி நடத்தும். எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமான செய்தி கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை, உம்முடைய வல்லமையை நாங்கள் நாடுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து தீங்குகளை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தரிடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதமானவரே, ஆசீர்வாதமானவரே, ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமானவரே, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை நீ காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. ஒரு கரத்தை கொடுமாப்பா, உங்களுடைய கரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கரத்தை கொடுமா ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளை தூக்கி விடுமா ஆண்டவரே அப்பா. ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை கரத்தை தூக்கி விட்டார்னு சொன்னதன் பிரகாரம் எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன இடர்களுக்கூடாக கடந்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கரத்தை பிடித்து தூக்கி விடுமா ஆண்டவரே. தூக்கி விடுமாப்பா ஏசப்பா, தூக்கி விடுமாப்பா அப்பா, தூக்கி விடுமா ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஐயா, பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கரத்தை கொடுத்து தூக்கி விடுமாப்பா. வியாதியில் இருக்கிறவர்களை ஒரு கொடி ஒற்று கரத்தை பிடித்து ஐயா ஆண்டவரே தூக்கி விடுமா ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, பேதுருவை கரத்தை பிடித்து தூக்கி விட்டீரே ஐயா. ஐயா ஐயா ஐயா ஐயா என் தகப்பனே ராஜா. ஆண்டவரே கடந்தொல்லையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, பில்லுகள் கட்ட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே கரத்தை பிடித்து ஒரு தடவை தூக்கி விடும் ஐயா ராஜா. இந்த மாதம் முழுவதும் ஐயா உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள அன்புள்ள நாமத்தினால் ஆமேன் ஆமீன் ஆமீன் ஆமேன். பிளஸ் யூ.
1: ஆமீன் ஆமீன். காலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அபிஷேக ஆராதனை வழி நடத்தினீர்கள். துதிகளோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கத்தர் தாமே காண்கிறார். ஜெபங்களோடும் வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். புதிய மாதத்தை கத்தர் தாமே உங்களுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்களின் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையும் ஒப்புவிக்கிறோம். பிசினஸ் காரியங்கள் போகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் அனுகூலமான பலன்களை தருவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன்
0: ஆமேன்.
2: Recording in progress.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று முதலாம் தேதி ஆறாம் மாதம், முதலாம் தேதி ஆனி மாதம், முதலாம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் நாங்கள் இணைகின்றோம். கத்திருதாமே இந்த மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா காரியங்களிலும் கத்துடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், பிணியாளியை ரட்சிக்கும், கத்தரை அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கத்திருதாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 17, ஏசாயா 23, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து எபிரேயர் 3:4-5 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கத்திருதாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேர நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி பங்கு கொள்ளுங்கள். கத்திருதாமை வழி நடத்துவாராக. இரண்டு காரியங்கள், இந்த வானொலிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது குரூப்பிலே கால் பண்ணாதீர்கள். எனக்கு எனக்கு பர்சனலாக கால் பண்ணால் என்னுடைய லெஸ்லி என்ற பேரில் உள்ள என் பேருக்கு கால் பண்ணுங்கள். அதனாலே நீங்கள் பலரை காலையிலே எழுப்பி விடுகிறீர்கள், அல்லது இரவு நேரத்திலோ இந்த நேரத்திலோ அந்த குரூப்பில் கால் பண்ணும்போது எல்லாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள். அதனாலே அதை முதல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களோட மைக்கை ஓஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். உங்களுடைய பேக்ரவுண்ட் சத்தம் இங்கே வர்ற ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலே முதல்ல நீங்கள் வருகின்ற பொழுது மியூட் பண்ணி கொண்டு வாருங்கள். கத்திருதாமை வழி நடத்துவாராக. என்றால் இதை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டிலே கதைக்கிற கதையெல்லாம் வெளியில் வரும். அந்த வகையில் நீங்கள் வருகின்ற பொழுதே மைக்கை ஓஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். அடுத்ததாக இந்த குரூப்பிலே கால் பண்ணாதீர்கள். நான் கால் பண்ணுகிற பொழுது அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே கால் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் என்னுடைய பேருக்கு அடி கால் பண்ணுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வகையில் உங்களுக்காக திரும்பமாக நாங்கள் வருஷக்கணக்காக சொல்லிக்கொண்டு வருகிறோம். இதை செய்யுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. அந்த வகையில் கத்தர் இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்த நாடுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். ஊழியங்களை செய்ய வர ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கால வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசன் அவர்கள் தொடர்ந்து இருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்தர்தாமை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனட் அவர்களிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா
0: அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஏனென்றால் தேவன் உங்களை விசாரிக்கிறவர். ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாளிலே நாங்கள் பரிசுத்த வான்களுக்குரிய கனத்தை குறித்து பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 149:8-9 அங்கு மகிமையை குறித்தும் மேன்மையை குறித்தும் ஒரு பரிசுத்தவானுக்கு என்ன மகிமை இருக்குது, என்ன மேன்மை இருக்குது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டியமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாயிலே துதியை நாங்கள் எழுப்பும் போது, எங்கள் கையிலே தேவனுடைய வசனம் இருக்கும் போது அது எங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆளுக செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பரிசுத்த வான்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நோக்கம் அல்லது இலக்கு இருக்கிறது. அந்த எங்கள் இலக்கு அவருடைய நித்திய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள் என்ற மகிமையை நாங்கள் கண்டடைய வேண்டும். அதற்கு தேவனுடைய நீதிக்கு ஏற்றவைகளையும் பரிசுத்தத்துக்கு தகுதியுடையவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஒரு பரிசுத்தவானுக்கு முக்கியமா இருக்கிறது. இந்த நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் தேவன் தருகிற வெகுமதிகள் அங்கு பெரிதாய் இருக்கிறது. இந்த கணம் அவருடைய பரிசுத்த வான்களுக்குரியது. தேவ சித்தப்படி அல்லது தேவ விருப்பப்படி வாழ்வது அவருக்கு நாங்க கொடுக்கிற கணம். அதனால் அவர் மேன்மையை எங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மாயினாலே மகிமையான துதி செய்யும் போது அங்கு கிருபை பெறுகிறது. அங்கு துதி காலையிலே பரிசுத்த வான்களின் நாவில் தொடங்கும் போது அவர்களுடைய சிந்தையையும் அவர்களுடைய இருதயத்தையும் தேவன் ஆளுக செய்கிறார். அதனால் பரிசுத்த வான்களின் சபையிலே அங்கு துதி எழும்பும் போது அங்கு சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே ஆரோக்கிய பலன் சுகத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். அதோடு தேவனுடைய மேன்மையை மகிமையை எங்களுக்குள்ளே நாங்கள் கண்டடைய கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் கூடுகிற இடத்திலே அங்கு நாங்கள் துதி எழுப்ப வேண்டும். எங்கள் தேவன் துதிகளின் மத்தியிலே அங்கு வாசம் செய்கிற தேவன் அவருக்கு துதி என்றால் மிகவும் விருப்பம். அது மட்டுமல்ல, பரிசுத்த பிள்ளைகள் துதி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இயேசு ராஜாவிலே நாங்கள் களி கூற வேண்டும். நாங்கள் அட்டிமத்தனத்திலே பிசாசின் அட்டிமத்தனத்திலே இருந்தோம். இன்றைக்கு விடுதலையாக்கின எங்கள் இயேசு ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எகிப்திலே அங்கு இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்த போது அந்த அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு தேசமாய் மாற்றிய அந்த அன்பை நாங்கள் அவருக்கு புது பாட்டை பாடி ஆனந்த சத்தத்தோடு அந்த வாத்தியங்களை எல்லாம் நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கும் போது அவருடைய ரட்சிப்பால் அழகாக நாங்கள் உருவாக்கப்படுவது நிச்சயம். அதனால் தான் ஆவியோடும் கருத்தோடும் பாடுவதே நமது இன்னிசியாய் இருக்க வேண்டும். இதனால்
3: ஜனத்தின் மேல் பிரியமும் சாந்த குணமும் அங்க ரட்சிப்பின் அலங்காரமாய் ஒவ்வொருக்குள்ளும் அது வரும் என்பதையும் இது பரிசுத்தவானின் கனத்துக்குரியது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பழைய ஏற்பாட்டிலே தீமையாய் தீமை மீது வழி வாங்குறதுக்கு தேவனுடைய கரத்தில் இருந்து வந்தது. இந்த புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வார்த்தையினாலும் அதை அறிவிப்பதன் மூலம் ஆவிக்குரியவர்களா இருந்து தீமைகளை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியவர்கள். இந்த கடைசி நாட்களின் முடிவிலே கிறிஸ்து தேவனுடைய எதிரிகளை பழி வாங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்க பரிசுத்தமானுக்குரிய கனம் தூதி, நாங்க சமைத்தால் என்ன, நாங்கள் வீட்டுல இருந்தா என்ன, தனிமையா இருந்தா என்ன, நாங்கள் துதி செய்து கொண்டு செய்வோமா இருந்தால் நீங்கள் படுக்கும் போது அந்த மகிமையை நீங்கள் கண்டடைவீர்கள். நான் கண்டடைந்திருக்கிறேன், அதனால் நீங்களும் கண்டடைவீர்கள். நீங்கள் நாள் முழுக்கும் துதி செய்து போட்டு இரவிலே நீங்க போய் படுத்து பாருங்கள், தேவன் உங்களோடு அசைவாடி உங்களுக்கு காரியங்களை விளங்கப்படுத்தி சொல்லி தருவார். ஆமென். நாங்கள் விஜயபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த முதலாம் தேதி இந்த மாதம் முழுவதும் கர்த்தரங்களை நடத்த வேணும். ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மணித்தியாலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும் எங்களுக்கு ஜபாவி துதியாவிய தந்து வார்த்தையின் வல்லமினால் எங்களை நிரப்ப வேண்டும். அதுதான் எங்களுக்குரிய பரிசுத்தமானவர்களுக்குரிய கனமாயிருக்கிறது. ஆகவே என்னாலே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பரிசுத்தவான் தேவனுக்குள் தங்கள் மேன்மையை கண்டடைய தங்களுடைய மகிமை தேவன் அவர்களுக்கு கொடுத்த மகிமை அவர்களை உணர்ந்து கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை நோக்கி போவார்களாக. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறவர்கள், உம்மை உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், உம்மை உயர்த்துகிறவர்கள், நீர் வசனத்துக்கு ஊடாக எங்களுக்கு பலன் தந்து, சுகம் தந்து, ஆரோக்கியம் தந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் துதியின் ஆடையை தந்து எங்களை துதிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறீர். வார்த்தையில் உம்முடைய வார்த்தை ஊடாக எங்களுக்கு அந்த வல்லமையை தந்து, பலத்தை தந்து ஒவ்வொருவரை நீர் மேன்மையாக உயர்த்தி வச்சிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்களுடைய திராட்சை ரசத்திலே, திராட்சை ரச விளைச்சலிலும் கனிகளிலும் பார்க்க எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் கனிகளாகிய அன்பை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, இச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமையை தந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோற்கடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் உம்முடைய துதி துதி ஆராதனையிலே நீ பிரியமுள்ள தேவர். துதிக்கு பாத்திர நீர் ஒருவர்தான் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேராபீன்களும் சேராபீன்களும் துதிக்கின்ற நாங்களும் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் நீர் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலனை தந்து எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய துதியின் சத்தம், உம்முடைய உம்மை ஆராதிக்கிற சத்தம் இந்த உலகம் முழுக்க பரவி ஒரு எழுப்புதலை காண நிற்கிறவ செய்யும்படியாக நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை துதியின் சத்தத்தை, ஆராதனையின் சத்தத்தை, உம்முடைய வசனத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் ஆர்ப்பரித்து துதி செய்ய நிற்கிறவ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று யோசுவா அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வந்து துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அந்த எரிகோக்களை விழுத்தினீரே. இன்றைக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில இருக்கிற வறுமை என்ற தீமை ஆண்டவரே, கவலை கண்ணீர் என்ற தீமைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய இடிகோ மதுகளைப் போல விழுந்து போவதாக. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய மேன்மை, உம்முடைய உம்முடைய பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் வந்து சேருவதாக. ஒவ்வொருவரையும் நீர் எங்களுடைய இருதயத்திலே இருந்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இந்த முதலாம் தேதி அவர்களோடு கூட இணைந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெனர் செஷனுக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக மகளுக்காக. இந்த முதலாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாட்களும் இந்த மாசத்துல நீர் கூட இருந்து புதிய தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனுத்தியாலும் உமக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யும்படியாக ஜபிக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் இந்த மாதம் உண்மை மேன்மைப்படுத்துகிற மாதம், இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் ஆர்ப்பரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு துதியும் ஆராதனையும் அந்த எரிகோ கோட்டைகளை விழுத்தும்படியாக, விழுத்துற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது நீர் யுத்தம் செய்கிறவனாக இருக்கிறீர். அன்றைக்கு செங்கடலை ரெண்டாக பிளந்து எதிரியை கடல்ல தள்ளினது போல எங்களுக்கு எதிரியாக இருக்கிற ஒவ்வொரு துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பணக்குறைவுகள் எல்லாவற்றையும் அந்த செங்கடல மூழ்கடித்து எங்களுக்கு விடுதலை தருகிறவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி இந்த மாதம் முழுக்க உம்முடைய அபிஷேகத்துல நாங்கள் நிறைந்திருக்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீர் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியினால உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மாதம் முழுக்க நாங்கள் அபிஷேகத்துல நிறைந்திருக்க ஆர்ப்பரிக்க துதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் படத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம். மேன்மையாக வைக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய துதியில நீர் பிரியப்படுகிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இரும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். கர்த்தாமே, உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கத்த துதியினாலும் மகிமையினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து சபையாரையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமே,
4: ஆமே, அப்படி ஆவதாக. God bless you sister, God bless you everybody.
3: ஆமே, ஆமே. நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வீணோ அவர்கள் ஏதோ ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, டோலி சிஸ்டர் நீங்கள் எல்லா திருச்சப மக்களும் பரிசுத்த ஆண்களும் எல்லாரும் துதியினாலும் வேதத்தினாலும் சபைகளிலே பரிசுத்த பிள்ளைகளாய் அவர்கள் நிலை நிற்க கூடியவர்களாய் ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்கிறவராய் இருக்கக்கூடியதாய். ஏனென்றால் ரெண்டோ மூன்று பேர் என் நாமத்தில் எங்கு கூடினாலும் அங்கு வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் வாசம் செய்வார். அவர் வாக்கு பண்ணினவர், அதை நிறைவேற்றுவார். ஆனா எங்கள் நாங்களும் அவருக்கு துதி செய்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்த.
5: நன்றி. மக்கு நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவரே எங்களை அழைத்தீங்க. உங்களுடைய பரிசுத்தத்தின்படி எங்களையும் அப்பா நான் பரிசுத்தமாக்குவதற்கு வந்த அந்த மகா பிரிதான இரத்தத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேயம் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே உங்களுக்குரிய உங்களுக்குரியவர்களாக சிந்தித்து உங்களுக்குரியவர்கள் என்று உங்களுக்கென்று ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க வல்லமை நிறந்த
6: தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீங்க ரட்சிக்க வந்த தகப்பன் அதுக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. எல்லாரோட எல்லா மக்களுக்களையும் ஆண்டவரே ஒரு புதிதான துதியின் பலியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, துதியின் பாத்திரராக இருக்கிறவரே, எல்லா மக்களுக்களும் ஆண்டவரே அந்த துதி ஆராதனை செலுத்துவதற்காண்டவரே புதிதான ஜப ஆவியை கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புதிய பாடல்களை கொடுத்து உங்களை மட்டுமே துதிப்பதற்காண்டவரே யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தையே என்ற மண்ணாவே எங்களுக்கு தந்தீரையா அப்பா. அந்த மண்ணாவே நாங்க ஏனோ தானமாக எடுக்காத வண்ணமாக அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு மக்களும் உலகமங்கும் ஆண்டவர் உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. வரங்களினால நிரப்புங்க, தேவ பயத்தை கொடுத்தாண்டவரே ஒவ்வொருவரும் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமைக்கு உங்களுக்கென்று ஜெபாவிய அபிஷேகத்தையும் ஒவ்வொரு சபை மக்களுக்களையும் உங்களுடைய நினைவாயிருப்பதற்கும் உங்களுக்கென்றே நாங்க இரவும் பகலும் ஜீவிப்பதற்காண்டவரே உங்களோட ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா. அதன்படியே மனது தப்பி போகிற மக்கள் ஆண்டவரே நீங்க அவர்கள் லட்சியத்தின் அதிகமாக சபையில் ஒரு புதிதான ஆத்மாக்களை கொண்டாந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. புள்ளில இடங்களில் மேய்த்தவரே, அமர்ந்த தண்ணீரண்டை தண்ணீரண்டையில் நடத்தினவரே ஆத்மாயப்பா, தின்னம் தேற்றுற தகப்பனுக்கு நன்றி செலுத்துற மரண பள்ளத்தாக்கில் காத்திருக்கும் மரண பள்ளத்தாக்கில் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களுக்கென்று ஜீவிக்கிறவர்களாக ஒவ்வொரு இல்லமும் ஒவ்வொரு இன்பம் உங்களுடைய இதய துடிப்பு இருப்பதற்கு உங்களுக்குரியவர்களை சிந்தித்து உங்களுக்கு என்று வாழ்வதற்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எல்லா விதமான பிசாசின் ஆவிய இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா அப்பா நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் ஆண்டவரே அப்பா, கடந்த காலமாக நடத்தி வந்த தகப்படே உங்களுக்கு நன்றி நன்றி. ஆபத்திலே காத்தீரையா, அதிசயம் செய்தீரையா அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே சபைகளுக்குள்ள அதிசயம் காணக்கூடியதாக ஒவ்வொரு ஆத்மாக்களின் கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நாங்க கேட்டும் கேளாதவர்கள் முக போல் இருக்கிறோம், இருந்தாலும் ஆண்டவரின் அதிகமாக உங்கண்டையில் படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு சபை எழுந்து பிரகாசிப்பதற்கு சபையில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வல்லமையும் புதிதான கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமமே நிதான நாமம் என்று கூறக்கூடியதாக சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவரே தூக்கிவிட்ட தகப்பனே எமக்கு நன்றி அப்பா. சுகம் தந்தி இதுவரை நடத்தினீரே அதுக்கு நன்றி அப்பா. உங்களோட கிருபையினால முடி சூட்டுங்க ஒவ்வொரு ஆத்மாக ஒவ்வொரு சபை மக்களுக்களையும் ஒரு புதிதான கிருபையும் வல்லமையும் ஒரு எழுப்புதலின் ஆவியை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாக்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்களே வழியும் சத்தியம் ஜீவனுமா என்று கூறியபடி உங்களோட ஜீவனில் அதை உங்களோட ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காகவும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவங்களை கொடுத்து அபிஷேகம் புதிதான அபிஷேகத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட அபிஷேகத்துல தங்கி இருப்பதற்கும் உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கும் ரத்தத்தின் கோட்டைக்குள்ள அப்பா ஒருவரையும் வைக்கிறேன். ஒவ்வொருவரையும் அனுப்பி சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக உங்களோட தேவ அன்பை அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பொதுவாக ஊழியம் செய்வதற்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அப்பா. என்ன விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு எழுந்து பிரார்த்திக்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் என்று கூறி கூறும் போது அவர்களுக்கு கிருபையும் வல்லமை விட்டுதலையும் கொடுக்கிற தகப்பனா இருக்கு. அதுக்கான நன்றி ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் யாரை மாண்டவரை வழி நடத்துங்க. புதிதான மனதுக்குள்ள புதிதான அதிசயமான அற்புதங்களை செய்யப்பெற கிருபைகளுக்கு நன்றி செல் உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும், உங்களுக்கு நீங்க உயரவனும் நாங்க அப்பா சிறுகவனும் நீங்க உயரவனும் என்று கூறி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு புதிய பேலனின் சத்தத்தை யாருக்கு மாலை நேரமா இருந்தாலும் உங்களை தரிசனங்களால நிரப்பி அதிகமாக உங்கள தங்கி உங்களுக்கென்று இந்த சிலுவை எடுத்து நடப்பதற்கு அதிகமாக உங்களுடைய அன்பையும் ஜபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா அவங்க செய்யற இந்த வானொலி சங்கம் வானொலி ஊழியத்துக்கான நன்றி செலுத்துறப்பா. அவர்கள எவ்வளவுதான் இருந்தாலும் நாங்க ஹியூமன் பீங்கா இருக்கும் பொழுது அந்த டயர்ட்னஸ் வரும் பொழுது ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறுத்து வைங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஊழியக்காரங்களையும் ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து சேர்க்க போறபடியா நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் நயோமிக்காவும் பாஸ்டர் சிஸ்டர் ஜெனட்டுக்கானும் வர்றேன் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற புதிதான ஆராதனை இல்ல நாங்களும் பங்கிட்டு உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஒரு கூட்டமாக எங்களை நீங்க அனைத்து வைத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் குடும்பம் போல ஆண்டவர் யாவரையும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு இந்த தங்கி இருந்து அப்பா சமாதானத்தை கொடுத்து வழிநிறுத்தும்படியாக ஜபிக்கிறேன். யார் என் ரத்த கோட்டைகளை மறுத்து வைக்கிறேன். பாஸ்டர் சரப்போற சிஸ்டர் யாவரும் வந்திருக்கிறவர்களுக்கையும் ஆண்டவரே அவருடைய தேவையை சந்தித்து யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. ஜபாவின் மூலமாக முடி சூட்டும்படியா ஜபிக்கிறேன். ஆத்மா பாரத்தை யாவருக்கும் கொடுத்து உங்களோட சிலுவை நாங்க எடுத்து நடப்பதற்கு இனி அதிகமாக உங்கள் அன்பினால நிரப்பி அபிஷேகத்தினால நிரப்பி புதிதான அபிஷேகத்தை இந்த கால நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமப்படவனும் கூறி முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தரங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதன்படியாண்டவரே யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு தேவ பயத்தோட தாழ்மையோட நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கும் புதிதான கிருபியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென்
3: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் சகல ஊழியத்திலும் முதலாந்தியதில இருந்து இந்த மாதம் முடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன்
3: ஆமீன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரேசிலோட் சிசிலியாமா
4: பிரேசிலோட்
3: நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த உலக தேசம் அனைத்துக்குள்ளேயும் தேவனுடைய நீதி வெளிப்பட வேணும், தேவனுடைய நீதி இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
7: அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா ககப்பனே இலக்கத்தினை சுருமிலே இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். அப்பா இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய நாளிலே வந்திருக்கிறோம் தகப்பனே. மாதம்பரம் தோறாம் தேதி அன்பான தகப்பனே உமது வார்த்தைகளை நாங்கள் உச்சது உச்சரியும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்கு உமக்கு சூத்திரம். அப்பா ஆவியானவரே சூத்திரம். அப்பா பிதாவே சூத்திரம். அப்பா உம்மை பெரும் உம்மை புகழுறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை பெருமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாட் பண்ணு மாப்பிள்ளைக்கு இயேசுவே பெருமைப்படுத்துவோம், பெருமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், மகமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை ராஜா கடனை பெருமாள் எங்களை வழி நடத்துறதுக்கு நன்றி அப்பா. அப்பா நாங்கள் வயசு போன நேரங்களிலே எங்களை பாதுகாத்து எங்களை கூட கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இயேசப்பா உம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா மகமேன் ராஜாவே இந்த சபையிலேயொரு புதுமைகளை எங்களுக்கு காண்பியும் தகப்பனே. அப்பா தகப்பனே நாங்கள் இயலாத நேரத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே உம்மை பெருமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. மகுமேன் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகுமேன் ராஜாவே நீங்க இன்னும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு புதுமைகளை செய்து கொண்டு வருகிறீரே தகப்பனே. அப்பா தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே இன்று காலையிலும் நான் எழும்பும் போது முடியவில்லையே என்று நான் எழும்பும் போதும் எனக்கு உசாரத்தந்து என்னை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே நான் கடைக்கு போகும்போதும் வரும்போதும் என்ன வழி நடத்துறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. மகுமேன் ராஜாவே உண்மை வாழ்த்துகிறேன் தகப்பனி. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா பிதாவே உண்மை மகமப்படுத்துகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான தகப்பனே நீ எல்லோருக்கும் மகுமை உள்ள ராஜாவப்பா. அப்பா இந்த சங்கம வானொலியிலே நாங்கள் ஜபிக்கும் போது எங்களோடு கூட இருந்தங்களை நடத்தும் தகப்பனி. நீர் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே எங்களுக்கு ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனி. அப்பா நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனி. அப்பா தகப்பனே உடம்புல இருக்கிற வரிகளை துன்பங்கள் நோய்கள் எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு ஓடும் தகப்பனி. அப்பா நாங்கள் ஜபிக்கும் போது ஒரு வல்லமையை தாரும் தகப்பனி. அப்பா இந்த நாள் முழுதிலும் இந்த மாதம் முடியும் மட்டும் எங்களோடு கூட இருந்த கிளவழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே பரிசுத்தரே உம்மை தூத்திரிக்கிறேன் தகப்பனே. உம்மை வணங்குகிறேன் தகப்பனே. உம்மை நமஸ்கரிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே நீ செய்யற புதுமைகள் எல்லாம் ஒன்றும் வீண் போகாது தகப்பனே. அப்பா உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் தகப்பனே. அழியாத தெய்வம் அப்பா. உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தெய்வம் அப்பா. உண்மை வணங்குகிறோம் ஆராதிக்கின்றோம் உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் தகப்பனே. அப்பா அந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பெரிய ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. உண்மை உண்மை நாடி ஓடி வந்து எல்லோரும் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஒரு புதுமையை காண்பிக்கிற தேவரப்பா காண்பிப்பீர் தகப்பனே. அப்பா அவர்கள் சொல்லுவார்கள் தகப்பனே ஒரு புதுமை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீர் செய்திருக்கிறீர் என்று. அப்பா தகப்பனே இந்த வருத்தக்காரர்கள் நோயாளிகள் எல்லாரையும் குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே யார் எங்களுக்காக மன்றாடுறார்களோ என்று தெரியாம ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு நீர் இறங்கும் தகப்பனே. ஆவியானவரே புதுமை உள்ளவரே பரிசுத்தரே அவர்கள் மேல் நீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அப்பா ஆவியாவே என்னென்ன நோயில் இருக்கிறார்களோ அவர்களை நீர் தொட்டு சுகப்படுத்தும் தகப்பனே. உமது பரிசுத்த ஆவியை

0: പിതാവേ, ഉമ്മക്ക് സ്തോത്രം, ഉമ്മക്ക് കൂടാല കോടി കോടി സ്തോത്രം അപ്പ. അപ്പ തകപ്പനേന്റെ സംഗമ വാനലിലെ ജപിക്കാത്തിന് പേരെയും ആശീർവദിക്കാക്കാക ഉമ്മക്ക് നന്ദിയപ്പ. അൻപാന തകപ്പനേ, ലക്ഷ്യണ കുടുംബത്തെ ആശീർവദിയും തകപ്പന്. അവകൾ എന്തൊരു വിലക്കിനെയും ഇല്ലാമൽ അപ്പാ ഇന്റെ മാസം മുടിയും വെട്ടും. ഉമ്മത് ഉമ്മത് സ്വനിയെ കേട്ട് അവർക്ക് ഒരു അതിശയം ചെയ്യപ്പോറതുക്കാകും ഉമ്മക്ക് നന്ദിയപ്പ. അപ്പാ തകപ്പനെ കനാസിസ് കുടുംബത്തെ ആശീർവദിയും അവരുടെ പിള്ളകൾ ഇരുവരെയും ആശീർവദിയും. അവർക്കും നീ ഒരു അതിശയത്തെ കാട്ടും തകപ്പന്. ഇന്ത മാതം മുടിയും മറ്റും അവരോട് കൂടെ അവരെ നടത്തുന്നതുക്കാകും വഴി നടത്തുന്നതുക്കാകും ഉമ്മക്ക് കൂടാന കൂടി നന്ദിയപ്പ. യേശു ക്രിസ്തു നാമത്തിന് അർജവിക്കുന്ന നല്ല പിതാവേ. ആമേൻ ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. ഉള്ള ജപങ്ങളെ കേട്ടത് നമുക്ക് സ്തോത്രം. നന്ദിയമ്മ, ഉങ്ങൾക്ക് ആരോഗ്യ ബലം സുഖം തന്ത് എല്ലാവറ്റിലും വഴി നടത്തുവാറാക. ആമേൻ
0: ആമേൻ ആമേൻ. ഉങ്ങളോടും ഇരുന്ന് ഉങ്ങളെയും വഴി നടത്തുവാറാക.
1: ആമേൻ ആമേൻ. ഞങ്ങൾ വിനോ അവർകളെ വരവേറ്റുകൊണ്ട് പ്രൈസ് ലോർഡ്. വിനോ
2: പ്രൈസ് ലോർഡ്.
1: ാമേ കൂടെ ഇരുന്ന് സകലത്തിലും വഴി നടത്ത വേണമെന്ന് ചൊല്ലി എല്ലാവർക്കാകെ നിങ്ങൾ ജപം പണുങ്ങൾ. നിങ്ങൾ ഇലങ്ക ദേശം, ഇലങ്ക മക്കൾ, ഇലങ്ക ജനങ്ങൾ, അവരുടെ രക്ഷിപ്പ് വര വേണം, നീതി വര വേണം, പരിശുദ്ധം വര വേണമെന്ന് ചൊല്ലി നിങ്ങൾ ജപത്തിലെ വഴി നടത്തണം.
3: ആ മാണ്ടവരെ, അൻപിൻ പരലോക തകപ്പനെ, കത്താവേ എന്റെ നാളെ തന്നതുക്കാഹ നന്ദിയാണ്ടവരെ. കത്താവെ ആവിയാനവരെ, എന്റെ നാളിലും എന്തവനെ, എന്റെ മാതത്തിൻ മുതൽ നാളിലെ ആടവരെ, എങ്ങളെ കൂട്ടി വന്ന കിരുവയ്ക്കാക അയ്യാ ഉമ്മക്ക് നന്ദിയാണ്ടവരെ. പോന മാതം മുഴുവതും ഉങ്ങളെ കണ്ണിൻ മണി പോലെ പാതുകാത്തിങ്ങളയ്യാ ഉമ്മക്ക് കോടി നന്ദിയാണ്ടവരെ. തകപ്പനെ, இந்த மாதமும் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவராக நீங்கள் பாதுகாத்து எல்லா தீங்கினின்றும் விலக்கி காக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடி நன்றியாண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த வருடத்தின் 6வது மாதத்தை காண செய்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடி நன்றியாண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ எத்தனையோ ஆபத்துகளின் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை நோக்கி ஆண்டவரே, அப்பா நீங்கள் அப்பா எங்களுக்கு சுகபல ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே ஜீவனோடு காத்தீங்களே, ஜீவனை தந்தீங்களையா, உமக்கு கூடான கோடி நன்றியாண்டவரே. தேவனே கத்தாவே, எங்களை அப்பா உங்களுடைய உள்ளங்கையில் வரந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே, நீங்கள் எங்களை விலகி போ, எங்களை விட்டு விலகி போகாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துற தயவுக்காக அன்புக்காக ஐயா உமக்கு நன்றியாண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே, நீங்கள் எங்களை ஒவ்வொரு வேளையிலும் பாதுகாத்து எல்லா தீங்கு நின்று விலக்கி காத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றியாண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணினவரே, வாக்கு மாறாத தகப்பனே, அப்பா எங்களுக்கு இந்த வருடங்களில் தந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றியாண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே, இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தின்படி தகப்பனே எங்களை நீங்கள் பாதுகாத்து அப்பா எங்களுக்கு நீங்கள் எங்களை அப்பா நீங்கள் மீட்டுக் கொள்கிறதுக்காக உமக்கு நன்றியாண்டவரே. தேவனே கத்தாவை, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி ஓடி வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவை, இந்த சங்கம வானொலியும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, அப்பா மற்ற ஜனங்களுக்காக எங்களை ஜபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா, உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே, கிருபை பெருது ஆண்டவரே. தேவனே கத்தாவை, எங்களுடைய ஜபங்கள் ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, பாவ சாபங்களின் விடுதலையாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்ணீர்களை துடைக்கிற தேவன் நீங்கள் என்று அறியட்டும் ஆண்டவரே. தேவனே கத்தாவை, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மனிதர்களுக்கு வேதனைகள் ஆண்டவர் தகப்பனே, சத்ராதி போடுகிற சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜ கத்தாவே. இதை கேட்டுக்கொண்டு யார் யார் இருக்கிறார்களோ, யார் யார் கண்ணீரோடு வேதனையோடும் இருக்கிறார்களோ, என் தேவனே அவர்களை நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவர், நீங்கள் இருதயத்தை தொடுங்க ஆண்டவர், கண்ணீரை துடைக்கிறதவன் நீங்கள் ஆண்டவர், கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுக்கிற தகப்பனே கத்தாவே. அந்த ஜனங்களுக்கு, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எங்களுக்கு கூட ஆறுதல் எத்தது அப்பா, எங்களில் எல்லா எல்லாவற்றிலும் எங்களுக்கு வருகிற எல்லா சோதனை வேதனைகள் எல்லா சோர்வுகள் மத்தியிலும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர் தகப்பனே கத்தாவே. அப்பா தோல்விகளின் மத்தியிலும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் தோல்வி அடைவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆம் தேவனே, வந்திருக்கிற தோல்விகள், வருகிற தோல்விகள் எல்லாவற்றிலும்

0: நீங்கள் கூட இருந்து தகப்பனே எங்களை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவர். கண்ணீரை காண்கிறது அவனே அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரின் கண்ணீரை போக்கி கவலைகளை போக்குங்க ஆண்டவர். சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். வீடு வீடாக தகப்பனே ஒவ்வொரு வீடு குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த முதலான திகதி நாளிலே தகப்பன் ஒவ்வொரு வீட்டை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க, பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே தகப்பன். ஒவ்வொரு வீட்டை நீங்கள் பெருக பண்ணி ஆண்டவர் நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவரை கத்தார் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே கர்த்தாவே தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நாங்களும் உங்களை விட்டு விலகவும் மாட்டோம், கைவிடவும் மாட்டோம் என்று உறுதியாக பற்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்யாண்டவரே, எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவர். உமக்கு சித்தமில்லாத காரியங்களை இதுவும் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. சித்தம் உள்ள காரியங்களை சித்தமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் தந்து ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் செல்கிற இடங்களில் எங்கு எங்கு செல்ல வேணுமோ அந்த இடத்திலே நாங்கள் செல்ல எங்களுக்கு அனுமதியை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமில்லாத இடங்களில் நாங்கள் கால் வைக்காதபடி எங்கள் பாதங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, உன்னுடைய பாதங்களில் இடராதபடி காப்பேன் என்று சொன்னவரே கத்தாவே தகப்பனே. உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி, நாங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி, வீணான இடங்களுக்கு செல்லாதபடி தகப்பனே கத்தாவே, தீங்கான பாதைகளில் நடக்காதபடி அப்பா உமக்கு சித்தமான உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி கேந்தவனே, எங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி எங்களுக்கு ஞானத்தை தந்து ஒவ்வொருவரை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ராஜா. தகப்பனே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியட்டும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக தகப்பனே அப்பா உம்மோடு, அப்பா உம்மோடு சஞ்சரிக்க ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மது கிருபை பெரிது ஆண்டவரே அப்பா, உம்முடைய அனுக்கிரகம் பெரிது ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் வேலி அடைத்து நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. நோயிற்ற பிள்ளைகளுக்கும் நீங்களே பரியாதியாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரை அப்பா துடைத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா நோயினால் படுகிற வேதனைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. நீர் தொட்டால் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லு, நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே நீங்கள் தொடும்போது ஆண்டவரே நாங்கள் சொஸ்தமாவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய நோய்களை குணமாக ஆண்டவரே நீங்கள் தொடும்படியாக வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் நோயிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டட்டு மாண்டவரே. அப்பா இந்த மாதம் முழுவதும் மாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருக்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரன் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த குடும்பத்திலும் அப்பா தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவியானவரை இந்த சங்க மகானிகள் எந்த தடைகளோ தடங்களும் வராதபடி தகப்பனே கத்தாவே. அப்பா இந்த ஜபங்கள் எல்லா மூலைகளுக்கும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் ஏறெடுக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வானொலி மூலமாக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் மென்மேலும் பயன்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதே போல கத்தாவின் சகோதரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, கத்தாவின் சகோதரியோடும் இரு பிள்ளைகளோடும் கடவரோடு கூட இந்த கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த முதலாம் தியதி நாளில் தகப்பனே கத்தாவே, அப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவா ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே கத்தாவே, நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. இருதயத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவரை அறிவீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்களின் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுங்க ஆண்டவரே. ஆறுதலின் தேவனே, ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆறுதலை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. எங்களோடும் கூட இருந்து அப்பா நீங்கள் போன மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் எங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய திருக்கரத்தாலே அணைத்து ஆண்டவரே இந்த தீங்கு எங்களை நெருங்காதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மின்றும் என்றும் மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஏனங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றி வேணோ கத்தரவங்களோடு வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட என் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டதாய் கத்தாவே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த தேவனே, இந்த முதலாம் தேதி இந்த மாதம் முழுவதும் கத்தாவே சங்கம வானொலி லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஆசீர்வதியும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே பல்கி பெருக வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பரிசுத்த வான்களின் கத்தாவை காரியங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவை கைகூடி வர கத்தாவை கிருவ செய்யும் அவருடைய தேவைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆண்டவரே. நீ தாமே பொறுப்பேற்று கத்தாவை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி தேசங்களை நாடுகளை மக்களை மாற்றியமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேச மக்கள் ஜனங்கள் கத்தாவை எருசலேம் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் சுயதிருக்க செய்கிற தேவன் நீர் ஒருவர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த நாடுகள் நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. தேவனே ஈரானுக்காய் ஆண்டவரே, ரஷ்யாவுக்காய், உக்ரைனுக்காய், இந்த அவப்பனே ஆண்டவரே இந்த யுத்த நாடுகள்ல ரத்தம் சிந்த வைக்கிற காரியங்கள் கத்தாவே ஆண்டவரே. அப்பா ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்பட கத்தாவே கிருப செய்யும். உம்முடைய கரத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிற யூரோப்பியனை ஒப்பு கொடுக்கிற எல்லா தேசங்கள் மக்கள் ஜனங்கள் சபைகள் திருச்சபைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிற இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். வான மண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்கள் தேசத்தின் குடிகள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல் மக்கள் பாலிமேஞ்சுகள் எடுக்கிற தீர்மானங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு நீதி கேட்டதா எடுக்க கத்தாமே இருக்கிற தடைகள் தீமை செய்கிறவர்கள் துன்மாக்கர் எல்லாம் வெற்றுக்களும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஒரு மன மாற்றம் ஆண்டவரே அப்பா சீர்திருத்தங்கள் உண்டாக கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேசம் ரட்சிப்பை காணட்டும் ஐயா. என் மக்கள் உண்மை அறியட்டும் கத்தாவே. உண்மை அறிகிற அறிவினால் ஆண்டவரே என் தேசத்தை நீ நிரப்பும் ஐயா. என் தேசம் தீட்டுப்படாதபடி கத்தாவே, வாதி என் தேசத்திலே இறங்காதபடி கத்தாவே, நீதானங்க ஆண்டவரே அந்த மக்களையும் ஆண்டவரே நீ காக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வியாதியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு ஆரெல்லாம் தனித்து நின்று தவிக்கிறார்களோ, வயது சென்ற வேளையில நின்று தவிக்கிறார்களோ எல்லாருக்கும் தேவன் நீரப்பா. எல்லாரும் ஏற்றபடி ஆறுதல் படுத்துற தேவனின் நீர்தான். சகல தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிழமை ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க நடக்கிற இந்த சங்கம வானொலியின் புரோக்ராம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே,
2: ஆமே, ஆமே. இறக்கமுள்ள கத்தாவே நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே சோத்திரம். ஆண்டவரே கடந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் காலடி எடுத்து வைக்க செய்த தயவுக்கா எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் இந்த சங்கமம் வானொலி ஊழியம் இன்னும் பழகி பெருகி பூமியை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் புதிய காரியங்கள் தோன்ற வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் கொடுக்க போறதுக்கா எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே சுவாமி யாராவது ரட்சிப்பின் அனுபவத்துக்களே வராமல் இருப்பார்களே, ஆனால் கத்தாவே சுவாமி இந்த நிமிஷமே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த குடும்பங்களே கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வார்த்தை கொடுக்கின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்கள் சிந்தனை துளிகள் வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் அப்பா அவங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பங்கள் வீடுகள் சபைகள் தேசங்கள் அவர்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சந்ததியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய், அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை பங்கு கொள்ள வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த இருக்கிற தேசத்தை ஒப்புக்கொடுக்கிறோம், செய்கிற ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளை சகோதரிக்கும் கணவருக்கும் கொடுக்க போறதுக்கா எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்து ராஜாக்கள் அதிகாரிகள் மக்கள் தலைவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே தகுதியுடையவர்களாய் மாறும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோவுக்காய் நன்றியப்பா, வினோவையும் ஜசிமாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை ஆண்டவரே கண்மணி போல 5 மாதங்களும் காத்து இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திலே காலடி எடுத்து வைக்க செய்த தயவுக்காய் ஆண்டவரே இந்த நாளிலும் சகோதரி வந்து எடுத்த ஒரு ஜபங்களுக்காய் விண்ணப்பங்களுக்காய் மன்றாட்டுகளுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவையும் வேல இடத்திலே பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவளுடைய குடும்பத்திலே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அந்த தேசத்து ராஜாக்கள் மக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக் கொடுத்து அவருடைய சரீர பலவீனங்கள் நீங்க ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதபடி வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் டொனால்டுக்காக வருகிறோம், அவருடைய ஊழியங்களுக்காய் வருகிறோம், அவருடைய குடும்பத்தாருக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஷர்மிளா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, அந்த இலங்கை தேசத்திலே சகோதரி செய்கின்ற ஊழியங்களை பொறுப்பேற்று அந்த இடத்திலே நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி தயாவுக்காய் நன்றி, தயாவுடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். ஆண்டவரே கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம், படிக்கிற பாடசாலை ஒப்புக் கொடுக்கிறோம், கூட படிக்கிற மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். அந்த வாலிப சந்ததி ஆண்டவரே உங்களை நோக்கி வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாசச்சாறு சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததி எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஒரு சாட்சியாய் நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி டாலிசிஸ்வர்காய் கணவருக்காய் மகனுக்காய் உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே சகோதரி செய்கின்ற அந்த ஊழியங்களையும் ஊழிய பாதையில் உங்களுக்கு கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சத்யவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனை ஒப்புக் கொடுக்கிறோம், பாசையில் சலோகனை ஒப்புக் கொடுக்கிறோம், உங்களுடைய ஜூம் பிரியா மீட்டிங்கை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பிசினஸ் காரியங்கள் உரிய காரியங்கள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து நடத்த ஜபிக்கிறோம். பாசப்போ லூசரனுக்காய் சோத்திரமப்பா தரப்போன்ற வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இந்த அருமையான தாய்மாருக்காய் நன்றி சுவாமி. அந்த தாய்மாருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ஆயிரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் சிந்தனை துளிகள் ஜபங்கள் ஒவ்வொன்றுக்காய் சோத்திரமப்பா. சகோதரி கான்சிக்காய் சோத்திரம், கான்சியை மாண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே நீங்க பயன்படுத்தி வருகிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியர் சுசேஷரை பின்வானவையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் தேவ செய்திகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி ஜான்சிக்காய் சோத்திரம், ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளும் நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைந்து ஊழியம் செய்ய போகின்ற தேவதாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாசாயன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பிரச்சார போன்ற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை எங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சௌதரி கருணாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். கருணாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அவாவையும் ஆசிர்வதித்து இந்த ஊழிய பாதையில இன்னும் உயர்த்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதர் வஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சங்கமம் பானொலி சாவகர் ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த குடும்பத்தாரை ஆண்டவரே ஆசிர்வதித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கடந்த 5 மாதமும் இவர்களை கண்மணி போல காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவர், அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அந்த வேலையிடத்து இளையேசப்பா நிகழ்ந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க ஜெபிக்கிறோம். வாகனங்களிலே கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்ய வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே உங்களை கரம் இவர்களோடு கூட இருந்து இவர்களை ஆசிர்வதித்து ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்த ஜெபிக்கிறோம். நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே தக்ஷாவுடைய கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா அவருடைய சரீர சுகம் எல்லாவற்றையும் நீங்கி அவரோட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். தக்ஷாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பு நினைவுக்காக நாங்கள் வருகிறோம். கத்தாவே இந்த குடும்பத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கிறோம். அதே போல ஜோவேலுக்காய் நன்றியப்பா, பிள்ளையும் பொறுப்பேற்று அவனுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பெற்றோருக்கு கீழ்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே ஒரு சாட்சியாய் அவன் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ருமானா குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் உடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுகின்ற எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதி படுக்கையில இருந்து இந்த வானொலியை கேட்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்களும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது வியாதிகள் நீங்கி சுத்தமாக வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமென்.
3: ஆமீன் ஆமீன். எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவருக்கு ஜெப குறிப்பை கொடுங்கள். சௌர் ஜனட் நிக்கிறீங்களா?
4: நாங்க குணா வரவேற்று நீங்க விசுவாசம் ஜெபம் வேத வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் நன்கு பிரயோசனமாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றா விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது, ஜெபம் இல்லாமல் வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க முடியாது. ஏனென்றா எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பா இருக்கிறது. மூன்றும் ஒன்று இணைந்தாத்தான் அங்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசம் ஜெபம் வேத வார்த்தை இதிலே அங்கு ஜனங்கள் எல்லாரும் பரிச்சயமாக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
5: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற திருத்துவ தேவனாகிய லோகிம் தேவனாகிய கர்த்தாவே ஐயா, இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம் ஐயா. அப்படியே நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லுகிற உம்முடைய வசனத்துக்கு முன்பாக நாங்க நிற்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், ஆண்டவரே ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை நீங்க வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. உம்முடைய குணங்களை அவர் மூலம் காண்பித்து தந்தீங்க ஆண்டவரே. நீரே கர்த்தாவே வார்த்தையாய் இறங்கி வந்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொள்கிறோம் கர்த்தாவே. எண்ணம் அறிய ஒவ்வொருவருக்கும் கிருபைகள் பாராட்டி வருகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் நீர் வார்த்தையாகிய தேவன் என்பதை கர்த்தாவே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்ததுன்னு சொல்லி வார்த்தையாகிய தேவன் வார்த்தைக்குள்ளிருந்து வெளிப்படுகிறவரே உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. வார்த்தைக்குள்ளிருந்து செயல்படுகிற இயேசு கிறிஸ்துவான தேவனே உங்களை சோதரிக்கிறோம். வார்த்தைக்குள்ளிருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியான தேவனே உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருந்த கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் நடத்தி வருகிற நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொன்றுக்குமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினீங்க, குமார் ஆகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்பதை எல்லாம் ஆண்டவரே மக்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தாவே உம்முடைய சிஸ்டம், உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், வார்த்தை காற்றாக மாறி வானங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை தண்ணீராக மாறி சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை அக்னியாக மாறி பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினீர் என்பதை எல்லாம் ஆண்டவரே தகப்பனே வேதத்தை வாசிக்கிற பொழுது அதை நன்கு அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர. தகப்பனே நீங்க ஆண்டவர பிதாவாகிய தேவன் குமாரனை அறிமுகப்படுத்தினீங்க, குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தினாரும், பரிசுத்த ஆவியான தேவன் குமாரனை மகிமைப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார் என்ற ஓடர்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறேன் ஐயா. பிதா சொன்னார், இது என்னுடைய நேச குமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி குமாரனை மகிமைப்படுத்தினீங்க. குமாரன் சொன்னார், இவர் பரிசுத்த ஆவியானவர், தானாய் பேச மாட்டார், அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து சொல்லுகிறபடினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குமாரனை மகிமைப்படுத்துகிறார் என்றும், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார் என்றும் கர்த்தாவே ஒவ்வொரு வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய அந்த வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் திட்டங்களை, மகத்துவங்களை, உம்முடைய வல்லமைகளை, உம்முடைய ஆண்டவரே சகலதம் உம்முடைய வார்த்தையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் கர்த்தாவே அறிகிற பொழுது ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷம் என்பதை நாங்கள் உணர்ந்து, எவ்வளவு பாக்கியம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் எண்ணம் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேத புத்தகம் ஒரு கதை புத்தகம் அல்ல, அதை எழுதின எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே தகப்பனே வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே அந்த மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது தகப்பனே எத்தனை இன்பங்கள், எத்தனை ஆண்டவரே கிருபைகள் என்பதை ஆண்டவரே சகோதரர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நாங்களும் சந்தோஷப்படத்தக்கதாக அந்த வேத வசனத்தை விரும்பி வாசிக்கிற கிருபைகளை தருவீராக, ஜெப ஜீவியங்களை தருவீராக, உம்மோடு கூட நாங்கள் இணைந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே எண்ணம் எங்களுடைய மனக்கண்களை திறந்து தருவீராக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ புத்தகங்களை எழுதினவர்கள் இல்லை இன்றைக்கு, ஆனா இந்த வேத புத்தகத்தை எழுதினவர் எங்களோடு கூட இருந்து சொல்லித் தருகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் எண்ணம் விசுவாசித்து நடக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த புத்தகம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது, அது எல்லாருடையும் எல்லா விதத்திலும் பேசும் என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் என்ன அதிகமாய் உம்மை நேசிக்கவும் என்ன அதிகமாய் விசுவாசத்துல பெருகவும் என்ன அதிகமாய் கர்த்தாவே வைராக்கியத்தோடு நடக்கவும் வேத புத்தகத்துக்காக ஆண்டவரே அந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களை என்ன மாற்றி கொண்டு நடக்க எனக்கும் எங்களுக்கும் நீர் எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்துல கர்த்தாவே உறுதியா இருக்க சந்தேகப்படாத படிக்க கர்த்தாவே அது ஜீவனுள்ள வார்த்தையும் அது சகலத்தையும் தாங்குகிறது. இந்த பூமி கர்த்தாவே ஆண்டவரே ஒரு 10 டிகிரி மேல போனால் நாங்கள் புரோசன் ஆகிடுவோம், ஒரு 10 டிகிரி கீழே போனால் நாங்கள் எரிந்து போயிடுவோம். ஆனா உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் அந்தந்த இடத்திலிருந்து நிலை நின்று கர்த்தாவே சுத்துகிறது என்பது எல்லாம் நாங்கள் அறிந்து ஆராய்ந்து கர்த்தாவே உம்மை எண்ணம் விசுவாசத்தோடு நாங்கள் உறுதியா இருக்க எண்ணம் கிருபை தருவீராக செவிக்கிறோம் ஐயா. நீர் பூமியை தண்ணியின் மேல் அத்திபாரப்படுத்தினீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கர்த்தாவே இந்த தண்ணிக்கு மேல பூமி நின்று சுத்துகிறது என்பதை எல்லாம் கர்த்தாவே அறிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஞானத்துக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் நீர் செய்வீர் என்பதை அறிந்து கொண்டு எண்ணம் அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு பின்பாக இருக்கிற நித்திய ஜீவன், எங்களுக்கு பின்பாக இருக்கிற அழிவு, எங்களுக்கு பின்பாக ஆண்டவரே தகப்பனே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் முன்குறித்து எழுதி தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து எண்ணம் அதிகமாய் உம்மோடு கூட நாங்கள் நடந்து உறவுல இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நீர் எங்களுக்கு மனவாளன் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிதாவாகிய தேவன் எங்களுக்கு அப்பா என்றும் குமாரனாகிய தேவன் எங்களுக்கு ரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் ஆண்டவரே தனித்தனியாக நாங்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேற்றளவாளனும் துணையாளருமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிரித்து வேத வசனங்களை வாசி ஆண்டவரே அறிந்து கொள்ள கிருபை தருவீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குமாரன் எங்களுக்கு மணவாளனா இருக்கிறீர், அவர் சபைக்கு மணவாளனா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மணவாட்டிகள்ங்கிறதை எல்லாம் புரிந்து ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு அப்பா என்றும் குமாரன் எங்களுக்கு மூத்த சகோதரனாகவும் சபைக்கு ஒரு மணவாளனாகவும் சபைக்கு ஒரு ரட்சகராகவும் சபைக்கு ஒரு மீட்பராகவும் இருக்கிறீர் என்று ஆண்டவரே ஸ்தானத்தில் நாங்கள் உம்மோடு கூட நடக்க எண்ணம் கிருப தருவீராக செவிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிறார் என்பதையும் பரிசுத்த ஆவியானவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லித் தருகிறீர் என்பதையும் ஆண்டவரே தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மன கண்களை திறந்து தருவீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தாவே வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள கிருபதாங்க, பகுத்து அறிய கிருபதாங்க ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களையும் ஆண்டவரே உம்முடைய அந்த படி நிலைகளையும் நாங்கள் அறிந்து கொண்டு வேதம் எப்படி பயணிக்கிறது என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ள கிருபதாங்கப்பா. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிறதை அறிந்து கொள்ள கிருபதாங்கப்பா. வாக்கு தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே வேதத்தை குழப்பாதபடிக்கு சரியான வழிகளில் வேதத்தை வேத பயணத்தோடு கூட நாங்களும் பயணிக்க ஆண்டவரே எங்களுக்கு எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் திறந்து எண்ணங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வேத ஆண்டவரே போதகர்களாக நிற்கிறவர்கள் கர்த்தாவே இந்த வேத வசனங்களை பகுத்து ஆராய்ந்து ஜனங்களை கர்த்தாவே தேவரிடத்துல கொண்டு வருவதற்கு என்ன உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்களை கத்தாவே நாங்க புஷ்பண்ணாமதபடிக்கு ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே சத்திய பாதைகளில் தங்களை மாற்றிக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு போதகர்மார்களுக்கும் எண்ணம் நல்ல கிருபைகளை கொடுப்பீராக, எண்ணம் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, இந்த ஜனங்கள் எண்ணம் தேவனடையில் நெருங்கத்தக்கதாக விளக்கி சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுவீராக செபிக்கிறேன் ஐயா. சத்தியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற மனுஷர்களுக்கு விரோதமாய் தேவ கோபாய்க்கினை வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு மனுஷனும் தன் தன் ஆத்மாவுக்கு தானே பொறுப்பு என்பதை உணர்ந்து ஆண்டவரே கர்த்தரோடு கூட நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நான் செய்கிறதை கர்த்தர் அறிகிறார் என்கிற பயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் உள்ளான வாழ்க்கை என் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் என்பதை அறிந்து கர்த்தாவே தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவரே அந்த தொடர்புகளில் பரிசுத்தம் எப்பொழுதும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நடக்கத்தக்கதான அந்த ஞான உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய கரத்துல ஒவ்வொரு சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் பின்வாங்கி போகாதபடிக்கு, ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு, ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு, ஒருவரும் கர்த்தாவே சபைகளுக்குள்ளே பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒரே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், ஒரே ஆவியை பெற்றுக்கொண்டோம், ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்கிறது எல்லாம் உணர்ந்து கொண்டு நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவரே. இதோ இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலம் கர்த்தாவே கொண்டு செல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜெபங்களும் பாடல்களும் துதிகளும் உம்மையும் மகிமைப்படுத்தி அநேகர்களை விடுதலையாக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பி உம்மை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும் செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களையும் என்னும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் நடக்க வேண்டிய பாதைகளில் என்னும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஏன் சிஸ்டருக்காக செபிக்கிறோமா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் இரக்கங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாசத்திலும் கர்த்தர் என்ன ஆண்டவரே அவங்களை பலப்படுத்தி அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் வேண்டுதல்களில கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரிகள் குடும்பங்களிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி ஆண்டவரே இந்த புதிய மாசத்தில் அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படவும் வேதத்தின் மடி ஆண்டவரே அவர்கள் என்ன பயணிக்கவும் உதவி செய்வீராக நிச்சயிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் எல்லாவற்றிலும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக.
5: நாளைக்கு
2: பொறுப்பேற்று வழி நடத்துவாராக.
5: ஆமென்.
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானற்றவர்களையும் நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்த தேவ ஊழிய சௌரியை மீ புஷ்பராஜாவையும் இதே வேளையிலே எங்களுடன் கால வேளையிலே வேலை நேரத்திலும் இணைந்து எங்களுடன் ஜபித்த சௌரன் குணா அவர்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியங்களிலும் இணைந்து ஜபித்து இணைந்து ஜபிக்க முடியாத ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய மாதத்தையும் புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக மக்களின் சந்தோஷம் சமாதானத்துக்காக ஜபித்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜெபங்களையும்
6: அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தபடியாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கக்கூடிய தூண்டுதலா இருக்கிற பரிசுத்தாவின் ஸ்தோத்திரம். வசனத்தின்படி வாழ ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவர் நன்றி. வசனத்துக்கு பயந்து நடுங்க செய்கிறவர் நன்றி. எங்களை நோக்கி பார்க்கிற தேவனே நன்றி. நன்றி, எங்களை சரியான பாதை நடத்துகிற தேவ நமக்கு நன்றி, எங்களை நித்திய நித்தியமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தப்படுறதுக்கா நன்றி, சமாதானத்தை கொடுத்ததற்கா நன்றி, விடுதலையை கொடுத்ததற்கா நன்றி, ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்கா நன்றி, நல்ல வீடு வாசல்களை கட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களுடைய காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதாண்டவர, எங்களுக்காய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதற்கா நன்றி, எங்களுக்காய் தேவ தூதர்கள் அனுப்பி உதவி செய்கிறீர், எங்களுக்கு பணிவடையாமைகளை கொடுத்து உதவி செய்கிறீர், எல்லா தீமைகளை அகற்றி விட்டீர், எல்லா நாச மோசங்களை அகற்றி விட்டீர், கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, உதவி செய்கிற வாழ்க்கை, நன்மை செய்கிற வாழ்க்கை, ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை, உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கை, உண்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியான மக்கள் தோத்திரம், சாத்தானை எங்கள் காலில் கீழே போட்டு விதிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தபடியான மக்கள் நன்றி, ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, வெளியேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, பேமனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கால் பிழைப்பான் சொன்ன உடைய பிழைப்பூட்டுகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி, ஆடியோ மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள் மக்கள் நன்றி, இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துற மக்கள் நன்றி, வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறீர் மக்கள் நன்றி, வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புக்கிறீர் உமக்கு நன்றி நன்றி நன்றி, ஏசுவே உமக்கு நன்றி, எங்கள் ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிற தேவனே உமக்கு நன்றி, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வறுமையாக்குறோம், அவிசுவாசமா இருந்த காரியங்களை மன்னித்து போடும், வேத வசனத்துல பிரியமல்லாம இந்த காரியத்தை எடுத்து போடும், சோர்வுகளை எடுத்து போடும், எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்களை மன்னியும், இனியும் இரவும் பகலும் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்து விருத்தி அடையும்படி எங்களை எங்களை குடும்பங்களையும் சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி, ஹாலலூயா ஹாலலூயா, எங்களுக்குள் காணப்படுகிற கசப்புகள் கோபங்கள் வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க, அதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தீங்களை அழிப்பதற்கு, குடும்பத்தை சீரழிப்பதற்கு கொண்டு வருகிற பிசாசின் கருவிகளை ஏசோப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம், கடன்கார ஆவிகளை ஏசோப நாமத்துல சபித்து கட்டுகிறோம், தரித்திர பிசாசை ஏசோப நாமத்துல சபித்து கட்டுகிறோம், பலவீனத்தின் ஆவியை ஏசோப நாமத்துல சபித்து கட்டுகிறோம், தரித்திரத்தை நெருக்கத்தை உபத்திரவத்தை ஏசோப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம், தெய்வீக சுகத்தையே சுபநாமத்துல கட்டவிழுக்கிறோம், சமாதானத்தையே சுபநாமத்துல கட்டவிழுக்கிறோம், வளர்ச்சியை முதிர்ச்சியை விடுதலையை ஏசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம், அன்பையும் சமாதானத்தையும் ஏசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம், உயர்வையும் மேன்மையும் ஏசுப நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிறோம், ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க உயர்த்துறோம், உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துறோம், எங்களுக்கு சாட்சியாய் நிலைநிறுத்த நீர் விரும்பணும் அப்படியே மக்கள் நன்றி, எங்களுக்கு நீர் துணையா இருக்கிற அப்படியே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி, வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துறவர்கள் மக்கள் நன்றி, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்படியே மக்கள் நன்றி, கற்றுக் கொடுத்த ஆவியானவர மக்கள் நன்றி, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவனே மக்கள் நன்றி செலுத்துறோம், எங்கள் தரையை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம், எல்லா துதி கன மைமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம், எங்கள் மீட்பரவு சேரமா இருக்கிற இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல புதாவே ஆமேன், என் ஆத்மாவே கத்தரை தோத்ரி, என் முழவுள்ளமையோட பரிசுநாமத்தை தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன், நம்முடைய கர்த்தராயேசுவின் கிருபையும் புதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக ஆமேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஐந்தாவது மாதம் முடிந்து நாளை ஆறாவது மாதத்துக்குள்ள போறோம், ஆறாவது மாதம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள், தேவன் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து தாங்கி தப்பிவிட்டு ஆறாவது மாதம் முழுவதுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக, காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ.

0: அலேலுயா அலேலுயா அலேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு போயிருக்கணும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் பாருங்க ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க எரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் பாருங்க நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற, அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல, எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுத, இங்க எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க நன்மையான திட்டங்கள். அநேகர் சொல்வது போல நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இங்க எரேமியா திட்டவட்டமாக சொல்லுகிறார், அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார், ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 வரை. நாம் ஒரு 2 மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 வரை இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் மேலேயே கர்த்தர் பாருங்க அவன் மேல மனதுருகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க, அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேல மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய வாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்கிறார் யோசேப்பு. இங்க யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கத்தரங்கே கொடுக்கிறாரு. 7 வசனத்துல வந்து பாருங்க அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். பாருங்க அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கார். அந்த சொப்பனத்தை யார் தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 வசனத்துல சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன்னா. அருமையானவர்களே, இங்கே திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஆதியாகமம் 37:24, யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து வர்றாங்க அந்த மீதியானையை கடந்து போறதை பார்த்தோடனே இந்த இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்தே போட்டாங்க. இதோட ஒளிஞ்சாண்டா யோசேப்பு. அருமையானவர்களே, அவர்களுடைய நோக்கம் என்ன? யோசேப்பின் தரிசனம் அவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சது, இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் ஒரு எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலரை வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 வசனம், ஆதியாகமம் 41:41. அருமையானவர்களே, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை அந்த கனவு அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு. இதெல்லாம் கடந்து இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னம் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்த தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்புன்னு ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க, இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசிப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க அந்த ஜெயில அவர் யோசிப்பு கிடைப்பாரு. அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கும் போதும் கர்த்தர் யோசிப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க, யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்தவைகளா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போடனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க, மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க பஞ்சம் பழிக்கிறதுக்காக. மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கேதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை. தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமை தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம், அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதிலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்க எப்படி யோசேப்புக்கு பாருங்க, தீமைய செஞ்சாங்க ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோடே காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை, அருமையான அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள்.
1: உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரே, இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 289-997-8123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 416-917-5826 அல்லது 647-608-6700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இன்று தாளந்தை கொடுப்போர், 8 மணிக்கு துதி ஆராதனை ஜெபம் பிரதர் மகேந்திரன், அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை ஜெபம் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து 8:15 துதி பாடல்கள் சிஸ்டர் அரியராஜா, 8:30 சிஸ்டர் டோலி ஜெபம், ஜெபம் கலைமகள் சீல நோர்வே, ஜெபம் ஜெரீன் கொழம்பு ஸ்ரீலங்கா, சங்கம ஊழியருக்கான ஜெபம் சிவசேகர் வானரியா ஜெர்மனி, தேவ செய்தி பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுளோ ஸ்ரீலங்கா, நிறைவு ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.

ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சி செய்தியை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர சங்கம வாழ்வு நிறைவு கூறும் இன்றைய நாளே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், துதி ஆராதனை எடுக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வைத்து, கேட்பவரையும் ஆசீர்வைத்து, வரவேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு சேர்த்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் நடக்கிற இந்த துதி உபவாச உபவாச ஜெப செய்தியை நீர் ஆசீர்வதி தந்து கொண்டு வருகிற சுவாமி. இந்த கருவைக்கான தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரம

வரை தினமும் துதித்திடுவோம். இவ்வுலக பாவம் என்னில், இவ்வுலக பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேலையிலே தீபமாக என்னில்

இவ்வுலகமென்னல் துள்ந்திடும் வேலையிலே தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே உமக்கு நன்றி.

இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி வழி நடத்துபவரே. இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி

வரை தினமும் துதித்திடுவோம். கல்மனதில் வாழ்ந்த எங்களை மனதுருக்கத்தை தந்தவரை, கல்மனமும் வாழ்ந்த என்னை மனதுருக்கத்தை தந்தவரை, பரலோக வாசலை காண செய்து எம்மை அழைத்து செல்பவரே. உமக்கே சோத்ரம் அதிகாலை வேளையிலே தேவனையே துதித்திடுவோம். காலமெல்லாம் காத்தவரை தின

0: செங்கடலை பிளந்தவரை மத்தியோதிக்கிறோம். யோர்தான் நதியை இரண்டாக பிளந்தவர் மத்தியோதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதற்றவரே ரெண்டுமே நன்னப்பங்கள் ஐயாருக்கு போஷித்த தெய்வமே, இந்த கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் வல்லவர் போதுமானது சுவாமி, அந்த கிருபைக்கான்னு இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட அசவாடி கொண்டு கிருபைக்கா நன்றி ஆண்டு. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தாவே நீ எங்களுக்கு ஆசீர்வச்சு தந்தமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்த நிகழ்ச்சியாக துதி ஆராதனை எடுத்து ஒரு பாடலை பாட சிஸ்டர் அகலியா ஜெர்மனி அந்த சகோதரியை சங்கம வானொலியும் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகலியா. துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன், உங்களோட ஒப்புக்கிறேன் சிஸ்டர். நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்களாமே.
1: நன்றி நன்றி நன்றி. ஹாலிலூயா ஹாலிலூயா. நன்றி அப்பா. காலை தோறும் ஆண்டவரே அப்பா உமது கிருபை புதிதாக உள்ளது, புதிதாக உள்ளது. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் உயர்ந்தவராக இருக்கிறையுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். முழு கிருபியத்தோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா. சத்தாதி கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாந்து வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். இஷ்டவெளியின் தேவன் தூங்குவதும் இல்லை தங்குவதும் இல்லை என்று சொன்னது பசனத்தின்படி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தாண்டவரே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். என்றும் உயர்ந்தவராக இருப்பவரே பரலோக ராஜாவை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வைப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோமா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த ஏழை உண்மை நோக்கி கூப்பிட்டார் எங்களுக்கு மறு உத்தரவு தந்து விடுவதை செய்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கட்டுக்களை உடைத்து முகங்களை முறியடித்து அப்பா தெற்கத்தி சிறை அப்பா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறை இருப்பை திருப்புவரை உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. இங்கே இருவர் ஒரு மனப்படும் போது அதன் நடுவில் அசைவாடுபவரே மனதுருக்கத்தின் தேவனே கத்தாதி கத்தாரே தூயவரே உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா. வானம் உமது சிங்காசனம் ராஜா. பூமி உமது காதபடியாக இருப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர் அவர் விடுதலை விடுதலை விடுதலை தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் அசவாடபுரமாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஹிருதயங்களின் ஆழங்களை நிரக்க ஆண்டவரே இருநிலை மேல் அதிகாரமாக ஆண்டவரே அசைபாடி வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னது போல வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த பூவுல வாழ்க்கையில இந்த பூவில் உள்ள வாழ்க்கையில் அங்கே எதற்காக ராஜா ஓடுகிறோம். எங்களுடைய அடிப்படை தேவைகளை ஆண்டவரையை சந்திப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலவீனங்களில் மது கிருபை தாங்கி பூரணமாக ஆண்டவரை எங்களை பலனாக மாற்றுபவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி. கிருபையானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிற ரோகியை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கூட வந்து தரும் இமாலு வேலையை உண்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே அப்பா எங்களை நித்தியத்துக்கு நேராக கடந்து செல்ல உதவி செய்தவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். முடிய பரியந்த நிலை நீத்தவரே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்பவரே அப்பா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் ஆத்மா கத்தரை கலருகிறது, கத்தர் மேல் வாட்சியாக உள்ளது. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. ஹாலிலூயா ஹாலிலூயா. நன்றி அப்பா.

பாதம் தேவே விடம்.

என்று கொண்டேனா

Yeah.

நிறங்கிடுதே.

Amén. Que condenó para loca me, en

நோ என்பயே சுவை மே கோ

0: voice cause in my humanity. But I love my Javi. நித்திய வெளிச்சமேரே, அலைகளின் பலனே, விண்ணப்பம் கேட்பவரே, தேவரீகளும்
1: தருளும்
0: கேட்பவரே, தேவரீகளும் தருளும் சிங்காசனத்தேடும் சவீரனே போது துதிக்கும் துதி உங்களை பலப்படுத்தி திடப்படுத்துபவரே, உங்களை மறப்போம் நல்ல பணம் திரும்பங்கள் எல்லாவற்றையும் தேவசமத்திலே ஒப்புக் கொடுத்து இன்றைய ஆராதனை எமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை தாழ்த்து உங்களை மாற்ற முயற்சி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ பிரதர்.
1: இதுவரை துதி ஆராதனை நிகழ்ச்சி நடத்தியவர் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் நோர்வேக்கு போவோம். சிஸ்டர் கலவர்கள் சீலை அழைப்போம். அவர் நோர்வேல இருந்து வந்திருக்கார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: இன்றைய நாளில் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜப நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஆமென். ஆமென். இன்றைய அபிஷேக ஆராதனையிலே, ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே பங்கேற்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக, நேரத்திற்காக, நாளுக்காக நன்றி இயேசுவே. அப்பா, கடந்த ஆண்டவரே 5 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த மகா பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பலவீனங்கள் கர்த்தாவே அசத்தம் ஆண்டவரே அத்தாவே பலவீனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அநேக அசுத்த காரியங்கள் ஆண்டவரே நோய்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து காலூன்றி நிற்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே எங்களுடைய அசட்டைகளை மன்னி இங்கப்பா. தகப்பனே நீர் கர்த்தாவே எங்களை எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிலை நிற்க வைக்கிற தகப்பனாகவும் பிள்ளைகளாகவும் எங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி இயேசுவே. நீர் பெரியவரப்பா, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொன்ன தேவனே, இன்றைய ஓய்வு நாளிலே ஆண்டவரே உலகமெங்கும் பூமி எங்கும் ஆராதிக்கிறதான ஆராதனைகள் சபைகளிலே, விசுவாசிகள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே, உம்முடைய சத்தி ஆவியாகிய தேற்றரவாளனாக இருக்கிற பரிசுத்தாவியானவரே அப்பா, அசைவாடி பிள்ளைகளை நிரப்பி, மேக ஸ்தம்பத்தினால் நிரப்பி, துதி ஆவியினால் நிரப்பி, ஜெப ஆவியினால் நிரப்பி, ஆவியானவரே நீர் அசைவாடுகிற தேவ ஆவியானவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே யோசபாத் பாடி துதித்து ஜெபித்து ஆண்டவரே வெற்றி கண்டது போல நாங்களும் உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே கர்த்தாவே துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பிள்ளைகள் மத்தியிலே தாய் தகப்பன் குடும்பங்கள் ஆண்டவரே கிராமங்கள் பட்டணங்கள் ஆலயங்கள் ஆண்டவரே அப்பா நாடுகள் கண்டங்கள் மத்தியிலே உலாவி சுற்றி வருகிறதான எங்கள் தேவாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே நடந்து முடிந்த ஆராதனைகள், நடக்க போற ஆராதனைகள் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணி ஒவ்வொருவரை மாட்டி தேட்டி ஆண்டவரே ஆத்துமா விடுதலை அடையவும் ரட்சிப்படையவும் வெளிச்சத்தை காணவும் சுகம் வரவும் ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்கவும் வைக்கிற தேவாதி தேவன் மேலான நாமமாகிய எங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளை ஆசீர்வதித்து கடந்த காலங்களிலே மாதங்களிலே ஆண்டவரே நாட்களிலே எங்களோடு கூட இருந்து உமக்கு பிள்ளைகளாக சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்துகிற சத்திய தேற்றவாளனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே நீர் பிதாவுக்கு முன்பாக நேர்த்தியாக நின்று நேர்த்தியான காரியங்களை தாழ்மையோடு நடத்தின தெய்வம், உண்மையுள்ள தெய்வமாக பிதாவுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நேராக ஆண்டவரே கர்த்தாவே அனுப்பின காரியத்தை நேர்த்தியாக கர்த்தாவே சீராக செய்து முடித்த தகப்பனுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம். தாவீதின் குமாரனுக்கு நன்றி கூறுகிறோம். தாவீதின் வேரிலே வந்து எங்களையும் ரட்சித்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இம்மட்டுமாய் பலம் தந்து சத்துவம் தந்து ஆண்டவரே நேர்த்தியாக நடத்துகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்களும் அதே போல உமக்கு முன்பாக உண்மையுள்ள நேர்த்தியுள்ள ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தின் தாவரங்களிலே வாசம் பண்ண எங்களுக்கும் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனே இந்த நாட்களிலே ஆண்டவரே யுத்த நாடுகளிலே ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் கர்த்தாவே குடும்பங்கள் ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலே வாழுகிற பிள்ளைகள் ஆலயங்களுக்கு போக முடியாதபடி ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மத்தியிலே இன்றைக்கு ஆறுதல் சமாதானம் சுக பலம் ஆரோக்கியம் தந்து அவர்களையும் உம்மண்டையிலே ஆண்டவரே உறவாட வைக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் அப்பா. தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள், நோயாளிகளாக ஆஸ்பத்திரிகளிலே வீடுகளிலே உலாவு இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே கர்த்தாவே இவர்கள் மத்தியிலே கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் திக்கட்டவர் பிள்ளைகளை நான் கைவிடேன் என்று சொன்னவரே ஆண்டவரே சுற்றி திரிந்து குருடர்களையும் ஆண்டவரே ஸ்திரீகளையும் குணமாக்கின தெய்வம் சுரங்களை சத்தாவே காய்ச்சல்களை குணமாக்கின தெய்வம் பேதுருவின் மாமியாரை தொட்டு குணமாக்கின தெய்வம் லாசுருவை எழுப்பின தெய்வம் யாவீரின் பிள்ளையை எழுப்பின தெய்வம் நான் ஆண்டவரே கானானின் ஸ்திரியின் மகளை ஆண்டவரே விடுதலையாக்கின தெய்வம் இப்படியாக எத்தனையோ அற்புதங்கள் எழுதி முடியாதவைகள் என்று சொல்லப்படுகிறது ராஜா. இன்றைக்கும் அந்த அற்புதங்களை சுற்றி தெரிந்து செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு ஆண்டவரே நசரேனாகிய இயேசு என்ற நாமத்துக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே எல்லை எங்கும் வீடுகள் எங்கும் ஆவி ஆத்துமா சரீரங்கள் எங்கும் ஆண்டவரே சுக பலம் ஆரோக்கியம் விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே வெளிச்சம் ரட்சிப்பு காணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. சிங்காசனத்தில் இருந்து ராஜா ஆண்டவரே நீங்கள் ஏழு கண்களினாலே குத்து விளக்குகளின் மத்தியிலே கேரு வீண்கள் சேரா வீண்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே அப்பா இந்த பிள்ளைகளை மங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே பூமியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமம் இறங்க வேண்டும் அப்பா. தகப்பனே எந்த இடங்களிலே கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே நீங்க ஒருவரே தான் அப்பா. அந்த நாமத்தை கூப்பிடுகிறோம், அந்த நாமத்தினாலே துதிக்கிறோம், ஏறெடுக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர், துதிக்கு பாத்திரராகிய தேவனே நீர் பெரியவர் பெரியவர் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. மனுஷருடைய தயவை அனுப்பி மனுஷர்கள் மத்தியிலே எங்களை இந்த பூமியிலே கர்த்தாவே வாழவும் நடக்கவும் ஆண்டவரே வைக்கிற கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். இவ்வளவு காலமும் எங்களை ஏந்தி நீரே ராஜா, தாங்கி நீரே அப்பா, ஆண்டவரே அப்பா தப்பு வித்தீரே பொல்லாங்கனுக்கு ராஜா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் மட்டுமல்ல ராஜா, பூமியில இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்க வேணும், தாங்க வேணும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ள வேண்டும், தப்பு விக்க வேண்டும் அப்பா. இயேசுவே இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியிலே ஆண்டவரே நிறைவாக வருகிறதே ராஜா. யுத்தங்கள் ஒரு பக்கம், கர்த்தாவே வைரஸ்கள் ஒரு பக்கம், கொள்ள நோய்கள் ஒரு பக்கம், தகப்பனே, இவர்களில் இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவரே தப்புவிக்க வல்லவர் எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே அப்பா. கிருபையே கிருபையே என்று துதித்து பாடுகிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே நீர் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது ராஜா. அந்த பாக்கியவான்களுடைய அந்த ஆண்டவரே பாத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பாத்திரங்களுக்காக நாங்கள் நேர்த்தியாக நடந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டு ஆண்டவரே எங்களிலே நீங்க வாசம் பண்ணும்படியாக எங்களை ஆண்டவரே ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துங்கப்பா. பர்வதங்களுக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார் நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையோம் ஆண்டவரே. தாழ்ச்சி அடையாதபடி ராஜா இம்மட்டுமா எங்களை ஏந்தி வருகிறீரே ராஜா, தாங்கி வருகிறீரே ராஜா, தப்புவிக்கிறீரே அப்பா. ஏசப்பாதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் தருகிற கிருபையை நாங்கள் போர்க்கடிக்காதபடி இன்னும் ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவிலே சிலுவையின் நிழலிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் இன்னும் இன்னுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கத்தாவே இயேசு ராஜாவே, யோசபாத்து வெற்றி கண்டது போல நாங்களும் வெற்றி காண ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட ஆண்டவரே உம்முடைய நாமம் போற கர்த்தாவே உயர்த்தப்பட போற்றுகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் உமக்கு உயர்த்தி போற்றி துதித்து பாடுகிறோம் இயேசுவே. ஓர் இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்து முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே எல்லா பொல்லாப்புகளுக்கும் வைரஸுகளுக்கும் ஆண்டவரே உலாவி வருகிற கொள்ள நோய்களுக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொல்லுகிறபடி ஏசப்பா ஒரு வீடுகளிலும் வாதை அணுகாத வண்ணம் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே நிலை சட்டங்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தத்தை பூசி தெளித்து சங்காரம் கடந்து போகும் மட்டுமாய் ஆண்டவரே நீங்க பதிலளித்து பாதுகாக்க வல்லவர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தையின் ஊடாக நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொள்ள ஆண்டவரே செய்கிற பரிசுத்தாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே விடுதலை சுகம் கத்தாவே கத்தாவே பெலன் ஆரோக்கியம் ஆண்டவரே கால் ஊன்றி நிற்கிற மான் கால்களை கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.

மதிதேவனை போற்றி பாடுவோம் அப்பா. நிலடங்காத ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு. கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே அப்பா, கிருபையே தாங்கின கிருபையே, நிலை நிறுத்தின கிருபையே, வெளிச்சத்தை காண வைத்த கிருபையே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.

0: விழாம் ஆண்டவரே, அப்பா இன்றைய நாளையும் இந்த நேரத்தையும் இந்த வானொலியையும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் இன்றைய நாள் ஆண்டவரே பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. வருகிற யூன் மாதத்திலும் எங்களை நீர் வழி நடத்தி பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே செட்டையின் கீழே மறைத்து வைத்து பாதுகாக்கும்படியாகவும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் நோயாளிகளாக.
1: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள்
0: இருக்கிற பிள்ளைகள் யுத்த நாடுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவாவியானவர் நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் கலமகள் சீல நோர்வே, கத்திரந்து மகளை ஆசிரியப்பார். தொடர்ந்து நாங்கள் பாசர் அண்டன் ராசனத்தை அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஜரின் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறார், அவரை அழைக்க போறோம். இப்போ நாங்கள் பாசர் அண்டன் ராசனத்தை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே,
2: இன்றைய நாளே சங்கம வாழ்வின் அபிஷேக ஆராதனை துதி ஜெப செய்திகள் நீங்கள் ஆராதனை செய்ய முடியுமா? துதித்து ஆராதிக்க செய்ய துதித்து ஆராதிக்க ஆசிரியப்பாராங்க. ஆமேன்.
3: ஓகே, நாங்கள் ஜபத்தவன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரப்பா. பாவிகள் ஆயங்களுக்காக உடைய சிலுவையில எங்களுடைய அனைத்து பாவங்களையும் சுமந்து கொண்டீரேன். சேராமீன்கள் சேராமீன்களும் துதித்து கொண்டிருக்கின்ற நாங்களும் உண்மை துதிக்க எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்காக உண்மை உயர்த்தும்படியாக இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி முடத்திரோம். துதி எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ளும் துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். நன்றியோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.

0: தங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: சொந்த பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கிறீரே. நம்முடைய நம்முடைய ஒரே ராமகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய எங்களுக்கு நன்றிக்கு வாசம் செய்கிறீரே. எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீரில்லாத நாடுமா, நீரில்லாத வாழ்வு.

நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு வல்லவர், எங்களுக்காக பாவிகளாகி இருந்த எங்களுக்காக நீர் வந்தீரே. உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஜெகோ வந்தே வந்தோம் வந்தோம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்துடுது. என் சபையுடனும் கிடைத்துட்டது அம்மாண்டவரி. அன்றைக்கு அலங்கான வாசலே இந்த முடவனு வெளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. சரணாய இயேசு நாமத்தில் எழுந்து நடந்த அற்புதத்தை செய்த அந்த சீடர்களைப் போல இந்த கடைசி காலத்திலேயும் உம்மை துதிக்கும் பொழுது நீர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்குள்ள இருந்து எங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை சீர்படுத்துகிற தேவன், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார்,

0: കുഞ്ഞക്കാലം കണ്ട പാടുകളെല്ലാമേ പണി പോലെയും തൻ മുന്നേ ഉരുകിപ്പോകും. ഉൻ കഷ്ടങ്ങൾ ഉങ്ങൾ നഷ്ടങ്ങൾ എല്ലാമേ മാറും. പുതു നന്മൈകളും ഊണത്തിൽ വരുകിറോ ഒരു വരുകോ ദുഃഖങ്ങളை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன். இயேசுவிடத்தில் வரும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு மதங்களில் ஆடுகிற ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வந்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள நீர் உதவி செய்வீராக.
1: தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிஜமா மாண்டவரே. நீ ஜோசியை கூட இருந்தீரே, அவன் குழியில விழுந்த பொழுது நீர் கூட இருந்தீரே, அவன் ஜெயிலில் இருந்த பொழுது கூட இருந்தீரே. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவனை தேவன் மகிமைப்படுத்தினார். பெரிய உதவி, பெரிய பதவியை கொண்டிருந்தார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், எங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவன். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே.

0: ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன், துதிக்க துதிக்க, நீ உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, பரலோகத்துல அந்த தூதர்கள் உயர்த்து உயர்த்துறவர்களோடு தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் சேனைகளின் தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார், நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம், பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரிக்க அதிகரிக்க அதிகமாக பெற்றுக் கொண்டு நாங்கள் உம்மோடு இன்னும் அடைந்திருக்க இன்னும் கட்டி சேர ஒவ்வொரு இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவில வந்து துதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ரெண்டு தரம் ஜபிப்பது ஒரு தரம் துதிக்கு துதிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அவர் இறங்கி வருவார், துதியில பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூடையிலும் துதிகன மகிமை உண்டான மித்தவனாகிய மக்கள் செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி பாசா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நேரமும் துதித்து பாடலை பாடியவர் தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். சிஸ்டர் அரியராஜா, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் அரியராஜா, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் அரியராஜா, மைக் ஆன் பண்ணுங்கம்மா.
2: சிஸ்டர் ஐரீன் நிக்கிறீங்களா? ஐரீன், சிஸ்டர் அரியராஜா.
1: சிஸ்டர் அரியராஜா, மைக் ஆன் பண்ணுங்கம்மா. மைக் மைக் ஆஃப்ல இருக்கு.
2: நீங்கள் இன்னொரு ஆளை கொடுங்க ஐயா.
1: ஓகே, இப்பொழுது ஸ்ரீலங்காவில் இருந்து சிஸ்டர் ஜரீன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எமது மண்ணில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து அவர் அழைப்போம். பிரெஸ்லோ சிஸ்டர் ஜரீன்,
2: ஜெர்மனி.
1: சிஸ்டர் டோலி, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டோலி, மைக் ஆன் பண்ணுங்க. பாஸ்டர் வாணரையா, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டோலி, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டோலி,
2: சிஸ்டர் ரஞ்சினிட்ட கொடுங்க ஐயா.
3: ரஜினி அழைத்தார் மணி பிரைஸ் லார்ட் பத்து நிமிஷம் தருகிறேன் நீங்க துதியுங்க நான் வர்ஷிப் பண்றேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் லார்ட் வி ஹவ் பீன் பிளஸ் சோ மச் லார்ட் ஆல் அலாங் லார்ட் திஸ் சண்டே ஏர்லி மார்னிங் அவர்ஸ் லார்ட் ரைட் ஃப்ரம் விக்டோரியா டு வேங்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியா, பட் டிரைவிங் ஃப்ரம் டொராண்டோ கனடா லார்ட், தி சங்கமம் ரேடியோ காஸ்பிள் லார்ட், தட் யூ ஹவ் சோசன் அஸ் த எண்ட் டேஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி தட் இஸ் கோயிங் ஆன் டு த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் லார்ட். சோ வி தேங்க் யூ ஃபாதர், திஸ் இஸ் நாட் ஆஃப் எனி ஆஃப் அஸ் லார்ட் பட் வி டிசர்வ் லார்ட், பட் திஸ் இஸ் ஓன்லி யுவர் கிரேஸ் அண்ட் யுவர் மெர்சி தட் வி ப்ரோயிங் ஃபோர்த் லார்ட். மச் ஆஃப் ஆர் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைசஸ் டு யூ லார்ட், பிகாஸ் யூ இன்ஹெபிட் த பிரைசஸ் ஆஃப் யுவர் பீப்புள் ஓ காட். சோ வி தேங்க் யூ ஃபாதர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஆல் தோஸ் ஹூ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் லார்ட் ஆர் ப்ராட் ஃபோர்த் லார்ட் பை த காட் guidance of the Holy Spirit, oh God, and the word that is going to emanate, Lord God, all the way from Sri Lanka, Lord. We give forth, Lord Jesus, everything that is going to happen, Lord, even as, Lord, you have prepared them, Lord, with the very message that you brought forth, Lord, and also the praises that have been going from the lips of your servants, Lord, that you have brought forth have been such a blessings, Lord, for the nations of the world. We thank you, Lord, wonderful Savior. We worship you, we praise you, we give thanks to you, we honor you, Lord Jesus, in the name of Jesus. Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns. Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns. Holy are you, Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb, you are holy, holy, are you, Lord, Almighty, worthy.

0: the Lord God Almighty reigns. Holy, holy.
1: அப்படியே நில்லுங்கம்மா, அப்படியே நில்லுங்கம்மா.

0: thank you, thank you, thank you, Lord. We thank you, Father, once again, Lord. Lord, we thank you for who you are. You are the one, Lord, who sits on the mighty throne of, Lord, grace and mercy that comes to us, oh God. So we thank you, Lord, this very morning, Lord, as many are still waiting, Lord, to come and praise you and bring forth glory and thanksgiving to you. In Jesus' name we pray, amen and amen.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராய்த்து ராஜாரங்கார்மணி. நாங்க இப்போ சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அரியராஜா.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே பாடலை பாடி தோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: சூத்திரம் ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கினேன் நிறமையான இயேசு சுவாமி. சிங்காசனத்தில் வீச்சிருக்கும் தெய்வ குமாரனாம் இயேசுவே, எல்லா அதிகாரம் உங்களிடத்தில் உண்டு ஐயா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நானும் இவர்களோடு சேர்ந்து என்னுடைய த்ரோட்டாலதான் நான் இங்க சேர்க்க நாங்கள் கொஞ்சம் தயங்கினான். ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே குரலை பார்ப்பதில்லை, உள்ளத்தின் ஆழத்தை காங்கிற தேவன். இதோ நானும் ஆராதிக்க வந்திருக்கிறேன் உம்முடைய ஜனங்களோடு சேர்த்து. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி, நன்றி. இந்த கால வேளையிலும் நீர் எங்களை ஜீவனில் ஓர் தொகையில் வைத்திருக்கிற தயவுக்காக நான் நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வானொலிக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க தந்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் ஒருவரே வணக்கத்துக்குரிய தேவன். வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன். உண்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை இயேசு சுவாமி.

ஆமே உண்மையெல்லாம் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லையா. நீங்கள் ஒருவரான் வானத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர், எங்களை உம்முடைய சாயலுடைய சிருஷ்டித்தங்களை அருமையான ஆண்டவரே உண்மை அல்லேலுயாண்டு துதித்து பாடுகிறார்கள். சேராபியங்கள் கேராபியங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் வணங்குகிறார்கள். மூப்பர்கள் தங்கள் கீடங்களை தாழ்த்தி உங்களை வாழ்கிறார்கள். அல்லேலுயாண்டு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். நாயும் இந்த நேரத்திலே உமக்கு ஒரு அல்லேலுயா பாட போறேன் ஆண்டவரே. மகிமனம் இயேசுவே மாறாத நித்தியரே.

ஆம் இயேசு சுவாமி, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே, அல்லேலியாண்டு நாங்கள் பாட எங்களுக்கு நாவு போதாது, ஆயிரம் நாவு இருந்தாலும் போட்டி போல நாவு போதாது ஆண்டவரே. நீங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவன், துதிக்கு பாத்திரரான கர்த்தர், நீரே எங்கள் அடைக்கலமாய் வந்த தேவன் இயேசு சுவாமி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன். இதோ நான் மெய்யாக நீர் என் அடைக்கலம் என்று இந்த வேளையிலே நான் அறிக்கை பண்ணி இந்த 46 சங்கீதத்தை கூட நாமத்தின் மகிமைக்காக நான் பாட வருகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஓ ரொம்ப பசி.

மெய்யாக தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். இது ஒரு சாட்சியும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில நாட்கள் மாதங்களுக்கு முன் ஒரு காரணம் இல்லாமல் என்னை ஒருவர் அவமானப்படுத்துவதற்கு வெளிக்கிட்டார் என்று கேள்விப்பட்டு நான் மிகவும் கவலைப்பட்டு நான் நடந்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், Be still and know that I am God. நீங்கள் அமைந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்களை யாரும் குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தினால் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். He will never put you to shame. உங்களை வெட்கமடைய விடவே மாட்டார். எங்கள் ஆண்டவர் பெரியவர். நன்றியோடு மை துதிக்கிறேன். இந்த நேரத்தை தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம். சாத்தானுடைய தடைகளை நீக்கு நீர் என்னை இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாட்சியா நிக்க. இந்த ஆண்டவரே ஆராதிக்கிற ஜனத்தோடு உடைய ஜனத்தோடு சேர்ந்து ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிறிய துதி மாலையை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு என்னுடைய ஆண்டவரே நேரத்தை நான் முடிக்கிறேன்.

0: Thank you, Jesus. ബ്രദർ മഹേന്ദ്രൻ, താങ്ക് യു. ബ്രദർ ലെസ്ലി, എനിക്ക് പിന്നിട്ട ഉള്ളിലും എന്നെ കൊണ്ടുവന്ന് നിർത്തിനത് നന്ദിയോട് നാനും സ്തോത്രിക്കുന്നു. സംഗമം എനിക്ക് ഒരു ബ്ലെസ്സിംഗ് ആയിരിക്കുന്നത് നന്ദിയോട് കത്തറെ സ്തോത്രിക്കുന്നു. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ,
1: ആമേൻ, ആമേൻ. നന്ദി സിസാരിയാ ജാഗ, അരുമയാണ് പാടല, ഇനിമയാണ് പാടി നാമത്തെ മയപ്പെടുത്തുക. കത്തർ ഉള്ളിയങ്ങളെയും ഊഴിയങ്ങളെയും കൈയെടുത്ത് கனடாவிலே சபையில் ஆராதனை நடக்கு கொண்டிருக்குன்னு அதுக்காக சபையில ஆசீர்வதிக்கப்படுவோம். கனடா தேசத்திலே இன்னும் சில நிமிடங்களில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, ஆராதனை நடக்க போறது. இந்த கனடா உள்ள சபையில் இன்றைய நாளே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிங்கள். ஆமென்,
2: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக ஒவ்வொருத்தரை முடிசூட்டி ஆசீர்வதிக்கப்போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆபத்து காலத்திலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த சிலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உமை ஆதரிப்பாராக. ஆமேனப்பா. இன்று மட்டும் ஆதரித்து சபையை கட்டி எழுப்பின தகப்பன் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா, இந்த உழைப்புல உங்களை விட உள்ளத்துல ஒருவருவே இல்ல ஆண்டவரே. நீரே உண்மையான தேவன் என்று நாங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியங்களுக்கு அனுப்பி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க நேற்று இன்று மாறாத தகப்பன். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு

0: நன்றி செலுத்தி சபையை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் ஆவியை ஒவ்வொரு சபை மக்களும், கனடா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபை மக்களும் ஆண்டவரே பெரிதான ஒரு அபிஷேகத்தின் இந்த கடைசி காலத்துல அவங்களோட உள்ளான மனிதர் புதிதாகும்படியாக உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறார். ஜெபமே ஜெயம் என்று கூறின அந்த வாக்கு தன் நிறைவேறும்படியாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க அப்பா பிளவீனப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நிலனை கொடுத்து உங்களோட சித்தத்தை பண்ணி நடத்துங்க ஐயா. நேற்றும் வாக்கு தத்தம் மாற்றாக இன்றும் உங்களோட வாக்கு தத்தங்களை நிரப்பி நிறைவேற்றி வர்ற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நெருங்கி வந்து அவருடைய குரலை நாங்கள் கேட்பதற்கு, இனிமையான குரலை கேட்பதற்கு எங்களுக்கு பதில் கொடுத்து நடத்தி வர கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். இயேசப்பா, 10,000 பேர் சபைக்கு விரோதமா வந்தாலும் உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட ஞானத்தை, உங்களோட வெளிப்படுத்தலை, உங்களுடைய கிருபையும் கொடுத்து சபையை நீங்க நடத்துங்க ஐயா. சபை உங்களுக்குரியது ஆண்டவரே. நீங்களே ஆண்டவரே வழியின் சத்தியமும் ஜீவனும் கூறி ஜீவனை கொடுத்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சபையை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கனடா தேசத்துல மட்டுமல்ல, உலகம் அங்கும் உள்ள எல்லா தேசத்துக்குள்ள ஆண்டவரே உங்களை மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை அனுப்பி பெரிதான கிருபையை கொடுத்து யாவரையும் புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் மாலை நேரம் எங்க இருந்தாலும் இன்றைக்கு அண்டே சண்டே சர்வீசஸ் அப்பா, ஞாயிற்றுக்கிழமை நாளாக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளுக்குள்ள நாளாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இந்த நாள் ஆண்டவரே சபைகளுக்குள்ள ஒரு பெரிதான அபிஷேகங்களை அனுப்பி, உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி புதிதான அற்புதங்களை காட்டும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான அற்புதங்கள் ஆண்டவரே உங்களோட ஜெப ஆவிய சபையில ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெப அங்குள்ள மக்களுக்குள்ள ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆத்மா தாகத்துக்கு மக்களை கொடுத்து சபையில ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. கேருபிகள் சோராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. இந்த சபையை மறுபடியும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமா இருக்கிறபடியா சபையை பரிசுத்தமாக்கும்படியாக இன்னும் அதிகமாக மக்கள் உங்கண்டையில் நெருங்கி ஜீவிப்பதற்கு உங்களை கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி இந்த நாளை யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே உமக்கே எல்லா ஜன மகிமையும் கொடுத்து ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, இன்று மட்டும் நடத்தி வர இந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கனடாவில் நடக்கின்ற சபைகளுக்காக பாடுபட்டு ஜபித்தோர் சிஸ்டர் டோலி கல்கரி. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் வானரை வானரை அழைக்க போறோம். அதற்கு பிறகு செய்தி தொடரப்போகின்றது.
2: இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே செயல்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாயிருக்கிற உங்களை கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீங்க நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி ராஜா.

0: அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, தர்மியா நாளிலும் ஆண்டவரே, இந்த ஞாயிறு நாட்களிலும் மாசத்தினுடைய கடைசி நாள் 31 தேதி இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும், உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லுகிற வேளையிலே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை கிட்டி சீர வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உலகம் ஒரு அழிவிலே நோக்கி போய்கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும், ரிப்பென்டன்ஸ். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் கடந்து வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, மெய்யான தேவனாய கர்த்தரை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களை இந்த நாட்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னுடைய தேசத்து ஜனங்களை ஆண்டவரே, இந்த சங்கோமனிய தளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், ஒவ்வொருவரும் தேசத்திலே இருக்கிற ஜனங்கள், இன்வாய் ஆண்டவரே, எந்தெந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, மறுவலப்பிலே கேட்க இருக்கிறார்களோ, அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே தொட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை கட்டி வைத்துக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் ராட்சியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த நாட்களை நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே கட்டவிழ்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இந்த நாட்களே அவர்களை நிறைத்து, இந்த நாட்களே அவர்கள் மெய்யான தேவ அறியும்படியாக, தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர் அந்த கல்லறையை நோக்கி நடந்த வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த அசுத்தாவி பிடித்து சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த அந்த மனுஷன் இந்த நாட்களே ஆண்டவரே கர்த்தாவே, அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்ன வேளையிலும் ஆண்டவரே, நீர் அவனை விடுதலையாக்கினீர் ஐயா. அவன் அந்த தன்னுடைய சரீரத்தை பார்த்த நாட்களில், யார் தன்னுடைய சரத்தை காயப்படுத்தின விதமாக அந்த நாட்களை அவன் யோசித்துக் கொண்டான், ஆண்டவரே இப்படியாக சத்ருவின் பிடியினால் கட்டப்பட்டு தங்களுடைய சரீரங்களை காயப்படுத்தி குடும்பங்களை இந்த நாட்களே ஆண்டவரே கத்தா, ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுமே, அவிசுவாசித்த விதமாய் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப சகோதரர்களை இந்த நாட்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி வாலிபர்கள் இந்த நாட்களிலே உமக்காக இந்த கடைசி நாட்களிலே எழுந்து பிரகாசிக்க திறந்தரலும் பொறுப்பேற்றுக் கொள்ளுமையா. தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரை கொண்டு வர சௌரனையா சௌகரியை இந்த நாட்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமேன் ஆமேன்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: துதித்து பாடலை பாடியவர் சுவிசேகர் வானரையா, ஜெர்மனி. இதுவரை நேரம் நாங்கள் துதி அபிஷேக ஆராதனை உபாசனையிலே துதித்தோம், ஆராதித்தோம், சோசனித்தோம், பாடலை பாடினோம். தொடர்ந்து இன்றைய நாளை எமது மண் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார். எமது மண்ணிலிருந்து அது வார்த்தை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். இப்பொழுது 28 நாடுகளிலே 1986 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்காக நான் சொல்வேன், இப்பொழுது எமது மண்ணில் பத்திக்குளம் ஸ்ரீலங்காவில் இருந்து பாஸ்டர் ராஜ் வந்திருக்கார். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சார்பிலும் அவர் அன்போடு வரவழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட,
2: பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜப செய்தி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் அதிகார வேளையிலே 8:00 ஆரம்பமாகிறது. உங்களுக்கு திங்கட்கிழமை 7 இருக்கும். ஆமே, இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் எடுக்காலும் எடுக்கலாம். நான் உங்களை வார்த்தை கேட்க ஆவலா இருக்கிறோம். உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் பாஸ்டர். ஆமே ஆமே.
3: ஓகே, சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் தொடுவார், அற்புதங்கள் செய்வார், அவர் நாமம் மகிமைப்பட தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்க கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை, இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையை ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகை வல்லமையாய் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது, நாம மிக வேகமாக ஒரு நாலு குறிப்பை பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், ஏசாயா 61:7 நாம நிறைய விஷயங்களை தியானிக்க முடியும். ஏசாயா 61:7 உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரத்தத்தனையாய் பலன் வரும், இளச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற வார்த்தை, 2 ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஆசீர்வாதத்தை பற்றி அவர் பேசுகிறார். பாருங்க, முதலாவது சொல்லுகிற இரட்டத்தனையான பலன் வரும். அதே வசனத்துல ஆண்டவர் இரட்டிப்பான சுதந்திரம் வரும், இரட்டத்தினான பலனும் வரும், அதே நேரத்துல இரட்டிப்பான சுதந்திரமும் வரும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் நீங்க உங்களை விட்டு கைவிட்டு போனதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் கர்த்தர் 2 தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். எந்த இடத்துலலாம் தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு இளைச்சி அடைந்து வாழ்க்கையில சந்தித்த ஒவ்வொரு நிமிடங்களையும் நேரங்களையும் கசப்பான அனுபவமாக நீங்க நினைத்தீர்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு மதுரமான, மகிழ்ச்சியான, அற்புதமான காரியத்தை தேவன் உங்களோட வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கூட இந்த வார்த்தைகளை நாம தியானிக்க போகிறோம். 2 ஆசீர்வாதங்கள் பெற்ற அநேகர் வேதாகமத்துல நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க முடியும். நமக்கு நேரம் முக்கியமா இருக்கிறதுனால 2 நாம காட்டி தந்துட்டு 1 நாம தியானிக்க போகிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது யோபு 42:10 இப்படி வாசிக்கிறோம். யோபு 42:10 நாம எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். அதே நேரத்துல ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், 2 புஸ்தகத்துக்கு நாம வரும் பொழுது, 2 புஸ்தகத்துக்கு நாங்க வரும் பொழுது, எலிசா என்கிற ஒரு மனுஷன் 2 ஆவியின் அபிஷேகத்தை அல்லது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வார்த்தை இந்த 2 புஸ்தகத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் சொல்கிறது, எலிசா 2 ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள அவர் கடந்து சென்ற 4 அனுபவங்கள். நல்லா கவனிங்க, 2 ஆசீர்வாதங்களை, 2 அபிஷேகத்தை, 2 கிருப வரங்களை பெற்றுக்கொள்ள எலிசா கடந்து சென்ற 4 அனுபவங்கள் 4 இடங்கள் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாள்ல நாம மிக வேகமாக நிறைய காரியம், உள்ளத்தை ஆண்டவர் பாரப்படுத்தின விஷயங்கள் நிறைய உண்டு. எல்லாவற்றையும் குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களோடு கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, எலிசா கடந்து சென்ற இடங்களை குறித்து பாருங்க. முதலாவது வசனத்தை நாம இப்படி வாசிக்கிறோம், 2 Kings 2:1 கர்த்தர் எலிசாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். முதலாவது இடம் கில்கால். இரண்டாவது இடத்தை நீங்க பாருங்க, இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவன் எலிசா எலிசாவை நோக்கி, நீங்க இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார். இரண்டாவது எலிசா கடந்து சென்ற இடம் பெத்தேல் ஆகும். நீங்க நாலாவது வசனத்துக்கு வரும் பொழுது, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். நாலாவது இடம் நீங்க வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆறாவது வசனம் சொல்லுகிறது, ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, நான்கு இடங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சத்தியங்கள் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாயும், நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க கூடியதாயும், தேவனை இன்னும் நெருங்கி வர கிட்டி சேர அது நமக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும். நல்ல கவனிங்க, வசனத்துல நாம மிக வேகமாக நாம தியானிக்கலாம். முதலாவது அனுபவம், முதலாவது கடந்து சென்ற இடம் கில்காலுக்கு அவன் போனான். வசனத்தை பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறேன். அல்ல கவனிங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால்ல நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு இடம் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்றால் என்னங்கிறது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். முதலாவது குறிப்புல நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. நல்லா கவனிங்க, எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். முதலாவது அனுபவம், நல்லா கவனிங்க, உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். இந்த
4: இணைந்திருக்கு, உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரே சபையம் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்ல பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவார். அவங்களோட ஒப்படைக்கிறோம் பாச, வழி நடத்துங்களா. மெயின் காட் பிளஸ்.
5: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன்.
4: சத்தம் காணாம இருக்கு,
5: சத்தம்
4: கேக்குதுங்களா?
5: பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெந்தகோஸ்தே நாளிலிருந்து என்னுடைய சபையிலும் மற்ற பிரசங்கத்திலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் அவர் கொடுத்த வசனங்களை, அவர் கொடுத்த இந்த வெளிப்பாடை பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு என்னவென்றால், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும். பசுத்தாவி இறங்கினார், பலப்படுத்தினார், அபிஷேகம் பண்ணினார், வரங்களை கொடுத்தார், பாஷைகளை கொடுத்தார், எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அவர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது பசுத்த ஆவியோடு எப்படி வாழ வேண்டும். இதுதான் அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் அன்றாட விசுவாச வாழ்க்கை. இந்த வசனம் என்னும் மையத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கும் போது அது பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதில் இயேசுவோடு வாழ வேண்டும் என்ற தலைப்பிலே ஆண்டவராகிய தேவன் கொடுத்த இந்த வசனத்தின் பிரகாரம் முதல் பகுதி என்னவென்றால், ஆவியில் ஆராதனை ஆராதிக்க வேண்டும். ஆவியில் ஆராதிக்க வேண்டும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், எகிப்து தேசத்தினுடைய அடிமை தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு காரணம், வெளியேற்றப்பட்டதற்கு, அதிலிருந்து அடிமை வீடாகிய எகிப்தினுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்கு. இதுதான் மிகப்பெரியதான முக்கியமாய் ஆண்டவர் அந்த ஜனத்தை விடுவித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பசுத்த ஆவியினுடைய உதவி இருக்க வேண்டும். பசுத்த ஆவியானவரோடு நாம் வாழ வேண்டும். இந்த அடிமையாகிய இந்த அடிமை தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருதல் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க. யாத்ராகும் 14:16 பிரகாரம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, மோசேயின் இடத்தில் இருந்த கோல் ஒரு மெய்ப்பனாக இருக்கவன் இருந்தவன்,
6: பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக, இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கு
5: கொள்ளுகிறேன். தாவீது அரசன் சொல்லும் போது கூட சொல்லுகிறார், உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும். அப்போ ஒரு மெய்ப்பன் அந்த கால கட்டத்திலே ஒரு கோலை பாதுகாப்புக்காக வைத்துக் கொண்டிருப்பது வழக்கம், அல்லது அந்த கோலின் நிமித்தமாக மரம் இருக்கும் போது அதை தாழ்த்தும் போது அந்த இலைகளை அந்த ஆடுகள் பறித்து உண்வது வழக்கம். இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் 430 ஆண்டுகள் அடிமைதனத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர்களை கொண்டு வந்ததற்கு காரணம் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று, அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று, அவருக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி மகா பசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவரா. பசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இப்படி பிழிக்கப்பட்ட அந்த கால கட்டத்தில் தேவனுடைய இரக்கமுள்ள கரம் அவளோடு கூட இருந்தபடினாலே அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்து பிரயாணமாய் செய்யும் பொழுது அந்த பிரயாணத்தில் இவர்கள் போகின்ற பாதை கானான் தேசம். அந்த கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் இவர்களை செங்கடல் வழியாக நடத்தினார். அப்போ முன்னாக இந்த 600,000 புருஷர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்னாக நின்று கொண்டிருப்பது இந்த கடல். கடல் என்பது சமுத்திரம். அதனுடைய தண்ணீரை பார்க்கும் போது இக்கரையிலிருந்து அக்கரைக்கு நீந்தி செல்ல முடியாத ஒரு நிலை. குழந்தைகள், நீந்த தெரியாதவர்கள் எப்படி அக்கறைக்கு போக முடியும்? உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் நின்று கொண்டிருந்த நேரத்தில் தான், நான் தான் அவர்களை அழைத்து வந்தேன், நான் தான் அவர்களை காப்பாற்றுவேன், நான் தான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் இறங்கி வந்தார். அவர் வார்த்தை மோசேக்கு வெளிப்பட்டது. எகிப்து தேசத்தினுடைய மோசே பெற்ற அனுபவம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையிலே கோலை கீழே போடும்போது அது சர்பமாக மாறினது. இப்ப இந்த சர்பமாக மாறின அந்த எத்தனையோ மந்திரவாதிகள் அவன்கள் செய்த மந்திரத்தின் மூலமாக மோசை போட்ட அந்த கோலிலிருந்து வந்த அந்த சர்பத்தை கொல்லுவதற்கு யாராலும் முடியவில்லை. அந்த பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதை கண்கூடாக பார்த்த மோசே மீண்டும் ஒரு முறை கர்த்தர் மோசையோடு பேசும்போது இந்த சமுத்திரத்தினுடைய சோதனை, சமுத்திரத்தினுடைய போராட்டம், இந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்றால் அது முடியாத காரியம், ஆகாத காரியம் என்று சிந்திக்கிற நிலை இருக்கும் பொழுதுதான், மரணத்திற்கு போராடுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் பொழுது, இங்கே முன்னாக நின்று கொண்டிருப்பது கடல், செங்கடல், பின்னாக பயணத்தை செய்தவர்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதியாய் இருந்த எகிப்து தேசத்தினுடைய சேனைகள், அவர்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த இடத்திலே நீ உன் கோலை ஓங்கு. அப்போ அந்த கோலை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற கோலை ஓங்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிற மோசே, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. ஆண்டர் ஓங்க சொன்னார், அதை நீட்ட சொன்னார். மோசையினுடைய கரத்தையும் மோசையினுடைய கரத்தில் வைத்துக் கொண்டிருந்த அந்த கோலுக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. நேரத்தில், போராட்டமான நேரத்தில், உயிருக்கு ஆபத்தான நேரத்தில், பயணம் தடைப்படுகிற நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கும் பொழுது சமுத்திரத்தை பிளந்துவிடு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இவரை நம்பினார். இந்த மாம்சத்திற்கு ஏற்றபடி சிந்திப்போமானால் இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை எவ்விதமாக பிளப்பது? அந்த சமுத்திரம் பிளக்கப்படும் போது அந்த சமுத்திரக்குள் என்னென்ன இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது பெரிய பெரிய மீன்களோ சிறிய பெரிய மீன்களோ இருக்கலாம். தண்ணீரில் வாழ்கின்ற கொடி செடிகள் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது கடலுக்கு அடியிலே பாறைகளும் கற்களும் இருந்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உண்டாக்கின பிறகு இவர் கோலை ஓங்கிய போது கோலை

நீட்டிய போது அந்த சமுத்திரம் ரெண்டாக பிரியும் பொழுது அந்த தண்ணீர் சமுத்திரத்தின் தண்ணீர் மதிலை போல நின்றது. மதிலை போல நின்றது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதா. அவருடைய நாமம் மாறாத நாமம். அவர் என்ன சொன்னார் என்றால், மோசே கேட்கும் போது சொன்னார், இந்த இஸ்ரவேல் ஜனத்தார் உன்னை யார் அனுப்பினது என்று கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னிலே மாற்றம் இல்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கடலுக்குள் அந்த அற்புதம் நடைபெற்றது. அந்த ஒரு மிருக ஜீவன்களுக்கு கூட அவர்களுக்கு தடையாய் வரவில்லை. ஒரு கல்லு கூட அவர்களுக்கு தடையாய் வரவில்லை. ஒரு பாறை கூட அவர்களுக்கு தடையாய் வரவில்லை. அந்த தண்ணீர் இருக்கிற இடமே சேராயிருக்கும், அதுவும் தடையாயில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எப்படி நடந்து போவார்கள்? வெட்டாந்தரையாக. அப்போ ஆண்டவர் வழியை செம்மைப்படுத்தினார், வழியை சீர்படுத்தினார். இங்கத்தான் முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகள் அநேக தடைகள் வரலாம். அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை சோதிக்கின்றதாய் மாறலாம், போராட்டமாய் மாறலாம், கண்ணீராய் மாறலாம், உபத்திரமாய் மாறலாம். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், உங்களை அழைத்தவர் மாறாதவர், உங்களை அழைத்தவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அவருடைய நாம வானத்தின் கீழே, பூமியின் மேலே, மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இதுதான் வேத வசனத்தினுடைய அருமையான வாக்கு தத்துவம். இந்த கருமையானவிலே வட்டாந்தரமையாய் நடந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த சேதம் அணுங்காதபடி, எந்த பிரச்சனைகள் இல்லாதபடி அந்த பயணத்தை துவங்கின கர்த்தர் பயணத்தின் வழியிலே பாதையிலே செங்கடலை போல பெரிய உபத்திரமாய் வந்தாலும் அது கர்த்தர் கூட இருக்கும் போது அது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பிள்ளைகளுக்கு எந்த விதமான தடைகளோ தொந்தரவோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது என்று அந்த பயணம் ஆசீர்வாதமா இருக்க. ஏன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை என்னையும் மீட்பதற்கு காரணம், மீட்டதற்கு காரணம், அழைத்ததற்கு காரணம், பாவத்தை மன்னித்து பிள்ளையா ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை பின்பற்ற. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ராஜாவினுடைய பாரோன் ராஜாவினுடைய இதயம் கடினப்பட்ட பிறகு அவன் சேனையை அனுப்புகிறான். மீண்டும் அந்த ஜனங்களை கொண்டு வந்துவிடு. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களை போய் நாம் எடுத்து கொண்டு வந்து விடலாம். ரொம்ப லேசாக நினைத்தார்கள். வரவில்லை என்றால் யுத்தம் பண்ணலாம் என்று வந்தார்கள்.
ஆனால் அந்த நேரத்தில் தானே அவர்கள் செங்கடலைக்குள் வட்டாந்தரையில் நடந்து போகின்ற நேரத்தில் இந்த யாத்ராகம் 15:19 சொல்லுகிறது, பாரோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. அப்ப பின்னாடி உபத்திரம் கொடுக்கிறவன் வந்து விட்டான், பிரச்சனை கொடுக்கிறவன் வந்து விட்டான், அவளோடு யுத்தம் பண்ணுகிறவன் ஒருவன் வந்து விட்டான். நீ வராவிட்டால் நான் உங்களை அடிப்பேன், உங்களை கொல்லுவேன் என்ற ஒரு விதமான காரியத்தை அவன் செய்வதற்காக எப்படி பிரவேசித்தான் என்றால், ஆண்டவர் செய்த அந்த அற்புதம் மதிலை போல நின்றிருந்தது, நாம இதற்குள்ளே நுழைந்து விடுவலாம் என்று அவன் பிரவேசித்தான். பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்னாக இருந்த பிரச்சனை தீர்த்தவர் பின்னாக இருந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், உன் வாழ்க்கையினுடைய தடைகள் முன்னாக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய தடை பின்னாக இருந்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர், நீ விசுவாசிக்கிறவர், அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியும் போது, அந்த தேவனாகிய கர்த்தரை விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, எப்பக்கத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தீர்க்கிற கர்த்தராய் இறங்கி வருகிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காப்பாற்றினார். நிலத்தில் பார்க்கும் பொழுது கத்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். கத்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார் தான். இது வெட்டாந்தரையா இருக்கிறது, அவன் கண்கூடாக பார்க்கிறான், இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த மதில போல நின்று கொண்டிருக்கிற இந்த தண்ணீரை பார்க்கும் போது தரையும் வெட்டாந்தரையமா இருக்கிறது, இவர்கள் தடையில்லாதபடி நடந்து போகிறார்கள், நாமும் தடையில்லாத போடி இவர்களை மீட்டு கொண்டு வருவோம் என்று தவறான பாதையில் சிந்தித்த அவர்களுக்கு ஆண்டவர் வைத்த ஒரு பெரியதான விடி என்னவென்றால், கத்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். அவர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. மதிலை போல இருக்கிறது, வட்டாந்தரமாக இருக்கிறது, உள்ளே நுழையலான என்று வரும்போது ஆண்டவர் செய்த அற்புதம், முதல் அற்புதம் கடலை இரண்டாக பிரித்தது, இரண்டாவது அற்புதம் தம் பிள்ளைகள் சேஃப்டியாக போகுவதற்காக சமுத்திரத்தை மீண்டும் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். உள்ள வந்துட்டான், போ, வந்தவர்கள் எல்லாம் அடைந்தார்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சத்ரு இந்த மாதத்தில் வந்தாலும் அந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு உன்னோடு கூட இருக்கிறவர், யுத்த களத்தில் நின்று உனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். பாட்டு பாடுறாங்க சந்தோஷமா, சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்ணால கண்டவர்கள், தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள்,
ஆண்டவர் செய்த மிக பெரியதான ஒரு அற்புதம் இந்த செங்கடலை இரண்டாக பிரித்து வெட்டாந்தரையாய் மாற்றினது. உன் சத்துருக்களை நீ வெல்லுவதற்கு பலனை கொடுக்கிற கர்த்தரவர். சத்ரு எப்பக்கத்தில் வந்தாலும் அவர்களை முறியடிக்கிற கர்த்தரவர். யோசுவா 3:17 இவ்விதமாக சொல்லுகிறது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீரற்ற உலர்ந்த

தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீர் இல்லை. ஒரு இடத்துல தண்ணீர் அதிகமாய் இருக்கிறது என்றால் அது சேராய் மாறிவிடும், நடக்க முடியாது.

0: ஆமென் ஆமென். அருமையான தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம். தேவன் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி தருகிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச பல்சுவைக்கான நேரடி ஒளிபரப்பிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் முதலாம் தேதியில் ஆறாம் மாதத்தின் முதலாம் தேதியிலும் தேவன் தாமே கூட இருந்து ஒரு புதிய நாளை புதிய மாதத்தை காண தந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுகபல ஜீவனோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் வழி நடத்தி தருகிறார். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையின்படி நாங்கள் இந்த மாலை வேளையிலே இந்த நித்திய வெளிச்ச பல்சுவ நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி இணைந்திருக்கிறார்கள், தொகுப்பாளினியாக இணைந்திருக்கிறார்கள் வழிநடத்த. சிஸ்டர் ரஞ்சினி, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஞ்சினி,
1: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரீட்டா,
0: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: குரலை கேட்க நன்றாக இருக்கிறது.
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இணைந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்தி கொண்டு உங்களோட கரத்திலே கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்துங்கள். சகோதரன் மகேந்திரன் ஐயா வரும் வரையும் வழிநடத்துங்கள். சிஸ்டர் கிரேஸும் இணைந்திருக்கிறார்கள், தொடர்ந்து வழிநடத்துங்கள். தேவன் தாமே உங்களுக்கு வழிநடத்த உதவி செய்வாராக. God bless you sister. God bless you.
1: God bless you too.
0: Amen.
1: Amen. Yes, Lord, even before I start the Nithya Vilicham program that is deriving from Toronto, Canada, from Monday to Friday, but on Tuesdays we have Vaarthaiyin Vilicham hosted by Brother Mahendran. I'm your host today. My name is Ranjini Alangaramani, and I would like to first of all begin with prayer, and then we will go into introducing the program to you all. At this time, we will agree together in oneness and in unity from the nations of the world that are gathering in Jesus' name, and let us pray. Father, we thank you, Lord, even as we gather together, Lord Jesus, from 220 nations, Lord, at this very moment, oh God, in the name of Jesus, as we have brought forth much favor, Lord Jesus, on behalf of this wonderful ministry that is going on, Lord, from Sangamam Radio Gospel, the program that is now deriving, Lord, all the way from Toronto, Canada, Lord. And Lord, even as I am hosting from Vancouver, British Columbia, and Brother Mahendran all the way from alongside, Lord, in the Tamil program as well from Victoria, British Columbia. So we thank you, Lord, for being with the networks. And also Sister Rita has been coming and introducing also this program this evening, which would be the wife of Brother Leslie, who has been the person who is responsible for having the burden of the Lord to come and start this wonderful ministry almost 25 years ago, but 10 years has been into this very program with the Destiny Network of the Sangamam Gospel Radio. So we thank you, Lord, for this wonderful way in which you have put a team together, all those that come and serve you, Lord, in a beautiful way from morning till evening. And Lord, we thank you for the hearers as well, Father, as they have all joined, Lord, together for a wonderful blessing of this evening's program that is now being, Lord Jesus, broadcasting, Father, with your guidance of the power of the Holy Spirit alone, as many that are, Lord,

0: blind up to come and worship you and praise you, bringing forth all adoration and praises to you, Lord, lifting your name up high, that you will draw all men unto yourself, and all the workers that are also lined up to come and bring forth the word, Lord. And I thank you for all of them as your anointing rests upon them, Lord, and complete and fulfill that which is yours, Lord, as you touch many lives and bring them and make a difference upon them, Lord Jesus, to come into the very knowledge of the Lord Jesus Christ upon their own lives and bring them into the knowledge of salvation, I pray in Jesus' name. Right now, at this very moment, I would like to go into the program and introduce it to you. Before that, I would like to ask Brother Mahendran, if he's here, if he could do it in Tamil, and then I would introduce it to you in English. Brother Mahendran, Nikarihala. I would continue to introduce the program in English. First of all, I would have Sister Grace, who would come and worship the Lord with singing and praise and thanksgiving to the Lord, and also share the word in the Tamil language today. And we would invite her first. And following that, after she shares with the word, whatever the Lord has instilled upon her today, we would have Sister Dolly, who would come and pray for the workers. And following that, I would pray for the listeners. And also in between, there is a sister who would come all the way from Edmonton, Alberta today. Her name is Sister Rani Hepsi, who would come and also do a short worship and praise and thanksgiving. And following that, we will go into the first message, as I would be hosting and also giving the English message today. And the first message from Sister Ranjini Alangaramani. And following that, we would have Pastor Jana Prahasam, Sister Arundhati, who is in Canada, who would come and share the next message right after my message. So Sister Arundhati from Canada would share the second message. And the third message would come from all the way from Colombo, Sri Lanka, from Pastor Jana Prahasam. And the last of all, the message would be from Scarborough, Ontario, from Pastor Anton Rasanayam. And as we continue to go on to have the program, if Brother Mahendran is there, he would also come and introduce the program in Tamil. Brother Mahendran, Nikarihala. Okay, we would now go into have, I would like to invite Sister Grace to come and sing a song. Usually she would do the worship and also go into the word today in Tamil. Sister Grace, Nikarihala.
1: Yeah, Nikarihala, thank you.
0: வசனத்தினை இன்றைக்கு நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்றபடியால் நான் உங்களை இப்பொழுது அரவழைக்கிறேன். வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
1: God bless. Thank you, sister. நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னும் ஒரு மாதத்தை காணும்படியாக செய்த சிலாக்கியம் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். பிதாவே, ஆதியும் அந்தமான தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கலம், உம்முடைய நித்திய புயம், எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்கள் ஊற்று ஆதாரம் ஆண்டவரே, உண்மையே சார்ந்துள்ளோம். உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்தல், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, அந்த ஊற்றுக்காரம் ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஆண்டவரே நேர்வழி நடத்தும், ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தவப்பனே, நாங்கள் கிறிஸ்துக்கு உட்பட்டவளாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுறது. ஆவியினாலே நடத்தப்பட இந்த நாட்களில் நாங்கள் இந்த நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே அந்த ரேடியோ கூடாக அநேகம் ஆண்டவர் அநேகர் உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். அந்த வெளிச்சம் ஒருவரின் மீது பிரகாசிக்கத்தக்கதா, இந்த வார்த்தையும் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகள் எல்லாம் உணர்வடையும் என்று சொல்லி வேதத்துல சொல்றப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. துதிக்கு பாத்திரர்

மகிமையும் இயேசுவே, மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், உம்மை போல யாருமில்லையே, உம்மை போல யாருமில்லை. நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், உம்மை போல யாருமில்லையே, உம்மை போல யாருமில்லையே, உம்மை போல யாருமில்லை. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழை

ஒன்றும் வேண்டாம் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே வனந்திரத்தில் வழிகளையும் அவாந்தர வழியில் உண்டாக்குவேன் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால்

உம்மாலாகும் எல்லாமாகும், உம் கரத்தால் எல்லாமாகும், உம் கரத்தால் எல்லாமாகும். இல்லாதவைகளை இருக்கவை போல அழை.

கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்ன, ஒரு வார்த்தை சொன்ன, இல்லாதவைகளை இருக்கவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரோட்டு, நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரோட்டு. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நீ அழி

பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே, பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே, புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள்.

0: பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிவிடும். நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே, நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. நன்றி தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரிய செய்ய உம்முடைய வல்லமையின்படி எங்களுக்கு செய்ய வல்லவராகிய மக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரே உமக்கு சதா காலங்களிலும் மகிமை மகிமை மகிமை உண்டாவதாக அமீன். இந்த நாளுக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 5வது அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றி நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீக்கலாக அவராலே நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்படாது, எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசை வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாக பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும். நான் இந்த இதுல எனக்கு தியானத்துல வந்த ஒரு வசனம் வந்து என்னென்றால், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப நாங்கள் முதல்ல நாங்கள் எப்படி அவற்றை கிருபைக்குள்ள நாங்கள் உட்பிரவேசித்தோம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் எபேசியர் 2வது அதிகாரத்துல நாங்கள் எப்படி இருந்தோம் என்றால், 1வது வசனத்திலிருந்து பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் எங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய சேர ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாயிருந்த எங்களை அவர் நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப இந்த நாட்கள் நாங்களா அந்த 2 அதிகாரத்தின்படி எபேசியர் 2 பாவத்துல நாங்கள் மரித்த அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த எங்களை அவருடைய கூட தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா என்றேக்கல விதமாக நாங்கள் அப்படி இருக்கும் போது மாமிசத்துல எப்படி இருந்தோம். அப்ப அவர் வரவேணும் எங்களை மீட்கும்படியாக அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சில ஆக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த விசுவாசம் எங்களை அவரோடு இணைக்கத்தக்கதாக இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்க பண்ணும் போது நாங்கள் அவருடைய அவருடைய நாங்கள் சேர்றோம். அப்ப அதனால நாங்கள் அவரை நாங்கள் முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை நாங்கள் முன்னிட்டு அந்த கிருபைன்றது வந்து அவர்தான் அந்த கிருபை. இயேசுவே எங்களுக்கு கிருபையானவர், கிருபாதரி பதியாக அந்த கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறபடியா அந்த சிலாக்கியத்துல சேரும் சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடினால அந்த சமாதானமும் சந்தோஷமும் அதான் நல்ல 1வது வசனம் சொல்லு. விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப அவர் மூலமாய் நாங்கள் அந்த சமாதானம் அது வந்து மனிதர் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லை, அது நிலையான சமாதானத்தை தந்திருக்கிறார் ஆண்டவராய் இயேசு. இந்த பூமிக்கு வரும்போது மனுஷன் மேல் பிரியம் பூமியின் மேல் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்ப அப்படியான இதுல வந்து தேவன் எப்படி அந்த தெய்வீக சமாதானம் எங்களுக்குள்ள தந்தாரோ அந்த சமாதானம் வந்து எல்லாருக்கும் உள்ளாயும் அந்த சமாதானத்தை அதெல்லாம் இந்த வசனம் சொல்லுவோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்பட. அப்ப தேவ அன்பு சமாதானம் சந்தோஷம் தேவனுக்குள்ளாக நாங்கள் எப்ப அவரை நாங்கள் அறிந்து கொண்டோமோ அந்த நாள்ல இருந்து அது அவரை பின்பற்றும் போது அந்த நெருக்கம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்போவும் அவரோட கூட ஆண்டவரோட இருக்கும்போது நாம் அந்த நாம் வெளியே காலடி எடுத்து வைக்க தேவன் நம்மை என்ன செய்ய அழைத்தாரோ அதை செய்யும் போது அதனோடு வரும் எல்லா உபத்திரவம் எல்லாம் நெருக்கங்கள் எல்லாம் உபத்திரவங்கள்ல இருந்து பயம் அத நாங்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சுகிற ஒரு எண்ணம் இருக்கும் இதை செய்யக்கூடாது நாங்கள் இந்த அது ஒரு மனச பயத்தை கொண்டு வர்ற அது எல்லாவற்றிலும் இருந்து அவர் எங்களை முற்றிலுமான பூரண சற்குணங்கள் அல்ல எவரேனும் வந்து எங்களை எப்பொழுதும் வந்து அவர் பூரண சற்குணராயிருக்கிறபடினால தேவ ஆண்டவர் எங்களை அழைத்த நோக்கத்துக்கு நேராக நாங்கள் நடத்தப்படும் போது அவருடைய அந்த வில் அவர் என்னத்துக்கு அழைத்த எது எது நோக்கி இருக்கும்படி அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற அவரோடு இணைந்திருக்கிறது அந்த அன்பு சமாதானம் எப்பொழுதும் எங்களை ஆட்கொள்ளும். அப்படியாக நான் இந்த இடத்துல இந்த வேத வசனத்தை வாசித்ததன் ஊடாக நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி நன்றி நன்றி இயேசு நாமத்தினான் ஆமே.
1: நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் கிரேசிய ரஞ்சன், நன்றாக வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். எபிரேயர் 2வது அதிகாரத்திலிருந்து அதே தான் இன்றைக்கு என்னுடைய வார்த்தையும் கிருபையை பொறுத்த வார்த்தை தான் என்றபடியால் கத்தர் தான் இதை எங்களை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். கத்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தாரோடும் இருப்பதாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர். அதான் ஒரே ஆவியானவர் அதை பகிர்ந்து கொள்ளும்படி நாம் கூட பாட்டு தான் என்றான வார்த்தை கூடாகவும் இதை சொல்லுவோம்.
1: நன்றாக இருந்தது. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.
0: காட் பிளெஸ் யூ சிஸ்டர். உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. காட் பிளெஸ். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்கலாம். அதற்கு முதல் நான் தமிழில் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டும். பிரதர் மகேந்திரன் வந்து நிற்கிறீர்கள், நீங்கள் அதை சொல்ல போகிறீர்களா இல்லை விட்டால் நான் சொல்லவா? பிரதர் மகேந்திரன் ஓகே, நான் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தமிழில் அதை அனௌன்ஸ் பண்ணி விடுங்கள்.
2: இன்றைய நாளிலே நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து சிஸ்டர் டோலி வந்து ஊழியர்கள ஜபத்தை எடுப்பார். அதை தொடர்ந்து சிஸ்டர் ரஜை அலங்காரமணி கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக ஜபிப்பார். அதனைத் தொடர்ந்து 1வது செய்தி சிஸ்டர் ரஜை அலங்காரமணி, 8 சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா கனடா, 8:30 பாச ஞானப்பிராசம் கொழும்பு, 9 பாச ஆண்டனாயம் ஸ்காப்ரோ. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் டாலி அட் திஸ் மோமெண்ட். ஷி வுட் கம் அண்ட் ப்ரே ஃபார் த ஒர்க்கர்ஸ் தேர் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் டுடே வித் த காஸ்பிள் ஆஃப் சால்வேஷன் டு கம் இன் டு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் தட் ஆர் லிஸ்னிங் 210 நேஷன்ஸ். த லார்ட்ஸ் வண்டர்ஃபுல் கிரேஸ் அண்ட் ஃபேவர் அப்பான் த நெட்வொர்க். ஸோ Let us invite Sister Dolly to come and pray and sing also. Sister Dolly, varungal vandu kathal kodutha paattai paadi jabiyungal. I would like to invite Sister Dolly at this moment. Thank you.
3: Amen. Amen, amen, amen. Nandri, nandri, Yesuve, nandri, Appa. Thenithiya velichathai engalukku thirandhu kodutha indha sangamam vaanoliyai nadathuvargalukku naan nandri seluthuren appa. ungalda naamam inidana naamam endru anegar jannangal kettu ungalkku aandavare magilndu kondara thanda indha maga piridana anbukku nandri seluthuren appa. ungalda vaakkuthathathin padi alaithavare indrum என்றும் எப்பொழுதும் எங்களை நீங்க அனைத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஒட்டார். ஆமேன் அப்பா. இன்று மட்டும் நீங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களின் கண்ணும் மணியும் போல உங்களோட சித்தத்தின்படி அப்பா எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல வந்து உங்களோட வார்த்தையை கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்க அப்பா. உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட வெளிப்படுத்தலையும் உங்களோட நீதியையும் உங்களோட அன்பையும் உங்களோட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் ஊழியக்காரங்களும் நான் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இன்று மட்டும் காத்தவரே இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. இன்றைக்கு ஜூன் முதலாம் தேதியா இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு புதிதான மாதத்துக்குள்ள புதிதான அற்புதங்களும் அப்பா புதிதான ஊழியக்காரங்களையும் கொண்டு சேர்க்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு வாராதவர் ஆண்டவரே அதுக்கான நன்றி செலுத்துறேன்ப்பா. அப்பா இப்பொழுது வேற போற ஒவ்வொருதன் இரத்த கோட்டைகளும் மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. சிலர் விரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கத்தரை மட்டுமே மேன்மை பாராட்டுறதுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு தந்த இந்த தருணத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. நாங்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுடைய கிருபையினால ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் முடிசூட்டும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. நேற்றும் இன்று மாறாத இன்றும் எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி கத்தரங்களுக்குள்ள செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்குள்ள கத்தர் உயிர் தெழுந்தவர் போல அவட ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் அவட வல்லமினால் நிரப்பி கொண்டு வர்ற கிருபைகளுக்கும் நன்றி செலுத்து. யாவரையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. எங்கள் மத்தியில் வந்திருக்கிற சமூகத்தை எங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணரக்கூடியதாக தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேனே பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.

கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும்

எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மத்தியில் கடந்து வந்தீரப்பா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலை கொடுத்து எங்களை வழி நடத்துறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே அடியாளை சிலுவைக்கு பின்னாக மறைத்து மாம்சம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதியாக அது பயன் கொடுக்கத்தக்கதாக பலன் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய அன்புள்ள பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாட்களிலே விசேஷமாக எனக்காக சுகையினப்பட்ட காலத்திலே ஜபித்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரும் தம்முடைய கிருபையினாலே எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் மறுபடியும் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தினபடியா கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம். நாம் யார்? இன்றைய நாளிலே ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக, வி ஆர் சூசன் ஜெனரேஷன். நாமும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏனென்றால் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிறந்தவர்கள். நான் அல்ல, பேதுருவே அங்கே சொல்கிறார். 1 பேதுரு 2:9 நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே கூறுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறிய வசனம் மத்தேயு 18:3 நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் விசேஷமானவர்கள். நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுகிறபடியால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தை கூறுகிறதை பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:6 தேவன் அங்கே யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற நேரத்திலே அவருடைய வார்த்தை அங்கே எழுதுகிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாசித்தவர்கள். ஏனென்றால் நாங்கள் அங்கே பார்க்கிறோம், ராஜாக்களும் ஆசாரியர்களாம்.